0: தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு நாங்கள் தாவீது ராஜாட காலத்திலே பார்த்தோம். ஆனால் நாத்தான்வேல் காத்தன்ற தீர்க்கதரிசிகள் இருந்து அங்கே ராஜாவுக்கு எப்படி யுத்தம் செய்வது, அங்கு போவது என்பதற்கு ஆலோசனை கொடுத்ததை பார்க்கிறோம். விதமாய் பல தீர்க்கதரிசிகளுடைய சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவே ராஜாவுக்கு தீர்க்கதரிசிகளாக அவர்களுக்கு அங்கு அரண்மனைக்கு அருகிலே ஒரு வீடு கொடுத்து அவர்களை குடியிருக்க பண்ணுவார்கள். அப்படித்தான் இந்த யோனா இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆகவேதான் அவர் அவ்வளவு படம் கொடுத்து அந்த தர்ஷிக்கு போற கப்பலிலே அவர் போக வேண்டி அவர் தீர்மானித்தார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினான். அவர் செய்த காரியம் என்ன? தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடுவது. ஏனென்றால் அவர் அங்கே தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. நாங்கள் அதை குறித்து பின்பு தியானிப்போம். இன்று நம்மில் அநேகரும் அதிகமாக குடும்பங்கள் நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே தேவ சமூகத்துக்கு செல்வது குறைவு. ஏன் தேவ சமூகத்தை விட்டு ஏன் மனுஷர்கள் ஓடுகிறார்கள், அவர்களுக்கு ஏன் விலகுகிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதில்லை. இப்படிப்பட்டதால் தான் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு அதிகமாக வருவதில்லை. கர்த்தருடைய சபையை விட்டு அவர்கள் தூரம் போகிறார்கள். கொஞ்சம் செல்ல செல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே ஜெபம் குறைந்துவிடும். வார்த்தை இல்லாவிட்டால் அவருடைய ஜெபம் கூட அருவறுப்பாய் போய்விடும். கர்த்தருடைய சமூகம் அவர்களை விட்டு விலகிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருவர் விலகி போனால் அந்த மனுஷன் வார்த்தையை நேசிக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்காகவே அவன் கேட்கிறதை விட்டு, பிதாவிடத்துடைய அன்பு கூறுவதை விட்டு, வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல கீழ்ப்படியாமையும் அவர்கள் போய்விடுவார்கள். இவ்விதமாய்த்தான் தேவ சமூகத்தை விட்டு போகிற நிலைமை இருக்கும். எத்தனையோ குடும்பங்கள் பின்வாங்கி போயிருப்பது எவ்வளவு துக்கமான காரியம் என்று பார்க்கிறோம். எவ்வளவு நீங்கள் அறிந்த குடும்பங்கள், நாங்கள் அறியாத குடும்பங்கள் எத்தனை எல்லா தேசங்களிலும், எங்களுடைய நாங்கள் வாழ்கிற ஒரு சிறிய நாட்டிலே இவ்வளவு குடும்பங்கள் கர்த்தரை அறியாமல் தேவ சமூகத்துக்கு வராமல் ஏனோ தானோ என்று வாலிபர்கள் தங்கள் இச்சைப்படி தங்கள் விருப்பப்படி வாழ்கிறார்கள் என்றால் அறியாதவர்கள் எவ்வளவு பேர் வாழ முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விடுந்த கடமையும். தேவனும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தை நாடி தேடி ஓடி வரும் ஆசை எங்களுக்கு இருக்கிறதா? நான் எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடி தேடி ஜெபிக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அன்று பழைய பாடிலே தேவ சமூகத்தை நாடி தேடி வந்த ஜனங்கள் நாம் அநேகரை அறிவோம். மோசியை எடுத்துக்கொண்டான். அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடிய மனுஷன். அவர் அங்கே யாத்ரா 33:14 பார்க்கிறோம். அவர் தேவ சமூகத்திலே அங்கு ஜெபிக்கிறார். அதற்கு ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கூறி, நீர் எங்களோட வருவதனால் அல்லவோ என்று சொல்லி சமூகத்தை வாஞ்சித்து ஜபிக்கிற கெஞ்சி ஜபிக்கிறான். அவருடைய சமூகத்தை கேட்கிறான், ஆண்டவரே நீர் வந்தாத்தான் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போவோம், நீர் வந்தாத்தான் நாங்கள் விசுவாசமானவர்கள் என்று புறஜாதியாரங்களை கண்டுகொள்ள முடியும் என்று அங்கே மோசே ஜபிக்கிறான். அதன் நிமித்தமாக அவன் கர்த்தரை பிரத்யட்சமாய் முகமுகமாய் சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிப்பவன் கர்த்தருடைய ரகசியங்களை அறிவான். ஒரு சிநேகிதனை போல அவர் அங்கே அந்த மோசையோடு உறவாடுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது 40 நாள் அதிலே மூழ்கி இருந்ததை பார்க்கிறோம். அவர் சமூகத்திலே காத்திருந்த போது அத்தனை ஜனங்களுடைய பிரச்சனைகளையும் அவர் தீர்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தபடியினால் அங்கே தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடிந்தது. கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடிந்தது. இன்னும் எத்தனையோ கண்மலையை பிளந்து நீரூற்றை உருவாக்க முடிந்தது. இவ்விதமான அற்புத காரியங்களை செய்வது தேவனுடைய சமூகத்தில் அவர் காத்திருந்ததினால் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொருவரை பார்த்தா தாவீது ராஜா. அவரும் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற மனிதர். அங்கே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகிற வேளையிலே அங்கே பாடி ஆடி சந்தோஷமாய் அவர் அங்கே சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு என்கிறார். ஒரு வல்லமையை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுறார், உங்களுடைய சமூகத்திலே சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். கர்த்தருடைய சமூகம் இறங்கினால் போதும், ஹல்லேலூயா, எங்களுக்கு எதிராக வருகிற சத்துரு சிதறுண்டு ஓடி போவார். எங்களுக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கத்தையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற சத்து சிதறடிக்கப்பட்டு போவார். அன்பானவர்களே, அமிதமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே வாஞ்சிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு உங்களுடைய சமூகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். அங்கே ஒன்று நாளாக 16:27 வசனத்தை பார்ப்போமானால், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. என்னவா? மகிமையும் கனமும் வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் பாடி ஆடி மகிழ்வதை பார்க்கிறான். அது மட்டுமல்ல, சங்கீதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் போ நித்தமும் தேடுங்கள். 105:4 விவிதமாய் கூறுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று. நிகழ்ச்சியை கேட்கிற அன்பு தங்கியே, தம்பியே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நாம் எவ்விதமாக தாவீதை போல மோசேயை போல கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்க முடியுமா? கர்த்தரை போல் நேசிக்க முடியுமா? அவர்களைப் போல் நாங்கள் கர்த்தரை நேசித்து அவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு கூற முடியும், இந்த மனநிலை பாதிக்கிற அந்த பிரச்சனையே வராது. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகம் எங்களுடைய மனதிலே தேவ சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்று நிச்சயமாக இந்த வார்த்தைக்குடாக நாங்கள் கண்டு கொள்ள முடியலாம். அவ்விதமாய் அந்த கர்த்தருடைய சமூகத்தை நேசித்த மக்களை போல் நாமளும் வாழ்கிறோமா என்று சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இந்த சரித்திரத்தை பார்க்கும் போது, யோனாவுடைய சரித்திரத்திலே 6 அங்கே அவர்கள் வந்து கேட்கிறார்கள், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்று சொல்லி அவரை குறித்து. அது மட்டுமல்ல, நாங்கள் இங்கே பார்க்கலாம், அதுக்கு முன்பதாக அங்கே கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் இவர் போகும் போது பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அன்பார்களே, அந்த காட்சியை சற்று உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். தேவ சமூகத்தை விட்டு ஒருவன் ஓடி போனால், விலகி போனால், அவர் தனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கூட இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை கொடுக்கிறவராய் மாறிவிடுவார். பாருங்க, அவராலே அங்கு கொந்தளிப்பு, அவர்களால் அடக்க முடியாது, தத்தளிக்கிறார்கள், எல்லாரும் விழுந்து எழும்பி அங்கே சாமான்களை எல்லாம் போடுகிறார்கள், சரக்கு சாமான்களை இறக்கிறார்கள். இவ்விதமாய்த்தான் குடும்பத்தில் ஒருவர், ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி அல்லது ஒரு மகள் மகனோ தேவ சமூகத்துக்கு வராதபடி தன் மனம் போன போக்கிலே நடந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவ வாழ்க்கை விரோதமான காரியங்களிலே ஈடுபடும் பொழுது அந்த நபராலே குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நபராலே குடும்பத்தின் தேவ சமாதானம் அற்று போய்விடுகிறதை பார்க்கிறோம். குழப்பங்கள் உருவாதால் பிரிவுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். இது ஒரு சாத்தானுடைய தந்திரம். தேவ சமூக ஆராதனை மிக முக்கியம் கொடுக்காதபடி வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அல்லல் பட்டு அங்கும் இங்கும் காற்றுக்கு அலைபடிக்கிற அலைகளைப் போல சிதறித்து ஆண்டவரை திரிவதை பார்த்து மிகவும் ஆண்டவர் வேதனைப்படுவார். அன்பானவர்களே, அவருடைய வல்லமையில் மகிழ்ச்சி உண்டு என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அவருடைய சமூகத்திலே பலன் உண்டு, அவருடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி ஜெபிப்போம். எங்களுடைய குடும்பத்திலே, எங்களை இனத்தவர்கள், எங்கள் உறவினர்கள், யார் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கவில்லையோ, யார் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படவில்லையோ, அவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருவோம். அன்பானவர்களே, அவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, அவர்களுடைய ஜீவியத்திலே நீர் வெளிப்படும், அவருடைய ஜீவியத்திலே நீர் பேசும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற அந்த மகளுக்காக, அந்த ஆத்மாவுக்காக நாங்கள் மன்றாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், அங்கே அந்த தேவனை அறியாத அந்த புறஜாதி மக்கள், 5 ஆளுமி அந்த ஊழியக்காரர் எல்லோரும், அங்கே அந்த கப்பலிலே வேலை செய்கிறவர் எல்லோரும் அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். பாருங்கள், அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள், அவர்கள் தன் தன் தேவனை நோக்கி என்ன தெய்வத்தை வணங்கினார்களோ வேண்டுதல் செய்தார்கள். ஆனால் அங்கே பார்த்தால் நம்முடைய யோனா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசி தான், ஆனால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்து கொண்டு அயந்த நித்திரை பண்ணுகிறார். அயந்த நித்திரை, அங்கே ஜனங்கள் கத்துகிறார்கள், கப்பலிலே இருக்கிறவர்கள் எல்லாம் கலங்கி தவித்து சத்தம் போடுகிறார்கள். ஆனால் யோனா தீர்க்கதரிசியோ அயந்த நித்திரை. அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை விரும்பாதவர்கள், மாம்ச பிரகாரம் மட்டுமல்ல ஆவிக்குரிய பிரகாரம் ஒரு நித்திரை. அது என்ன நித்திரை? அது ஆவிக்குரிய மரணம் நிகழும். அவர்கள் அதை அறியார்கள், அதை அவர்கள் உணர மாட்டார்கள். அவிதமாத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடாமல் போனால் எப்படி புயல்கள் உண்டாகிறதோ அதை கூட அறிய மாட்டார்கள். புயல் உண்டான போது யோனா நித்திரை பண்ணியது போல இவர்களும் சத்ருவாய பிசாசானவன் அவர்களுடைய மனநிலை பாதிக்கு மட்டும், அவருடைய மனநிலையை போட்டு உலுக்கு மட்டும் அவர்கள் தன்னிலையை உணராதபடி அங்கே ஒரு ஆவிக்குரிய மந்த நிலையை மரணத்தை அங்கே பிசாசானவன் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்விதமான ஆத்துமாக்களை நாம் காணும் போது அவர்களுக்காக நாங்கள் பரிதவித்து ஜபிப்பது மிகவும் முக்கியம். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அங்கே பார்க்கிறோம் 6 வசனத்திலே, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அமர்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றார். இவ்விதமாகத்தான் நாங்கள் அநேகர் கர்த்தரை அறிந்த ஜனங்களாகிய நாங்கள், தேவனை தேடுகிற நாங்கள் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினார், எழும்பு எழும்பு சியோனை, உன் வல்லமையை தடுத்துக்கொள். பின்வாங்கி போன ஜனங்களை பார்த்து, மறுபடியும் தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார். கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல அந்த தகப்பன் எவ்விதமாய் வாஞ்சியோடு நிற்கிறாரோ அவனமாய் தேவன் உங்கள் மேல் மனதுக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். ஜபியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், நாமல் அமிழ்ந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று அந்த ஆபத்து வேளையிலே அவர்களுக்கு தேவனை தேடும்படி, தேவனை நினைக்கும்படி, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்படி அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்துக்கு போகும்படியாக, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் திரும்பி வரும்படியாக அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து ஜபத்தை கொடுத்து நாங்கள் அவர்களை தாங்க வேண்டியது மிகவும் நிச்சயம். நிச்சயமே அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்று ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று மட்டும் வாழாமல், எங்களை விட்டு தூரமாய் போயிருக்கிற இந்த வாலிபர்கள், எங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கிற இந்த வாலிப சகோதரிகள், மகள் மகன்மார்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது தேவ சித்தமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் தேவ அன்புள்ள தேவன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனம் திரும்பி வருகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, ஒரு பாவி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவானவன், ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகன் மனம் திரும்பி வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த நாளிலே அவ்வளமாய் நாம் ஜபிப்போமாக. அங்கே பார்க்கிறோம், தொடர்ந்து அந்த சம்பவத்தை பார்ப்போமானால், அவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள், சீட்டு யோனாவுக்கு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை விசாரிக்கிறார்கள். இப்பொழுதுதான் இவன் நீ யார், எங்கிருந்து வருகிறாய், எப்படிப்பட்டவன், என்ன சாதியான், என்ன வேலை செய்கிறாய் என்று சொல்லி அங்கே விசாரிப்பு நடக்கிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் என்றான். அப்ப இவர்களுக்கு மிகவும் பயம் உண்டாயிட்டேன். இவன் சொல்றான், நான் கர்த்தரை தேடுற மனுஷன், அடே இந்த மனுஷன் நம்மள கப்பல்ல வந்ததால இவ்வளவு பெரிய பயங்கரமான புயலா என்று அவர்கள் பயந்து, நீ ஏன் இதை செய்தாய் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். கர்த்தருடைய வழியை விட்டு நான் சமூகத்தை விட்டு ஓடி போகிற மகன் என்று சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். ஆகவே இந்த அவர்கள் சொல்ல கேட்கிற வேளையில் அவன் சொல்றான், இந்த தன்னை இந்த கடலிலே போட்டு விடும்படி கூறினான். யோசித்து பாருங்கள், தானே பாஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் அவர்கள்ட்ட சொல்றார் போட்டு விடுங்கள் என்று. இப்படித்தான் நாம் அநேகர் நம்முடைய காரியங்களை மற்றவர்களை கொண்டு சாதிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். அங்கே பாருங்கள், அவர்கள் கடலிலே அவர்களை போட்டு வலித்து, அவர்கள் அவனுடைய சொல்லை கேட்காமல் தண்டு வலித்து பார்த்தார்கள், ஆனாலும் கூடாமல் போயிட்டு. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதீரும், தேவரீர், கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து கடலில் போடுகிறார்கள். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள், இந்த யோனாவுடைய சம்பவத்திலே அவர்கள் அந்த அறியாத புரஜாதியார் அங்கே இவன் சொன்னதன் நிமித்தம் அந்த வார்த்தையை கேட்டு, இவன் தீக்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழிமாறி வருகிறான். ஆகவே கர்த்தர் இப்படி பயங்கரமான புயலையும் தங்கள் கப்பல் உடையத்தக்கதாக தங்களுடைய ஜீவன் அழியத்தக்கதான ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது என்றதை அவர்கள் ஆவியிலே உணர்ந்தார்கள். உடனே என்ன செய்கிறார், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பயந்து கடைசியா யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். அப்பொழுது பார்க்கிறார்கள் சமுத்திரம் மும்மூரத்தை விட்டு அமர்ந்தது. சமுத்திரம் அலைபடுகிற காற்றடிக்கிற கப்பல் எல்லாம் அமர்ந்தது. நாங்கள் அந்த சின்ன கார்ட்டூன் மெயினோ அந்த கார்ட்டூன்ல பார்த்தோம்டா, வடிவாக அமைதியாக அதை காட்டுறார்கள், நன்றாய் இருக்கிறது. பாருங்கள், இவ்விதமா எல்லாம் அடங்கி போயிட்டு காற்றையும் கடலையும் அமர்த்தியது, அவன் இறையாதே அமைதலாயிருந்த போது எல்லாம் கீழ்ப்படிந்தது. இயற்கையே தந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய இருதயத்திலே வாழ்கிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? இந்த செய்தியை கேட்கிற அன்பான தாயே, உன் வியாதியை குறித்து கலங்காதே. தகப்பனை, உன் தனிமையை குறித்து கலங்காதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டிய தேவன் இறையாதே என்ற போது எல்லா இயற்கையும் அவருக்கு கீழ்ப்படுகிறது அல்லவா? அவ்வளவு வல்லமை தேவன் உலகத்தில் இருப்பவனையும் விட உங்களில் இருப்பவர் மகா பெரியவர் என்று சொன்னபடி உங்கள் இருதயத்துக்குள் வாழ்கிற கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவர் அதிசயமானவர். அங்கே பார்க்கிறோம் மும்முரம் அடங்கி போயிட்டு, எல்லாம் அடங்கி போயிட்டு அவர்கள் மிகவும் பயந்து என்ன செய்கிறார்கள், அழியிட்டு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறார்கள். புறஜாதி ஜனங்கள் அங்கே பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய மகிமையை இயற்கையான நடக்கிற சம்பவத்தை பார்த்து அறியாத ஜனங்களே அன்றைக்கு மண்டியிட்டு பணிந்து பலியிட்டு பொருத்தனை பண்ணினதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், தேவன் ஒவ்வொன்றையும் பாருங்கள், இயற்கை கூட கீழ்படுகிறது. இப்பொழுதும் யோனா என்ற யோனாவை விழுங்கும்படி தேவன் அவருக்கு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அவர் தானே படைப்பின் சர்வ வல்லவர். அவருடைய சொல்லினால் உருவாக்கப்பட்ட மீன் அல்லவோ அந்த மீன் கீழ்ப்படிந்தது. பாருங்கோ, யோனா ராப்பகல் மூன்று நாள் அங்கே இருந்தான். எப்படி இயேசு கிறிஸ்து ராப்பகல் அங்கே இருந்தாரோ அவ்வண்ணமாய் யோனா இருப்பதை அங்கே இயேசு கிறிஸ்து புதிய பாடிலே ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில தான் இப்பொழுதுதான் இவருக்கு மனம் திரும்புதலும் அங்கே தேவனை குறித்த ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. தற்போது இரண்டாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர், ஆனாலும் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் என்றும் என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி அங்கே அவன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் அங்கே பார்க்கிறோம் எட்டாம் வசனத்திலே, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாருங்க, இப்ப சொல்லு என்ன சொல்றது, எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் வந்துச்சு. இப்பதான் யோனா அங்கே உணர்ந்து ஜபிக்கிறான், உண்மையான ஜபம் செய்கிறான். அங்கே பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை எடுத்துக் கொள்வோமானால் பொய்யான மாயையை பின்பற்றி, இன்றைக்கு மாயை கண்களினாலே காண்கிற காட்சிகள், எங்கள் கனடா தேசத்தில் மட்டுமல்ல உலகம் எங்கும் பார்க்கிறோம், ஜனங்கள் கண்ணினால் காண்கிறவற்றைத்தான் நம்புவார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அவர்கள். அந்த சிற்றின்பங்களை நம்பி அந்த சிற்றின்ப காரியங்களிலே தங்களுடைய இருதயத்தை பறிகொடுத்து வரும் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபையை போக்கடிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். பொய்யான உலக மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் அனிதினமும் மன்றாட வேண்டும். அன்பானவர்களே, தங்களுக்கு வரும் கிருபையை அவர்கள் போக்கடிக்காதபடி அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அப்பொழுது யோனா சொல்கிறார், நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம் அன்பானவர்களே, நாங்கள் ஜெபிக்கலாம், நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று தேவன் சொன்னாரே, அவிதமாக நாங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர், அவர் ராஜாங்கள் ஜபிக்கும் போது கத்தர் என்ன செய்கிறார், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிப்பு கத்தருடையது. அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆறும் தண்ணீர் தண்ணி ஊத்தலாம், பவுல் நீர் பாய்ச்சலாம், தண்ணி ஊத்தலாம். விளைய செய்கிறவர் தேவன், அவ்வளமாய் தேவன் அங்கே விளைய செய்கிறார். தேவனாகிய அவர் ரட்சிப்பை கொடுப்பது அதிக நிச்சயம். அதைத்தான் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா அங்கே கூறுகிறான். பின்பு என்ன செய்கிறார், தேவன் மீனுக்கு கட்டளை இடுகிறார், அது அங்கே கரையிலே கக்கிவிட்டது. இப்படித்தான் நம்மில் அநேகர் பிரச்சனைகள் பெருக்கெடுத்து போது, தலைக்கு மேல் வரும்போது, வெள்ளம் பெறுகிற போது, நாங்கள் அந்த வேளையிலே அவருடைய அன்பை நினைத்து மனம் திரும்பும் போது, பொருத்தனை பண்ணி ஜபிக்கும் போது, ஆபத்து நேரிடும் போது, உண்மையான உள்ளத்தோடு அவரிடத்திலே மனம் திரும்புகிற பாவியை ஆண்டவர் இணைந்தருளுவார். இரக்கமுள்ள தேவன் மனம் திரும்புகிற பாவியை ஏற்றுக்கொள்ளும் நம் பரமபிதா, மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது. யோனா கீழ்ப்படிந்து நினிவேக்கு போகிறார். நாங்கள் ஷோர்ட்டா பார்ப்போம். அங்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். 40 நாட்கள் தேவன் நினிவேக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய உலகத்துக்கும் தேவன் ஒரு நாள் கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக அவருடைய செய்தி சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் வேண்டும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய வருகை வரும் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தரை துதிப்போம். ஆகவே இந்த கிருபையின் நாட்கள், இந்த 40 நாட்களிலே அங்கே பார்க்கிறோம் அந்த நினைவையில் உள்ள ஜனங்கள், ராஜா பிரதானி அவர்கள் யாவரும் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறுகிறார்கள். பெரியோர் மலர் சிறியோர் வரை ரட்டுடுத்தி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் மனுஷர் மிருகம் ஆடு மாடு ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயவும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும், தேவனை நோக்கி உரத்த சத்தமிட்டு அவர்கள் கூப்பிடவும், அவர் அங்கே பொல்லாத வழிகளை விட்டு தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் மனமாற்றம். நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா, அங்கே நாங்கள் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நாங்கள் 2வது நாளாக 7வது அதிகாரத்திலே அங்கே கூறப்படுகிறது, எல்லோரும் தம்முடைய ஜனங்கள் தம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது தேவன் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பாளர்களே, இவ்விதமாக ஜனங்கள் மனம் திரும்பும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் அங்கே மனம் திரும்புகிறார். தேவன் அவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிக் கொண்டு, அவர்களுடைய கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினதை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தோனா தீர்க்கதரிசி கடைசியா இறுதியிலே கர்த்தரை குறித்து சொல்வதை பாருங்கள், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று நான் அறிவேன் என்றான். அன்பின் பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நம் வாழ்வில் இரக்கம் செய்கிறவர். அது மட்டுமல்ல, நம் வாழ்வில் ஏற்படுகிற தீங்குகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அவதானித்து அதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர் தேவன். நீங்கள் மட்டும் மனஸ்தாபம் அல்ல, உங்கள் பெற்றார் மட்டும் மனஸ்தாபம் அல்ல, உங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது, அவரிடத்திலே அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் அங்கே இறங்கி வருகிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன், அன்று நினைவே கிறங்கின தேவன் நம்மை மறக்க மாட்டார். அன்பானவர்களே, அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் தயவும் உள்ள தேவன். அங்கே யோனா என்று அறிக்கையிட்டு செபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்க நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்று புறஜாதியார் அசீரியரை மனம் திரும்ப பண்ணி தேவன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மனஸ்தாபப்பட்டு உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அன்று அந்த புறஜாதியார் கர்த்தரை தேடிய வேளையிலே அந்த நினைவை அழியாதபடி காப்பாற்றப்பட்ட சொன்னது போல உங்கள் குடும்பமும் உங்களுடைய வம்சமும் உங்களுடைய இனத்தவர்களும் உங்களுடைய சபை மக்களும் உங்களுடைய நாட்டு ஜனங்களும் பாதுகாப்பது அதிக நிச்சயம் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அவர் நீதியும் உண்மையும் உள்ளதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அன்று அந்த நினைவே கிறங்கின தேவன் நம்முடைய நாட்டு மக்களுக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்முடைய குடும்பத்து ஜனங்களுக்காக, உறவினருக்காக விளங்குவது அதிக நிச்சயம். இந்த நேரத்திலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பனே, நினைவே மக்கள் அன்று ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பியது போல இன்று ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். அப்பா, நீர் மெய்யான தேவன், நீர் எங்கள் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம் என்று ஒப்பு கொடுப்போம். தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, வாழ வைப்பார். அன்று நினைவே ஆசீர்வதித்த தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்பட்ட தேவன், எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களை அறிந்தவர், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அவர் அறிந்தவர், எங்களுடைய பிள்ளைகளை வாழ வைக்க அவர் அறிந்தவர், அவர்களை உயர்த்தவரால் கூடும், எல்லாம் அவரால் கூடும் என்று விசுவாசிப்போம். அன்று மரியாள் சொன்னால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று தேவதூதன் சொன்ன போது அவள் எப்படி விசுவாசித்தாளோ அவ்வனமாய் நாங்களும் இந்த நினைவே மக்களைப் போல எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வேளையில வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் துதிக்கிறேன் சுவாமி. விசேஷமாய் இந்த ஊழியத்தை செய்கிற முடியாடியார்களுடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற இந்த ஊழியத்தை ஆசீர்வதி, உம்முடைய நாமத்தை அவர்களுக்குடாக மகிமைப்படுத்தும். இருதயத்திலே இருக்கிற எல்லா கவலைகளையும் தேற்றி ஆண்டவரே, நீர் உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தபடி அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறேன். காண்டவரே, வெற்றியை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உன் வாயில் அருளிய வார்த்தையும் ஆண்டவரே உன் சந்தானத்தின் மேலும் சந்ததி மேலும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பெயராக நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த உம்முடைய கையினால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு எதிராய் வருகிற சத்துருவின் சகல திட்டங்களையும் நசனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இல்பொருளாக்குவோம். அவன் ஏழு வழியாய் ஓடி போவானாக. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டு செபிக்கிறோம். கர்த்தராகிய வல்லமுடைய இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாக்கட்டும். அதே போல் கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுங்க, பேசுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாமம் அவர்களுக்கு கூட மகிமைப்படட்டும். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை சந்திக்கும்படியாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய ஜீவ வசனங்களை கொண்டு அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும், உம்முடைய தேவ சமூகத்துக்கு வாஞ்சித்து தேடவும் ஆண்டவரே. தனி அறையிலும் ஆண்டவரே சபையிலும் தேடிச் செல்ல அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த போறபடியால் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இருந்தது ஒரு அருமையான வெளிப்பாட்டு. யோனாவின் சரித்திரத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதாவது யோனார் ரெண்டு ராஜாக்கள் 14:2 அபித்தாவின் மகன் தீர்க்கதரிசி மிகவும் அதாவது கப்பலிலே யோனா செய்த பிழையினாலே அங்கே உள்ளோருக்கு ஆபத்து வந்தது. அதே போல ஒரு குடும்பத்தில் ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் எப்படி அந்த கப்பலே சம்பவம் நடந்ததோ அப்படியான சம்பவம் நடக்கும் என்பதை நீங்க மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்தி இந்த சரித்திரம் எங்களுக்கு என்ன கற்று தருகிறது என்று சொன்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவனும் தேவனை நம்பி வாழ வேண்டும், பெரியோர் கேட்க வேண்டும். அப்படியான செய்தியை கொடுத்தது மிகவும் ஆசீர்வாதம். மற்றொன்று சிஸ்டர், இந்த நினைவே வந்து இந்த அந்த காலத்து மக்கள் யார் மீன் வாயிலிருந்து வந்து விழுகிறார்களோ அவருடைய சொல்ல கேட்பார்கள். பல ஒரு சரித்திரம் இருந்தது. இந்த நினைவே மக்கள் மீன்வாயிலிருந்து யார் வாரோ அவருடைய அதே நாள் கேட்போம் அவருக்கு கீழ்படுத்த மூட நம்பிக்கை இருந்தபடி நீன மக்கள் பிற மூட நம்ப வச்சிருக்கிறாங்க. அப்புறம் மீனுக்காக கொண்டே யோனா கக்க வச்சாதான் நம்புவான்னு சொல்லி கர்த்தருடைய திருத்தம் செய்து இப்போ சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா வேதாமத்துல இல்லை மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. நல்ல கலக்கி விட்டீர்கள் இன்றைய நாளே
2: அருந்ததி, அவருடைய அனாயிண்டிங், அவருடைய அபிஷேகம் உங்களுக்கு மேல் இருந்து அந்த வார்த்தையை நீங்க வல்லமையோடு பகிர்ந்து கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக தாழ்த்தி அவரது சித்தத்தின்படி வழி நடத்துவாராக. நாங்கள் யாவரும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டோம். உங்களோட நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. அதோடு வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister, God bless you, amen. கர்த்தருடைய சமூகத்தையே நாங்கள் நாட,
3: amen.
2: ஆமென், God bless you. கர்த்தருடைய சமூகத்தையே மட்டும் நாங்கள் நாடி செல்வதற்கு தந்த இந்த பெரிதான வெளிப்படுத்தலுக்கு கர்த்தரை நான் நன்றி செலுத்தி எல்லா கன மகிமையும் அவருக்கு மட்டுமே செலுத்துவோமாக. நன்றி, நன்றி, நன்றி. God bless you sister. இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்கள் கொழும்புல இருந்து, அவர்களை நாங்கள் யாரும் வேற இல்லையா,
1: ஞானப்பிரகாசம்,
2: ஏன் ஞானப்பிரகாசம், நான் சொன்ன ஞானப்பிரகாசம் ஐயா,
1: இப்பொழுது பாச ஞான பிரகாசம் செய்து கொடுப்பார். அதன் பிறகு பாச அண்டன் ராசனம், அண்டன் ராசனம், அதற்கு பிறகு பாஸ்டர் ராஜ் பட்டிக்ரோ செய்து கொடுப்பார். இப்பொழுது பாஸ்டர் ஞான பிரகாச பிரஸ் லார்ட் பாஸ்டர் உங்களோட ஒப்புக்கொடுக்க வார்த்தையை தாருங்கள். ஆமே,
4: ஆமே, தேங்க்யூ, நன்றி, நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நாளிலும் சுவாமி இன்டர்நெட்ல எங்களை இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை இந்த முதிர்ந்த வயதிலும் ஆண்டவரை அவரை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு சோத்திரம் ஐயா. இந்த நிமிஷவரை ஆண்டவரே பாடல் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக உமது ஊழியக்காரன் ஊழியக்காரிகளை நீர் வெளிப்படுத்தியதற்காக சோத்திரம் சுவாமி. அதே வண்ணமாக சுவாமி இந்த நாளிலும் சுவாமி ஆரம்பம் முதல் முடியும் வரை இவனுடைய செய்திகளை அநேக நாடுகள் கேட்கும் வண்ணமாக ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இருதயம் பரிசுத்தம் பெற மதண்டை வந்து நிற்கின்றோம் சுவாமி. ஆசீர்வதிங்க அதேவனமாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை தைரியத்தோடு செய்கின்ற ஐயாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய பிள்ளைகளையும் வேற பிள்ளைகளையும் அவர்களோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரியையும் சுவாமி உமது கருத்துல கொடுத்துடைய பணத்தினாலேயோ அவர் ஆக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ ஆண்டவரை ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. உமது ஆவியினாண்டவரே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே அவனமாக இன்றைய நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே முதலாணிகள் வாய்ந்த கரங்களினாலே தொட்டு ஆசீர்வதிக்கும் வண்ணமா உமது வாதத்தை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை நின்று வண்ணமா ஆண்டவர் இந்த நித்திய வெளிச்ச ஊழியத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உமது வாதத்துல கெஞ்சி நிற்கிறார்கள். அதே போல ஆண்டவரை இன்றைய நாளிலும் நாங்கள் ஏன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கின்ற தலைப்பில் என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். ஏன் பரிசுத்தம் வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாக வருகின்றேன், அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்பதை நாங்கள் வேதத்தில வாசிக்கின்றோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்துல 11-12 வசனத்திலே இவ்வளவு தேவ வசனம் கூறுகிறது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த முடிவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சோதோமில் குடி இருக்காதபடி ரெக்கினுடைய பேழைக்குள்ளே ஓடி வந்து விடுவோமா? இந்த நாட்களில் தேவ சமூகத்திலே காத்திருந்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டு உபவாசித்து இன்னும் பரிசுத்தமாகும்படி எங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியைக்கோ எல்லை இல்லை. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவன் பரிசுத்த பாதையிலே முன்னேறி செல்ல கடவன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரணமாக கடவன். ஆதிகாலத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாம் நிதானித்து ஆராய்ந்து படித்து நம்மை பரிசுத்த ஆக்குவதற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆக்கப்படுவோம். காலத்தை பார்க்காமல் நாங்கள் இப்பொழுது ஒரு போதகராக இருக்க வேண்டிய நானும் நீங்களும் ஒரு பாலை உண்கின்றவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். பவுல் வேதனைப்படுகிறார் எபிரேயர் 5:12 பரிசுத்தத்தை குறித்து. சரியான போதனை இல்லாததினாலே அநேகருடைய ஆத்ம வாழ்க்கை, அநேகருடைய ஆத்ம வாழ்க்கை தள்ளாடுகின்றது. நாம் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் என்று இன்றைக்கு தியானிப்போமாக. பரிசுத்த அழைப்பாய் இருக்கின்றபடியினால் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:7 ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவ சன்னிதானத்திலே என்றென்றைக்கும் நிற்கும்படியாகவும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். நம்மில் பலர் அவருடைய கண் ஐக்கியம் கொள்ளவும் அவருடன் பாடுகளப்படவும் அவருடைய ஊழியத்திலே பங்கு பெறவும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சிலர் அவருடைய தீர்க்கதரிசியாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக பணியபுரியவும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கின்றோம். இருப்பினும் பரிசுத்தமாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டதுதான். அனைத்துக்கும், அனைத்து அழைப்புகளுக்கும் ஒரு மேலான ஒரு அழைப்பு ஆகும். அப்போதெல்லாம் எழுதும் பொழுது பரிசுத்தவன்களாகும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப வருகிறதை நாங்கள் காணலாம். 1 Corinthians 1:2 வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக, அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவரானதினாலே நான் உங்கள் தேவனாக இருக்கும்படியாக உங்களை எகிப்து தேசத்திலே இருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று லேவியராகும் புத்தகம் 11:45 வாசிக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நாம் எங்களுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. நம்மை அழைத்த தேவனும் பரிசுத்த தேவன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று 1 Peter 1:15 வாசிக்கின்றோம். 1 Peter 1:15 கர்த்தர் நம்மை குறித்து லேவியராகம் புத்தகம் 11:45, 27 மற்றும் 20:26 ஆகிய வசனங்களில் நான் பரிசுத்தராகியால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதை நாங்கள் காணலாம். பரிசுதமாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. கவனியுங்கள், பரிசுத்தமாய் இருக்கிற தேவனுக்கு ஒரு பரிசுத்த கூட்டம் தேவை. அதற்காகவே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் தேசத்திலே இருந்து அதாவது வேறு பிரித்து கொண்டு வந்தார். பரிசுத்தலே நாம் முன்மாதிரி ஆவதற்கு தனக்கு ஒரு பரிசுத்த ஜனம் உண்டு என்பதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காகவும் பாவங்கள் அற நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும்படியாக நம்முடைய சொந்த இரத்தத்தையே நமக்காக ஊற்றினார். நீங்கள் என்னுடைய ஒரு ஆயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியர் ஆகமம் 20:26 இசாயா ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது செராபியன்கள் ஆண்டவரை பரிசுத்தர் என்று போற்றி கொண்டு இருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 இருந்தவரும் இருக்கிறவரும் ஒருவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாதபடி சொல்லிக்கொண்டு இருந்தன. மோசே கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஏனைய தெய்வங்களின் பரிசுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளின் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று யாத்திரகாமம் 15:11 சவால் விட்டு கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனை பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார். ஆடி அப்போஸ்தலருடைய ஜெபம் பண்ணும்போது கூட பரிசுத்த பிள்ளைய இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெயிப்பதை நாங்கள் காணலாம். அப்போஸ்தலர்கள் 4:30 பாருங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய முதல் உண்மை பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10 முறையாக தேவனை தரிசிக்கும்படியாக பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை நமஸ்காரம் பண்ண முடியாது, அவரை தரிசிக்க பண்ண முடியாது, அவருடைய பிரசன்னத்தில் வர முடியாது என்ற திட்டம் தெளிவாக எபிரேயர் 12:14 வாசிக்கின்றோம். தேவனை தரிசிக்க வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்தம் அவசியம். அன்பானவர்களே, துன்மார்க்கத்திலே ஜீவித்துக் கொண்டிருப்பவர்கள் தேவனை தரிசிக்க இயலாது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று 5:8 வாசிக்கின்றோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த காலத்திலே ராஜாவின் கல்யாண வீட்டிற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் கல்யாண உடைகள் அவர்களுக்கு அவசியம். அதுபோலவே பரலோகத்து ராஜ்யத்துல நாங்களை பிரவேசிக்க பரிசுத்தம் அவசியம். பரிசுத்த வஸ்திரம் தரிக்காதபடி தேவனை தரிசிப்பது எப்படி? சிருஷ்டிப்பிலே ஆதாமிய வாழை பரிசுத்தமான ஒரு மகிமையை மூடிக்கொண்டு இருந்தது. பாவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்த பொழுது தேவனை தரிசிக்க முடியாதபடி நாணமுற்றவர்களாக விருச்சத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்களுடைய தேவனுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை கொண்டு வருகின்றது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்தி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கின்றது என்று தீர்க்கதரிசியின் புத்தகம் 59:2 வாசிக்கின்றோம். ஆகவே பரிசுத்தரை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது பாவத்தையும் அக்கிரமத்தையும் முதலில் அகற்றி போடுங்கள். ஏனோக்கு மற்றும் நோவா தேவனோடு சஞ்சரித்தார்கள் என்று ஆதியாகமம் 5:24 6:9 வாசிக்கின்றோம். ஆபிராம் தேவனுடைய சிநேகிதன் என்ன பட்டார் என்று யாக்கோபு 2:23 வாசிக்கின்றோம். தேவன் மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று யாத்திரகாமம் 33:13 வாசிக்கின்றோம். காரணம் அவர்கள் பரிசுத்திற்கு முக்கிய இடத்தை முயலிடமாக கொடுத்திருந்தார்கள். அதிகாலையிலே தேவனை தரிசிப்பதும் பரிசுத்த வாழ்விற்கு சிறந்த என்று தாவீது தேவனே, நீர் உம்முடைய தேவன், நீர் எங்களுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதம் 63 அதிகாரத்தில் 1-2 வசனத்திலே எழுதுகிறார். ஏசு கிறிஸ்து அதிகாலைய வேளையிலே எழும்பி வனாந்தரத்திற்கு சென்று தேவனை தரிசித்தார் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 35 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவரை தரிசிக்க முடியாத உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன குறைபாடுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் இன்றைக்கே அதை தீர்மானத்தோடு அப்புறப்படுத்தி விட தீர்மானியுங்கள். ஆம், தேவனை கண்டு தரிசி

எடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று ஒன்று கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயமை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆலயமாக தெரிந்து கொண்டார் என்று. இதோ மனிதர் இடத்திலே தேவனுடைய வாசதலம் இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 வசனத்திலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்தருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பிரதான ஆச்சாரியன் செல்வான். தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பயத்தோடு உள்ளே செல்வான். காரணம், ஆண்டவரின் செக்கனா மகிமை அங்கு தங்கியிருந்தது. அஜாக்கிரதையாக பக்தியாக அசுத்தத்தோடு சென்றால் மரணம் அவனுக்கு நேரிட்டு விடும். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி பிரதேசம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் இறங்க ஆரம்பித்தது என்றும், ஆச்சரிப்பு பணிவிடை செய்ய இயலாத அளவுக்கு தேவனுடைய பரிசுத்தம் மகிமையாக அங்கே நிரம்பி விட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு நம்மில் வாசம் பண்ண விரும்புகின்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஜீசஸ் சென்டர், எங்களுடைய சென்டர் என்னங்கிறத நாங்கள் தியானிக்க வேண்டும். அவர் வல்லமை உள்ளவர் என்று செப்பானியம் 3:17 வாசிக்கின்றோம். அவரால் உருவாக்கப்பட்ட சரீரம் எந்த விதமான நரம்புகளும் எலும்புகளும் இரத்த அணுக்களும் இருக்கின்றன. எத்தனை கோடி ரூபாய் பெருமதியான கம்ப்யூட்டர்களை உங்கள் மூளையில் வைத்து அழகாக இயங்குபடியாக தேவன் செய்திருக்கிறார். அதிலே அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றும் விரும்புவது ஒரு இயற்கை தானே. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்ற உங்களிலே தங்கி இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்பதை நாங்கள் 1 16:19 வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் உயிருள்ளவைகளான் எனக்கு அன்பானவர்களே. ஐந்தாவதாக, சாத்தானை ஜெயிக்கும் படியாக ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சிகளின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வெளிப்படுத்தின 12:11 வசனத்தில் வாசிக்கின்றோம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவித்தால்தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். பிசாசின் குணாதிசயங்கள் விவசாயத்தையும் அருவறுப்பையும் துன்மார்க்கத்தையும் வைத்துக் கொண்டு பிசாசு எதிர்க்க முடியுமா? தேவன் ஆழுவது பரிசுத்தமே நமக்கு பலன். ஒரு பெரிய பிரசங்கியார் பரிசுத்த வாழ்க்கை வாழும் நாட்களிலே பேய்களை திறமையாக துரத்தினாராம். ஆனால் அவர் பாதத்தில் விழுந்த பொழுது பேய்கள் அவருக்கு பயப்படாதபடி அவரை கேலி பண்ணி பரிகாசம் செய்தனர் என்று காண்கின்றோம். 6, அற்புதங்களை பெறுவதற்கு யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்று யோசுவா 3:5 வசனத்தில் வாசிக்கின்றோம். பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கத்தான் தேவனிடத்திலே அற்புதங்களை எதிர்பார்க்க முடியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 வசனம் குணமாக தேவனுடைய நீதிதான் அவருடைய காரியத்திற்கு பரிசுத்தமாக்கும். யோசுவாவினுடைய நாட்களிலே அவர்களுக்கு முன்பாக யோர்தானிலே பெரிய வெள்ளம் ஓடிக்கொண்டு இருந்த பொழுது கூட யோர்தானை கடந்து வந்தாலும் அங்கே 7 ஜாதிகளையும் 31 பலமுள்ள ராஜாக்களையும் ஜெயம் கொள்ள வேண்டும். யோர்தானின் சவால்கள் மேற்கொள்ளவும் கானானை சுதந்திரித்துக் கொள்ளவும் நிச்சயமாகவே கர்த்தருடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தேவை. ஆகவே யோசுவா ஜனங்களை பார்த்து நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார், நீங்க பரிசுத்தம் இருந்தா அவர் செய்வார் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பியது.

0: காணாணியை சுதந்திரித்தார்கள். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படவில்லையோ என்று கலங்குகிறீர்களோ? பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாளுக்கு நாள் அதிகமாக உங்களுடைய சோர்வை கொண்டு வருகின்றனவா? உடனே கிருஷ்ணனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து உங்களுடைய காரியத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆராய்ந்து, முக்கியமான வசனம் இது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று யோபு 9:10 வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். 7 வருகையிலே காணப்பட அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிக்கின்றோம். பரிசுத்தம் உள்ள ஆத்ம நேசரை சந்திக்க பரிசுத்த மனவாட்டியால் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டாமா? ஒரு மாணவன் வருஷம் முழுவதும் ஊக்கமாக படித்து ஆயத்தமாக இருந்தால்தான் முழு ஆண்டு தேர்விலே வெற்றி அடைய முடியும். ஒரு ராஜா யுத்தத்திற்காக ஆயத்தங்களோடு இருந்தான் ஆனால்தான் எதிரியை முறியடிக்க அவனால் முடியும். அதே போலவாதான் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலும் ஆயத்தத்தோடு காத்திருந்தால் ஆமேன், கர்த்தர் இயேசுவர் வரும் என்று மகிழ்ச்சியோடு கூறி அவருக்கு எதிர்கொண்டு செல்ல எங்களால் முடியும். வானத்தில் தொனிக்கின்ற துணி என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதுவும் சீக்கிரமாக வருகிறேன் என்பதே வெளிப்படுத்தின 22:11 சொல்லுகின்றது. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவருடைய வருகையிலே காணப்படுவார்கள். தேவதூதர்கள் பூமியிலே ஒரு முனையில் இருந்து மறுமுனை வரைக்கும் பரிசுத்த வான்களை அந்த நாள்களிலே கூட்டி சேர்ப்பார்கள் என்று நீங்கள் அந்த கூட்டத்திலே காணப்படுவீர்களா? சிந்தித்து செயல்படுங்கள். 8 பரலோகத்திலே பிரவேசிக்க உன்னதமானவருடைய பரிசுத்த ராஜ ரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுத்திகரித்துக் கொள்வார்கள் என்று தானியேல் 7:18 வாசிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தை வேதம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று அழைக்கின்றது. பரலோக ராஜ்யம் முழுக்கவும் பரிசுத்தமானது. அங்கே திரியோக தேவனின் பரிசுத்தத்தை காணலாம். பரிசுத்தம் உள்ள தேவதூதர்கள், கெரூபீன்கள், செராபீன்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆகியோரை காணலாம். அசுத்தங்கள் அங்கே நுழைய முடியவே முடியாது. பரிசுத்தத்திற்காக முயற்சி செய்யுங்கள், போராடுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று திமோத்திக்கு எழுதினோம். 2 திமோத்தி 4:7 7-8 வாசிக்கின்றோம். அந்த கிரீடத்தை கர்த்தர் அப்பதனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தமாக ஜீவித்து ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முறுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருவார் என்று சொல்வதோடு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்ற கொலோசியர் 3:12 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நமக்கு பிரியமானவர்களாக பரிசுத்தவான்களாக மாற்றுகின்றார். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விதமாக தேவனுக்கு பிரியமான வகையிலே மாற்றி ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு இந்த பாக்கியத்தை அவர் நிச்சயமாக அருள் செய்து உங்கள் மீது பிரியமாக இருப்பார் என்பதை வேதம் இப்படி சொல்கிறது. 11:28 தனித 112:1 வாசியுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். முடிப்பதற்கு இன்றைக்கு ஒரு பாடலை பாடுவதற்காக ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தை தாருங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இரட்சகரே, உம்முடைய இரட்சிப்பு நீர் சிலுவையிலே செய்த தியாகம் இன்று எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தாருங்கள். உமக்கு பிரியமாக வாழும் கிருபையையும் தருகிறபடினாலே உமக்கு தோற்றம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று ஜெபம் கேட்பதோடு, சங்கம கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி இந்த வசனம் அவர்களை பரிசுத்தமாக்கும். எனவே அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி இந்த நித்திய வெளிச்சத்துக்கும் கொண்டு வந்து ஒரு சபையிலே சேர்த்து கொள்ள அனைவரை நீர் உதவி செய்கிறபடியினால் உமக்கு தோற்றம். அனைவரை எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறதுனால உமக்கு தோற்றம் தோற்றம் தோற்றம் சொல்லுகிறேன் சுவாமி. அதற்காகவே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கின்றோம். உலகம் பூராவும் இந்த செய்தி கேட்டு முடிந்த பிறகே உடைய வருகை வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கிற வண்ணமாக என்று சொல்லி ஒரு சிறிய பாடலுடைய செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் பாவினான், பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் பாவினான், நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், என்னை ஆழ்கொண்டு நீதம் அருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும், இதய கதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, என் கரமும் கையை பீடித்து சென்றால் தவற விடுவேனே, ஆனால் உங்காரம் என் கையை பிடித்து சென்றால் ஒருவாலும் தவறிடேனே, இதய கதவை தீரந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. தேலையினம் யாவையும் போக்கி எம்மை காத்து கொள்ளும் ஏவா, உலக சத்தமும் எங்கள் மாமிச சத்தமும் இணைந்து ஓலிக்குதே, ஆனால் வெளியவும் சத்தம் தெளிவாக கேட்டிட எங்கள் செவியை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி இந்த பாடலோட என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியுமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மெய்யாகவே எங்களுடைய இதயத்தை திறந்து இதனுடைய பாதத்திலே நாங்கள் கிஞ்சி நிற்கின்ற ஒவ்வொரு காரியமும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன காரியம் நடைபெறும் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயா அம்மா. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேணும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர் எங்களை அழைத்தார். எங்களை நாங்க இன்னும் அதிகமாக பரிசுத்தமா இருக்க வேணும் என்றபடியா அனுப்பிய அருமையான வார்த்தைகளை கொடுத்து பாஸ்டர் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். ஆமேன். கர்த்தர் அவர் எங்களோட ஜீவன், அவரு எங்களோட ஆலயமா இருக்கிற, எங்களுடைய இறுதி அவருடைய ஆலயமா இருக்கிற போல, அவர் பரிசுத்தமா இருக்கிற போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும் என்று கூறி அதிக வார்த்தைகளை கொடுத்து வசனங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். அதை காலை நேரம் எங்களுக்கு வேறு பிரித்து உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்து எங்களோட வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது மட்டும் கர்த்தருடைய நாமத்தை நீங்க உயர்த்தி உங்களே உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பொதுவாக வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: ஓ பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: ஆமேன், ஆமேன் பாஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி என்று கூறி நீங்கள் கர்த்தரை வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், ஃபஸ்ட்டை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
2: நாங்கள் இன்றைக்கு இயேசு நாமத்தை பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே இயேசு நாமமே. உம்முடைய நாமத்தில நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய நாமத்தில வல்லமை உண்டு. உம்முடைய நாமத்தில அன்புண்டு. உம்முடைய நாமத்தில எல்லா விதமான நற்கிரிகைகளும் உண்டு. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரயோகித்து இந்த உலகத்தில உள்ள சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்பட உம்முடைய மறித்து உயிர்த்தெழுந்து பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொன்னீரே. இயேசு நாமம் இந்த உலகத்தில எல்லா இடமும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய நீர் வரும் பொழுது பல மக்கள், மதங்களில் உள்ள மக்கள், வேறு இந்த எல்லா பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இந்த பூமியில இயேசு நாமம் என்பதை இந்த உலகத்தில உள்ள 5 கண்டங்கள் உள்ள மக்களும் சிறப்பாக தம்ம மக்கள் அனைவரும் இயேசு நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அந்த பாவ அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை பெற்று மதம் அல்ல, இது ஒரு மார்க்கமாக இயேசு நாமம் பரலோக மார்க்கம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள யோவான் 14:6 நானே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவரை விசுவாசித்த அந்த பரலோக பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு மாம்சத்தில ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தார். பாருங்கள், மத்தேய 3:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. பாருங்கள், இதுதான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற வசனமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் காலத்தில இருந்து மனிதனை முதன் முதல் படைத்த தேவனுடைய முதல் பெற்றோராக ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாள். இப்படியாக தாவி ஆபிரகாமின் சந்ததியில பாருங்கள், ஆபிரகாம் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில பிறந்தவன். அவரை பிரித்தெடுத்து அந்த மதங்களில இருந்து இது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. நாங்கள் எக்ஸோடஸ் 20 பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்த்தவன் சொல்லுகிறார், இந்த சிலை வணக்கங்களை செய்யாதீர்கள், நான் எரிச்சல் உள்ளதவனாக மாறுவேன். இப்படியாக ஆபிரகாமை பிரித்தெடுத்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பாருங்கள், புதிய ஏற்பாட்டில கிருபையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தருகிறார், எங்களை மன்னிக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் அந்த பாவத்துக்கு பலி செலுத்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டுல வாழுகிற நான் எனக்கும் உங்களுக்கும் இயேசு அந்த பலிக்கடாவாக அடிக்கப்பட்டார். 2026 முன்பாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பாருங்கள், வழிநடத்துவதற்காக அந்த பஸ்கா ஆட்டுக்கட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அத்தனை வீடுகளிலும் மரணம் இல்லை. அந்த அடிமைப்படுத்தின அந்த மதத்தில வாழ்ந்த அத்தனை மக்களுடைய பார்வோனின் சேனைகள் உள்ள அத்தனை குடும்பங்கள் உள்ள தலைச்சென்னர்களும் மறிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இதுதான் இயேசுவை, பாருங்கள், இயேசு பிறந்த பொழுது கூட இயேசுவை கொல்வதற்காக ஏரோது ராஜா 2 வயதுக்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளை கொலை செய்கிறார். இப்படியாக பாருங்கள், இயேசு பிறந்து தன்னுடைய 33.5 அவர் மரிப்பதற்காக பிறந்தார். எங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியாக, அன்றைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக புதிய ஏற்பாட்டில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். மத்தேயு 16:16 பார்க்கும் பொழுது, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். மத்தேயு 18:18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டு மரியாள் கற்பவதியாகி இயேசு பரிசுத்தமாக பிறந்தார். பரிசுத்த ஒரு பாவம் கூட செய்யாத பரிசுத்த இரத்தத்தோடு பிறந்தார். பாருங்க, பரிசுத்த இரத்தத்தோடு பிறந்த இயேசு அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை விலை கொடுத்து வேண்டி கொண்டார். பாருங்க, எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்குரியது. எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவி பரலோக பிரஜைகளாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்மைக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வுன்று, ஒரு நித்திய வாழ்வுன்று. நித்திய நித்தியமாக அந்த ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு ராஜாவாக இயேசுடைய ராஜ்யத்தில நாங்கள் வாழப்போகிறோம். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கிடைக்கிற நித்திய வாழ்வாக இருக்கிறது. யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் வணங்குகிற தெய்வம் மெய்யான தெய்வமா, மனிதனால கைவேலையினால செய்யப்பட்ட தெய்வமா, அல்லது தவறான ஆவிகளினால பிசாசின் ஆவிகளினால மனிதன் மூலமாக எழுதப்பட்ட புஸ்தகங்களா, எங்களுடைய மத புஸ்தகங்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர்களுடைய குணாதிசயங்களை, அந்த புஸ்தகத்தை எழுதினவர்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசுடைய குணாதிசயம் பெர்ஃபெக்ட், ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ்ந்தவர், எல்லா மனிதர்களுக்கும் நன்மை மட்டும் செய்து வாழ்ந்தவர். பாருங்கள், இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெனிசிஸ் ஆதியாகமம் 17:27 லெட் அஸ் மேக் அவர் இமேஜ் அஸ் என்று சொல்லும் பொழுது தேவனோடு இயேசுவும் கூட இருந்தார். ரெண்டு பேர், பலர் இதை கவனிப்பதில்லை. லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், தேவனுடைய ரூபமாகவும் இயேசுடைய ரூபமாகவும் அவர்கள் இருவரும் ஒரே ஒருவராக ஒன்றாக இருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிதாவின் வலது பார்சத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த நாங்கள் புறவு சிலை நீங்கள் 8 பார்க்கும் பொழுது கூட, 8 இந்த வானத்தை வட்டணிக்கையிலும் இந்த வீடுகளை கட்டும் பொழுது அஸ்திவாரம் போடுவார்கள். அதே போல இந்த உலகத்தை படைக்கையில இந்த வெள்ளைகளை கட்டளையிடும் பொழுதும் செல்ல பிள்ளையாக தேவனோடு இயேசு இருந்தார். செல்ல பிள்ளையாக வானத்தை வட்டணிக்க கையிலும் இந்த வானத்தை பூமியையும் படைக்கையிலும் இயேசு கூட இருந்தார். அவர் பல இடங்களில புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், ஒன்றாக இருக்கிறோம். பிதாவாக பரலோகத்தில் இருக்கிறார், ராம் ஒழுக இயேசு பிதாவோடு ஒன்றாக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அன்றைய நாளுக்குரிய அத்தனை காரியங்களை இயேசு பெற்று அந்த மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இப்படியாக சன் ஆஃப் காட் ஆக இயேசு இருக்கிறார். அவரை சிலுவையில் மரிக்க வைத்து இன்றைக்கு எங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற என்னையும் உங்களையும் சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸ் ஆக மாற்றியிருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுடைய மெய்யின் உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். எங்களை மாற்றியிருக்கிறார். எங்களுக்கு இம்மைக்கு பின் மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 25:25 அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்கள், இப்படியான இயேசுவை நாங்கள் உயர்த்த வேண்டும். இயேசுதான் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். யோவான் 3:30 பார்க்கும் பொழுது இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்தில் இருந்து வந்து இயேசுவாக பிறந்தவர். யோவான் 3:31 பார்க்கும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பாருங்கள், இந்த பூமியில் இருந்து வருகிறவர்கள், பாருங்கள், எங்களுடைய முதற் பெற்றோர் பாவம் செய்தார்கள். இந்த மெய்யான தேவனுக்கு கீழ்படியாமல் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த பூமியில பிறக்கிற அத்தனை மக்களும் பாவிகள். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். எந்த மதங்களினால விடுதலை தர முடியாது. பாருங்கள், மதங்களிலே இருக்கிற அத்தனை மக்களும் இந்த மாம்ச ஆதாமவாளின் சந்ததியாகத்தான் எல்லாரும் பிறக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவை தவிர இயேசு தான் பாவம் இல்லாமல் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியினால பெற்ற ஆவியினால கற்பந்தறிந்து பிறந்தவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர். பாருங்கள், யோவான் 8:16 என்னில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடிய கூடும் என்று கேட்டவர். பாருங்கள், ஆபிரகாமுக்கு முன்பாகவே இயேசு இருந்தவர். இப்படி என்றால் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்னாகவே இயேசு இருந்திருக்கிறார். பாருங்கள், மோசே கூட மோசே ஒரு தீர்க்க தரிசி பிறப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர்தான் இயேசு தேவனோடு அவரை தீர்க்க தரிசி என்று மோசே சொன்னதன் நிமித்தம் இன்றைக்கு சில மதங்களில் உள்ளவர்கள் அவரை தீர்க்க தரிசியாக பார்க்கிறார்கள். அவர் தீர்க்க தரிசியாகவும் செயற்படக்கூடியவர். சமாரியா பெண்ணுடன் பேசும் பொழுது அவளுடைய முழு ஸ்டோரியையும் பாருங்கள், இயேசு அந்த சமாரியா பெண்ணுக்கு சொல்லுகிறாள். அந்த சமாரியா பெண் சொல்லுகிறாள், நீர் ஒரு தீர்க்க தரிசி என்று. இப்படித்தான் மோசேயும் நினைத்தான், ஒரு தீர்க்க தரிசியாக நினைத்தான். சமாரியா பெண்ணின் நினைத்தது போல அவர்தான் இயேசுதான் எங்களுடைய தெய்வமாக இரட்சகராக இருக்கிறார். அவர் மரிக்கும் பொழுது யூதா ராஜாவாக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அவருடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அவருடைய ராஜ்யம் பரலோகத்திலே இருக்கிறது. பாருங்கள், மாம்சத்தில இந்த உலகத்துல உள்ள இன்றைக்கு நாடுகள் எல்லாம் இந்த சண்டை பிடிக்கிறது காரணம் இந்த உலகத்தில ஒரு ராஜ்யத்தை அமைத்து விட வேண்டும் என்று. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துல நீங்கள் வாழ முடியும். பாருங்கள், இந்த உலகத்திலேயும் இயேசு கிறிஸ்து 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்துல ஒரு மனிதன் 80 to 120 வரை தான் வாழ முடியும். நீங்கள் இயேசுவை இழந்து விட்டீர்களாக இருந்தால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம விட்டுவீர்களாக இருந்தால், உங்களுக்கு மரணத்துக்கு பின் நடப்பது என்னவென்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து மடிந்து போவீர்கள். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு இந்த உலகத்திலேயும் 1000 வருடம், பாருங்கள், 10 சந்ததியுடைய வாழ்வு, அதன் பின்பு நித்தியமான வாழ்வு. இந்த உலகத்தில அத்தனை தீமைக்கும் காரணம் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். பாருங்கள், ஆதாம் ஏவாளை ஏமாற்றியவன் தான் அவன். அவன் முழு தீமைகளுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது எல்லாவற்றிற்கும் அவன் தான் காரணமாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு இந்த சரீரத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. தோட்சில பிசாசின் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது ஒரு பாவத்தோடு பிறக்கிறோம், பாவ உணர்வோடு. அந்த பாவ உணர்வின் தோட்ஸ் எங்களுக்கு வருகின்றது பிசாசுக்கு உண்டாக. இயேசு கிறிஸ்து தான், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த பிசாசை எதிர்க்கிற தன்மையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருகிறார். இது பாவம், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை பரலோக பாதையில வழி நடத்துகிறார். இயேசுவின் வழியில நடக்கும் பொழுது பாருங்கள், ஏழைக்கு உதவி செய்வது, உணவு கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது, இயேசுவை பிரசங்கிப்பது, இப்படியான ஜெயிலில் இருப்பவர்களுக்கு போய் இயேசுவை அறிவிப்பது. உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு உயிருள்ள தெய்வம். அவரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால உங்களுடைய அத்தனை பாவங்களும் கழுவப்பட்டு உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். இப்படித்தான் நாங்கள் இலவசமாக கிருபையினால இரக்கத்தை கொண்டு, அவருடைய இரக்கத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, கிருபையை விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், தாவீது கூட தேவனுடைய இருதயம் உள்ளவனாக இருந்தும் அவன் ஒரு முறை பாவம் செய்த பொழுது கிருபையையும் இரக்கத்தை கேட்டார். அவரிடத்தில்தான் நீங்கள் தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் அவரிடத்தில்தான் விழுந்து விட வேண்டும். வேறு யாரிடமும் போய் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாது. கிருபையுள்ள தகப்பன், இரக்கமுள்ளவர், அவருடைய பரிசுத்த ஆவியை எடுத்து போடாதே, உற்சாகமான ஆவியை எடுத்து போடாதே, நிலபரமான ஆவியை இடத்திலிருந்து எடுத்து போடாதே என்று பாருங்கள் தாவீது கேட்டு அவன் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவன் நீதியாக நடந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய. இப்படித்தான் நாங்கள் அவரிடத்துலதான் போய் விட வேண்டும். பாருங்கள், என்னதான் நடந்தாலும் அவர் தான் எங்களை பரலோகத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் யோவான் 6:44 பார்க்கும் பொழுது, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இயேசுவாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவாகவும் அவர் இருக்கிறார். ராம் முழுவதும் பிதாவிடத்தில் இருந்து மக்களுக்கு செய்தியை இயேசு பெற்று அந்த செய்தியை மனு குலத்துக்கு தந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரிடத்துல வந்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லாரும் நன்மைகளை பெற்றார்கள். பாருங்கள், நன்மைகளை பெற அவர்கள் திரளான ஜனங்கள் அவரை தேடி போனார்கள். பாருங்கள், மலை மேல் உள்ள பட்டணமாக நீங்கள் இயேசுவை அறிய அறிய, அந்த மெய்யான தேவனை அறிய அறிய உங்களுடைய வாழ்வில ஒரு நித்திய ஜீவனை நோக்கிய பாதை, நித்திய வாழ்வு வருகிறது. உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. புதிய இருதயம், புதிய ஆவி தந்து உங்களுடைய கடினமான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி அவர் உங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பாருங்கள், பிதாவும் இயேசுவும் ஒரே மாதிரியானவர்கள். நன்மை செய்கிறதுதான் அவர்களுடைய எங்களுடைய தேவனுடைய இயேசுடைய. ஏனென்றால் அவருடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். அவர் எங்களை மகனாக மகளாக பார்க்கிறார். நாங்கள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எங்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்தில பிசாசிடத்துல போய் அழிந்து விடக்கூடாது. பிசாசிட்ட போனால் ஆத்துமா தண்டிக்கப்படும். பாருங்கள், தண்டிக்கப்பட்டு பாவம் செய்கிற ஆத்துமா நரகத்துல அழிந்து போகும். பாருங்கள், இந்த ஆத்துமா தேவனிடத்துல, எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்துல மீண்டுமாக போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். பாருங்கள், அடுத்த வசனத்திலே யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. பாருங்கள், எங்களுக்கு ஈவ அப்பமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி வந்த பொழுது தேவன் ஏஞ்சல்ஸ் உண்ணுகிற உணவாகிய மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அவர்கள் அதை உட்கொண்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இந்த இயேசுவுடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை அடைவார்கள். யோவான் 6:49 உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கு பிழைப்பான்? நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றான். பாருங்கள், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய அந்த பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதை நினைவு கூறும்படியாக அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அவர் எங்களை பாருங்கள் மீண்டுமாக வரும் பொழுது எங்களை எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது, எங்களுடைய ஆவி ஆத்துமா அவர் ஒரு எங்களுடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை தந்து எப்படி ஆதாம் ஏவாளை முதன் முதலாக படைக்கும் பொழுது ஒரு பாவம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார், ஒரு குளோரி லைட் உள்ள ஒரு சரீரம். அந்த சரீரத்தை தான் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். இந்த மாம்ச சரீரம் எங்களுக்கு வந்தது. அப்படியான ஒரு சரீரத்தை தந்து நித்திய நித்தியமாக வாழுகிற மீண்டுமாக நாங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கரியை புசிக்கக்கூடிய சரீரத்தை தந்து பாருங்கள், ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் அவர்கள் நித்திய நித்தியமாக வாழ்ந்திருப்பார்கள். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் நிமித்தம் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்கள் வேறு மதங்களில் இருப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், அது பிசாசுதான் மதங்களுக்குள்ள செயற்படுகிறது. பிசாசுகள் இப்படியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அதனால இயேசு இந்த மனித குலத்தின் மேல் இருந்தால் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசு கிறிஸ்துடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்று எங்களுடைய தேவனும் இயேசுவும் விரும்புகிறார்கள். அவரோடு வாழுகிற வாழ்வு, அவர் எங்களை போசித்து நடக்க போசித்து தேவைகளை சந்தித்து வாழுகிற வாழ்வுதான் இயேசு தருகிற வாழ்வாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகும் ஜீவனுமாயிருக்கிறது. பாருங்கள், இந்த சரீரம் வந்தது பாவத்துக்கு பின்பு. உள்ளான மனுஷனில நாங்கள் பெல்லப்பட வேண்டும். ஆவியும் ஆத்துமாவும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து உள்ளான மனுஷனில தான் நாங்கள் அந்த மெய்யான தேவனை பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழபடி. இந்த சரீரம் பாவ சரீரமாக இருக்கிறது. நாங்கள் ரோமர்களாம் அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த பாவ சரீரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அவரை நாங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர் எங்களை இந்த சரீரத்தை பரிசுத்தமாக நாங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ரோமர் 12 நாங்கள் புத்தியுள்ள ஆராதனையாக பாவத்துக்கு வெறுத்து எங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இப்படி அப்பொழுதுதான் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். பிலிப்பியர் 2:6 இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க இருப்பதை பாருங்கள். இயேசுவன் தேவனை மீக்குவார், ஹோலி ஸ்பிரிட்டை மீக்குவார். இன்றைக்கு அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பாருங்கள். பிசாசாக இருந்தால் பாருங்கள், பிசாசு மீட்டிமை கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தை பிடிக்க முயன்றார். முதனாலதான் பிச ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸாக இருந்தவன் தள்ளப்பட்டு பிசாசாக வந்தான். இயேசு அப்படி செய்யவில்லை. தேவனுடைய தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை என்றும் எடுத்து மனுஷ சயனானார். பாருங்கள், அவர் ஊழியம் உங்களை மனிதர்களை கொண்டு செய்வதற்கு வரவில்லை, அவரே ஊழியம் ஊழியத்தை செய்தார். பாருங்கள், தாழ்மைப்பட்டு எல்லாருக்கும் நன்மை செய்தார். தாழ்மை தாழ்ந்ததால தான் இயேசு தேவன் தாழ்மை உள்ளவர்களை கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானூருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்கள், இயேசு நாமம்தான் எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம். இந்த நாமத்தில வெற்றி உண்டு. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

0: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம், அற்புதம் செய்யற நாமம், அதிசயம் செய்யற நாமம், ஆலோசனை தருகிற நாமம், நித்திய ஜீவனை தருகிற நாமம், சமாதான பிரபுவான நாமம், இந்த உலகத்துல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதியை கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக இயேசுவே, உம்முடைய நாமத்தில சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நற்கிரிகைகளும் உண்டு. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தை உச்சரித்து உச்சரித்து ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு நாமத்தில ஒவ்வொருவரும் இயேசு நாமம் தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்று உணர்ந்து இயேசு நாமத்தில ஜெயம் எடுப்பார்களாக. அவருடைய வாழ்வு மாறுவதை பல மத மக்கள் இயேசு நாமத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மதங்களுக்குரிய தேவன் அல்ல, ஒன்றான மெய்த்தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துல உதித்து மனுக்குலத்துக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர். இன்றைக்கு அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்தாமியை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல வாழ எங்களுக்கு கற்று தருகிறார். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்றவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மக்கள் மேலே நிறுவற்றும்படியாக உம்முடைய உச்சந்தலை, ஒவ்வொருவருடைய உச்சந்தலை எடுத்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை அன்றைக்கு நாங்கள் அபிஷேகத்தை பெற்ற பொழுது எங்களை நிரப்பி அந்த பரலோக சந்தோஷத்தை காண்பித்தீரே. இந்த உலகத்தில கிடைக்க முடியாத அந்த பேரின்பத்தை நாங்கள் பெற்றோமே, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் அந்த பேரின்பத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. கடுக்கடவு போதாது, முழங்கால் அளவு போதாது, உம்முடைய நீச்சல் ஆழத்துல, உம்முடைய பேரின்ப நதியில, இந்த அபிஷேக நதியில நாங்கள் ஒவ்வொருவரும் நீந்த ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருடைய பாவங்களையும் எடுத்து போடும். ஜீசு உள்ளுக்கு வரும் பொழுது பாவ உணர்வுகள் அகலுகிறது, சாபங்கள் அகலுகிறது, நோய்கள் அகலுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீ நிரப்புறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு விடைப்படுகிறதற்காக நன்றி, மத வழிபாடுகள் அகன்று போகிறதற்காக நன்றி, சத்துருக்கள் தீமையை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ், ஒவ்வொருவரை பாதுகாப்பு கொடுக்கும்படியாக, தீமை அணுகாதபடி யேசுவா யெகோவா மெர்சிஃபுல் காட் அல்லவா, இரக்கமுள்ள தேவர் அல்லவா, கிருபையும் இரக்கம் நிறைந்தவர் அல்லவா, ஒவ்வொருவரை நிரப்பும். மத இனத்துகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அல்லவா நீர், ஒவ்வொருவரையும் உம்முடத்துல அவர்கள் வந்த பொழுது சகலரையும் குணமாக்கினே, சகலருக்கு நன்மை செய்தீரே. இந்த நேரத்தில் சகலரையும் நிரப்பி ஒரு பேரின்பத்தை, பரலோக சந்தோஷத்தை கொடுத்து அவர்கள் பரலோக பாக்கியத்தை அடைய தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து
1: நன்றி நன்றி நன்றி. அருமையான வார்த்தையின் மூலமாக அம்மா, அவர் எங்களை இருதயத்தில் இருக்கும் பொழுது அவர் எங்களை மகளாக மகனாக தெரிந்து கொண்டார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அவருடைய அவர் எங்கு இருக்கு, அவருடைய உள்ளத்துல எங்களை நண்பராகவும் தோழராகவும் இருந்து எங்களுக்கு அவருடைய வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிக்கொண்டு வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துற. அது மட்டும் இல்லை, நீங்க பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு புதிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: Amen. God bless you, Dolly sister. God bless you, everybody. Amen.
1: Amen. இப்போது மணி கரண்டோ டைம் வந்து 9:37. கத்திரி விழுந்து கூட இருந்த, ஆனால் நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை கொழும்பிலிருந்து வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் மியூட்ல இருக்கு. ஓகே, குட்.
2: சங்கமம் நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலும் நாம் ஏசாயா 6:1-8 வரை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 6:1-8 வரை. புஷ்பியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுபவர்களுடைய சத்தத்தால் வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கைகள் பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு தலை எடுத்து என்னிடத்துல பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, ஏசாயா 6:1-8 வரை நாம அதிகம் தியானித்திருக்கிறோம். நிறைய அந்த பகுதிகளிலிருந்து செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒரு ஆவியானவர் நம்மளை நடத்துகிற அந்த கோணத்துக்கு நேராக நாம் நம்முடைய செவிகளை திருப்பிக் கொள்வோம். கவனிங்க, இந்த பகுதியில இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தின்ற தலைப்பு என்னவென்றால், 3 வகையான பார்வை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு 3 வகையான இந்த 3 பார்வை இருந்தால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாத ஒரு வெற்றி உள்ள ஒரு ஜீவியம் அவர்களால ஜீவிக்க முடியும். 3 வகையான பார்வை. இந்த கோணத்துல நாம் இந்த வார்த்தையை நாம தியானிக்கலாம். முதலாவது, நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதுனால மிக வேகமாய் நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது பார்வை பாருங்க, மேல் நோக்கி பார்ப்பது. ஏசாயா 6:1 பாருங்க, வசனம் சொல்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஏசாயா வானத்தை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் காணக்கூடியதாக இருந்தது. எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னார். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நாம் மேல் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த ஜனங்கள் எல்லாரும் உசியா ராஜாவின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. உசியா ராஜா அவருடைய ஆட்சி காலத்துல சகலரையும் பொதுவாய் நேசித்தது. அவருடைய ஆட்சி காலத்துல யுத்தம் இல்லாது, அவருடைய ஆட்சி காலத்துல பஞ்சம் இல்லாது, அவருடைய ஆட்சி காலத்துல எல்லா மக்களுக்கும் சமமாக சகலதும் கிடைக்கக்கூடிய ஒரு சமாதானமாய் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் சடுதியாக இந்த உசியா ராஜா மரித்து விடுகிறார். உசியா ராஜா மரித்து விட்ட உடனே இந்த ஜனங்களுடைய இருதயமெல்லாம் உடைந்து போகிறது. சோர்ந்து போனார்கள், அதைரியப்பட்டார்கள், என்ன செய்கிறது என்று தெரியல. இதற்கு பின்பதாக ஒரு இருண்ட காலம் வரப்போகுமோ வரப்போகுதோ என்று பயந்தார்கள். என்ன மாதிரி நம்முடைய நாட்கள் முடிவடைய போகிறதோ, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தார்கள். இனி வருகிற ராஜா, இந்த உசியா ராஜாவை போல நம்ம சரியாக சகலதும் தந்து நம்மளை நேசித்து ஆதரித்து நடத்துவாரோ என்கிற பெரிய கேள்விக்குறியோடு கூட அவர்கள் அந்த இழப்பை தாங்க முடியாமல், அந்த இழப்பை குறித்து யோசித்துக் கொண்டு துக்கித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த கூட்டத்துல ஒரு மனுஷன், அவர் பேர் ஏசாயா, அவர் தன் கண்களை வானத்துக்கு நேரா ஏறெடுத்த பொழுது ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் பார்க்கிறார். நான் இதுல இருந்து என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நல்லா கவனிங்க, எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில வானத்தை நோக்கி பார்க்க பழக வேண்டும். இந்த இடத்துல அவர்கள் சூழ்நிலைகளை, அந்த அந்த வரப்போகிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டு அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டு அதை குறித்தே அவர்கள் துக்கித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்துலதான் ஏசாயாவுடைய கண்களை அவன் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறான். அப்படி வானத்துக்கு நேராக ஏறெடுத்த பொழுது அவனுக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்தை பாருங்க, அந்த தரிசனத்துல ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார், சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். தேவன் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறார். அந்த பரலோகம் முழுவதும் மகிமையால நிறைந்திருக்கிறத அவர் பார்க்கிறார். 1000 10000 தேவ தூதர்கள் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். ஆண்டவர் இந்த ஏசாயாவுக்கு ஒரு காரியத்தை இந்த நேரத்துல நினைவுபடுத்திருக்க வேண்டும். அதாவது நீங்க நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த உசியா ராஜா தற்காலிகமான ஒரு ராஜா, அவருடைய நாட்களுக்கு கொஞ்ச காலம்தான். அவர் இருக்கிற காலத்துல உங்களை நடத்திருக்கலாம், உங்களை தாங்கி இருக்கலாம், உங்களோட தேவைகளை சந்தித்திருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் தற்காலிகமானது. ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒரு நித்திய ராஜா, மாறாத ஒரு ராஜா உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவர் மேல உங்க நம்பிக்கை வைங்க, அவர் மேல உங்களோட கண்களை பதித்து வைங்க. அவர் உங்களை நடத்தக்கூடும், அவர் உங்களோட குறைவுகளை தேவைகளை உங்களோட அத்தியாவசிய அத்தனை காரியங்களையும் அவர் உங்களுக்கு சந்திக்க கூடும். அவர் நித்தியமான ராஜா, சதாகாலம் உங்களை நடத்தக்கூடிய ஒரு ராஜா. ஆகவே ஏசாயாவுக்கு பாருங்க, அந்த அந்த அந்த தரிசனத்தின் வழியாக கர்த்தர் அங்க பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது அந்த ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க, இப்படி சொல்லு, கடைசி முதலாவது இந்த கடைசி பகுதி இப்படி சொல்லு, தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. அங்கு குறைவுங்கிறது கிடையாது. தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல குறைவுகள் கிடையாது. எந்த காரியமா இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவர். நாம் நம்முடைய கண்களை எதுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்றால், வானத்துக்கு நேராக மேல் நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்தால் நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நாம் நினைத்து கொண்டிருக்கிற, வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவர். எசாயாவுக்கு இந்த செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம மேல் நோக்கி பார்க்கறதுனால வருகிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்னங்கிறது மிக வேகமாக நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட விரும்புகிறேன். 1வது குறிப்பு பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மேல் நோக்கி பார்க்கறதுனால் வருகிற ஆசீர்வாத நன்மை என்ன. யோசுவாவின் புத்தகத்துக்கு நீங்க வரும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம். 1வது வசனம் யோசுவா 6:1 நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ பட்டணமானது அடைக்கப்பட்டதா இருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாருங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கானானை குறித்த தாகத்தோடு வாஞ்சையோடு அந்த ஜனங்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலிருந்து அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வாராங்க. எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு முன்னதாக ஒரு பெரிய மதுளை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுக்கு பின்னதாக அவங்களால ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடைந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், அதைரியப்படுகிறார்கள். அந்த தாழ்பால்களை பார்க்கும் பொழுது, அந்த மதுளை பார்க்கும் பொழுது, அந்த கதவுகளை பார்க்கும் பொழுது, இதை உடைத்துக் கொண்டு இதை தாண்டி கொண்டு நம்மளால அந்த மத்த சைடுக்கு போக முடியாது என்கிற ஒரு பெரிய தாக்கத்துக்குள்ளாகி அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற பொழுது, நல்ல கவனிக்க, வசனம் சொல்லுகிற அந்த கூட்டத்துல ஒரு மனுஷன், அவன் பேர் யோசுவா. யோசுவா செய்த வேலையை பாருங்க, 5வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, 5வது அதிகாரம் 13வது வசனம், பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் கையில இருந்தது. யோசுவா இடத்துல போய், நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டான். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய தடை அங்க இருந்த பொழுது எல்லா மனுஷரும் அந்த தடைகளையே பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த தடைகளை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த தடைகளை குறித்தே கூட்டம் கூட்டமாய் கூடி கூடி கதைக்கிறாங்க. நாம செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம், எகிப்தை விட்டு வந்திருக்கிறோம், வனாந்தரத்தில் கடந்து வந்திருக்கிறோம், இந்த கானான் பக்கத்தில் இருக்கிறது. மோசே நம்மளை கூட்டி கொண்டு வருகிறார், யோசுவா நம்மளை கூட்டி கொண்டு வருகிறார். ஆனால் நாம் வந்து பார்த்தால் ஒரு பெரிய மதில் அல்லவா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஒரு மனுஷன் யோசுவா வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்கிறார். அப்படி அவனுக்கு ஏறெடுத்த பொழுது பாருங்க, அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கான வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. நல்லாக்காவ நீங்க இந்த எரிகோ சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம் முழுவதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிகோ மதில் விழுவதற்கான அந்த வெளிப்பாட்டை இந்த யோசுவா அந்த மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறான்.

அந்த அந்த அந்த தடைகளுக்கு மத்தியில நாம் வானத்தை நோக்கி பார்க்க பழகுவோமாயிருந்தால், வேதம் சொல்லுகிறது அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கான வெளிப்பாட்டை தேவன் உங்களுக்கு தருவார். அன்றைக்கு யோசுவாவுக்கு தேவன் இந்த எரிகோ மதலை தாண்டி செல்வதற்கான ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தது போல, இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட வேலைத்தளத்துல, நீங்க பயணிக்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, எந்த சூழ்நிலை தடைகளை காண்கிறீர்களா? தடைகள் உங்களுக்கு எதிராக மதலை போல எழும்பி நிற்கிறதா? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவென்றால், உங்க கண்களை வானத்துக்கு நேராக ஏறிடுங்க. அந்த தடைகளை தாண்டி செல்வதற்கான வழிகளை அல்லது தடைகளை தாண்டி செல்வதற்கான வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மிக வேகமாய் கடந்து செல்வோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதுனால், மேல் நோக்கி பார்க்கிறதுனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 34:5 இப்படி வாசிக்கிறேன். சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்லா நீங்க நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவது இல்லை. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், எந்த இடத்துல நீங்க கூனி குறுகி போய் நிக்கலாம், தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உடைய வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய தலைகள் குனிவதில்லை. அவரை நோக்கி பாருங்க, எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவார். நோக்கி பார்த்தவர்கள் தலை நிமிர்வார்கள். நோக்கி பார்த்தபடிய முகங்கள் பிரகாசம் அடையும். நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு காரியத்தை நான் வசனத்தில் வந்து நான் சொல்ல முடியும். வசனத்தை பாருங்க, சங்கீதம் 25:15 பாருங்க. 25:15 வசனம், நோக்கி பார்க்கிறவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். நோக்கி பார்க்கிறவளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். 15 வசனம், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரோ என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார். நீங்க ஆண்டவர் நோக்கி பார்க்க பழகுவீர்கள் என்றால் எந்த சூழ்நிலை காப்பாற்றப்படுவீர்கள். எதிரியானவன், சத்துருவானவன் உங்களுக்கு எதிராக விரித்திருக்கிற வலைகள், கண்ணிகள், எந்த விதமான காரியமாய் இருந்தாலும் என்ன, ஆண்டவர் அந்த வலைக்கு, அந்த கண்ணிக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களை வலைக்கு தப்பு வைக்கிறார், கண்ணிக்கு தப்பு வைக்கிறார், மந்திரங்களுக்கு தப்பு வைக்கிறார், பொல்லாத சத்துடைய கிரிகளுக்கு தப்பு வைக்கிறார். சத்துடைய எந்த வலைகளை விரித்து உங்களை வீழ்த்தலாம், உங்களை இல்லாம பண்ணலாம் அப்படின்னு என்ன முயற்சி எடுத்தாலும் தேவன் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பார்க்க பழகிட்டீங்கன்னா ஆண்டவர் சத்துருடைய வலைக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அன்னிகளுக்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம், நாம மிக வேகமாய் போவோம். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 45:5 ஏசாயா 45:5 22 வசனம் பாருங்க. ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்றார். நீங்க வசனம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த ஜனத்தில ஆகிலும், எந்த ஜாதிகள் ஆகிலும், எந்த தேசத்துல இருந்தாலும், பூமியின் எந்த எல்லைகள்ல இருந்து அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, நம்முடைய குடும்பத்துல இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? நம்முடைய தேசத்துல இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? வசனம் சொல்கிறது, அவர் நோக்கி பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பூமியின் எல்லை எந்த மூல முடுக்கல இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னொரு வசனத்தை நாம வாசிப்போம் மிக வேகமாக. நாம எபிரேயர் 12:6
எபிரேயர் 12வது அதிகாரம், நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். வசனத்தை பாருங்க, நோக்கி பார்க்கிறவர்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான

0: யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். நல்லா கவனிங்க, நோக்கி பார்க்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள், வெற்றி பெறுவார்கள். நம்மட வாழ்க்கையில நாம ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் தோற்று போனது கிடையாது. வேதாகமத்தின் 11வது அதிகாரம் எபிரேயர் புஸ்தகம் முழுவதும் வாசித்து பாருங்கள், எத்தனை திரளான சாட்சிகள், எத்தனை திரளான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சாட்சிகளை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் வெற்றி பெற்றார்கள், எல்லாரும் ஜெயம் பெற்றார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நோக்கி பார்த்தவர்கள் ஜெயம் பெறுவார்கள், நோக்கி பார்த்தவர்கள் தோல்வி அடைவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நாம அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஓட ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் ஜெயம் ஜெயம் தான். நோக்கி பார்த்தவர்கள் தோல்வி அடைவதில்லை, அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஜெயம் பெறுவார்கள். நல்ல கவனிங்க, இரண்டாவது நாம பார்வைக்கு போகலாம். வசனம் சொல்லுகிறது, நாம் மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்வையை பாருங்க, நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது 5வது வசனம், அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. முதலாவது பார்வை மேல் நோக்கி பார்க்க வேண்டும், இரண்டாவது உள் நோக்கி பார்க்க வேண்டும். உள் நோக்கி பார்த்தால் நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, இது வரையில ஏசாயா 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாருங்க, மற்றவர்களுக்கு ஐயோ, அதை செய்கிறவர்களுக்கு ஐயோ, குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, சில வணக்கம் செய்கிறவர்களுக்கு ஐயோ, மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கொண்டு வார ஏசாயா எப்ப தன்னை நோக்கி பார்த்தாரோ, எப்ப தன்னை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார், தனக்குள்ள அவர் பார்த்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்க தகுதி இல்லாத மனுஷன், அவர் நாமத்தை உயர்த்துறதுக்கு அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யறதுக்கு தகுதி இல்லாத மனுஷன், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில வாசம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம அங்க வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய சாலனே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், விழுந்து போகாமல் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை நோக்கி பார்க்க பழக வேண்டும், நம்மை ஆராய்ந்து பார்க்க பழக வேண்டும், நம்மை ஒரு விசை நிதானித்து பார்க்க பழக வேண்டும். அப்பொழுது நம்ம மற்றவர்களை விமர்சிக்க மாட்டோம், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம், மற்றவர்களை சாடி திரிய மாட்டோம், மற்றவர்களை குறித்த கதைகளில நாம் ஈடுபட மாட்டோம். ஏனென்றால் நமக்கு தெரியும், ராஜாதி ராஜா பரிசுத்தமுள்ள அந்த ராஜாவை நாம் தொழுது கொள்வேனுமானால் நமக்குள்ள குறைகள், குற்றங்கள், தவறுகள், மீறுதல்கள், பிரச்சனைகள், கலகங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்குள்ள வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவரை துதித்து ஜெபித்து பாடி ஆராதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஏசாயா தன்னை நோக்கி பார்க்க பழகினான். அப்படி தன்னை நோக்கி பார்க்க பொழுது அவன் தங்கள் குறைகளை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான். அவன் இதுவரை மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொன்னவன் இப்ப தனக்குத்தானே ஐயோ என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். நிறைய நேரங்கள்ல நாம பாருங்களேன், வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு ஒரு ஒரு மனுஷன் ரெண்டு பேர் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ரெண்டு பேர் ஜெபம் பண்றதுக்காக ஆலயத்துக்கு போறாங்க. ரெண்டு பேர்ல ஒரு மனுஷன் அவன் தன்னுடைய சுய நீதியை சார்ந்திருந்த ஒரு மனுஷன். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவன் ஆயக்காரன் அவனை பார்த்து சொல்லுகிறான். லூக்கா 18வது அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகார அநியாயக்காரன் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இராமல் உம்மை நான் சோஸ்தரிக்கிறேன், நான் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில எல்லாம் தசம பாகம் போல் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள்ல நாம நம்முடைய சுய நீதிய நாம நம்பிக்கொண்டிருப்போம். வேதம் சொல்லுகிறது, சுய நம்முடைய சுய நீதி எல்லாம் கந்தைகளும் குப்பைகளும் தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்ற காரியங்களிலே நம்முடைய கண்களை செலுத்துவதற்கு முன்பதாக நமக்குள்ள நாம் பார்க்க பழகுவோம் அல்லா. நமக்குள்ள மறைந்து கிடக்கிற, நமக்குள்ள ஒளிந்திருக்கிற, நமக்குள்ள இருக்கிற குறைகள் என்ன, பலவீனம் என்ன, நம்மள இருக்கிற தவறுகள் என்ன, நம்மள இருக்கிற காரியங்கள் என்ன என்கிறத நாம கண்டுகொள்வோம், நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம், நம்ம சீர்படுத்திக் கொள்வோம், நம் மனம் திரும்புவதுக்கு அது ஏதுவாக மாறும். ஏசாயாவினுடைய அந்த அதிகாரத்துக்கு பின்னதாக அவருடைய வாழ்க்கைகளை பாருங்களேன். ஆண்டவர் வராஜாதி ராஜாவாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடை அவருக்கு கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார் என்கிற எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு பின்பதாக நடக்க போகிற ஒரு காரியத்தை இந்த ஏசாயாவுக்கு தேவன் கொடுக்கிறார். இன்றைக்கும் தேவன் தன்னை நோக்கி பார்க்கிறவர்கள், தன்னை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு, தன்னை அலசி பார்க்கிறவர்களுக்கு, தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை தன்னுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிறவர்களுக்கு தேவ உன்னதமான வெளிப்பாடுகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். மூன்றாவது பார்வையை பாருங்க. முதலாவது மேல் நோக்கி பார்க்க வேண்டும், இரண்டாவது உள் நோக்கி பார்க்க வேண்டும், மூன்றாவது வெளி நோக்கி பார்க்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமா யார் போவார். நல்ல கவனிங்க வசனம் சொல்லுங்க, எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்று. நல்ல கவனிங்க, மேல் நோக்கி பார்க்க வேண்டும், உள் நோக்கி பார்க்க வேண்டும், வெளி நோக்கி நாம பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்கிறது, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, கெட்டு போகிற ஆத்துமாக்களுக்கு, சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், சத்துரு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து இவ்வளவோ ஜனங்களை சிறை பிடித்து கஷ்டப்படுத்தி கொண்டு குவித்து வருகிற இந்த காலத்துல யார் இனி காரியமாய் போவார், யார் இந்த ஜனங்களுக்கு என்னுடைய செய்தியை கொண்டு போவார், யார் இந்த ஜனங்களுக்கு இந்த விடுதலை செய்தியை கொண்டு போக முடியும், யார் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியும். ஒரு பெரிய ஏக்கத்தோடு பரலோகம் இன்றைக்கும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, உங்க வாழ்க்கையில் இந்த சத்தம் துணிக்கட்டும், யார் என் காரியமாய் போவார், யார் என் காரியமாய் போவார் என்கிற அந்த சத்தம் பரலோகத்துல துணிக்கிற சத்தம் ஏசாயாவோட காதுல விழுந்த மாத்திரத்துல ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியே இருக்கிறேன், இந்த என்னை அனுப்புங்க, நான் போறாண்டவர். நல்லா கவனிங்க, நான் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று பார்வை நமக்கு இருந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்றால வாழ முடியும். நல்ல கவனிங்க, இந்த இந்த ஆத்தும தாகம், இந்த ஆத்தும பாரம் பாரதுக்கு நாம என்ன செய்யணும், ஒரு ரெண்டு குறிப்பை சொல்லி மிக வேகமாக நான் காரியங்களை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, மாட்டு எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம், மாட்டு எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்துக்கு பாருங்க. ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ள வாரதுக்கு நாம என்ன செய்யணும் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, ஒரு நாலு பேர்ல இருந்து நாம கற்றுக்கொள்கிற காரியம், மாட்டு இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம், அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்துல வந்தார்கள். நல்லா நீங்க இந்த சம்பவத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த முதல் வசனங்கள் ரெண்டு வசனங்களை நாம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வார, கப்பர் நகமுல ஒரு வீட்டுக்கு வார, அந்த வீட்டுல ஜனங்கள் இதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல இரண்டாவது வசனம் சொல்லுது, உடனே வாசலுக்கு முன்னும் நிக்க இடம் போகாதபடிக்கு அநேக கூடி வந்தார்கள், அவர்களுக்கு என் ஆண்டவர் வசனத்தை போதித்தார். நல்ல கவனிங்க, ஒரு கிராமத்துக்குள்ள ஆண்டவர் வரு, அந்த கிராம ஜனங்களே இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் திரள திரளாய் கூட்டம் கூட்டமாய் அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி அவருக்கு முன்பதாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அழகாக நீங்க ஆண்டவர் அழகான செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார், வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், பேய்களை திரத்தி கொண்டிருக்கிறார், குஷ்ட நோய்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், பேய் பிடித்தவர்களை ஆண்டவர் திரத்தி கொண்டிருக்கிறார், நிறைய வெளிப்பாடுகளை சொல்கிறார். அந்த அந்த அந்த கூட்டமானது மிக ஆசீர்வாதமான ஒரு கூட்டமா இருக்கிறது. அழகாக நீங்க இந்த நாலு பேருடைய தியாகத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த நாலு பேர் உள்ள என்ன நடக்கிறது என்று அவங்க பார்க்காம, அதாவது இந்த வீட்டுக்கு உள்ள என்ன நடக்கிறது என்று பார்க்காம, வெளியே என்ன நடக்கிறது என்று அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆத்தும பாரம் வந்தது. எல்லா மனுஷர்களும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்து இந்த இடத்துல சுகம் பெறுகிறார்கள், விடுதலையாகிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன், எழும்ப முடியாம படுத்த படுக்கையோடு கிடக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவர்கள் செய்த தியாகம் பார். இவங்களுக்கு இந்த அழகான செய்தியை கேட்கறதுக்கு ஆசை இல்லாம இல்லை, இவர்கள் ஆண்டவர் செய்கிற இந்த அற்புதங்களை கண்ணார பார்க்கறதுக்கு ஆசை இல்லாம இல்லை, இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல முதல் வரிசையில உட்கார்ந்து அவர் செய்கிற செயல்களை கூர்ந்து கவனித்து அதுல பூரித்து போய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு ஆசை இல்லாம இல்லை, அந்த ஆராதனையில கூடி நின்று ஆண்டவர் ஆராதித்து ஆண்டவர் உயர்த்துறதுக்கு அவளுக்கு ஆசை இல்லாம இல்லை. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு ஆத்தும பாரத்தை கவனிங்க. வெளியே ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவர்களை அந்த மனுஷன் எப்படியாவது இந்த இயேசு இடத்துல கொண்டு வந்துடணும். அவனுடைய வாழ்க்கையில நம்மளை போல அவனை எழுந்து நடந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் உள்ள என்ன நடக்கிறது என்று நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆத்தும பாரம் வராது. நல்லா கவனிங்க, இன்றைக்கு திருச்சபைகளை கவனிச்சு பாருங்களேன், நிறைய மிக காது இனிமையான பாடல்கள் லைட்டுகள் எல்லாம் போட்டு சோதனை செய்து இப்படி நிறைய சத்தத்தை உயர்த்துகிற காரியங்கள், இப்ப நல்ல இடங்கள் எல்லாம் புகைகள் எல்லாம் போட்டு ஆராதனைகள் நடக்கிறது, ஜன கூட்டங்கள் இப்படி எல்லாம் போய் உள்ள போய் பார்க்கிறாங்க, அவர்கள் மற்றவர்கள் உடுத்தி கொண்டு வருகிற உடுப்புகளை கவனிக்கிறாங்க, அவங்களை பேசுற ஸ்டைலை பாக்குறாங்க. நான் சொல்லுகிறேன், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இவைகளை பார்க்கறதுனால கேட்கறதுனால உங்களுக்கு ஆத்தும பாரம் வராது. நீங்க ஆத்தும பாரம் பாரமா இருந்த உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க, வெளியே நோக்கி பாருங்க. எத்தனை ஜனங்கள் அந்த திமிர்வாதக்காரனை போல ஏஞ்சி கொண்டிருக்கிறாங்க, யாராவது நம்மளை கொண்டு போக மாட்டாங்களா, யாராவது நம்மளை தேடி வர மாட்டாங்களா, யாராவது இந்த இயேசுவின் அன்றைக்கு நேர நம்மளை வழி நடத்த மாட்டாங்களா. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் வீடுகளில் கிராமங்களில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஜனமே, நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தால் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். சமாரியஸ்திரிய கதையை நீங்க கேட்டு பாருங்க. சமாரியஸ்திர கதையில் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது அறுப்புக்கு வயல் நிலங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் உள்ள நோக்கி பார்த்து தான் வேலை பார்க்கிறாங்க, உள்ள நோக்கி பார்க்கறது தான் கவனம் செலுத்துறாங்க, உள்ள நோக்கி போய் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க, வெளியே என்ன நடக்கிறது என்று ஜனங்கள் பார்க்கறத மறந்து விட்டார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவோட வார்த்தையிலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய எதிர் வீட்டுல இருக்கிற சம்பவங்களை பாருங்க, உங்களுடைய எதிர் கிராமத்துல இருக்கிற சம்பவங்களை பாருங்க, உங்களுக்கு அயல் பட்டணத்துல இருக்கிற சம்பவங்களை பாருங்க. எத்தனை ஜனங்கள் இருள வாழ்றாங்க, சாத்தானுடைய அடிமைத்தனத்துல வாழ்றாங்க, எத்தனையோ ஜனங்கள் வழி தெரியாம அங்கு அலைந்து தெரிகிறார்கள், சத்தியம் தெரியல, இருள ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து, ஏதோ ஒரு சடங்குகளை சார்ந்து, ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு தேவை இன்றைக்கு விடுதலை, இந்த மக்களுக்கு தேவைக்கு சுவிசேஷம், இந்த மக்களுக்கு தேவைக்கு இயேசு. அதுக்கு வழிகாட்டுவதற்கு தேவன் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார், உங்களைத்தான் ஆண்டவர் போகும்படி கட்டளையிடுவார். ஆண்டவர் புறப்பட்டு போங்க, ஒரு இடத்துல கூடி கூடி இருப்பது அல்ல இன்றைக்கு தேவை. இன்றைக்கு தேவை நீங்களும் நானும் எழுந்து புறப்பட்டு போகணும். அல்ல, அறியப்படாத இடங்களை, சொல்லப்பட்டிராத இடங்களை, இருள வாழ்கிற ஜனங்களை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு புறப்பட்டு போகிற ஜனங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த மனுஷன் அவங்க நாலு பேர் சேர்ந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய சுகத்தை, விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு ஏதுவாக மாறினார்கள். பவுலுடைய ஆத்தும பாரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். வேதாகமத்துல பாருங்க, பவுலுடைய ஆத்தும பாரம் எப்படிப்பட்டதா இருந்தது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10:7 வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 9:17 இருந்து 13வது வசனம் வரை இப்ப பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்ட புதுசு இப்பத்தான் கடவுளை அறிஞ்சு கொள்கிறார். இப்பத்தான் தேவன் அவர் சந்தித்தார். வசனம் சொல்லுகிறது அவருடைய ஆத்ம பாரம் எப்படி இருந்ததா, மற்றவர்கள் எதிரிகள் அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டான். வசனத்தை பாருங்க, 23வது வசனம், வேதம் சொல்லுகிறது அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை முழு பட்டணத்துக்கும் அறிவித்து விட்டான். ஒரு நிமிஷத்தை அவன் தவற விடல, ஒரு நாளை அவன் தவற விடல. இன்றைக்குத்தான் இயேசு அறிந்து கொண்டான், இன்றைக்குத்தான் ஆண்டவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், இன்றைக்குத்தான் ஆண்டவரை சந்தித்தான். எழுந்து தேசத்துல தாமதமின்றி ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய ஆத்ம பாரம் ஆத்ம ஆதாயம் எப்படி இருக்கிறது? எதிரிகள் நம்மளை கொலை செய்ய தேடுகிறார்கள், கொலை செய்ய தேடுகிற அளவுக்கு நாம ஒரு ஆத்ம ஆதாயம் செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பவுனுடைய ஆத்ம பாரம் அப்படி இருந்தது. இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வசனம் சொல்லுகிற பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம், அவருடைய வாஞ்சைய பாருங்க, அவருடைய பாரத்தை பாருங்க, அவரு உள்ளான மனுஷன்ல கிடக்கிற அந்த தாகத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 15வது வசனம், 2 கொரிந்தியர் 12:15, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தால் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் நான் விருப்பமாயிருக்கிறேன். அவனுடைய ஆத்ம பாரம் பாருங்க, எனக்கிட்ட இருக்கிறது, எனக்கிட்ட உண்டானது எல்லாம் ஆத்துமாக்களுக்கு நான் கொடுக்க ஆயிட்டோம். அதோடு அவர் நின்றல, என்னையே தானமாக பலியாக தாத்து மக்களுக்காக நான் என்னை கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் நம்மளை கவ்வி பிடிக்க வேண்டும். காட்டு தீயை போல பரவி போகிற அந்த ஆத்ம பாரம், கொஞ்சமும் தாமதிக்காமல் எழுந்து புறப்பட்டு தேசம் முழுவதை கலக்கி விடுகிற, தேசத்துல ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, தான் தங்கியிருக்கிற பட்டணத்துல தான் தங்கியிருக்கிற கிராமத்துல ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆத்ம பாரம் காண்கிறவர்களெல்லாம் சொல்லுகிறான். எங்க போனாலும் இயேசுடைய வார்த்தையை சொல்லுகிறதுக்கு நாம வெட்கப்படவே கூடாது. பாருங்களேன், இன்றைக்கு நம்ம ஒரு அழகான சாரி எடுத்துட்டா அந்த சாரியை பற்றி நம்ம மற்றவர்கள் பேசுகிறோம் இல்லையா? கோல் எடுத்து நம்ம மற்றவர்கள் இப்போங்க லாபத்துக்கு அதை வாங்கிடலாம். ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டா நம்ம மற்றவங்களை பகிர்ந்து கொள்றோம் இல்லையா? இந்த சாப்பாடு ரொம்ப நல்ல சாப்பாடு, இந்த ஹோட்டல்ல போய் இதை பாருங்க வாங்குங்கன்னு சொல்லி. அதே போல ஆண்டவர் ருசிச்ச நீங்க, ஆண்டவருடைய அந்த ருசிச்ச நீங்க ஆண்டவரை பத்தி ஏன் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ருசிச்சனா ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு தாராளமா, தைரியமா, உற்சாகமா, மேன்மையா, உயர்வா, தேவனுக்கு செய்கிற ஒரு பணியா, தொண்டு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை மிக சந்தோஷமா மற்றவர்களுக்கு அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ சன்னதி, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 பார்வை நம்ம சிந்தனையில வைத்துக் கொள்வோம். மேல் நோக்கி பார்க்க வேண்டும், உள் நோக்கி பார்க்க வேண்டும், வெளி நோக்கி பார்க்க பழகுமா இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமாய் உங்களால ஓட முடியும். மனுஷர்களை பார்க்காதீங்க, மனுஷர்களை பார்த்தா நம்ம விழுந்து போயிடுவோம். தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி பார்த்தா தேவனுக்காக வல்லமையாக ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல மிகுந்த வேகமாக மிகுந்த வல்லமையாக தேசத்துல ஒரு தாக்கத்தை நம்மள ஏற்படுத்த முடியும். ஆக இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த 3 பார்வை நல்ல கவனிங்க. மேல் நோக்கி பாருங்க, உள் நோக்கி பாருங்க, வெளி நோக்கி பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமாய் பாருங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோகத்தில் ஆவிங்க, நாங்க இந்த நாளிலும் வாழ்ந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட நமது பிள்ளைகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கவ்வி பிடிக்கிற ஒரு ஆத்ம பாரம் பரவி, காட்டுத்தீயை போல பரவி போகிற ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரம், ஆண்டவரே தாவி எல்லா இடங்களும் தாமதமின்றி எடுத்துக்கொண்டு போகிற இந்த ஆத்ம பார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவ்வி பிடிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்கிறோம் நல்ல சிதாவில். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் சாமுவேல் ராஜ். கடந்த வாரத்துல காற்றை பற்றி பிரசங்கம் சொன்னீர்கள். நேற்று வரை 102 பேர் கேட்டிருந்தார்கள். இன்று பார்வை மூன்று வகையான பார்வை, ஒன்று மேல் நோக்கி பார்க்கிறது, உள்நோக்கி பார்க்கறது, தன்னை நோக்கி பார்க்கறது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்துருக்கு, உண்மையில வேதாம ரீதியில நல்ல வெளிப்பாட்டை கொடுத்து. அடுத்து நீங்க என்னன்னா லூக்கா ஆரஞ்சு அந்த வசனத்தை, பழைய ஏற்பாடு லூக்கா ஆரஞ்சு வசனத்தை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டுல லூக்கா 18:12 கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு வசனத்தை பழைய ஏற்பாட்டு ஆரஞ்சையும் லூக்கா 18:12 கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அது மிக ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமில்ல, அந்த நாள திபிர்வாதக்கார அந்த அர்த்தம் என்ன, இந்த வியாதியா இருக்கிறவங்க சபையிலிருந்து கொண்டு வர வேணும், தூக்கி சுமந்து கொண்டு வரணும். இன்றைக்கு கார் வச்சுக்கிறோம், ஏத்த மாட்டான், கார் ஊத்தி ஆப்போம் பழதாப்போம். அப்ப நான் அப்பதே மாதிரி நாங்கள் அந்த வியாதிஸ்காரர் ஆண்டு அரசா மக்களை சபையிலிருந்து கொண்டு வரணும். ஆத்மா பாரம் உங்களுக்கு வரும், இந்த ஆத்மா பாரம் குறைஞ்சிட்டே பாச, ஆத்மா பாரம் இருந்தா தான் நாங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம். பவுலுண்ட ஆத்மா பார்த்து ரெண்டு குறைந்த பயணம் வந்து மிக மிக ஆசீர்வாதமா இருந்த பாஸ்டர். இப்ப உங்களுக்கு அதிகார நேரம் வீழ்ற மணி, உண்மையிலே இந்த உங்களுடைய இந்த செய்தி மறு ஒளிபரப்பில் போய்க்க அனைவரும் கேட்பார். காரணம் ஆழமான சத்தியத்திற்கு கொடுக்கும் போது வாஞ்சியோடு கேட்பார்கள், தாகத்தோடு கேட்பார்கள். அது என்ன மூன்று வகையான பார்வை, எத்தனையோ பார்வை இருக்கு, அது என்ன மூன்று வகையான பார்வை. அப்படியான தலையங்கம் ஆக்களை இழுத்துக்கொள்ளும். கேட்க போது என்ன மூன்று வகையான பார்வை, என்ன காற்று, என்ன மூன்று விதமான காற்று. அருமையான செய்தி கொடுத்தீங்க. கத்தவங்களே ஊழியங்களே எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியவில்லை, ஆனா கத்தவங்களே பார்க்கிறார், உங்களை ஊழியத்தை பார்க்கிறார். அதற்கு கத்தவங்களை ஆசீர்வாத, கத்தவங்களுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கற்று கொடுப்பார். ஆமென். சிஸ்டர் டானி.
2: பிரதர் மகேந்திரன், ஒரு வார்த்தையை நான் சொல்ல என்றால், பாஸ்டர் சாமுவேல் ராஜா அந்த ப்ரீஸ்ட் பண்ண தொடங்கின நேரத்தில இருந்தே, அந்த நிமிடத்துல இருந்தே, அவரோட வார்த்தையை கேட்க தொடங்கின நிமிடத்துல இருந்தே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு ஒரு வழிபாடுதலை எனக்கு தந்து, அந்த அபிஷேகத்தையும் எனக்கு மேல கொடுத்து, நான் இது முடிய மட்டும் அவருடைய அந்த கவுன்சிலியே பேசிக்கொண்டு அவருக்கு காட்டுறது எல்லாத்தையும் நான் விளங்கி கொண்டு மேல் நோக்கி உள் நோக்கி வழி நோக்கி இருக்கிறது. அது அதை தொடர்ந்து நாங்கள் என்ன மாதிரி அவருக்கு விட்னஸ் ஆவலியில இருக்கணும், என்ன மாதிரி நாங்கள் அவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேணும், விட்னஸ் ஆகிருக்கணும், அதெல்லாம் நன்றாக அவர் பகிர்ந்து கொண்டார். காட் பிளஸ் யூ என்ற பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்தது. என் ஓன் பெட்ரூம்ல எனக்கு கத்தர் அவர் வந்து எனக்கு மேலாக அவருடைய அனாயிண்டிங் பார் த க்ளோரி ஆஃப் மேனிஃபெஸ்டட் க்ளோரி ஆஃப் த பார் அண்ட் இஸ் பிரசன்ஸ் ரிவீல்ட் இன் மை பெட்ரூம் வித் சச் அ க்ளோரியஸ் லைட் அண்ட் பிரசன்ஸ் பிரைட்டஸ்ட் லைட் ஐ ஹட் எவர் சீன். இஃப் மை மை பெட்ரூம் சீலிங் அண்ட் த ரூஃப் வாஸ் ஓபன் ஐ வுட் ஹவ் சீன் இஸ் க்ளோரி ரைட் இன் டு த ஹெவன்ஸ். தட்ஸ் ஹவு க்ளோரியஸ்லி இட் வாஸ் ஷோன் இன் மை பெட்ரூம், ஆல் அரவுண்ட் மை பெட்ரூம், ரைட் அவுட் டு த சீலிங். அண்ட் தட் வாஸ் இஸ் மேனிஃபெஸ்டட் க்ளோரி அண்ட் இஸ் பிரசன்ஸ் இன் மை ஓன் லைஃப், டச்சிங் மீ, அனாயிண்டிங் மீ அண்ட் கீப்பிங் மீ ஃபார் த எண்ட் டேஸ் மினிஸ்ட்ரி. நீங்க சொல்றது அத்தனையும் நான் அவ்வளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். Thank you. God bless you, Pastor.
3: Amen, amen.
1: இவ பாஸ்டர் நான் இருக்க டொரண்டோ, இவ இருக்க கனடா வான்கூவர்.
2: என்ன பேர், ரஞ்சினி அலங்காரமணி. நான் வான்கூவர் பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில இருந்து பேசுறேன். Thank you, பிரதர் மகேந்திரன்.
1: எங்கடா எனக்கு ஞாபகம் தூரம் சிஸ்டர். சிஸ்டர் டாலி.
3: நான் கால்கரி அல்பர்டால இருந்து பேசுறேன். அருமையான வல்லமை நிறைந்த அந்த பரிசுத்தமான ஆவியை கொண்டவர்கள் மட்டும்தான் அதை அனுபவித்து அதுல நான் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். அப்படியே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அதிகமான அந்த மேலான அவருடைய உன்னதமான மறைவில் இருக்கிறவர், நாங்க அவருக்கு அவரை நாங்க மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருந்து எங்களை ஆத்மா பாரம் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பாராக்க. அதுக்கு அதை நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். டைமை பார்க்காமக்கு வந்து எங்களுக்கு அற்புதமாக வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். கத்தர் நாமத்தை உயர்த்தி உங்களையும் ஒரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்பத்தார் சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
1: வந்து கேல்கரி, இது வேறொரு சிட்டி பாஸ்டர். நேரம் இரவு 10:17 டொரண்டோ கனடாவில், என்னுடைய நேரம் 7:17. அப்ப இந்த கனடாவில கணித பேர் ஒவ்வொரு திசையில ஒவ்வொரு ப்ரொவின்ஸ்ல இருந்து கேட்டுருப்பேன். இலங்கை உதாரணமா கொழும்பு, மட்டக்களப்பு, மன்னார், யாழ்ப்பாணம், அதே மாதிரி வெவ்வேறு இடங்களை கேட்டுக்கொண்டு வந்து சாட்சியம் கொடுத்துருக்கிறார். அப்ப அப்படியே கொடுத்துருக்காரு. மிகவும் மாசம் அது பாத்தீங்களா? இனி உங்களுக்கு கேட்டுக்கொண்டு வந்தா இப்படி எப்படியே சொல்லுவாங்க.
3: முடிவே இருக்காது, 24/7 போயிடும் அப்புறம்.
1: சரி ஜோலி, முடிஞ்சோ எடுக்கமா?
3: ஆமே, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவதற்கு நீங்க அழைத்து வந்த பாஸ்டர் சாமுவேல் ராஜா காணி நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர், ஒவ்வொரு பாஸ்டராக நீங்க அழைத்து அந்த மகா பெரிதான அழைப்புக்கு நாங்க நன்றி செலுத்தி இவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை நாங்க அதிகமாக அவங்களை மதித்து அவங்களையும் நாங்க ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக நிரப்பி உங்களோட பரிசுத்தமான ஆவிய பெந்தெகோஸ்தினால் எவ்வளவு அதிகமாக அந்த அதிரத்தக்கதாக இன்றைக்கு எங்களை நீங்க அதிர வைத்தீங்க ஐயா அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவியானது ஆண்டவரே நேற்றுமின்றும் மாறாதவனமாக எங்களுக்குள்ள இப்பொழுதும் கனடா தேசத்துல சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல அதிர்றதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கிறது அப்பா. அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நாங்கள் ஜெபிப்பதற்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்க இவர்களை எடுத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின் போய் நடத்துவதற்கு அவர்களை கண்ணுமணியுமாக பாதுகாத்து வர்ற கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர் சாமுவேல் ராஜா. அவங்களோட தேவையை சந்தித்து அவருடைய போக்கிலும் வருத்திலும் இருந்து அவர்களை மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டன் ராசநாத் காணும் வருகிறேன் ஆண்டவரே. பாஸ்டர் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வந்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களை தொழுந்து கொள்வதற்கு ஆவியோடும் உண்மையோடும் தாழ்மையான உள்ளத்தோடு வந்து உங்களோட வார்த்தையில எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை அவர்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் செய்யற ஊழியம் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக அவர்களை அப்பா அவங்க சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி சாமிங்க. பாஸ்டர் ஞானப்பிரசத்தை வருகிறேன் அப்பா. அவர் பரிசுத்தத்தை பற்றி பேசினார்கள் ஆண்டவரே. ஆமா, நீங்க அங்க பரிசுத்தமா இருக்கப்படி எங்களையும் நீங்க பரிசுத்தமாக்குவதற்கே அழைத்தீர்களா அப்பா. நாங்க அதுக்கு தகுதியற்றவராக இருந்து அப்பா பாவத்துல மூழ்ந்திருந்தவங்களை தூக்கி எடுத்து உங்களோட உன்னதத்துல எங்களை தூக்கி வைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் பாஸ்டர் ஆண்டவரே. அவர்கள் செய்யற ஊழியத்தை யாவற்றையும் ஆண்டவரே அதிகாலை நேரம் வந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தையை கொடுத்து அழைத்து வந்த பாஸ்டர் ஆண்டவரே உங்களோட கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை அன்பரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவரும் போதுமானவரும் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற கிருபிகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் அருந்ததிக்காண்டி வர்றேன் ஆண்டவரே. ஆமேன். மீனையும் ஜோனாவே வந்து மீன்ல இருந்த அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவரை ஆசீர்வதித்தார். அதே அந்த ஜோனாவை ஆசீர்வதித்த தகப்பன் எங்கள் ஜபங்களையும் கேட்டு எங்களையும் இப்பொழுது சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உன்னதத்துல இருந்த அப்பா என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாங்க கண்களை எடுக்கும் ஏறெடுக்கும் பொழுது எங்களே நீங்க ஒத்தாசி அனுப்பி ஆசீர்வதிப்பீர்கள் என்று நம்பி சிஸ்டர் அருந்ததி கொடுத்த வார்த்தையின் மூலமாக அப்பா எங்களை ஆசீர்வதித்த அந்த கிருபிகளுக்கு நன்றி ஐயா. ஆமேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அன்பு தணிந்து கொண்டே போகுது ஆண்டவரே. அன்பு என்றால் என்ன என்னென்று தெரியாமைக்கு மனுஷர் ஏனோ தானமாக வாழ்ற இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட சிஸ்டர்ஸும் பாஸ்டர்ஸையும் அனுப்பி எங்களுக்கு இன்னும் அதிகமாக கூட அன்பில் நிலை நிற்பதற்கு எங்களுக்கு உங்கள் மேல அன்பு நம்பிக்கை விசுவாசத்தை கொடுத்து அவர்களையும் அவங்களோட குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் அதிகமாக உங்களோட அபிஷத்தினால நிரப்பி அவர்களையும் ஆசீர்வதித்து எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நானே ஜீவன் அப்பம் என்று கூறியபடி ஆண்டவரே யாவருக்குள்ளே உங்களோட அன்பை கொடுத்து அதிகமாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி சிஸ்டர் எஸ்தர் காணி வருகிறேன் ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே நான் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்டேன். அதுக்காக நன்றி செலுத்துறோம். அவர்களும் வல்லமை நிறைந்த அந்த உங்களோட வல்லமையின் மூலமாக எங்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அவர்களும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல தரிசனம் இல்லாமைக்கு மக்கள் வாழுகிறார்கள் ஆண்டவரே. எல்லா மக்களுக்குள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறந்த கடைசி காலத்துல இந்த சங்கமம் வானொலி மூலமாக கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மகேந்திரன் ஐயாக்கு நன்றி செலுத்துறேன். என்ன கூட இருந்து எனக்கு உதவி செய்து இந்த வார்த்தைகளை இவ்வளவு நேரமும் பகிர்ந்து கொடுத்து யாவரையும் என்கரேஜ் பண்ணி நடத்தின ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவரை அவருடைய குடும்பத்தாரையும் அவரின் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஒரு புதிதான கிருபையையும் உங்களோட லட்சியம் உங்களோட கிருபையையும் உங்களோட பலனையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். கூறியபடி உங்களுக்கு காத்திருக்கும் பொழுது நீங்க புதிதான பலனை கொடுத்து ஐயாவை இன்னும் அதிகமாக உங்களுக்கு மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு கொடுத்த அந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் கிரேஸ் துதி பாடல்களோட வந்து ஆராதனை செய்து யாவரையும் ஆசீர்வதித்த அவர்களே மாண்டவரே. சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களே மாண்டவரே அவங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கூட இருந்து நீங்க வழிநடத்தி கொண்டு விட கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களை அப்பா அவங்களோட கோட்டைக்களை மறைத்து வைத்து அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நன்றி சாமி அப்பா. நன்றி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காண்டி நன்றி செலுத்த அவர்களை இந்த ஊழியத்தை திறந்திருக்காவிட்ட இந்த அழைப்பை நீங்க கொடுத்து அவர்களுக்கு ஜபிக்கிறேன் அவர்களுக்கு ஆமாண்டவரே அவர்கள் ஜபித்த ஜபம் அந்த வல்லமை பாஸ்டர் ஜபிக்கும் பொழுது நீங்க என்னையும் தொட்டீங்க அவளையும் தொட்டீங்க எத்தனை பேரை இப்படி நீங்க தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அம்மே டச் த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களோட வஸ்திரத்தை நாங்க தொடும் பொழுது எப்படி அந்த வல்லமை குறைவுபட்டதோ அதே மாதிரி ஆண்டவரே பரிசுத்தமான ஆவியானவர் வந்து எங்களையும் ஆசீர்வதித்து பாஸ்டரை வந்த ஒவ்வொரு பாஸ்டரையும் ஆசீர்வதி யாவரையும் இன்றைக்கு ஒரு புதிதான மாலையாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி நான் ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலமாக ஆண்டவரே. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல எல்லாம் கூட ஆவியின் மூலமாகவே ஆகும் என்று கூறி பாஸ்டர் கொடுத்த அந்த இயேசையா ஆறாவது அதிகாரத்தின்படி எங்களுடைய நாவை நீங்கத்தான் தொட்டீர்கள் ஆண்டவரே. நீங்கத்தான் எங்களை அழைத்தீங்க ஆண்டவரே. வழி திப்பி போயிருந்தவங்களை நீங்க அழைத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வத்து தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி சிஸ்டர். முடிவு ஜபத்துக்காக கத்தர் இன்றைய நாளிலே ஐந்து ஊழியர்கள் தேவ செய்து கொடுத்தார்கள். உண்மையிலே மிக மிக ஒரு ஆசீர்வாதம் வந்த காரணம் வேதாமத்திலே இப்படியான பொக்கிஷங்கள் இருக்கின்றார் என்பதை நாங்கள் கேட்டோம். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்காக நன்றி. உண்மையிலே இன்றைய நாளிலே வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க கேட்க எங்களுக்கு பரிசுத்தம் தானாக வரும். இவ்வளவு நேரம் நாங்கள் வார்த்தையை கேட்கிறோமோ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அப்படியே இன்றைய வார்த்தைகள் மிக மிக ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
3: ஐயா. அன்றன் ராசநாமிக்கு ஜெபிக்க மறந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி நன்றி அப்பா. அன்றன் ராசநாயம் இரவும் பகலும் மார்னிங்ஸ்ல 5 மணிக்கு காலம் வரல வந்து ஆண்டவரே எழும்பி வந்து இந்த காலை நேரங்களில் அந்த ஜப வேண்டுதல் ஸ்ரீலங்காவுக்கு ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஜப வேண்டுதலுக்கு வந்து எங்களோட கூட இருந்து ஜபித்து மாலை நேரங்களிலும் வந்து அவட அப்பா அவங்களோட வார்த்தை எங்களை பயிர்த்து கொடுத்த கிருபியல் காணி நன்றி சொல்கிற அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க உங்களை அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென்.
1: தேவ பிள்ளைகள் வார்த்தை கொடுத்த தேவதாசர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் மறு ஒழுப்பில் கேட்கிற பிள்ளைகளை அனைத்தையும் தேவன் அவரி விதமாக ஆசிர்வதிப்பார். நாங்கள் என் ஆத்மாவே சொல்லுவோமா?
3: ஆமென்.
1: மைக் ஆன் பண்ணுங்க. சொல்லுவோம்.
3: அவருடைய பரிசுத்த நாமத்தை கத்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
4: Recording stopped.
1: Sister Rita, praise the Lord.
5: Praise the Lord. Toronto. Praise the Lord. Praise the Lord. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருந்து இதுவரை நேரமாக இந்த மாலை வேளை நித்திய வெளிச்ச பல்சுவ நேரத்திலே கர்த்தர் தாமே கூட இருந்து ஐந்து விதமாக

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: நான் ரெசரேஷன்கிற மினிஸ்ட்ரியில் க்ரூசை டைரக்டராக பணியாற்றுகிறேன், வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறேன். அந்த ஊழியத்திலே சகோதரி ஷீலாஜி ஃபவுண்டர் பிரசிடெண்ட். நான் க்ரூசை நிமித்தமாக கடந்த 30 வருடங்களாக இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்வேன். ட்ரெயின், பஸ் விமானம், பல வகையான பயணங்கள். அப்படி பயணம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கிறேன் பயணத்தில். லாங் ஜேர்னி, அந்த சமயத்தில் ட்ரெயினில் உட்காந்து பேசுவோம். பேசும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நம்ம அறிமுகம் செய்து கொள்வோம் இல்லையா. அப்படி செய்து கொள்ளும்போது நான் இந்த மாதிரி கிறிஸ்துவ ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ சார் நீங்கள் கிறிஸ்டியனா, ஓகே நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் சிறு வயதிலே நான் வந்து சண்டே ஸ்கூல் போனது தான் காரணம், ஆலயங்களுக்கு சென்றது தான் காரணம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுத்தனமாக எங்களை வந்து சண்டே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் ஒரே ஒரு காரியத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, டீச் பண்ணுவாங்க. அந்த அக்கா மாற அண்ணன்மாரெலாம் எந்த தீய பழக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்கப்பா, சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அப்பா அம்மா கீழ்ப்படினும், இப்படியே சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி எங்களை அவங்க எங்களுக்கு போதிச்சதுனால எந்த தீய பழக்கமும் எங்களுக்கு வராமல் இன்னைக்கு வரை எங்களுக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ சின்ன வயசில் நாங்கள் அந்த சண்டே ஸ்கூல் சர்ச்சஸ்லாம் போனது தான் காரணம். எங்களுடைய அநேக நண்பர்கள் வந்து நிறைய தீய பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு சரியாக படிக்க முடியாமல் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது சார், இந்த மாதிரி ஏதோ சர்ச்சுக்கெலாம் போனது தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு நிறைய பேர் சொன்னது வந்து நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நண்பர் சார்ல்ஸ் மியூசிக் டைரக்டர் இந்த டியூனை கொடுக்கும்போது எனக்கு உடனே அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே அப்படியே எழுதினேன், இயேசுவின் ஆலயத்திற்கு வா, தீய காரியங்கள் வெளியே இருக்கு, பாவம் பொல்லாப்பு சுற்றி கிடக்கு அப்படின்னு இந்த பாடல் எனக்கு உடனே எழுத தோணுச்சு. அப்படி வந்த பாடல் தான் தம்பி தங்கையே.
1: என் வழியில போனவன், கிறிஸ்தவர்களை உபத்திரத்தை கொடுத்தவன், கிறிஸ்தவர்களை அடிக்க தன்னுடைய கரத்தில பத்திரத்தை வைத்து கொண்டிருந்தவன் சவுல். நேரம் வந்தது, கர்த்தர் இறங்கி வந்தார், ஒளியினாலே அவனை தண்டித்தார், அவன் கீழே விழுந்தான். அந்த நிலைத்தான் வரும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தரவர். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். அப்போ நீ யாருக்கு பயப்பட வேண்டும் என்றால், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே கொள்ள வல்லவராயிருக்கிற கர்த்தருக்கு பயப்படுங்கள். பிசாசுக்கு பயப்படாதே, அவசியம் இல்லை, அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் மறுத்துகிறவன் கர்த்தருடைய பயபக்தியோடு கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவன் தான் பிசாசு. அவனுக்கு செவி கொடுக்காதபடி, ஆகவே தான் பவுல் சொல்லுகிறபடி பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை பட்டயமாய் எடுக்க வேண்டும். பசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற பசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும். அப்பதான் உன் வாழ்க்கை

0: வைக்கல. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார். இயேசு வரப்போகிறார் நியாயத்தமா. கர்த்தருடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு உள்ளத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு கிருபை கொடுக்கிறவர், தமக்கு பயந்தவர்களுக்கு நன்மை செய்கிறவர், தமக்கு பயந்தவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர், தம் பயந்தவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறவர், தன்னுடைய பயந்தவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர், பலத்தினால வல்லமையினால நிரப்புகிற கர்த்தர், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரப்புகிற கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுங்கள். உன்னுடைய வீடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருந்து கர்த்தரே உங்களுடைய வீட்டிலே அவரே தலைவர், அவரே கர்த்தர், அவரே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே அன்புக்குரிய தந்தை, அவரே உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் உன் வீட்டை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய தீமைகளுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன், நீர் மகா பசுத்தமுள்ள தேவன். கொர்நேலியுவை குறித்து பார்த்தோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு தெய்வ பக்தி இருந்தது. அந்த தெய்வ பக்தியை தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் அவன் வாழ்ந்து காட்டினான். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும். அப்போ அவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தன்னுடைய குடும்பத்திலே விதைத்திருந்தான். அதற்காக சூத்திரம். அதே போல எங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரே தேவ பக்தியை தட்டி இழுப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்லுகிற, நியாயம் தீர்க்கிற, உமக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு தலை வணங்கி நித்திய காலமாயமை ராஜாதி ராஜாவாய் துய்து கொள்ள வேண்டிய நாள் நெருங்கி விட்டது. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கரைத்திரை அற்றவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க ஒவ்வொருவரையும் கிருபையினாலே இடை கட்டி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே ஆண்டவரே இடை கட்டி கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். நானும் என் வீட்டார் மூன்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எந்த அதிகாரத்தில் இருக்கு பாஸ்டர் அந்த வசனம்?
0: இந்த வசனம் வந்து 15 யோசுவா 24.
1: யோசுவா 15:24. ஆமீனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே யோசுவா 15:24 பாஸ்டர்.
0: நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இது 24:14 பிரதர். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு
2: அப்புறத்தில் எகிப்தில் சேர்த்த தேவர்களை அகற்றிவிட்டு கத்தரை சேவிங்கள். அந்த பதினஞ்சாம் வசனத்தில் இருக்கு, நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையே சேவிப்போன் என்றான்.
1: ஆமென். கதருக்கு சோத்திரம். கத்தர் தாமே உங்களுடன் கூடி இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் சிவசமத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளை பிரசங்க அவ்விடத்தில் நிற்கின்ற பொழுது உங்களுடைய ஆவியானவர் தாமே உங்களுடன் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
2: ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிக் கரத்தில் போய்ப்போம். நாங்கள் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது அழைப்பு கொண்டிருவோமா? அமேன். அமேன்.

0: ஆமீனுடைய நாளிலும் அந்தமான் தீவுகளுக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்தமான் தீவுக்காக ஜபங்களை எடுத்து வருகிறார் தேவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள். இலங்கை மண்ணிலிருந்து எடுத்து வருகிறார் அந்தமான் தீவுகளுக்கான ஜபம்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 16/4/2026 ஜெப விண்ணப்பம், தினமொரு தேசம், இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இந்திய தேசத்தில் நடைபெற இருக்கும் தேர்தலுக்காக அமைதியான முறையில் தேர்தல் நடக்க தமிழகத்துக்கு நல்ல ஒரு தலைவரை தேவன் தெரிவு செய்ய ஜெபிப்போம். அந்தமான் தீவுகளில் கிறிஸ்துவின் நற்செய்தி அறியப்படாத இடங்களில் மிஷனரிகள் சென்று ஊழியம் செய்யவும் சபைகள் பலப்படவும் ஜெபிப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சடங்காச்சாரங்கள் மற்றும் இருளின் ஆதிக்கத்தில் உள்ள மக்கள் இயேசுவின் அன்பை உணர்ந்து உண்மையான விடுதலை பெற ஜெபிப்போம். தீவு மக்கள் மத்தியில் தேவ பயம் பெருகவும் ஆத்துமாக்கள் தேவனோடு நெருங்கவும் ஜெபிப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் ஊழியம் செய்யும் ஊழியர்களின் பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிப்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இதுவரை நற்செய்தியை கேள்விப்படாத மக்கள் மத்தியில் வேத புத்தகங்கள், கேசட்டுகள், ஒளி நாடாக்கள் கிடைக்கப்பட செபிப்போம். அந்தமான் இளைஞர்களுக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் போதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்திட செபிப்போம். அந்தமான் நிக்கோபா தீவுக மக்கள் போதைப் பொருட்கள் மற்றும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ செபிப்போம். இயற்கை பேரிடர் மற்றும் சவாலான சூழல்களில் அவர்களின் பாதுகாப்புக்காக செபிப்போம். தீவின் பழங்குடியினர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் அமைதியும் சகோதரத்துவமும் நிலவ செபிப்போம். ஜாரவா சென்டினலிஸ் போன்ற பழங்குடியின மக்கள் இன்னும் நவீன உலகோடு தொடர்பில் இல்லாமல் வாழ்கின்றனர். அவர்கள் மத்தியில் சுவிசேஷம் சென்றடையும்படியாக மக்கள் மத்தியில் அவர்கள் வெளி உலகை காண செபிப்போம். பழங்குடியினர் மத்தியில் சுவிசேஷம் செல்ல முடியாதபடி தடை, சுவிசேஷம் அறிவிக்க யாரும் சென்றால் கொண்டு போடுகிறார்கள். அவர்களிடத்தில் நல்ல இரக்க குணங்கள் பெருக செபிப்போம். அந்தமானின் சென்டினலிஸ் போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட ஆதிவாசிகள் தீவுகளில் வெளி நபர்களின் ஊடுருவலில் இருந்து பாதுகாக்கப்படவும் அவர்களின் ஆரோக்கியம் காக்கப்படவும் செபிப்போம். தீவுகளில் சுற்றுலா காலங்களில் நடைபெறும் களியாட்டங்கள், அருவறுப்பான காரியங்கள் நீங்கி பரிசுத்தமான சூழ்நிலை உருவாக செபிப்போம். தீவுகளில் உள்ள பல இருண்ட பகுதிகளில் நற்செய்தி பரவவும் மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் செபிப்போம். அந்தமான் தீவில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை பேரிடர்களில் இருந்து தீவு மக்கள் பாதுகாக்கப்பட செபிப்போம். இந்தியாவின் பாதுகாப்பு கருதி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் திறக்க செபிப்போம். இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், இஸ்ரேல், நம்மை சுற்றி இருக்கிற தேசம், நாம் காண்கிற தொழில் புரிகின்ற தேசங்களின் ஆசீர்வாதத்திற்காக, ஊழியர்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசம் செழிப்புள்ள தேசமாய் மாற, வன்முறை, யுத்தங்கள், கலவரங்கள் இல்லாத தேசமாக மாற ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடனே கூடியிருந்து வழி நடத்துவாராக. ஜெபவேளை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்க ஜெபிக்க வேண்டிய நாடு இந்தியா, தமிழ்நாடு விசேடமாக எலெக்ஷன், அதே வேளையிலே அந்தமான் தீவுகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்களம்மா. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்களை மாய்மைப்படுத்துகிறோம், உங்களை மாய்மைப்படுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையோ. சேராவீங்கள், கேராவீங்கள். பரிசுத்தவாங்க தூதர் மத்தியில் வாசம் சேரவரே, எங்களை துதிக்கிறோம். காணக்கூடாது, ஒளி சேரக்கூடாது. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் உங்களை துதிக்கவும் உங்களை போற்றவும் ஆண்டவரே. கோடி நாவுகள் போதாது சுவாமி, சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்து, உங்களை பலபடியில் இருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நம்மளுக்காகவும் ஜெபக்களுக்காகவும் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்க வேண்டும் ஐயா. எங்களை மாமிசம் வேண்டாம் சுவாமி, எங்களோட சுயம் வேண்டாம் சுவாமி. உங்களோட சித்தமும் ஆண்டவரே, உங்களோட வழி நடத்திலும் எங்களுக்கு நடத்தட்டும் சுவாமி. துதிக்கிறோம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சனிகளின் கட்டாவே பரிசுத்தேல் மாத்தியில் வாசம் சேர்வரே. பரிசுத்தர், பரிசுத்தர். சுதிக்கு பாத்திரரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசு. நீங்க பாத்திரப்பா, நீங்க பாத்திரப்பா, நீங்க பாத்திரப்பா. மகிமைக்கும் கணத்துக்கும் துதிக்கு பாத்திர ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. பாதபடியிலிருந்து துதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம். நாக்களுக்காக ஆண்டவரே, இந்த ஜெப வேலைக்காக, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நான் சில ஒவ்வொரு காலங்களையும் கடந்து பண்ணுறவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் உடைய கரத்தில் உண்டு சுவாமி, எல்லாம் உடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதி துண்ட. சராசங்களை எல்லாம் படைத்து நடத்துகிறவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறாய். சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்க அப்பா, எலோகி நித்திய சிதத்துராய் இருக்கிறீங்க அப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, காலங்களுக்கா சூழ்நிலைகளுக்கா உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறதுவனே, இந்த புல்லாங்கான காலத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுக்கா உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தானப்பா மன்னிப்புகளும் இரக்கங்களும் பதில்களும் உண்டு சுவாமி. தகப்பனே, இந்த காலங்களில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மனம் திரும்பட்டுமாப்பா, மனம் திரும்பட்டுமாப்பா. இன்னும் இன்னும் ஆண்டவரே நாட்களை கடத்தி கொள்ளாதபடி, கிருபையின் காலத்தை இழந்து விடாதபடி, அனுக்கிற காலத்தை மறந்து விடாதபடி தகப்பனே. இவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். தேவந்தமரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் தீயுமன் அடைவி உளவாய் உலகத்தில் அன்பு குந்தாரப்பா, அன்பு அன்பு காலகல உயரமில்லை ஆண்டவரே. இந்த அன்புக்கு இந்த இனங்கள் கீழ்படுகிறவளாய் ஆண்டவரே, இனங்கள் மாறுகிறவளாய் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, இனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. காலங்களோ சூழ்நிலைகளோ எல்லாம் ஆண்டவரை துன்பமான காரியங்களாயும் பாவமான காரியங்களாயும் ஆண்டவரே, அசிங்கமான காரியங்களுமாய் ஆண்டு அக்கிரமமான காரியங்களுமாய் தகப்பனே காலங்கள் போய்கொண்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாவற்றுக்கும் நீங்கள்தான் அப்பகலில் தருவீங்க சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், மன்னிப்புகளுக்காக, இரக்கங்களுக்காக, உங்களுடைய கட்டளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. யுத்தங்கள் அப்பா, கூட்டத்திலே ஜனங்களுடைய கண்ணீரை பாபகாசத்தம் செய்த உயிரிழப்பு, எத்தனையோ விதமான பாடுக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீருக்கும் அப்பா நிகரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரை வழியை ஆண்டவர் உண்டு பண்ணுங்கப்பா. ஜனங்களை ஆண்டவரை தொடுங்கப்பா. ஜனங்கள் உங்களிடமாய் திரும்பட்டும் சுவாமி. ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி. ஆனாலும் கிருபையின் காலத்தில் ஆண்டவரே ஜனங்களை நீங்க காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி. குடக்கிருபைதானப்பா, குடக்கிருபைதானப்பா. இம்மட்டுமா இந்த ஜனங்களையும் நடத்துகிற சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும். யுத்தத்திலப்படுற ஜனங்கள் ஒருவருக்காக வேண்டிக்கிறோம். உங்கெல்லாம் ஆண்டவரே தவிக்கிறார்களோ, ஆண்டவரே எங்கெல்லாம் அழைகிறார்களோ சுவாமி, அந்த இடங்களிலா என்று ஆவே நீங்கள் நடத்துகிறவராயிருங்க சுவாமி. உங்களால் மட்டும்தான் அப்பா முடியும் ஆண்டவரே. ஒரு மனிதனால ஆண்டவரே ஒரு ஆறுதலும் ஆண்டவரே ஒரு விடுதலையும் கொடுக்க முடியாது சுவாமி. எந்த அப்பனே நீங்க தான் அப்பா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் என்று சொன்ன தேவன், முடிவு வரியந்த நான் ஓடிவிப்பேன் சொன்ன தேவன், நீங்க ஒருவர் மாத்திரம்தான் அப்பா. அப்பா அந்த நாங்கள் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாம மாறட்டும் சுவாமி. உலகத்தைக்கு கீழ்ப்படிவார்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஐயா நீங்க சமாதானம் ஆசீர்வாதம் கற்றுக்கொள்ள தேவனா இருப்பீங்க சுவாமி. எனங்களுக்கு வேணும் சுவாமி. இதய கடினங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது ஐயா உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஐயா தங்களை தாழ்த்துவர்களா இந்த ஜனங்கள் மாறட்டும் சுவாமி. இவருடைய தேவைகள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் ஆண்டவரே சுவாமி ஐயா உங்களிடத்தில் காங்கிறதா இருக்குங்க சுவாமி. தகப்பனே மன்னித்து மறந்து ஆண்டவரே ஒரு விசை இவர்களுக்கு இறங்கும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மன்னிக்கிறதில் உங்களை போல தேவன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நாட்களில் ஆண்டவரே சில மக்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ குறிப்படியாமையின் காரியங்களில் நடந்த போதும் தகப்பனே அவர்களை மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னித்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே நீங்க மாறாதவர் அப்பா. நீங்க மாறாதவர் இருக்கிறவா இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஜனங்களுக்காக வண்டி கொடுக்கும் தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். தேசங்களில் ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே இந்த வியாதிகளை இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம். யாரையும் கொடுமை ஆண்டவரே, யாரையும் கூக்குறல் ஆண்டவரே, யாரையும் தள்ளப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். யாரெல்லாம் ஒரு யாரிய கத்தன் நீங்க சொல்லி உங்களுடைய அவர்கள் திரும்புவார்களானால் நீங்க சுகப்படுத்துறதவனாய் இருக்கிறீங்க. அப்படியான நிலைக்கு இந்த ஜனங்கள் உங்களுடைய திரும்பட்டும் திரும்பட்டும் திரும்பட்டும் சுவாமி. நீங்க தான் ஒரு யாரியாய கத்தன். வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவன் நீங்க ஒருவர் என்று சொல்லி ஆண்டவரை தாங்களை தாழ்த்துகிறோட வியாதிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவங்கெல்லாம் படுக்கையில இருக்கிறார்களோ சுவாமி தொடுங்க சுவாமி. தொடுங்குகளுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. வெள்ளத்தை கொடுங்கப்பா, உதவியை கொடுங்கப்பா, தாகத்தை கொடுங்கப்பா. இந்த வியாதிகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் வேண்டிக் கொள்ளவும் வியாதிகளிடம் குணப்பட்டு ஆண்டவரே உங்களை மகிமை தொடுத்தளவுகளால் இந்த நாட்களில் மாற வேணும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஒருவருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. யாதிஸ்தர்களை குணமாக்குங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. படுக்கையிலே ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, வியாதியினால் எல்லப்படுற முதியோர்கள் தாங்குங்கப்பா அப்பா. அவர்களோட கண்ணீரை துடைங்கப்பா. வியாதியில் இருந்து சோத்தி கொடுங்கப்பா. மரண தருவாயில் இருப்பார்கள் அதனால் அந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுத்தாங்களே. அத்துமா வெப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் மாறட்டும். நமதியவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வியாதிய படுக்கிறது ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கத்தாவே எல்லாருக்கும் நீங்க தான் அப்பா தேவன். இவர்களை ஆண்டவரை பார்த்துக் கொள்கிற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவரை இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. தேசமெல்லாம் பொருளாதார வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லை கூக்குரல் போராட்டங்கள் ஆண்டவரே, ஜனங்களுடைய போராட்டங்கள் கூக்குரல்களும் கேட்டாவே மாறட்டும் சுவாமி. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் இருந்தால் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன் சுவாமி, சொலிப்பை கொடுக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரே தங்களை தாழ்த்துவார்களாக, தாழ்த்தி ஆண்டவரே உங்களை முகத்தை பார்ப்பார்களாக, பொது சிரமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், காக்குமாறாத தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவன் உள்ள வார்த்தை ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நிலைப்படுத்துற தேவன் சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டும் ஐயா இவர்கள் தேவைகளை ஒவ்வொன்றும் ஆண்டவர் உங்களோட சமூகத்தில கொண்டு வருகிறோம் சுவாமி. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, இவட கிருபைதான் அப்பா வேணும் அப்ப. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்ட மக்களுக்காக எபிக்கிறோம் சுவாமி, எபிக்கிறோம் ஆண்டவரே ஐயா. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க சுவாமி. தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நீதியும் நியாயமுள்ளவாய் ஆளுநர்களாய் இவர்கள் இருக்கட்டும் சுவாமி. தலைவர்கள் ஒவ்வொருடைய எங்களை சமூகத்தில் தருவோம் சுவாமி. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க சுவாமி. அவருடைய சுயம் வேணாம் சுவாமி, அவருடைய சுத்தம் வேணாம் சுவாமி. தேசத்தை ஆளுகிற ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க சுவாமி ஐயா. தேசத்தில் எல்லாம் தலைவர்களை ஏற்படுத்தி ஆண்டவரே தேசம் தேசமாய் பகுத்து மக்களை குடியமர்த்தின தேவன் நீங்க. இந்த தேசத்திலே ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் நீதி இல்லை அப்போ அலைகிற ஜனங்கள் ஆண்டவரே, தவிக்கிற ஜனங்கள், இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற தலைவர்களை தேசத்துல ஒன்று கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. நீங்க ஒருவர் தானப்பா செய்ய முடியும், பிறர்களுக்கு உதவி செய்யுங்க, பாவனை செய்யுங்க. தேசத்தை காத்து கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களை நடத்துங்க சுவாமி. அவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே அப்பா உதவி ஒத்தாசைகளை கொடுத்து நலத்தை கொடுத்து ஐயா அவர்கள் ஊதியத்தை காக்க ஆண்டவரே பலத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனி இந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பங்களை ஒவ்வொன்றுக்காம வேண்டிக் கொள்வோம். நடத்துங்கப்பா, நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. இவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நடத்து. இப்படியாக தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களையும் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்த தேவன் சுவாமி, நன்மைக்கு எதுவாக வைத்த தேவன் சுவாமி. எல்லா நன்மைக்கு எதுவாகவே இருக்கு, எல்லா நன்மைக்கு எதுவாகவே தேசங்களில் நடக்கட்டும் சுவாமி. ஜனங்கள் ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமா தேசங்களில் வாழ்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. என்ன நாட்கள் இன்னைக்கு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே ஜனங்களை ஆயத்தப்படுத்துறவளாயும் தாங்களும் ஆயத்தப்படுத்தி ஐயா ஊழியத்தை செய்கிறவளாயுள்ள நடத்துங்க வேணும் சுவாமி. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி உண்மையுள்ள உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளாக இவர்கள் நிற்கட்டும் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஊழியத்தை செய்யும் போது தகப்பனே இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்ய பலத்தை கொடுக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா அந்த பஞ்சத்திலே படுகிற அலற்படுகிற ஜனங்கள் ஒரு நேரம் நோவில்லாம தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. போஷிங்க போஷிங்கப்பா, போஷிங்கப்பா, அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் ஆண்டவர் இந்த நிலையில் இருக்கிறாரோ சுவாமி அந்த இடங்களில் இந்த உங்களுடைய இரக்கம் உங்களுடைய தயவு ஆண்டவரே உங்களுடைய காரணியம் அவர்களையும் தாங்கட்டும் சுவாமி, தாங்கட்டும் சுவாமி, தாங்கட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அப்பா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறான் அப்பா. பசியை நீக்கிற தேவன் சுவாமி, செழிப்பை கொடுக்கிற தேவன் சுவாமி, ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் சுவாமி. இவர்கள் எல்லாம் ஆண்டவரை மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக. நீங்க சொல்லி ஆண்டவரை எங்கூட சார்ந்து கொள்வார்களாக. கர்த்தர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகாப்பனே, விழுந்து போன ஊழியர்களை ஆண்டவரே இந்த நாட்களில் பெருகிக்கொண்டே போற. சுவாமி, ஊழியத்தை விட்டு தங்களை மனம் போன போக்கு ஆண்டவர் உலகத்துக்காகவும் ஆண்டவத்து சுவாசம் தஞ்சனை அகப்பட்டு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சுவாமி சகாப்பனே, இவர்கள் எல்லாம் மனந்திரும் பட்டு உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துறவளா, இவ்வளவு ஊழியத்தை கனப்படுத்துறவளா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் மனந்திரும் பட்டு சுவாமி உங்களோட மன்னிப்புல இறக்குங்களை உண்டு. சுவாமி ஆண்டவரே, இவர்கள் உங்களோட மா திரும்பி வந்து தங்களுடைய ஊழியத்தை செய்யட்டும். அப்பா வாங்கிக்கப்பட்டு அழிந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு கேள்வி வந்தாருக்கோம் சுவாமி. திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி சேஷம் எல்லாம் இருக்க சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபைகள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினா கொல்லப்பட்ட சபை எல்லா சபைகளும் கடைசி நாட்கள் உங்களை வருகையிடையே ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வந்த சபைகளா, மனவாட்டி சபைகளா, பரிசுத்தம் உள்ள சபைகளா, ஒவ்வொன்றும் சபைகளும் ஆசீர்வதிக்கப்படும். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு விசுவாசி ஆண்டவரே, சபையிலே ஒரு மனம் அன்பும் உள்ளவங்களா, அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளா, இந்த நாட்களில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களோட வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களாக சபைகளை ஒவ்வொன்றும் காத்து கொண்டிருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம். வழியில் நிற்கிறவர்களும் சபையில கொள்ளப்படட்டும் சுவாமி. அவர்களும் ஆண்டவரை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சுவாமி. அவர்களும் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஐயா உங்களோட வருகையிலே ஆண்டு அவர்களை நிற்கத்தக்கதாய் அவர்களையும் ஆசீர்வதிங்கிறப்பனே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா வேண்டிக் கொங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளத்தான் முடியும் தகப்பனே. காரியங்களை வாய்க்க பண்றதுவன் நீங்க சுவாமி, நீங்க தான் பாப்பா ஸ்தோத்திரவர்களுக்காக சபையில் நிற்கிற போதமாக ஆண்டவரே உதவியக்கார ஒருவருக்காக வேண்டிக் கொள்வதும் இந்த நாட்களில் ஆண்டவரே சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, பலத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, சுவத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சாட்சி உள்ள கிரியத்தை கொடுங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வேண்டிக் கொள்ளாங்கான காலமாக இருக்கிறோம் சுவாமி. இந்த காலத்துக்குள் உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சபைகளை ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆண்டவர் அறிவிக்கப்படுகிற கருவிக்காக ஸ்தோத்திரம். இந்த காலங்களை நீங்க தந்திருக்கிறபடினா ஸ்தோத்திரம் ஐயா. அந்த டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நீங்க ஆண்டவரே தந்திருக்கிறீங்க. நடத்துகிறவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அது நன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே அந்த காரியங்களை நடத்தக்கிற விஷயங்கப்பா. ஒவ்வொருவரையும் தாங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா. எந்த ஊழியமாக இருந்தாலும் சுவாமி உங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி. உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷியம் வேணும் சுவாமி, அவருடைய சுயம் வேணும் சுவாமி. உங்களுடைய கிருபை அப்பா, உங்களுடைய தயவப்பா அவர்களை தாங்கி கொள்ளட்டும். இப்படியான ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னமாய் ஆண்டவரை அடைக்கப்பட்டு நாங்கள் கிராமங்கள் எல்லாம் இரண்ட தேசங்கள் எல்லாம் இவ்வளவு உண்டு சுவாமி. இந்த இடங்களில் எல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. இங்குள்ள ஊழியர்கள் ஆண்டவரே மிஷனர்களை காண்கிறவனே அவர்களை தாங்க பலரப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளை சொன்னீங்கப்பா. அப்பா அவர்களுடைய நிலைமை கண்ணீர் வேதனை எல்லாவற்றிலும் நீங்க ஆறுதலாக இருந்து தயவாய் அவர்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் எல்லாம் உங்களுடைய கரத்துக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி. உங்களுடைய தயவில்லாமல் அவர்களுடைய வெள்ளத்தனால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. அந்த இடத்து மக்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே அவர்களும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாய், அவர்களுடைய வாழ்வாதாரங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த நாட்கள் வாழ்வு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு தணிந்து போன காலத்தில் ஆண்டவரை வாழ்வு ஜனங்கள் அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை அப்பா, அன்பில்லை ஐயா அவங்களோட வார்த்தையின்படி சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், அன்பில் தணிந்து போற காலம் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. அன்பில் ஆகலாம் தனப்பாங்க நாட்களின் உலகத்தில் ஆண்டவரே, மிக ஜனங்களுடைய பாவங்கள் அதிகமாண்டவரே, அக்கிரமங்கள் அதிகமாண்டவரே, கல்படியாமை அதிகமாண்டவரே, சகப்பனே எங்களுடைய அன்பை இவர்கள் மேற்படியாக வேண்டிக்கும். அன்பில்லாத வந்தவனை அறியான் என்று சொன்ன விவகாரம் ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் நிரப்பும் அப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி. அப்பா இருந்த குடும்பங்கள், இருந்த உறவுகள், கண்ணீரோடு வாழ்ற காரியங்கள் ஆண்டவரை நிறைய உள்ள சுவாமி. ஐயா இவர்களுக்கு நாங்களே தேவ அன்பு வேணும் சுவாமி. இந்த காலத்தில் ஒருவரே மன்னித்து ஆண்டவரே, ஒருவரே ஒருவர் நேசிக்கிட்டு ஆண்டவரே, ஒருவரே ஒருவர் தாங்குகிறோம் அன்பு வேணும் சுவாமி. அது உங்களுடைய அன்பு ஆண்டவரே, பின்னாரியாக அன்பு நான் இறப்பும்படி ஆய்வண்டி கல்லூரம் இந்த ஜனங்கள் மிக அன்பை ஊற்றுங்களப்பா. உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி, உங்களை வருகைக்கும் என்பரு விசை. ஐயா உங்களுடைய அன்பு நான் இறப்பங்க குடும்பங்கள் எல்லாம் ஆண்டு சேரட்டும் சுவாமி. அவருடைய இருதய கடினங்களும், அவருடைய போராட்டங்களும், அவருடைய பிடிவாதங்களும் ஆண்டவரே, அவர்களுடைய வழிகளும் ஐயா எல்லாம் நீங்க ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் அறியப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருவரும் நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. நீங்க அந்த குடும்பங்களை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பணி. வாலிப பிள்ளைகள் அப்பா, வாலிப பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா நாட்களில் வாலிப பிள்ளையோட வாழ்க்கை ஆண்டவரே வாக்குறீங்க சுவாமி. ஆண்டவரே சிறிய வயதிலே கெட்டு போய் பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஆண்டவரே செய்து தங்களை கெடுத்து சமாதானம் இல்லாமல் வாழ்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, பிசாசின் வஞ்சனையில் அகப்பட்டு ஆண்டவரை சீரழிந்து போகிற வாலிப பிள்ளைகள் அப்பா, சகப்பணி சகப்பணி, இந்த வாலிப பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க. நீங்க பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஐயா, சுதந்திரம் ஐயா, சுதந்திரம் ஆண்டவரே. இந்த சுதந்திரங்கள் எல்லாம் காக்க வல்லவர் நீங்க தானப்பா, உங்களால் தானப்பா முடியும். தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம், வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளுறோம். இந்த வாலிப வயதில் ஆண்டவரே உங்களோட காரியங்களை ஒன்றும் செய்யத்தக்க வாலிப பிள்ளைகளா, உங்களோட ராஜ்யத்தை கட்டுற வாலிப பிள்ளைகளா தகப்பனே. ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் கீழ்படிந்து மனம் திரும்பி ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா. அழுக வேண்டிக் கொள்ளுவோம் ஐயா. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேசத்தை காண்கிற தேவனே, இந்த தேசத்தில் உள்ள எல்லா குற்றம் குறைப்பாக எல்லாம் மன்னித்து ஆண்ட தேசத்துக்கு ஒரு சலிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தாங்க சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி. இத நரிகள்னாலும் ஒளியக்காரனாலும் அந்த நாட்களில் இந்த தேசத்துல ஆண்டவரே அவர்கள் கண்ணீர் விட்ட தேசம் ஆண்டவர், ஆண்டவரே யவம் பண்ணின தேசம் ஆண்டவர், எல்லாவற்றையும் உங்களை தூத்தியில வச்சிருக்கிறீங்க சுவாமி. ஒரு விசை பாருங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மனம் திரும்பட்டுமாப்பா, அந்த தேசத்து மக்கள் மனம் திரும்பட்டுமாப்பா. ஐயா அந்த கனடா தேசத்துல இருக்கிற எல்லா அசுசிகளும் அறியட்டும், விசேஷமாக விக்கிரக ஆராதனைகள் தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும். ஜீவனுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி இந்த தேசத்தில் ஆராதிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். ஒவ்வொருவருக்காக வேண்டிக்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காக, எத்தனையோ நாட்டு மக்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க சுவாமி. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களையும் காங்கிற தேவனையும், தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாக்கும்படியான சிந்தனையை கொடுங்க சுவாமி. சட்டங்களை கொடுங்க சுவாமி. இந்த அப்பனே தேசம் உங்களுடையது, உங்களுடையது சுவாமி. தேசத்துக்காக வேண்டிக்கொள்ள ஐயா, எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களை இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ள, இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். எந்த அகப்பனே, எந்த அகப்பனே, நாங்க பிறந்த தேசம், நாங்க வாழ்ந்த தேசம், எங்களை மூதாஜர் வாழ்ந்த தேசம், அவருடைய சாபங்கள் பாவங்கள் தான் தேசத்தை விட்டு நீங்கும்படியா எங்களுக்கு வைக்கிறோம் சுவாமி.

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேசம் உங்களுடைய சுவாமி ஆண்டவரே, இலங்கைத்தீவு கத்தருக்கு சொந்தமானு சொல்லுறோம் சுவாமி ஆண்டவரே. இலங்கைத்தீவுக்காக வேண்டிக்கும் ஜனாதிபதியும் அவரோடு இருக்கும் மந்திரியோடு ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்துக்கோங்க.

0: மாண்டவரை தேசத்தில் ஆண்டவரை திரு தலை உட்காரபடி தகப்பனேப்பா, தேசத்துக்கு ஒரு நன்மை செய்யப்பா. சூதர்கள் எப்பொழுதும் அந்த தேசத்திலே நின்று ஆண்டவரை உதவி செய்வார்களாக. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நம்முடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆனந்திரும்பட்டும் அப்பா, ஆனந்திரும்பட்டும். எப்படியா இலங்கை தேசத்தை ஆசீர்வதி அப்பா, இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கணும். கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் ஆண்டவர், இருளுக்குள் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா வித பிசாசின் போராட்டங்களும், எல்லா வித மந்திரங்கள், எல்லா வித வழிபாடுகள், எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஒரு வெளிச்சத்துக்குள் வர வேணும் அழிவிக்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த வரப்போற எலெக்ஷனில் எந்த அப்பனே, எந்த அப்பனே, எந்த அப்பனே, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாறாட்டங்களும், எல்லா குழப்பங்களும், எல்லா வித பொய்யான காரியங்களும் தேசத்தை விட்டு நீங்கி ஆண்டவரே, இந்த எலெக்ஷனில் நடக்கிற காரியங்கள் என் தகப்பனே, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியலாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. உங்களோட சித்தம் ஒன்றே அந்த தேசத்துக்கு வேணும் சுவாமி. ஆளுகை உங்களுடைய சுவாமி. தகப்பனே, தலைவர்களை ஏற்படுத்துற தேவன் உங்களுடைய சித்தமாண்டவரே. அந்த எலெக்ஷனில் அந்த தகப்பனே, இந்தியா தேசத்துக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளும். அவங்களோட ஊழியர்களையும் ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் ஜபிக்கிறார்கள் சுவாமி. அவருடைய ஜபங்களையும் கேட்டு சுவாமி, உங்களுடைய பலத்த கரமானவரே இந்த காரியத்தில் அந்த இடத்தில் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம் கிருபை. அப்பா, உயர்களுக்காக அப்பா, அந்த மாந்தீவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, அந்த இடத்தின் காரியங்கள் ஒன்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. எதுவாயிருந்தாலும் நீங்க எல்லாவற்றுக்கும் தேவன் சுவாமி. நான் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் சுவாமி. அதனால நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த தகப்பனே, நீங்க காரியங்களை செய்யறபடினால் நன்றி சொல்லுறோம் சுவாமி. ஐயா, உங்களோட பிள்ளையுடைய ஜெபங்களை நீ கேட்கிற தேவன் சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லா காரியங்களுக்கும் அவங்களுமாய் நாம் இருக்கிறோம் சுவாமி. இப்படியாக இருந்த தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, ஆண்டவரே, தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வெளிச்சத்துக்குள் வரட்டும், ஒளிக்குள் வரட்டும் சுவாமி. கடைசி நாட்களில் நிற்கிறோம் ஆண்டவர், நிற்கிறோம் ஆண்டவர், நிற்கிறோம். உங்களுடைய வருகையை சொல்ல முடியாது சுவாமி. இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்றும் தெரியாது சுவாமி. அவர்களை தவிர யாரும் அறிய முடியாது. ஆனாலும் சூழ்நிலைகளும், ஆண்டவரே, நடக்கிற காரியங்களும் தாப்பனே, எங்களை வருகையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அதை இந்த காங்கிரவோடான ஜனங்கள், இந்த மக்கள் ஆண்டவரே, தங்களை தாழ்த்தட்டு சுவாமி, தங்களை தாழ்த்தட்டு சுவாமி. அப்பா, அவர்களுக்கா வண்டிக்குள்ள தேசங்கள் எல்லாம் ஆண்டவர், ஐயா, மணந்திரும் மட்டுமாப்பா. எல்லா மக்களும் உங்களுடைய மக்கள் அப்பா. நீங்க தான் அப்பா ஒவ்வொரு மனிதனையும் படைத்து இந்த பூமிக்கு அனுப்பின தேவன் சுவாமி. எல்லாரும் உங்களுடைய மக்கள் சுவாமி. எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்க. எல்லாருக்காகவும் தாப்பனே, நீங்க இந்த பூமிக்கு வந்து ஐயா, நீங்க கொடுத்த விலை அதிகமானவர் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தாப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. தேசத்துக்காக வேண்டிக்கிறோம் தாப்பனே. நடக்கிற யுத்தத்திலே ஆண்டவரே, தகப்பனே, ஐயா, நீங்க அந்த தேசத்தை பறந்து காக்கிற பட்சியை போல் காத்து வருகிற கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாய் ஆண்டவரே, தகப்பனே, அந்த தேசத்தை நீங்க மகிமையினாலும் மகத்தனத்தினாலும் முடிசூட்டி வெளியிடுபடினால் நன்றி சுவாமி. காண்கிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த தேசத்தின் நன்மையை பார்க்கும்படியாக வச்சிருக்கிறீங்க சுவாமி. அக்கா, ஸ்தோத்திர தேசம் உங்களுடைய சுவாமி, உங்களுடைய சுவாமி. வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, உங்களோட வாக்கு மாறுவதில்லை ஆண்டவரே. சிறிய தேசமாயிருந்தாலும் ஐயா, அந்த தேசத்தை இம்மட்டுமாய் கணத்தினாலும் மகிமையினாலும் நீங்க முடிசூட்டி வைத்திருக்கிறீங்க சுவாமி. அக்கா, நன்றி. அங்குள்ள ஆண்டவரே, தலைவர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. தேசமும் முழிய மாட்டோம், விசேஷமாக ஆண்டவரே. யூத மக்கள், யூத மக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். சமாதான கர்த்தர் நீங்க தான் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்கு வார்த்தையினால் அறிக்கையிட்டு தங்களை தேசத்துல வந்து குடியிருக்க வேண்டும் என்று வைக்க வேண்டும் சுவாமி. அப்பா, அந்த காலங்களையும் நேரங்களையும் இங்கு கற்றிருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சாங்கம ரேடியோவை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஐயா கொண்டு போகிற வழிகள் ஒவ்வொன்றிலும் தகப்பனே உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய சித்தம் இருக்கட்டும் சார். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம், எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே வழி நடத்துறவரே, தாங்குறவரே, பாதுகாக்கிறவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி தானப்பா நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே நீங்க தேவன், நீங்க தேவன், நீங்க தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் நீங்க. அப்பா எல்லாவற்றுக்காக வேண்டிக்கிறோம், எல்லா கணமும் துதியும் மயமே நீங்க தானம் பேசுவோம், நாமத்தை வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவை.
1: ஆமீன், ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்த ஒருவருக்காகவும் ஜபித்து அந்த மந்தீவுகளுக்காகவும் நாடுகளுக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரை கருத்தில் ஒப்புக்கிறோம். கத்திரதாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கருத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமென். கர்த்தருங்களையும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் ஆசீர்வதிப்பார்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கர்த்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மத்திய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அம்மா அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், அவரை வரவேற்போம். கதிரை கரத்திலே போய்வோம். பிரைஸ் லோட்டம்மா,
2: பிரைஸ் லோட்டம்.
1: ஆமீன். ஜெப வேளையில் இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறுகிறோம். கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் இவங்களுக்கு கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. விசேடமாக இன்றைய நாளிலே அந்தமான் தீவுகளுக்காக இந்திய எலெக்ஷனுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்களுக்கு கூட வழி நடத்துங்களாமா. குட் பை.
2: ஆமே,
1: ஆமே, ஆமே.
2: அன்பின் கிருபையின் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ராஜா. இந்த நாளை காண செய்த மட்டற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்து தந்து உங்களை பாதத்தில் ஓடி வந்து உங்களுக்கு நன்றிகள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் ஒப்படைக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, இந்த புத்திர சுகத்துக்காக, இந்த மாறாத மகமை நிறைந்த அன்புக்காக, அளவிடக்கூடாத கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா, நீங்கள் மூலமாக மலங்களை காப்பதே உங்களோட கிருபை. இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் அப்பா. உங்களோட நாமம் பரிசுத்தம் இல்லை, நாமம் பரிசுத்தம் இல்லை, பலத்த துருகம் ஐயா, அந்த வெள்ளம் இல்லை, நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களோட பார்வைக்கு நல்ல மாறுதை செய்கிற, நல்லதை செய்கிற நல்ல தகப்பன் நீங்கள் அப்பா. அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் சொன்னதை ஆண்டவரே மறக்கிறது எதுவும் இல்லை, மாறுகிறது எதுவும் இல்லை. சொன்னால் சொன்னது கட்டளை விட்டால் கட்டளை விட்டதான் ஐயா. அப்படிப்பட்ட வெள்ளம் உள்ளது எதுனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்குற துதியை கிணத்தை மகிமையை உங்களை நேசிக்க பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதை எதில் எதையும் அவர்கள் சுயத்தில் எடுத்து விடாதபடி, சுயத்தில் அவர்கள் நினையாதபடி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளும் உங்கள் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள் உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களை பரிசுத்த காயப்பட்ட கரத்தினால் ஆண்டவரே தாங்கி வழி நடத்துவோம் ஐயா. பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம், மாம்சம் நிறைந்த ஆண்டவரே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பாவம் எது பாவம் இல்லையது என்று விலகி நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவளுடைய ஆவியாத்மங்களா உங்களுடைய ஆவியாத்மன் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றே பரிசுத்த ஆவியானவரே இடகட்டி கொள்ளுங்கோ, இடகட்டி கொள்ளுங்கோ ராஜா. இடகட்டி வேதனைக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் உங்கள் ஒருவருக்கு தெரியும் அப்பா. அதிலிருந்து விலக்கி என்னும் பெருசுட்ட பாதையில் நடக்கத்தக்கதாக, ஒளியாக நாங்கள் ஒளியாக இருக்கத்தக்கதாக, இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக, எங்கள் ஒவ்வொருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் மெய்யான ஒளியை எங்களை வழிநடத்த வேணும் என்று வழிநடத்த வல்ல தேவனையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவோடுகிறவர்களுக்கு வேகமில்ல வேகத்தை கொடுக்கிற தேவன், ஊனத்தை கப்பலனை கொடுக்கிற தேவன், எல்லாம் கொடுக்கிற தேவன் நீங்கள் ஐயா, நல்ல செய்கிற தேவன் நீங்கள், எல்லாவற்றுக்கும் மேல எங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பேன் என்று வாக்கு தந்த தேவனே, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களில் அப்பாக வழிநடத்த வேணும் வழிநடத்த கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். கத்தாவே உங்களோட நாமம் ஊற்றுண்ட பரமள தைலமா இருக்கிறது ஐயா, சாரவனின் பள்ளத்தாக்கின் நெல்லி புஷ்பமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். எங்கள் நேசரே நீங்கள் தான் உண்மையும் பதினாயிரங்களிலும் சிறந்தவராயிருக்கிற நேசரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனுங்கிற பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சங்கம மொழி இடையில நண்பர்ந்த பிள்ளைகளை இனிய போற பிள்ளைகளும் நடத்த போற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கு பார்த்தனே, இடகட்டுங்கிறது எங்களுக்குள் ஒரு அன்பை நீ உண்டு பண்ணி ஆண்டவர், அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக விசேஷமாக ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் தூக்கி தூக்கி நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரையும் கூட கிருபியூற்றி கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பல்நடத்த உங்களால் முடியும், பல்நடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நம்பி தேவனின் சங்கம மொழி அலியை கால தொடங்கி இவரு நேரம் நீங்கள் தடசாமல் நின்று நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி.

do úrhatek ott a bőrsempót odáhagodni meg a tekadáha. De vártehel, idehati van lehetszont a vára kirvékáha. Ugolik, nándi szöli, ugolik, tudikrom. Apa, ugra várté, unna ula, ujjrulla, ayya. Alka korka vöndiak, hanaté, mámi, én korutu. Ennenne vidattil, inda vártehelek, külpadindu. Inda vártehel, ennen nángal, mattevaraluk, arrivikravarla, irukkatekadáha. இந்த வார்த்தைகளுக்கூடாக நீங்கள் பேசிக்கொண்டு வாரதுக்காக கிரியை செய்து கொண்டு வாரதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா அதுக்காக நன்றி உள்ளனையா யாதிபதியே நன்றி நன்றி நன்றி உங்களோட நீதிதான் ஐயா நீதி அசருடைய நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சமையா நீதி உள்ளனையா யாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிக்கிறோம் அப்பா நீங்கள் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் கூட பிள்ளைகளுக்கு கொடுத்த பரலோக ஞானத்துக்காக நன்றி ராஜா இந்த ஞானத்தை ஆண்டவரே போட்டெடுத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரும் நடக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து எந்தெந்த பிள்ளைகளுக்காக கூடாக நீங்க கொடுத்த வரங்கள் சனிகளுக்கூடாக உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக எந்தெந்த பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களோ அவர்களுக்காக துதிக்கூடாக பாடலுக்கூடாக செய்திக்கூடாக இதுவரையும் ஒத்தாசை செய்யத்தக்கதாக சந்தர்ப்பம் கொடுத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீங்கள் தெரிந்தெடுத்தீங்களே ராஜா உங்களோட அபிஷேகத்தை தைலத்தை அவர்களை ஊட்டி வரங்கள் கனியெல்லாம் முடிச்சு ஊட்டி உங்களை மாமப்படுத்த இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து மாமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களே என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்களாலும் கிரியை செய்து வர பெரிய அற்புத வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொல்லிக்கிறோம் அப்பா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்க தான் மறக்காதபடி காத்து கொண்டு வாருங்கள் உள்ளங்கையில் விரந்து வைத்திருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் உள்ளங்கையில் விரந்து வைத்திருக்கிறீங்கள் ஐயா அதை நினைத்தவர்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியாக எந்த சபையில் அக்கப்பட்டாலும் அங்கிருந்தாலும் ஆண்டவர சாட்சியாக இருக்கத்தக்கதாக அன்பை இப்படி சங்கமம் ஒளியலையில் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல என்னும் எங்கும் கைக்கப்பட்டாலும் ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய அன்பை அவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இடகட்டி வழிநடத்துங்க ராஜா எந்த விதத்திலும் அவர்கள் பெருமை கொள்ளாதபடி எப்படிய அன்பின்றவனே நீங்க தாழ்மையோடும் உண்மையோடும் எங்களுக்கு வழி வாழும் வழியை வகுத்து தந்தீங்களோ அதை நினைத்து அவர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் தாழ்மையோடும் உண்மையோடும் இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக உங்கள் ராஜ்யம் வளர்வதற்கு இன்னும் என்னென்ன விதத்தில் உங்களை வளர்த்தக்கதாக ஒத்தாசை கொடுக்கலாம் என்று நினைத்து நடக்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா உணர்த்தி வழிநடத்தவல்லவரே தொட்டு தொட்டு குணமாக்குறவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதி ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்பிருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கமம் ஒளியல் எத்தனை வருஷ காலமாக ஆண்டவரையும் கூட பாதத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு அன்று உங்களுடைய அன்பை ஆண்டவரையே வெளிப்படுத்த வேணும் என சில மக்கள் உங்களை அறிய வேணும் நான் பெற்ற ரட்சிப்பை அவர்கள் பெற வேணும் இவன் உள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சியும் பாரத்தையும் அவர்கள் மனதில் போட்டு ஆண்டவரே ஒரு சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக கணவனும் மனைவியுமாக இதை நடத்தி கொண்டு வரத்தக்க உதவி திலனை ஞானத்தை வெள்ளமைய சோத்தை அன்பை எல்லாம் வழிநடத்தல் எல்லாம் நீங்க தான் ஐயா கொடுத்து கொண்டு வந்தீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி என்னும் ஆண்டு விரை வல்லமையோடு நடத்தத்தக்கதாக எந்த தடையும் சந்தோஷத்தோடு நடத்தத்தக்கதாக ஆண்டுகிறே நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைனை கொடுத்து வழி வசதிகள் எல்லாவற்றையும் ஒத்தாசு உதவி ஒத்தாசு எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து சோதரனையும் சோதரியும் உங்களை ஆழ்வன் நடத்த முடியும் கை கோத்த வண்ணம் ஒருவர் ஒருவர் ஆண்டு வரை சந்தோஷமான சிரிப்புள்ள முகத்தோடு புன்சிரிப்போடு ராஜா ஆறார் இந்த நேரத்திலோ இரவோ பகலோ ஒன்று எண்ணாதபடி தொடர்பு கொள்கிறார்களோ இந்த சங்கம மொழிகளை மேம்பதுக்கு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு பதில் கொடுத்து சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இதை செய்யத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்னும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி உள்ள

0: உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நீங்கள் பெருந்தெடுத்தவர்களை முடிசூட்டி அலங்கரித்து உங்கள் அன்பினால் அவர்களை அலங்கரித்து ராஜா, இந்த அன்பு ஆண்டவரே அந்த சங்கம ஒலிகளை கூடாக பாய்ந்து எத்தனை பேரை தொட்டு கொண்டு வர தொடத்தக்கதாக செய்தார் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. இறுதிய வாஞ்சைகளை நிறைவேற்றின தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. என்னும் சந்ததியும் ஆசீர்வதித்த தேவனே உங்களுக்கு நன்றி. சந்ததியும் வழி தப்பி போய்விடாதபடி அவர்களும் உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களை ஆராதிக்கிறவர்களாக, உங்களுக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாக அவர்களை நீங்கள் தெரிந்தெடுத்து பார்த்து கொண்டு வர கிருபைக்காக, மகளுக்காக நன்றி சொல்கிறோம், மகனுக்காக, மருமகள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே எங்களோட பெருமகரத்தினால் அவர்களை உங்களோட கோலாலையும் தடையாலையும் பெருமகரத்தினாலும் அவர்களை வழிநடத்தி எந்த விதத்திலும் ஐயா சத்ராதியான கிட்ட வராதபடி உங்க ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை ரத்தத்தால் மூடி காத்து கொண்டதரும் கால சந்ததியை பொருட்படுத்து அவர்களும் உங்களுக்குள் காலூன்று நின்று நிலத்து நின்று ராஜா கனிதருந்து ராஜ செடி போலும் பலம் கொடுக்கும் போலும் இறக்கொன்றில் போலும் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி ஆண்டு விளையந்த வருங்கால சந்ததிகளையும் பேர பிள்ளைகளையும் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர்களுக்காக முத்திரை போட்டு காத்து வழிநடத்துவதை விரும்பல துடிக்கிறோம். மகன் மருமகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் ஆண்டு செய்யும் வேலை இடத்திலும் வேலை ஸ்தலத்திலும் சாட்சியா இருக்கத்தக்கதாக, ஐக்கியப்படும் சபையும் சாட்சியா இருக்கத்தக்கதாக, அவர்கள பிரியாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசையின் பிரியாசத்தை ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி. வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் எல்லாம் ஆண்டவர சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கம ஒளியில் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்து கொள்ளக்கோ. அன்பின் தேவனையா எல்லாரும் மத்தியிலும் அன்பானவர் மத்தியிலும் ஐக்கியப்படும் சபை மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஐயா இவர்களில் ஆண்டவரே உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட தாழ்மையும் உண்மையும் அன்பையும் உங்களுக்கு உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக அது கூட உங்களுடைய அன்பையும் அறியாதவர்களின் ருசிக்கத்தக்கதாக இவர்களை சாட்சியாக ஆயுதங்களாக நீங்க பாவிக்க உங்களால் முடிய பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. என்னும் ஆண்டவரே என்னென்ன விதத்தில் இந்த சங்கமொழியில் என்னும் என்னென்ன விதத்தில் சிறப்பாக உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரும் கூட ராஜ்யம் வளர்வதற்காக கிருபை செய்ய வந்தவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுகிற ஆசீர்வதியோ இறுதிய வாங்கிகளை நிறைவேற்றி ஆண்டவரே என்ன உங்கள் ராஜ்யத்தை வளர்வதற்கு என்னென்ன விதமாக ஒத்தாசை செய்ய முடியுமோ ஒத்தாசை செய்யத்தக்கதாக விசேஷமாக இந்த சங்கம ஒளியை இரவோ பகலோ நாமல் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஊழியக்காரரோ உங்களோட பிள்ளைகளோ இவர்களுக்குள் உங்களோட அன்பையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட வற்றாத ஜீவநதியை உங்களோட அன்பு ஜீவநதியாக பாய்ந்து பாய்ந்து அவர்களை மர்வப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. மாறாத மகன் இருந்த அன்புக்காக நன்றி தகவனே. கடைசி மட்டும் இந்த தடதாமதமின்றி இந்த சங்கம மொழியலிய நீங்க நடத்துவீங்க, நடத்தி முடிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன ஆண்டவரே ஆண்டவரே மீதியான நேரத்திலும் முடிவு மட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களை வாத்திய கொடுக்கும் ஊழியக்காரருக்காக ஆண்டவரே ஆண்டவர் ஊழியக்காரன் வாணருக்காக மனைவிக்காக சந்ததிக்காக உங்களை உங்களை வருகிறோம். மகனவனனுடைய மனைவி கொடுத்த சுகத்துக்காக நன்றி ராஜா. என்ன நல்ல ஞானத்தை கொடுத்தவருக்கு உங்களை உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக துதிக்குறாக பாடலுக்குறாக செய்திக்குறாக உங்களை அவர் வெளிப்படுத்தத்தக்கதாக அவர்களை என்ன நீங்க அந்த தேசத்தில் வைத்து பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அதே போல அப்பா உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளோட ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. இப்பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்து உங்களோட பிள்ளைகளாக மாற்றது மட்டுமல்ல எங்களோட கண்கள் காணத்தக்கதாக நீங்கள் அதில் தொட்டு குணமாக்கி அபிஷேகத்தை கொடுத்து ஊழிய பாரத்தை கொடுத்து பாவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக அன்பான பிள்ளைகளுக்காக ஆண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்துக்காக சொந்த சொந்ததிக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இது விதத்திலும் ஐயா உங்களோட பிள்ளைகள் பிரபஞ்சத்திலிருந்து நீங்க மீட்டோட ஒளியின் பிள்ளைகளாக தொட்டீங்களே என்ற நன்றி உள்ளத்தோடு அந்த ஒளி அவர்களிலிருந்து விட்டுபடுவதாகபடி ஒளி மங்காதபடி அவர்கள் ஒளியாக இருக்கத்தக்கதாக அந்த ஒளியை கண்டு ஆத்மாக்கள் இன்னும் ஆண்டு உங்களண்டில் ஓடி வரத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியம் செய்யும் பிள்ளைகளையும் ஒவ்வொரு தொட்டு மருவப்படுத்தின ஆத்மாக்களையும் நீங்க பத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. பொல்லாத உலகம் மிச்ச நிறைந்த உலகம் ராஜா, எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் ஐக்கியப்படாமலும் செய்யாதபடியும் ஆசபாசம் வைக்காதபடியும் அடிமையாய் போய்விடாதபடியும் ஐஸ்வர்யத்துக்கு இடம் கொடுக்காதபடியும் பரலோக ராஜ்யம் வளர வேணும் என்ற எண்ணத்தோடு பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களோட நீங்க கொடுத்த ஊழியத்தை செய்யத்தக்கதாம் அபிஷேகத்தை போட்டெடுத்து விடாதபடியும் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளின் பரிசுத்த ஆவியானவரே இடகட்டி வழி நடத்துங்க ராஜா. பரிசுத்த இறைச்சல் இல்லாதபடி வாழத்தக்கதாக கிருபை செய்யவல்ல பரிசுத்த ஆவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்த ஆவியானவரே எல்லாம் கூடும் என்று சொன்ன வாக்கு தந்தவரே உங்களால் கூடும். உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாசம் பண்ணி எங்களுக்கும் வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே உங்களால் கூடும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொரு தேசங்களுக்காக அப்பா உங்களோட பாசில் வருகிறோம் ஐயா. ஆண்ட மானந்த தேசத்துக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஆண்டு வரே. அந்த தேசத்தில் இருந்து இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அறுது நீங்க அறுவீங்கள் ஐயா. அந்த தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, தப்பினை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே மக்கள் வேதனைப்படாதபடியும் உங்களை அறிந்து அறியாமல் ஆண்டு போகாதபடியும் அந்த தேசத்துக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வந்துட்ட தலைவர்களோடும் கூட இருந்து உங்களால் வந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அந்த தேசத்தில் மானந்த தேசத்தில் ஆண்டவரே எந்த விதத்திலும் சோர்வடையாதபடி ஆண்டே நீங்கள் பரமகரத்தினால் எங்களை தாங்குவீங்கள் என்ற அந்த அந்த உணர்வோடு உற்சாகத்தோடு சாட்சியாக வாழத்தக்கதாக அந்த அந்த மாந்தீவை நீங்கள் பொருட்படுத்து பல்நடத்துகிற கிருபைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருளத்தால் மூடி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு தேசத்துக்காக உங்களை வருகிறோம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தத்தை உங்களால் தான் ஐயா ஆண்டு வரை நிறுத்த முடியும். ஆண்டு வரே இதனால் உங்களை பிள்ளைகள் ஆண்டு வரே இன்னும் நெருக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள். சீனா தேசத்தில் இருந்து நேசிக்கும் கூட பிள்ளைகள் ஆண்டு வரே படும் வேதனையை நீங்கள் அறிவிங்கள். ஒழிப்போடும் மறைவோடும் இருந்து உங்களை ஆராதிக்கிறார்கள் ஐயா, அவர்களை உங்களை பெருமை கிடத்தினால் தாங்கி பாதுகாத்துக் நகிர தேசத்தில் ஆண்டு நடக்கும் அட்டு ஊழியம் கூட பிள்ளைகளுக்கு நடக்கும். அட்டு ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வரே காண்கிறது அவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க ஒரு வழியை திறந்து உங்களால் தான் ஐயா முடியும். உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஈரன் தேசத்தை பொறுப்படுங்குறாயா, பொறுப்படும் வேணும். அழுவின் பாதையில் அழிவுக்கு அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கும் அந்த ஈரான் தேசத்தை பொறுப்படுங்கோ. அந்த ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராகோ இந்த தேசத்துக்கு எதிராகோ எலும்பும் எல்லா அந்தகார சக்தியை உங்களால் நிர்மூலமாக்க முடியும், உங்களால் நிர்மமாக்க முடியும் ஐயா. இவைகளை நாங்கள் கேட்கும் பொழுது உங்களை அறியாமல் ஒன்றுமே நடவாது வேதனை அடைகிறோம். உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் வேதனை அடைகிறோம் அப்பா. அப்பா எங்களால் முடியாது போராட்டம், என்னுடைய வெற்றி எங்களுடையது என்று சொன்ன தேவனே எங்களுக்காக ஜீவன் உள்ள தேவனே உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களை நம்பின பிள்ளைகளுக்காக உங்களால் போராட முடியும். போராடி கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்களை வருகிறோம் ஐயா. அந்த தேசத்தில் ஆண்டவரே என்ன ஆண்டவரே வறுமையின் கோட்டில் போய்விடாதபடி அந்த தேசத்தை உங்களால் காத்துக்கொள்ள மக்களை காத்துக்கொள்ள முடியும். அந்த தேசத்தை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி கொடுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கண்ணோ கண்ணை திறந்து ஜீவனுள்ள தேவனை உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டு ஒரு அற்புதமான வேலை வழி நடத்தல உங்களால் செய்ய முடியும். ஆண்டு இதற்குள்ளும் ஆண்டு உணப்பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக அறிவிக்கத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி. ஊழியம் செய்யும் உடைய பொறுப்பை எடுத்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு சபையும் உரத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. அந்த மட்டக்களப்பில் ஊழியம் செய்யும் அந்த ஊழியக்காரனுக்காக உங்களை வருவோம். அவரை ஆசீர்வதிக்கிறது சபை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. என்ன ஆண்டு விரக கணவன் போன ஊழியத்தை ஆண்டு வழி நடத்த தாழ்மை உண்மைக்காக நன்றி சொல்லுவோம். அவரை ஆசீர்வதித்த அவரது பிள்ளைகளும் அதை தொடர்ந்து செய்யத்தக்கதாக ஆண்டு விரைய நீங்க வல்லமையாக அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதிக்கிறோம் என் மகன் பாசஜோஷ என்ற மகன் நடத்தும் மரமாகணத்தில் நடக்கும் ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக சபைகளுக்காக சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன சபைகளை நாட்டினாலும் ரெண்டு மூன்று பேராக இந்த நாமத்தினால் கூடும்பொழுது அவள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி நீங்க வாசம் பண்ணி ஆத்மாக்கள் எனது நமம் அந்த உங்களை நேசிக்கத்தக்கதாக நீங்க தொட்டுக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு தேவனே. ராஜசூரியர் விட்டுட்டு போன அந்த ஊழியத்தை பிள்ளைகளோ சொந்த மனைவியோ தொடர்ந்து செய்யத்தக்கதாக அவளுக்கு கொடுக்கறது மெல்லமைக்காக அவள் நடத்தல் உதவி ஒத்தாசை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மேனப்பெயல ஆண்டவரையில் எழுப்புகள் கூட்டத்துக்காக நன்றி. ஆயிரம் ஆயிரம் மக்கள் சேர்ந்து உங்களை அன்பரிசிக்கத்தக்கதாக நீங்க செய்ததற்காக நன்றி. எல்லா நாமும் இயேசு அந்த அறிக்கை முழங்க முடங்காலும் முடங்கத்தக்கதாக செய்து கொண்டு வாருங்கள் தேவனே. உங்களோட வார்த்தையை நிறைவேற்றி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன அந்த மேல இருக்க சாபனத்துக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே நீங்க பொருட்படுத்த அந்த சாபனத்தை எத்தனை வருஷ காலமாக 28 வருஷ காலமாக நடத்தி கொண்டு வர தேவனே அங்க போய் நன்மை பெறும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீங்க தொட்டு குணமாகி உங்களோட பிள்ளைகளாக சின்ன பிள்ளைகளோ ஆழ்வ பிள்ளைகளோ வயது வந்தவர்களோ விதவர்களையோ தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்க செய்யற கிருபைக்காக உங்களோட கோலாலையும் தடியாலையும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் உங்களுடைய ஜீவகொடி சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக, சிங்கக்கொடி அல்ல சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக இந்த சின்ன தீவை நீங்க ஆண்டவரே ஆதாயப்படுத்த உங்களால் முடியும். அடக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பிந்தவனே. அந்த தேசத்தில் நீங்கள் கொடுத்த அற்புதத்துக்காக ஆத்மாக்களை உலகம் முழுதும் சிறடிக்க பண்ணி கூட பிள்ளைகளை ஆக்கின மட்டுமல்ல அபிஷேகம் பண்ணி கூட ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். வின்சென்ட் சாயனானந்த பிள்ளைகளுக்குள்ளா வின்சென்ட் சாயனானந்துக்குள்ளால் பாச வின்சென்ட் சாயனானுக்குள்ள நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலே ஆசீர்வதிக்கோ. அங்கு போய் நன்மை பெறும் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு உங்களோட பிள்ளைகளை ஆக்கி கொண்டு வர்றதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன ஆண்டவரே. உங்களோட பிள்ளைகள் உங்களோட அன்பரு சித்த பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு நன்மை செய்து கொண்டு வர்றதுக்காக என்னென்னத்தினையோ விதமாக அன்பை பாராட்டி கொண்டு வர கிருபைக்காக ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இப்பொழுது பாச பிலிப்பு ஆண்டவரே இந்த தேசத்துக்கு போயிருக்கிறார். ஆண்டவரே நீங்க தான் அவர் போன நோக்கம் நீங்க தான் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆண்டு சோபத்திரமாக திரும்பவும் இந்த கண்டா தேசத்துக்கு கொண்டு சேர்ப்பீங்க. அதுக்காக அவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா தேசத்து தலைவர்களுக்காக உங்களை வருகிறோம். நாங்கள் வாழும் இந்த கண்டா தேசத்து தலைவருக்காக வருகிறோம் அன்பின் தேவனே. இந்த தேசத்தில் உங்களோட நாமம் உங்களை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் அவர் விதிக்காதபடி சொந்த சொந்த பாஷையில் இன்னும் தொடர்ந்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக என்ன மெல்லகள் வருதாக்கத்தக்கதாக அவரை உத்தாசி கொடுக்கிறவராக இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனே இந்த தலைவரோடு நீங்க பேசி வழிநடத்துவீங்க. வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதிக்கிறோம் அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே, அவர் எடுக்கும் முடிவெல்லாம் உங்களுக்கு பிரியமுள்ள முடிவாக இருக்கத்தக்கதாக உங்களோட பாதத்தில் ஆண்டவரே உங்களை விண்ணப்பத்தை உங்களிடத்தில் விண்ணப்பித்து அவருக்கு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கத்தக்கதாக எல்லா தேசங்களோடும் ஐக்கியமாக இருக்கத்தக்கதாக அவருக்குடாக நீங்க கிரிய செய்து வழி நடத்த உங்களால் முடியும் ஐயா. அந்த தேசத்தில் ஆண்டவரே, அந்த தேசத்தில் எந்த விதங்கூட நாமம் தூசிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எத்தனையோ மிஷனர் மாதிரி எழுப்பின தேசம் ஐயா ஆண்டவர், அதுக்கு எதிராக ஏற்படும் போல் ஒன்றும் வாய்க்காதபடி காத்துக்கொள்ள உங்களால் முடியும். என்ன வந்த சந்ததிகளை ஆசீர்வதித்து அவர்களும் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவர். அதுக்காக உங்களிடம் வருகிறோம் இஸ்மேல் சந்ததி. ஆண்டவர் அதுக்குள் போய் ஆட்சி செய்யலாம் என்றும் முயற்சிக்காதபடி இஸ்மேல் சந்ததியின் அந்த பெருமையினாவிய நீங்கள் ஆண்டவர் தணிக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களிடம் வருகிறோம் நேரத்தில் தேசத்துக்காக யூத மக்களுக்காக உங்களிடம் வருகிறோம். இவருக்காக ஸ்டேல் ஜனத்துக்காக நாங்கள் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கோம். உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் நீங்க பிறந்து வளர்ந்த தேசத்தைக்காக வேண்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே திரும்ப வந்த தேசத்து வந்துங்க போறங்கள் ராஜா. அது ராஜனே, அந்த தேசத்தை நீங்கள் ஆரையும் அரங் கப்பட்டு விடவே மாட்டீங்கள். அதுக்காக உங்களுக்கு ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அந்த தேசத்தை தலைவர் பெஞ்சமின் நத்தாக்குவுக்கு நீங்க கொடுத்த சுவத்துக்காக நன்றி. பரலோக ஞானத்தினால் நிரப்பி அந்த தேசத்தை அவர் இன்னும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் வழிநடத்தி அவர்களையும் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிக்கிறோம். எனவே எல்லா அடாகிய ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்பிடுங்க ராஜா. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அவர்கள் எதிராக எழும்பாதபடி அந்த எதிராக எழும்பும் அந்த சத்திய நிர்மூலமாகி சமாதானமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோதிக்கிறோம். வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களிடம் வருகிறோம் அப்பா. இந்த வாலிப வருங்கால சந்ததி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவர் வழி தப்பி போய்விடாது. எந்த விதத்திலும் சாசன் தங்க தந்தரங்களுக்கு அகப்படாதபடி வருங்கால சந்ததிகள் இந்த வாலிப சந்ததிகளை ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் இவர்களுக்கால் நீங்கள் ஆண்டவரையும் புடராட்சியம் கட்டி எழுப்ப வளர்வதற்கு இவர்களையும் ஆறாறு ஆயுதங்களை பாவிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ உங்களோட அபிஷேகத்தை ஊட்டி ராஜா தொட்டு அவர்களை உங்களோட ஊழியத்தை செய்வதற்காக அழைப்பு கொடுத்து ஆண்டவர் ராஜ்யம் வளர்வதற்கு அவர்கள் ஆயுதங்களாக உங்களால் பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களோட ஊழியத்தை செய்யும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவதற்காக எந்தெந்த பாஷையில் எங்கிருந்து செய்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் உடனத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எந்த விதத்திலும் அவங்களோட வார்த்தைகளை திரட்டாதபடி ஆண்டவரே தாழ்மையோடும் உண்மையோடும் இயேசுவே எப்படி இருந்து ஆண்டவரே எங்களுக்கு உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்தினீங்களோ அதே போல அவர்களோட தாழ்மையோடும் உண்மையோடும் சென்று உங்களோட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக வார்த்தைய வார்த்தையாக வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இடங்களில் வழிநடத்துங்க. அவர்களுக்கு எதிராக எந்த பொல்லாங்கும் அந்த அணுகாதபடி அவர்களை அவர்கள் குடும்ப சந்ததி ஒவ்வொருவரையும் எங்கெங்கிருந்தாலும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவர் அவர்கள் சபைகளையும் ஒவ்வொரு சபைகளையும் உடரத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. வருங்கால விசேஷமாக இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். என் பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைகளோ கடமையை செய்யும் பிள்ளைகளோ ஆறாயிருந்தாலும் என்னோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு வேறு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களுக்கு தெரியும் ஐயா. எல்லாரையும் கூட பெருமகரத்தினால் ஆண்டு வரையும் கூட சிறகினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. போக வேண்டிய இடங்களுக்கு கூட்டிட்டு வேண்டு போய் சேர்ந்து திரும்பவும் அவர்கள் சுபத்திரமாக கொண்டு பாதுகாப்போடு கொண்டவர்கள் கூடாரங்களிலும் அவர்களிடம் இருப்பிடங்களிலும் உங்களால் தான் சேர்க்க முடியும். அவர்களும் பொல்லாங்கு செய்யாதபடி எந்த விதத்திலும் வழிதப்பி போய்விடாதபடி என்னென்ன விதமாக உங்களுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளும் இந்த உலக விதமான சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக அவர்கள் நீங்க உணர்த்தி வழிநடத்துவீங்கள். அதுக்காக உங்கள் அண்டை வேண்டுகிறோம் ராஜா. வாகனங்களோ விமானமோ சைக்கிளோ பஸ்ஸோ எதுவா இருந்தாலும் அவைகளும் அவர்களுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக அவைகளையும் உடகத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்கவல் உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரே உறப்பிள்ள மேல் கண்வெட்டு வழி நடத்துகிறவனே, நீதி உள்ள நியாயாதிபதியே, உடநீதியின் படி வழி நடத்த வல்லவரே, உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனது நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சமன் ஐயா, நீங்க தான் நீதி உள்ளதை நீதி ஆஜ்ஞாபதி, உங்களோட நீதியின் படி ஆண்டவரே வேண்டிய பாதுகாப்பு வழி நடத்த வேணும் என்றும் இந்த மீதியான சங்கம மொழியலே தடதாமதம் இன்றி உழப்பிள்ளைகளுக்காக ஆறாறு களைப்பை கொடுத்தீங்களோ, அவர்கள் வந்து தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களை வெளிப்படுத்தி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க நடத்தி முடிப்பீங்க, நீங்க நடத்தி முடிப்பீங்க. அதுக்காக நடத்த வல்லவரே, நடத்தி முடிக்க வல்லவரே, ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக நாமம் மாமப்படுத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி உங்களோட உயிர் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் சாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமாக நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த
2: வசமாத்தூரின்
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி குளிந்தனம் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து ஜபங்களை கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. அவர்களுக்கு மாலை 7 மணியாக இருக்கிறது. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். நாளுக்காக எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக, வேத வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஊழியரையும் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்தி கொண்டு அவரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: பிரைஸ்லோ.
1: ஆமீன். இந்த உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்கள் பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
3: ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையானவர், நமக்காக சாதாரணமாய் அல்ல மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து கவனியுங்கள். தன்னையே கொடுத்திருப்பாரானால் மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். தன்னையே கொடுத்திருப்பாரானால் அப்ப எல்லாவற்றையும் நமக்கு அருள் இருக்கிறார். அதை இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கே தேவன் இவை யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து சகலத்தையும் அவர் மூலமாய் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னது மாத்திரமல்ல, அவரோடு கூட சகலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறீர். இன்றைய நாளிலே அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளுவதாக, குடும்பத்தை மேற்கொள்ளுவதாக, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை மேற்கொள்ளுவதாக, நம்முடைய சரீரங்களை மேற்கொள்ளுவதாக, நம்முடைய எதிர்காலத்தை தேசத்தை மேற்கொள்ளுவதாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். ரோமர் 6:14 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராயிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இன்னொரு விதத்திலே சொன்னால், நான் நியாய பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டதனால் கிருபையோ, அந்த வசனத்தை வாசிப்போம். ஜோவான் 14:14 இப்படியாக சொல்லுகிறது, எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். அப்ப கவனியுங்கள், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் என்றால் மோசையினால் கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு கீழ்பட்டிருக்காமல் தேவனுடைய அன்புக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால், தேவனுடைய கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமேன் என்றால் பிசாசு உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமேன். தரித்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள், தடைகள், தாமதங்கள் இவைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நியாய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய கிரியை, நம்முடைய கிரியை நம்மை விடுதலை ஆக்கவில்லை. ஆனால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால், இன்னொரு விதத்திலே சொன்னால் இயேசுவின் கிரிகைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசின் கிரிகைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, சாபம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமேன். அப்ப பிசாசின் கிரியை நம்ம தொட முடியாது. ஏனென்றால் நாங்கள் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அவருடைய கிருபையின்படி நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறபடினால், அவருக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறபடினால், எல்லா விதத்திலும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் மாத்திரமல்ல, ஒன்று வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 6 நாங்கள் வாசிக்கிறோம், அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினால் கழுவி பிதாக்கு முன்பதாக நம்மை பாவிகளாக அல்ல நம்மை ராஜாக்களாக நிறுத்துவார் அல்ல நிறுத்தி இருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக, வெளிப்படுத்தல் 6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. கவனியுங்கள், இது அவரை பற்றி, நம்மை பற்றி இல்லை. தயவு செய்து நம்மை கொண்டு வர வேண்டாம், நம்முடைய கிரியையை இதில இணைத்து கொள்ள வேண்டாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அப்ப கவனியுங்க, என்னெல்லாம் இயேசு செய்து முடித்திருக்கிறார், நாங்கள் முயற்சி செய்து கொண்டோம், இவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஆனால் இவை எல்லாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினால் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. நம்மிடத்தில் அன்பு கூறும் தமது இரத்தத்தினால், நம்ம இரத்தத்தை சொல்லி சொல்லவில்லை, நம்மை அனுதினமும் பலி செலுத்த சொல்லி சொல்லவில்லை, மாறாக அவர் நமக்காக பலியாகி அந்த ஒரே பலியினால் நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 10:14 இங்கே பார்க்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, வெளிப்படுத்தல் 6 நம்ம தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை பாவிகளாக அல்ல, தரித்திரராக அல்ல, எதையும் செய்ய முடியாதவர்களாக அல்ல, தோத்து போனவர்களாக அல்ல, விசாசினால் ஆளப்படுகிறவர்களாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குவாரல்ல, ஆக்கின என்றா முடிஞ்சு போயிட்டு, ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். என்னடா நாங்க ஆமேன் சொல்ல மாட்டோம், டவுட் பண்ணுவோம் என்றுட்டு ஆண்டவரே ஆமேனையும் போட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு மேன்மையான ஒரு தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. இதை அறியாமல் இருக்கிறபடினால், தெரியாமல் இருக்கிறபடினால் இவற்றை பெற்றுக் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் எழுதி வச்ச உறுதியை நீங்கள் படித்து இவைகளெல்லாம் எனக்கு சொந்தம் என்று நீங்கள் உரிமை பாராட்டாவிட்டால் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதே போலத்தான் வேதத்திலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த யாவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை படித்து நான் இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று நான் விசுவாசிக்காவிட்டால் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அறிந்து கொள்வோம், அதை விசுவாசிப்போம், அறிக்கை பண்ணுவோம், அப்பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். 1 John 5:18-19 உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் பாவம் எங்கிருந்து வந்தது? பிசாசின் மூலமாய், பிசாசனுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலமாய். பாவம் ஆதாம வாழை மேற்கொண்டது. அப்ப கவனியுங்கள், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இனிமேல் பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. பிசாசு நம்மை மேற்கொண்டால்தான் பாவத்தை செய்ய முடியும். பிசாசனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால்தான் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாய் மாறுவோம். இப்பொழுதோ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை கேட்கும். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும். அந்நிய சத்தத்தை கேட்டால் என்ன செய்விடும்? அதை விட்டு ஒதுங்கி போய்விடும். ஆமென். தேவனால் பிறந்த எவனும், கவனியுங்கள், எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்றால் பிசாசின் கிரியை அவனிடத்திலே நடக்க முடியாது. பிசாசு மேற்கொள்ள முடியாது. பிசாசு கிட்ட வரவே முடியாது. ஏனென்றால் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமேன். தேவனால், கவனியுங்கள், தேவனால், உலகத்தால் அல்ல, ஆதாமின் பாவ சுபாவத்தினால் அல்ல, தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆமேன். கரைத்திரை அற்ற தேவ வார்த்தையினால் நாங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்றால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்ய முடியாது. நம்முடைய சரீரத்திலே கிரிகை செய்ய முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் என்ன செய்யப்படுகிறான்? தேவனால் பாதுகாக்கப்படுகிறான். தேவனுடைய வார்த்தை அவனை பாதுகாக்கிறது. ஆவியானவர் அவனை வழி நடத்துகிறார். இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாமல் இதுவே வழி என்று சொல்லி அவர் அழகாய் நடத்துகிறார். ஆமென். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். கவனியுங்கள், பொல்லாங்கான் அவனை தொடான். கவனியுங்கள், பொல்லாங்கான் பிசாசு அவனை தொட முடியாது. வேதனைகள், துன்பங்கள், தரித்திரங்கள், சாபங்கள், சுகயீனங்கள் இவை எதுவுமே அவனை தொட முடியாது. பொல்லாங்கான் அவனை தொடான். கவனியுங்கள், அப்ப பொல்லாங்கான் தொடான் என்று சொன்ன பிறகு ஜோபுவை இங்க இழுத்து கொண்டு வரக்கூடாது. ஆஹ், ஜோபுவ தொட்டான் தானே? ஜோபுவ தொட்டு இருக்கலாம், ஏனென்றால் அது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடின்படி நான் தேவனால் பிறந்தவன். ஜோபு தேவனால் பிறக்கவில்லை. ஆதாபின் சுபாவத்தினால் பிறந்தவர் ஜோபு. ஆனால் நாங்களோ தேவனால், இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய கரைத்திரை அற்ற வார்த்தையினால் நாங்கள் புறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, முற்றும் புதிதாகின. ஆமேன். அப்ப முற்றும் நம்மை புதிதாக்கி விட்டார். ஆமேன். ஆகவே பொல்லாங்கான் தொடான். ஆனா அநேக வேளைகளே அவன் தொடுவான், தொடுவான், வந்துடுவான், மேற்கொண்டிருவான் என்றெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் என்னத்தை விசுவாசிக்க வேண்டும்? இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போ சிலர் 17:28 என்ன சொல்லுகிறது? நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம். அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம். தயவு செய்து குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அனுதினமும் இதை அறிக்கையிடுங்கள். மிக முக்கியமான வசனம். ஏனெனில் அவருக்குள் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் தமிழிலே தவறாக உப்புச்சப்பில்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் வாழ்கிறோம். பிழைக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் வாழ்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஆமென். அப்ப அவருக்குள் இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவருக்குள் இருக்கிறபடினால் பொல்லாங்கான் எங்களை தொட முடியாது. ஆமென். பொல்லாங்கான் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், கவனியுங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப உலகத்தை தொட முடியும், ஆனா நம்ம தொட முடியாது. ஏனென்றால் நாங்கள் தேவனுக்குள் இருக்கிறோம், அவர்கள் உலகத்துக்குள் இருக்கிறார்கள். பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறார்கள் உலகத்தான். ஆனால் நாங்களோ தேவனுக்குள் இருக்கிறோம். ஆகவே பொல்லாங்கான் அவனை தொடான். அல்லேலூயா. அமேன். வெற்றி வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார், நமக்காக அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். அவர் வெற்றி சிறந்த அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. மறுபடியும் யோவான் 8:12 உங்களுக்கு வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அப்ப நாங்கள் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப எங்களால் என்ன செய்ய முடியாது? இருளிலே நடவான். இருள் நம்மை இனிமேல் நடத்துகிறதில்லை. தேவன் தான் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். இருள் அவனை தொட முடியாது. இருள் அவனை ஆளுகை செய்ய முடியாது. ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் இன்னொருவர் மூலமா இன்னொருவருடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது அந்த ஆளுகை சொல்லுகிறது, நீ இங்கே போ, அங்கே போ, இதை செய் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அடிமைகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எகிப்திலே அடிமைகளா இருந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்களோ, எகிப்து அதிபதிகள் என்ன சொன்னார்களோ அதையே அவர்கள் செய்கிறவர்களா இருந்தார்கள். அதன்படியே நடக்கிறவர்களா இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் இருளிலே நடவான். ஏனென்றால் இருள் நம்மை நடத்த முடியாது. இருள் நீக்கப்பட்டாயிற்று. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப நாங்கள் என்னத்தை அடைந்திருக்கிறோம்? ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறோம். எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிஷமே ஜீவ ஒளி நம்மை மேற்கொண்டிருக்கிறது, நம்மை நடத்துகிறது. ஆமேன். நமக்குள் இருக்கிறது. ஆமேன். கிறிஸ்து இயேசு நமக்குள் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசித்தால் நமக்குள் இருள் இல்லை, ஜீவ ஒளி நமக்குள் இருக்கிறது. தயவு செய்து, எனக்குள் ஏதோ இருக்கிறது, ஏதோ நடக்கிறது, என்னை சுத்தி ஏதோ நடக்கிறது, என்னை சுத்தி ஏதோ பிசாசு கிரியை சேர்ந்து நினைக்க வேண்டாம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழுகிறீர்கள், இருக்கிறீர்கள், உலாவுகிறீர்கள், நடக்கிறீர்கள். ஆமேன். இப்படியாக நாங்கள் எங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய சரீரத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அவவிசுவாசப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், போங்கள் கானான் தேசத்தை மேற்கொள்ளுங்கள், ஏனென்றால் கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று தேவன் சொன்ன பிறகு அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகள் என்று பார்த்து, பாவிகள் என்று பார்த்து, பலவீனர் என்று பார்த்து, எங்களால் முடியாது என்று சொல்லி தேவ ஆசீர்வாதத்தை பெறாமல் வனாந்தரத்திலே தேவ வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நிறைவேற்றப்படாமல் வனாந்தரத்திலேயே மரித்து போனார். அப்படியாக நாங்கள் அநேகர் இருக்கிறோம். தேவன் எங்களிடத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்த பிறகும் நாங்கள் பாவிகள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று ஆதாமுடைய சாயலோடு எங்களை இணைத்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலோடு நம்மை இணைத்து கொள்ளாமல், கிறிஸ்துவனுடைய வெற்றியோடு நம்மை இணைத்து கொள்ளாமல், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தோடு நம்மை இணைத்து கொள்ளாமல், கிறிஸ்துவின் ஒளியோடு நம்மை இணைத்து கொள்ளாமல், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்று நம்மை இணைத்து கொள்ளாமல், மாமிச கண்களினால் பார்த்து, ஐயோ இவ்வளவு பெரிய பிசாசை எப்படி மேற்கொள்வது, இவ்வளவு பெரிய பாவத்தை எப்படி மேற்கொள்வது, இவ்வளவு பெரிய சுயஇனத்தை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி அவர்கள் அவவிசுவாசப்பட்டபடியினால் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் வனாந்தரத்திலேயே மரித்து போனார். ஆனால் நாமும் அவருக்குள் இருக்கிறோம் என்று எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் பார்க்கிறோமோ, அவர் சகலத்தையும் செய்து முடித்தார், அவருக்குள் இருக்கிறோம், அவர் செடியாக இருக்கிறார், நாங்கள் அவரோடு இணைக்கப்பட்ட கொடியாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று எவ்வளவுத்துக்கு அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுத்திற்கு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 12:46 என்னிடத்தில், கவனிங்க, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமேன். அப்ப இயேசுவின் இடத்திலே எந்த நிமிஷம் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் இருளிலே இருக்க மாட்டோம், இருளிலே வாழ மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கை அல்லது நாங்கள் இருக்கிற ராஜ்யமே மாற்றப்பட்டு விட்டது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டோம், ஒளியின் ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப் ஆகிவிட்டோம். இப்பொழுது இருளின் ராஜ்யத்தினுடைய சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிவிட்டது. இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறோம். ஆகவே அந்த ராஜ்யத்தின் பெனிஃபிட், ப்ராஃபிட், ப்ரொடெக்ஷன், சப்ளை, விக்டரி இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். அப்ப நாங்கள் மேன்மையான ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிறோம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல பெனிஃபிட், சகல ப்ராஃபிட் எங்களை மேற்கொண்டிருக்கிறது. ஆமேன். பரலோகத்தில் செய்யப்படுவதில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது. அப்ப பரலோகம் எப்படி இருக்கிறதோ அப்படியா எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டவர்களாய், பரலோக ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டவர்களாய் நாங்கள் பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இதை விசுவாசிக்கும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. கவனிங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு, அவனால் இருளில் இருக்க முடியாது, இருளில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டான். ஆமேன். அதற்காகத்தான் நான் என்றால் இயேசு உலகத்தில் ஒளியாக வந்தார். அப்ப நான் ஒளியின் இடத்திலே வந்து விட்டேன் என்று சொல்வேனானால் நிச்சயமாய் அந்த ஒளி நம்மை மேற்கொண்டிருக்கிறது, அந்த ஒளிக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். அப்படி இல்லாமல் நாங்கள் அந்த ஒளிக்குள்ள இல்ல பிரதர் என்று சொன்னால் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாயிருக்கிறோம். பொய்யன், பிசாசானவனுடைய பொய்யை நம்புகிறோம். எப்படி ஆதாமேவாள் பிசாசின் பொய்யை நம்பி பாவத்திலே விழுந்தார்களோ அதே போல பிசாசின் பொய்யை நம்பி நாங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுகிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்கி விட்டேன், இப்பொழுது உன்னை ராஜரிய ஆசாரியனாக்கி இருக்கிறேன், இப்பொழுதோ உன்னை ராஜாவாக்கி இருக்கிறேன், என்னுடைய இரத்தத்தினால் கழுவி உன்னை எல்லா விதத்திலும் தகுதியாக்கி பிதாவுக்கு முன்பாக உன்னை ராஜாவாக நிறுத்துவேன் அல்ல நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பிசாசு சொல்றான், இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லும் பொழுது அதை நம்புகிறோம், பிசாசனுடைய பொய்யை நம்புகிறோம். அதனால் தான் பாவத்தை ஜெயிக்க முடியாதவர்களா இருக்கிறோம். பொய்யை நம்புகிறபடினால், ஆதாமேவாள் பொய்யை நம்பினபடியினால் பாவம் செய்கிறவர்களாய் மாறினார்களே அல்லாமல் பாவத்தை அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. அதே போலத்தான் பொய்யை நம்புவோமானால், பிசாசு சொல்ற பொய்யை நம்புவோமானால் நாங்கள் மறுபடியும் பாவத்திலே விழுகிறவர்களா இருக்கிறோம். கவனியுங்கள், வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆனால் இல்ல பிரதர், எனக்கு அங்க வேதனை பிரதர், இங்க பெலவினம் பிரதர் என்று சொல்லுவோமானால் அது தவறு. இல்ல பிரதர், மோசைய பார்த்து அவர் சொன்னார், மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன பொழுது அவன் கூட என்ன செய்தான், மலைக்கு அடிச்சிட்டானே அதனால மறிக்க போனானே என்று மோசையோடு உங்களை இணைப்பீர்களானால் மோசைக்கு வந்த மரணம் நமக்கும் வரும். அப்ப பரிசுத்தவான்களுடைய தவறுகளோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடாது. பரிசுத்தவான்கள் நிறைய பேர் புலவிட்டு இருக்கிறார், அதனால் அவர்களுக்கு சுவையினம் வந்திருக்கிறது. ஆகவே அதோடு போய் நான் என்னை இணைத்துக் கொள்வேனானால் எனக்கும் வரும். மோசையோடு கூட இணைத்து கொண்டு ஒரு புல செய்தான் பிரதர், அதனால அவன் மறிச்சு போனான் பிரதர், அது மாதிரித்தானே பிரதர் எங்களுக்கும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள், ஆனால் அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஆனால் இல்லை, தேவன் என்னை விடுதலை ஆக்கி விட்டார், இனி மரணம் என்னை தொட முடியாது, தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நீடித்த ஆயுளை கொடுத்திருக்கிறார், ஆமென், வாழ வயதை கொடுத்திருக்கிறார், ஆமென். இப்படியாக நாங்கள் சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், ஆமென். 1 ஜோவான் 5:7 உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தயவு செய்து சொல்லாதிருங்கள், தேவன் என்ன இதை அனுமதித்தார், அந்த இருளை அனுமதித்தார், இந்த இருளை அனுமதித்தார் என்று சொல்லாதிருங்கள். தேவன் என்னவாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷமாயிருக்கிறது, நற்செய்தி. அவரிடத்தில் இருள் இல்லை, அவர் எந்த இருளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பதில்லை. நாங்கள் வாசித்தோம் யோவான் 8:12 இப்படி சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப ஜீவ ஒளியை தர வந்த தேவன் ஒரு நாளும் எந்த இருளையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதில்லை. அடுத்த வசனம் நான் உங்களுக்கு வாசித்தேன், யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இருளில் இராதபடி. அப்ப இருளில் இருக்க முடியாது, நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன், நான் ஒளியாக வந்திருக்கிறபடினால் இருள் கிரிகை செய்ய முடியாது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே இருள் கிரிகை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 ஜோவான் 5:7, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டும் உங்களுக்கு அறிவிக்கிற நற்செய்தி, சுவிசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அப்ப நாங்கள் இருளே இருக்கிறோம் என்று சொல்வோமானால் நாங்கள் பொய்யர்கள். ஏனென்றால் பிசாசு சொல்லி கொடுக்கிறான் இந்த பொய்யை, அதை நம்புகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இருள் இருக்கு, ஐயோ நாங்க செய்யற காரியத்தில இருக்கு, எங்களுடைய கை வைக்கிற காரியத்தில எல்லாம் இருள் தான் இருக்கு, நம்மை சூழ இருள் தான் இருக்கு என்று நான் நினைப்பேனானால் அது தவறு. ஏனென்றால் நான் பொய்யை நம்புகிறேன், அதைத்தான் பிசாசு எனக்கு சொல்லுகிறான். சத்தியத்தின்படி, தேவன் செய்து முடித்ததின்படி, அதுதான் சத்தியம், செய்து முடித்ததின்படி, சத்தியத்தின்படி நடவாமல், தேவன் நமக்கு சொன்ன சத்தியம் அதன்படி நான் விசுவாசித்து நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எப்படி இருளிலே நடக்கிறோம் என்று சொன்னால், இருள் நம்மை மேற்கொள்ளுது பிரதர், இருள் வந்து கதவை தட்டுது பிரதர், இருள் தான் என்ன என்ன செய்து அனுதினமும் திரட்டுது பிரதர் என்று சொன்னால் நான் பொய் சொல்லுகிறவனாயிருப்பேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அதை விசுவாசித்து இதுதான் நான் என்று சொன்னால் செயல்பட்டால் அவர் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப பாருங்க, ஐக்கியம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க, தேவ வசனத்தை விசுவாசிக்கிறதுனா. தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே விசுவாசிப்பதனால் நமக்குள்ள என்ன கிரியை செய்கிறது, ஐக்கியம். ஆமென். நம்மை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க கூடியவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆமென். ஒருவருக்கு விரோதமாய், யாருக்கும் விரோதமாய் நாங்கள் கிரியை செய்யவே மாட்டோம். ஏனென்றால் அது இருளின் கிரியை, இருளின் கிரியை நம்மிடத்தில் இல்லை. ஏனென்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல, கவனிங்கள், சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து இதை விசுவாசிங்கள். நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள், அவருக்குள் வாழ்கிறீர்கள், அவருக்குள் உலாவுகிறீர்கள், அவருக்குள் என்ன செய்கிறீர்கள், எல்லா இடமும் நீங்கள் போகும் பொழுது அவருக்குள் தான் போகிறீர்கள், வருகிறீர்கள் என்ற எண்ணம் நமக்கு இருந்து தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், தேவன் எனக்கு ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளிக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆகவே இருள் என்னை தொட முடியாது. இருளின் ராஜ்யத்திலிருந்து பூரணமாய் நான் விடுதலையாக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தின் சிட்டியன்ஷிப்பாய் மாற்றப்பட்டு ஒளியின் ராஜ்யத்திலே இப்பொழுது இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோமானால் நிச்சயமாய் பொல்லாங்கான் நம்மை தொட முடியாது. ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. இருளின் ராஜ்யத்தில இருந்த நம்மை பூரணமாய் விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இப்பொழுது இருளின் ராஜ்யத்தில் அல்ல, ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆகவே அந்த ராஜ்யத்தின் பெனிஃபிட், அந்த ராஜ்யத்தின் ப்ராஃபிட் ஒவ்வொருவரை, இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் மேற்கொள்ளுவதாக, விடுதலை ஆக்குவதாக, எழுந்து பிரகாசிக்க பண்ணுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக, உம்முடைய வார்த்தை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய வார்த்தை இவர்களை விடுதலை ஆக்கி பலிகி பருக பண்ணுவதாக நீர் பெற்றுக் கொடுத்த உம்முடைய மேன்மையான மகிமையான ஒளியின் ராஜ்யம் இவர்களை மேற்கொள்ளட்டும். அதில் இவர்கள் வர்த்திக்கட்டும், இன்னும் அதிகமாய் எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழிநடத்தினீர்கள். கத்திர சாமி உங்களும் கூட இந்த வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம்.
3: ஹலோ பிரதர், இஸ் இட் மைக் இஸ் ஆஃப்?
1: ஓ சாரி,
3: ஓ மியூட்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூட வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் பல்நூறு மடங்காக பெருக கத்திர உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் சார்பிலும், மறுவொலைப்பிலே கேட்கப் போகின்ற பார்க்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். நாளை நாளிலே திரும்பமாக இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு தேவ செய்தியோடு நாளை நாளில் இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. God bless you பாஸ்டர். ஆமென்,
3: ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை நேரம் தேவ ஒளியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமேன்.
2: Recording stopped.
1: இந்த வேளையில் இந்த ஊழியர் சுவிசேஷ ரெட்மின் வானர் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அவருக்காக காத்திருக்கிறோம். கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்விக்கிறோம். கத்தடைய வசனங்களை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வருகிற அவரை காக நாம் காத்திருப்போம். பாடலில் இணைவோமா? ஆமீன், ஆமீன்.

பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். பிரைஸ் ஆஃப் சிஸ்டர், அல்லேலூயா. மகளாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன், முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். பார்சலால் அடிக்கப்பட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன், துறவையாயிருந்த உம்மை நேசித்த அன்பை பாடுகிறேன். இருவருக்கையெல்லாம் காரியம் விட்டு முற்றம் விலகிடுவேன், இன்றைக்கு வந்து அருகில் உம்மை தேசிய பேசிடுவேன்.

உந்தன் முகத்தை பார்த்தினான் உம்மை ரசிக்கனும் நன்றி செலுத்துறோம் கர்த்தருடைய நாம் மகிமைப்பட குளிர்ஜத்தோடு குழு ஆத்மோடு குழு பலத்தோடு குழு மனத்தோடு குழு சிந்தியோடு உங்கள் கர்த்தரில் அன்பு பொந்து அவருடைய கட்டளைகளை கற்பனை நியமங்களை கை கொள்கிற நேச வைராக்கியம் கடும் வைராக்கியம் உக்கிர வைராக்கியம் யாவர் மேலும் ஊற்றப்பட உப்புப்படுத்து நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தரம் மேல் கொண்ட வைராக்கியத்தை போல நானும் எங்கள் தேவன் மேல் வைராக்கியம் கொள்ளும்படியாக தேவனுடைய வைராக்கிய வாஞ்சை நாவியான் நம்ம ஒருவரை உருவாக்கும்படி திறப்படுத்தும்படி நிலை திருத்தும்படி வழி நடத்தும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் தேசங்களாய் நாடுகளாய் பட்டங்களாக கிராமங்களாய் கண்டங்களாய் உலகங்களாய் ஜாதிகளாய் பாஷ்யக்காரராய் கோத்திரத்தாராய் மாமிசமான யாவியராய் கெனி கொடுக்கும்படி இதாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் மேம்படுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் கோடா கோடி நன்றி பலிகளும் கோடா கோடி சோத்திர பலிகளும் கோடா கோடி துதி பலிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம் மகத்துவங்களின் தேவனே மாறாத தேவனே மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம் அல்லேலூயா அற்புதங்களின் தேவனே மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம் அலைலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே அலைலூயா நன்றி நன்றி இன்றைய நாளும் எங்களுக்கு மழையா இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திலே சூரிய வெளிச்சத்தை காணாமல் நாங்கள் எங்கிருக்கிறோம் அத்தனங்களுக்கு நல்ல பிரகாசமான நாட்களை தொடர்ந்து தரும்படி கேட தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தருடைய நாமத்திலே தேசத்தின் ஆசிபதிகள் ராஜாக்கள் எஜமான்கள் வேலையாட்கள் சிறுபிணைகள் வச்சின குழந்தைகள் பாலுண்ணும் குழந்தைகள் பெரியோர் சிறியோர் வேலையாட்கள் சேனைத்தனர்கள் சிறைக்கதிகள் கற்பிணி தாய்மார்கள் தர்மம் அடைத்து பிழைக்கிற வேலைகள் எளியவர்கள் யாவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கடனில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாடுகளுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் துன்பங்கள் துயரங்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் விசாலத்தில் வைக்கிற தேவனை அறிமுகப்படுத்தி கண்ட நெருக்கப்பற யாவருக்கு ஒடுக்கப்பற யாவருக்கு நீதியும் இரக்கம் கிருபையும் செய்யற தேவனா இருக்கிறேன் அப்படியா தேவன சமூகத்திருந்த நீதியும் இரக்கம் தயவும் கிருபையும் விளங்கும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம்

போ, உமேன்னாலும் ஆராதி போ, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றென்று மாராதிப்போ, உம்மை என்றென்று மாராதிப்போ.

உமை என்னாலு மாறாதிப்பு, உமை என்னாலு மாறாதிப்பு. ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். உம்மை என்றென்று மாறாதிப்பு, உமை என்றென்று மாறாதிப்பு.

0: குமையென்னாலு மாறாதிப்பூ ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். மையென்றென்று மாறாதி பூ, மையென்றென்று மாறாதி பூ, மையென்றென்று மாறாதி பூ. நன்றி செலுத்துறோம்
1: Glory to God in the highest. Nandri Seluthi, Nandri Seluthi. Appa, Father, we praise you. Loving Father, we praise you. Everlasting Father, we praise you. Heavenly Father, we praise you. Father of Spirit, we praise you. Father of Light, we praise you. Father of Miracles, we praise you. Father of Glory, we praise you. Father who creates, we praise you. Father who brought me, we praise you. Father who made me, formed me, we praise you. Father who established me, we praise you. Father of my Father of all, we praise you. My Father of all, we praise you. Father of our Lord Jesus Christ, we praise you. Righteous Father, we praise you. Father who seek in secret, we praise you. Father of righteous, we praise you. Father of Israel, we praise you. Living Father, we praise you. Father who is going to give the kingdom with the good pleasure, we praise you. Our Most High God, we praise you. Our great God, we praise you. God of God, we praise you. Living God, we praise you. Loving God, we praise you. God of our love and peace, we praise you. Eternal God, we praise you. God of all comfort, we praise you. God of partitions, God consolation, we praise you. God of glory, we praise you. God of mercy, we praise you. God who called me by his grace, we praise you. God of Abraham, we praise you. God of Isaac, we praise you. God of Jacob, we praise you. God of Enoch, we praise you. God of John, we praise you. God of Daniel, we praise you. God of Joshua, we praise you. God of mercy, we praise you. God of Uttami, we praise you. God of Adyan, we praise you. God of Eliah, we praise you. God of Elijah, we praise you. God of Esther, we praise you. God of Angelina, we praise you. God of Levi, we praise you. God of Father, we praise you. God of our fathers, we praise you. Our Father of God, we praise you. God of our valley, we praise you. God of our hills, we praise you. God of our whole earth, we praise you. God of overall, we praise you. God of eternal blessed, we praise you. God of all kingdoms, we praise you. God of all kingdom of the earth, we praise you. God of heaven and the earth, we praise you. You are God in heaven and the earth, we praise you. Great God, we praise you. God of riches, we praise you. God of who supplies every need, we praise you. God who give the increase, we praise you. God who give the victory, we praise you. God of peace, we praise you. God who is angry with the wicked, we praise you. Jealous God, we praise you. God who forgives us, we praise you. Wonder working God, we praise you. God who makes all things, we praise you. God of our salvation, we praise you. God of our Savior, we praise you. God who is the health of our continents, we praise you. God of our exceeding joy, we praise you. Blessed God, we praise you. God who calls us by our name, we praise you. God who calls to us exceedance to the highest that do not exceed, we praise you. God who never fails, we praise you. God who never lies, we praise you. True, you are God who hides yourself, we praise you. God who has made hills that shine upon us, we praise you. God who has set his foot out of Zion, we praise you. God who speaks in his holiness, we praise you. God who lives and reigns forever to all generation, we praise you. God who is good to those who are pure in heart, we praise you. You are God and hand and all God are after of, we praise you. God who eternal forever, we praise you. Lord of Lord, we praise you. Lord of God, we praise you. Lord of hosts, we praise you. Lord of peace, we praise you. Lord of King, we praise you. Lord of our counselor, we praise you. The Lord who heals us, we praise you. The Most High, we praise you. Our Lord, our Holy One, we praise you. Lord who sanctifies us, we praise you. Righteous God, we praise you. Lord of our righteousness, we praise you. Lord of our eternal, everlasting light, we praise you. Lord God of all flesh, we praise you. Lord who in Hebrew, we praise you. The Lord who helps us, we praise you. The Lord who judges us, we praise you. The Lord of our God, we praise you. Who gives, who goes before us, we praise you. Lord of us, Lord the Spirit, we praise you. One Lord Jesus Christ, we praise you. God is in the Lord and generously to the praised, we praise you. Lord, you are good, we praise you. Unchanging Lord, we praise you. The Lord of upright, we praise you. Our Lord God of truth, we praise you. Mighty Lord, we praise you. Lord, Lord God of heaven, we praise you. Lord of heaven and the earth, we praise you. Lord of the whole earth, we praise you. Lord of hosts and dead, we praise you. Lord of both the dead and the living, we praise you. Lord, your dominion in an everlasting dominion, and your kingdom is from generation to generation, we praise you. Lord of King, we praise you. King of King, we praise you. King of glory, we praise you. Great King, we praise you. King of saints, we praise you. King of Salem, we praise you. King of righteousness, we praise you. Spotless King, we praise you. King of eternal, we praise you. King Emmanuel, we praise you. King Invis, we praise you. King of the Jew, we praise you. King of Israel, we praise you. King of Jacob, we praise you. King of Jerusalem, we praise you. The King upon the whole earth, hills and Zion, we praise you. The Lord of Kings, we praise you. The one who gives victory to the kings, we praise you. Ruler of the kings and earth, we praise you. Prince of peace, we praise you. King of all the earth, we praise you. The Lord who is terrible, awesome of kings and the earth, we praise you. King of peace, we praise you. Our peace, we praise you. Prince of peace, we praise you. He who breathed the spirit of the rules, we praise you. He who bring the precious, he who bring the prince to nothing, we praise you. King forever and ever, we praise you. My King, we praise you. My inheritance of King, we praise you. Your dominion shall be from sea to sea and the ever river to end of the earth, we praise you. There will be no end to the your kingdom, we praise you. Holy, holy, holy, we praise you. Most High, we praise you. Holy One of Israel, we praise you. Holy One of God, we praise you. Holy Child, we praise you. the Holy One who establish eternity, we praise you. The Lord who says, I am holy, we praise you. The Holy One is in our midst, we praise you. Glorious in health, we praise you. Lord Jehovah, we praise you. Jehovah, the Lord shall provide, we Jehovah Jireh, the Lord shall provide, we praise you. Jehovah Shalom, the God of peace, we praise you. Jehovah Shamash, the Lord of the there, we praise you. Jehovah Nisi, the Lord of banner, we praise you. Jehovah Helene, the Lord of Most High, we praise you. Jehovah Roy, the Lord of Shepherd, we praise you. The Jehovah Tikenu, the Lord of Righteousness, we praise you. Jehovah Tribot, the Lord of Hosts, we praise you. Jehovah Makane Mekadis, the Lord of who establish, we praise you. Jehovah Rebekah, the Lord of healer, we praise you. Jehovah Zikenu, the Lord of marker, we praise you. Jehovah Elohinu, Jehovah our God, we praise you. Jehovah Elohiha, Jehovah your God, we praise you. Jehovah Elohi, Jehovah my God, we praise you. Elohim, God of present, everywhere, we praise you. El Nisi, God Almighty, we praise you. For your name, Jesus, we praise you. For your name, Emmanuel, we praise you. For your name, the Word of God, we praise you. For your name, which is exalted, we praise you. Your name is pleasant, so we praise you. Your name is omnipotent, proud of truth. We praise you. Holy and terrible is your name. We praise you. Your name is great to mighty, O God. We praise you. For your glorious name, we praise you. For your general name sake, we praise you. For your great name sake, we praise you. For your name above every name, so we praise you. Blessed be your glorious name, which is exalted above all blessing and praise. We praise you. Your name is near to us. We praise you. Your name of God, the strong tower, we praise you. Hallelujah. Glory to God. We worship you, Lord. We magnify, we exalt you. We adore you. We love you. We humble ourselves before thee. We kneel down ourselves before thee. In the mighty name of Jesus, seek your kingdom, search righteousness and glory. We serve you, Lord, spirit and truth in the name of Jesus. Once again, cleanse us, use us in your kingdom. Heal us, deliver us, use us, mighty God, in the name of Jesus. Thy will be done on all earth. In the name of Jesus Christ, we love you, we worship you. We praise you, we glorify, we magnify, we exalt you, we adore you. Thou art worthy, thou art able, thou art almighty God. Hallelujah, nandri selithrom andavare. Kodi kodi nandrigalin, kodi kodi sothrangale. Kodi kodi thudigalin selithi. Parlovathin devane nandriyodu kuda thudikkirom, stotherikkirom. Nandri, nandri, nandri, nandri, nandri, nandri. Hallelujah, rabashakara badilara karadilari. Hallelujah, rabashakara badilara karabadilari. ஓ ரபந்தர பதில ரபல ரபர பதிலரி நன்றி செலுத்தும் நாளும் கத்துட வாத்திய கத்தர் தம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவர்கள் சிருஷ்டிக்கப்படும் பூமியின் ரூபத்தை புதிதாக்குறீர் என்ற இந்த சங்கீத 104:30 வசனத்தின்படி தேவனாகிய கத்தர் 21st century இந்த 2026 வாழ்ந்திருக்கிற மக்களுடைய பூமியை தேவன் புதிதாக்கும்படி, ரூபத்தை புதிதாக்கும்படி, புதுப்பிக்கும்படி, சகலத்தையும் புதிதாக்குற தேவன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்குற தேவன் தம்மட ஆவியை அனுப்பி ஆண்டவரே திமிங்கல கூட உத கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும் என்று பார்க்கிறோம். சாயலமும் ரூமத்திலும் ஜீவனிலும் உருவாக்கப்பட்ட மனுஷர் உடைய நாமத்திலே திருப்தியாகும் படிக்கு பூமியின் ரூபத்தை நீர் பெரிதாக்கும்படி புதிதாக்கும்படி ஆண்டவரே உடைய ஜீவாவிய அனுப்பும் உடைய அற்பத்தின் ஆவிய அனுப்பும். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார் என்று கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழும்படிக்கு கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும்படிக்கு கர்த்தாவே உடைய மகிமையை கட்டவழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். நாம் கர்த்தருடைய கிரியை கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும்படி இந்த 15ஆம் தேதியிலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதி வரை சுமந்து வந்த தேவனுக்கு கோடி நன்றிகளை செலுத்தி மிகுதி மாதங்களையும் மிகுதி காலங்களையும் மிகுதி வருஷங்களையும் மிகுதி ஆண்டுகளையும் நூற்றாண்டுகளையும் கர்த்துடைய கரத்துல தந்து தாழ்மைப்படுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிறையங்கள் தேவனங்கள் கர்த்தரங்கள் மீட்பர் என்று உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். அவர் பூமியை நோக்கி பார்க்காத அதீரம் அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவோம். நாம் உள்ளளவும் நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். நாம் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். நாம் கர்த்தருக்குள் மகிழுகிறோம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மாக்கருதி நிராமற் போவார்கள். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லேலூயா என்று நம் ஆத்மாக்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி இல்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிற துன்மாக்கர் இல்லாமல் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மாக்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி அல்லேலூயா என்று உங்கள் ஆத்மாக்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். எல்லா மொழி பேசுகிற ஜனங்களும் ரட்சிக்கப்பட எல்லா மொழி பேசுகிற ஜனங்களும் கர்த்தரை சேவிக்க சகல மொழி சகல இனத்து சகல ஜனத்து சகல ஜாதிகளின் சகல பாஷ்யக்காரி சகல கோத்திரத்தாரின் தேவனுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒன்றான மெய்தேவனாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்பட எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி வழிகளையும் சோத்திர வழிகளையும் துதி வழிகளையும் புகழ்ச்சி வழிகளையும் கீர்த்தி வழிகளையும் ராஜ்யத்தின் வழிகளையும் ஆனந்த வழிகளையும் சமாதான வழிகளையும் துதி வழிகளையும் செலுத்தி கர்த்தருக்குள் என்றென்றும் மகளும் படித்தி தேவோட நிறைவுள்ள ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும்படி எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் நிமித்த நம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய தேவோட நன்மையும் கிருபை நம்மை பின்தொடரும்படிக்கு தேவனையும் சமூகத்தில் தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய சங்கீத 104:30 தொடக்க 35 வரை வார்த்தைகளினாலே தேவன் நம்மோடு பேசபடியால் நன்றி செலுத்தி கடன் பாரங்கள் இருக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஏழைகளுக்காக திக்கத்த பிள்ளைகளுக்காக விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனிமையானவர்கள் சிறுமியானவர்கள் கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் சோரம் போனவர்கள் ஆதி அன்பு இழந்தவர்கள் பின்மாற்றக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாவார்கள் என்று வார்த்தையில் கர்த்தர் பேசுகிறார். பாவிகளை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். துன்மாக்கரும் தங்கள் துன்மாக்கள் தழிந்து போகாதபடி துன்மாக்கத்தை விட்டு கர்த்தர் பக்கம் திரும்பும் படிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பாவிகளுக்காகவும் பலவான்களுக்காகவும் ஐஸ்வர்யவான்களுக்காகவும் சேனை தலைவர்களுக்காகவும் சிறைக்காரிகளுக்காகவும் கற்பிணி தாய்மார்களுக்காகவும் சிறியோருக்காகவும் பெரியோருக்காகவும் எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறோம். பிலிசூனியங்கள் செவினைகள் மாந்தியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிர ஆராதனைகள் கஞ்சாக்கள் அபீன்கள் டக்ஸுகள் மதுபோதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் இன்னும் என்னென்ன காரியங்களில் மனுஷன் தன்னை தோற்றடித்தானோ அருவெருப்பான என்னென்ன கிரியைகளை மனுஷன் செய்து வருகிறானோ மாம்சத்தின் கிரியானாலும் பிசாசின் கிரியானாலும் எல்லாம் ஆற்று போக ஆவியிலே பிழைத்த மனுக்குலம்மாய் ஆவியாவோட கனிகளை வரங்களை பெற்ற மனுக்குலம்மாய் ஆவியின் மறுப மகிமையை பெற்ற மனுக்குலம்மாய் ஆவியின் பிந்தின மகிமையை பெற்ற மகிமைக்குலம்மாய் அணுதினமும் மகிமையின் மேல் மகிமை அடைகிற மனுக்குலம்மாய் அணுதினமும் கிறிஸ்தியேசுக்குள்ள புதுப்பிக்கப்படுகிற மனுக்குலம்மாய் அணுதினமும் கிறிஸ்தியேசுக்குள்ள மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற புதிய சிருஷ்டியாக்கப்படுகிற கிறிஸ்துவின் ஜீவனில் பூரணப்படுகிற மனுக்குலமாய் கர்த்தாவை மனுஷ ஜாதியை ஆசிர்வதித்து தர வேண்டும் என்று உடைய சிருஷ்டிப்பின் மகிமையை கூறி நாங்கள் ஆசிர்வதித்து செபிக்கிறோம். அவிந்தன ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட மகாத்மாக்கள் ஆகிய மனுஷர்கள் கற்பனை வழியாய் பிரகசிப்பதற்கும் ஜீவ வருஷத்தின் கனியை புசிப்பதற்கும் வாசகர் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பின்படி செய்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தரின் வழியாய் கர்த்தரின் வழியை கை கொள்ளும்படிக்கு, கற்பனையை கை கொள்ளும்படிக்கு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும், வாசகர் வழியாய் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பின்படி செய்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவருடைய கட்டளை என்ன? உந்தவனாகிய கர்த்தரை முருகத்தோடு, முழு ஆத்தமோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தோடு, முழு மனதோடு அன்பு குருவாயாக, உன்னை போல் புறை நேசிப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, போய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய தாதொன்றை விச்சியாதிருப்பாயாக, பரிசுத்த நாளை ஆசரிப்பாயாக. இப்படியாய்க்கு உன்னை அன்றி வேறே தேவர்களை உனக்கு நமஸ்கரிக்கவோ, சோவிக்கவோ, நாமங்களை உச்சரிக்கவோ, சிருஷ்டிக்கவோ வேண்டாம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற தேவட மகத்துவங்களின் வல்லமையின் வார்த்தையின்படி கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்களாக, கர்த்தருடைய கற்பனையை கை கொள்றவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்றவர்களாக, கர்த்தருக்கு கனி கொடுக்க உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா சங்கம இந்த 10வது வருஷத்தின் எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 127 நாடுகள் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பெரியந்தமும் இந்த ஊழியங்கள் வளர்ந்து மிகுதியாய் பெருக, ஊழிய எல்லைகள் மிகுதியாய் விரிவடைய, எல்லா தேசங்களிலும் இணைப்புகள் ஊழியங்கள் தொடர, ஆண்டவரே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஊழியம் தொடர, ஆண்டவரே புலம்பே இந்த தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே புறஜாதியினர் ரட்சிக்கப்பட, இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட, இந்திய தேசம் ரட்சிக்கப்பட, பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்பட, அங்கெல்லாம் தமிழ் மொழி பூமியிலே பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ரட்சனையும் விளங்க. ஆண்டவர் தமிழ் மொழிக்கு மாத்திரம் வரவில்லை, உலகத்தின் ரட்சகர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி, இப்படியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், சேவிக்கவும் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குளம் தேவ சாயலிலும், தேவ ரூபத்திலும், தேவ அன்பிலும், தேவ கட்டளையிலும், தேவ கற்பனையிலும், தேவ நியமத்திலும் மிகுதியாய் வாழ்ந்து கனி கொடுக்க தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. கண்ணின் மணியை போல காத்தல அனைவரையும் தேவன், ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், தேசத்தலைவர், உலகத் தலைவர்கள், அதிகாரிகள் யாவரையும் தேவன் கண்மணி போல் காத்து பெரிய காரியங்களை செய்யும். எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும். என்னென்ன கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை மனுஷர்கள் செய்து வருகிறார்களோ அதெல்லாம் அவர்களை விட்டு அகற்றப்பட, அழிக்கப்பட, அதம் பண்ணப்பட, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கனி கொடுக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. தீட்டையும் பொய்யையும் அருவருப்பை நடப்பிக்கிறதாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறதே. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் ஒவ்வொருடைய பேரும் எழுதப்பட வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அன்று மோசே ஜபித்தாரின் பேரை கிறுக்கி போடும், இல்லாத போனால் அந்த ஜனங்களை ரட்சியும் என்று நாங்கள் அப்படி ஜபிக்கவில்லை. கர்த்தாவே, எல்லா சபைகளும் ஆவியை ஊற்றும், எல்லா மனுஷருடைய பெயர்களையும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதும், எல்லோரையும் மக்கள் பாத்திரப்படுத்தும். பிதாவின் சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது, எல்லா மனுஷரும் நீதிமான்களாக்கப்படுவது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறதவன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடைய வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறதவன். சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்று விட்டு போன கட்டளையை நிறைவேற்றத்தின் ஆண்டாய், மாமிசமான யாவரும் மேலும் கர்த்தருடைய ஆவியானால் பொழிந்தருளப்படுகிற நிறைவேற்றத்தின் ஆண்டாய், சர்வ பூமியின் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே கடந்து வருகிற ஆண்டாய், பூமியின் குடிகள் யாவரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்கிற ஆண்டாய், புதிய கட்டளை புதிய கற்பனை இல்லை ஒன்றுமில்லை, கர்த்தருடைய கட்டளை சகல ஜனத்துக்கு ஒன்றான தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம். அவரை சேவிக்கவே மனுஷனை உருவாக்கின தேவன், மனுஷன் அநேக தந்திர உபாயங்களை கற்றுத் தருகிறான், ஆனால் உருவாக்கின தெய்வத்தை மறந்து விடுகிறான். அந்த காரியங்கள் அழிக்கப்படவும் தேவனை நினைக்க, செய்து படைத்த தேவனை கண்டுபிடிக்க, கட்டளையை கற்பனை நியமங்களை கை கொள்ள, தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து தேவனை இருதயத்தை குளிர பண்ண, தேவன் மனுஷனை உருவாக்கினதுக்காக ஒரு காலத்தில் மனஸ்தாபப்பட்டார், ஆனால் இந்த 21வது நூற்றாண்டு மக்கள் நிமித்தம் தேவன் சந்தோஷப்பட்டு களி கூறும்படி தேவட கூக்குரத்தை ஆற்றுகிற, தேவட மனதை சாந்தி பண்ணுகிற, தேவட இருதயத்தை குளிர பண்ணுகிற, ஆண்டவரை சாங்கோபமான பரிந்துரைக்கிற ஜெபம், காட்டி கொடுக்கிற ஜெபம் அல்ல, பரிந்துரைக்கிற ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திலே கிறிஸ்து இயேசு என்ற சிலுவையில் தொங்கும் போது பிதாவே இவர்களை மன்னி இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி பரிந்து ஜபித்து மனுக்குலத்தை மீட்டு தந்தார். அப்படியே மனலோகத்தினை மீட்டு கொண்ட தேவனுடைய ஒப்புரவாகுதலின் ஊழியம் 26 ஆண்டிலும் கர்த்தருடைய நாமத்திலே சகல ஜனமும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் சகல சபைகளும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் 21 நூற்றாண்டு முற்றும் கர்த்தருக்கு சொந்தமாகவும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவபக்தி உள்ள ஜனங்களாய் சகல ஜனங்களும் மீட்கப்படவும் சகல சபைகளும் கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்துவத்தின் வல்லமையில நிலைவரப்படவும் ஜெயங்கொண்ட ஜீவத்திலே 7 சபைகளில் ஜெயம் பெற்றவர்கள் காண சமூகத்தில் முற்றிலும் ஜெயங்கொள்ள முடிய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியின் பலியிட்டு தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை நோக்கி மகிமையின் பலியிட்டு கனத்தின் புகழ்ச்சியின் கீர்த்தன் மகிழ்ச்சியின் பலியிட்டு சர்வபூமி தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற சர்வ வலமுள்ள தேவனை நன்றியோடு கூட நன்றியோடு கூட சதா காலங்களும் உயிருள்ள தேவனுக்கு நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் துதி பலிகளும் புகழ்ச்சி பலிகளும் கீர்த்தி பலிகளும் ராஜ்யத்தின் பலிகளும் ஆனந்த பலிக பரலோகத்தேவன் அவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், வருகிறாகிய எங்கள் சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர், பரிசுத்த பரிசுத்தமன பரிசுத்தர் என்று எங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஞானஸ்தானம் எத்தனை பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள், மனம் திரும்பி குணப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹலிலூயா. கர்த்தருடைய நாமம் மயமப்படும்படியாய் எல்லோரும் மனம் திரும்பவும், எல்லாரும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெறவும், எல்லோரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறவும், அபிஷேகம் பெறவும், கனி கொடுக்கவும், கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். ஒன்றான மெய்தவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் மனுக்குளம் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்க தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள், கோடி கோடி துணிகளை செலுத்தி அற்புதங்களின் அதிசயங்களின் அடையாளங்களின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துறோம். இணைந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய தேவைகள், அவருடைய மன்றாட்டுகள் எதுவானாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படும்படியாய், நிறைவாய் நிறைவாய் ஆசிர்வதிக்கப்படும்படியாய், தேவ திட்டம் தேவ சித்தத்தையும் அறிந்து எல்லா மனுஷருக்காகவும், எல்லா தேசங்களுக்காகவும், எல்லா ஜனங்களுக்காகவும், ஊழிய எல்லைகள் விரிவாக எல்லா சபைகளுக்காகவும், எல்லா ஊழியர்களுக்காகவும் திறப்பிலே நீக்க அவருடைய ஆண்டவரே மனதையும் உள்ளத்தையும் நிரப்பி நடத்தும்படி நிறைவுள்ள கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஸ்தோதரிக்கிறோம். ஐயா, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது ராஜ்யத்துக்காக பெருக விதைக்க தேவன் விதையையும் ஆகாரத்தையும் தந்து நடத்தும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே கடனிலே வாழுகிறோம் ஐயா, எங்கள் வீடு கடனிலே இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் கிரெடிட் கார்டிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆண்டவரே இப்படியா இருக்கு இந்த உழைப்பு எல்லாம் ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு ஆகாரமாய் போகிறது. ஆண்டவர் எங்களுக்கும் அப்பப்போது ஆகாரம் பெறுகிறது. கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவரை வெற்றியெல்லாம் உங்களுக்கு அறிவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உழைப்பின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கரத்தின் பலனினால் திருப்தியாக கரத்தின் கிரியினால் நன்மைகளால் புசிக்க தேவனாகிய கர்த்தர் கரத்தின் கிரியை ஆசீர்வதிக்கும்படி 45 வருஷ உழைப்பு பொதுமக்களுக்கு உணவாக போகிறது, குரோசரி ஃபுட்டாக ஃப்ரீயாக போகிறது. அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தாவே. பூமியின் குடிகள் யாவரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒருவேளை ஆகாரம் கொடுப்பதல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனை சொல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உதடுகளை திறக்கும்படி வாய்களை சிருஷ்டிக்கும்படி இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய். உன் இறுதியம் அதிசயப்பட்டு புரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளுடைய பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். கத்தடத்தில் ஜாதிகளுடைய பலத்த சேனை யாவும் திரும்ப. இசாயா 65 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்கிறவரை மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இப்படியாய் சங்கீதம் 24:1 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாய் இருக்கிறார். 1 யோவான் 5:20 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகிய சர்ரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினார். எபேசியர் 1:23 சொல்லி நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீதம் 119:91 சொல்லி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேவரி சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 தேவரி செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, ஏசாயா 37:16 நன்றி செலுத்தி பூமியின் ராஜ்யங்கள்லாம் தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, எஸ்ரா 5:11 சொல்லி பரலோகத்திலும் பூலோகத்திலும் தேவ மகிமை விளங்க தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். யோபு தன் சிநேருக்காக வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம், இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். இப்படியாய் திருச்சேவர்கள் எல்லாம் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் பரிசுத்தவான்களும் கிறிஸ்து இயேசுவுக்களே முன்னிலமையிலும் பின்னிலமை ஆசீர்வதிக்கப்பட தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படி தேவ மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஷ்டவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் தமது உண்மையை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவன ரட்சிப்பை கண்டது. இஷ்டவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் குடும்பங்கள் யாவற்றுக்கும் தேவன் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவுக்குள் வர தேவன் ரட்சணியத்தின் மகிமையை கண்டடைய ரட்சிப்பின் அதிபதியை பரிசுத்தம் பண்ணி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதம் 90:98-2:3-4-5 வார்த்தைகளின்படி முதலாம் வசனத்தின்படி தேவன் சகல பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்கும்படி அபிஷேகிக்கும்படி நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, பூமியின் ஜனங்கள் யாவருக்கும் மனம் திரும்புதலையும் பாவமன்னிப்பை மறுதலுக்காக இயேசுவாகி அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினால் உயர்த்தினார். அப்போஸ்தலர் 5:11 நன்றி செலுத்தி அப்போஸ்தலர் 5:11 இரட்சகராகவும் அதிபதியாகவும் உயர்த்தப்பட்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். பூமியின் குடிகள் யாவருக்கும் அதிபதியும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் புகழப்படுவதாக. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆமீன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவரும் ஆகிய சர்வ வலமுள்ள கர்த்தர் நான் அல்பா உமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். இஷ்டவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு சித்தமும். பிரியவுமாய் இருக்கிறது. நான் 24 ஒன்றின்படி இத நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட சீஷர்கள் சுஷ்டவேலிருந்து அறிக்கை செய்து தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார் என்று சங்கீதம் 11:7 நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனுக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். உமது கண்களில் எமக்கு கிருபை கிடைக்கிறது, உமது கிருபை எங்களுக்கு முன்னாக இருக்கும்படி சங்கீதம் 26:3 சொல்லி தேவனை தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, 1 Samuel 2:2 சொல்லி தேவனுடைய பரிசுத்தம் பூமியின் குடிகள் யாவரை நிரப்ப, தேவனுடைய பரிசுத்த அலங்காரம் பூமியின் குடிகள் யாவரை நிரப்ப. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தருடைய நீதியிலே, கர்த்தருடைய பரிசுத்தத்திலே, கர்த்தருடைய உண்மையிலே மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்க நன்றியோடு துதிக்கிறோம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:39 இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது, எங்கள் பிள்ளைகளுக்குரியது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவழைக்கிற தூரத்துள்ள யாவருக்கும் உரியது. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களே, யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் மீட்கப்படுவார்கள் என்ற வார்த்தையோடு பேசினீர். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரவாசிப்பார்கள் என்று பேசினீர். இப்படியாக கர்த்தாவே, இந்த நாளிலும் சூரிய பிரகாசம் இல்லை, மழையாயிருக்கிறது, லேட்டர் ரெயின் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே, உமது நாமத்தில் எழுப்புதல் பற்றி பிடிக்கிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி எங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம். கோடி கோடி நன்றிகளை, கோடி கோடி சோதனைகள், கோடி கோடி துதிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். கியூபெக், ஒன்டாரியோ, ஓட்டாவா, அல்பேட்டா, ஹலிஃபேக்ஸ், 3 Territories, நார்த் வெஸ்ட் டெரிட்டரி, நியூயார்க், வென்குவர், நியூ பிரான்சிக், வினிவேக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், சாசக்ஸ்வன், மினிடோபா, எட்மின்டன், நியூஃபவுண்ட்லேண்ட், எல்லா பகுதிகளையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். உலாங்கால் படுகிற உங்கள் தேச கொடிக்கு உண்டாகும். உலாங்கால் படியிட்டு தேசத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நகரவாசி வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்வதில்லை. பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பூமியின் குடிகள் வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்வதில்லை. சகல ஜனங்களின் பாவங்களும் அக்கிரமங்களும் முறையிலும் மன்னிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பையும் ரட்சணியத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கூறி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதான கட்டட கடவர் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய முகப்பிரகாசம் சகல ஜனத்தின் மேலும் இருக்கும்படி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரேயர் எஃப்எம் மூலியங்கள், மியூசிக் எஃப்எம் மூலியங்கள், யூதா எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் எஃப்எம் மூலியங்கள், வலிமனாளிகள் மூலியங்கள், ஏஞ்சல் டிவி மூலியங்கள், ஜிஃபன் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் கத்ரா இயேசுவார் மூலியங்கள், ஸ்கை பிரேஷியல் ஜபக்குழுக்க, யுனைடெட் பெண்டிகோச்சி ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலடெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வார்நாதா ஊழியங்கள், புதுவால் ஊழியங்கள், கெஸ்தமணி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மணவாட்டி ஊழியங்கள், இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ் கோல், ஜீசஸ் ரிடீம், ஜீசஸ் மீ, ஜபத் தோனி, கத்துட சபை, சுவிசேஷ சபை, இன்னுமாய் கேத்தாவே சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கத்துட நாமத்தில் இன்னும் பேர் சொல்லப்படாத கத்துட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளையும், ஒவ்வொரு ஸ்தானங்களையும், ஒவ்வொரு ஊழியர்களையும், ஊழியங்களையும், தேசங்களையும், நாடுகளையும், கண்டங்களையும் ஒப்பு கொடுத்து 5 கண்டங்களிலும் உழைப்புதல் பற்றி பிடிக்க, சர்வ பூமியிலும் சிஷத்துவன் பூர நிறைவுண்டாக, சகல ஜாதிகளும் கிறிஸ்துக்கு முன்பாக சாட்சியாக வாழ கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவசைந்து எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மன்னாதி மன்னரும் நித்யானந்த சக்கராதிபதி மேகசொன்னும் ஆகிய எங்கள் பரலோகத்தின் தேவனத்திலிருந்து பல தற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் உண்டாக தேவனையே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து வந்து உம்மை மகிமைப்படுத்த போற பரிசுத்தவான்களை அழைத்து வாங்காண்டவர் எங்களோட மகிமை பிரஸ்தாபிக்கட்டும். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு சபைகளும் பூட்டப்பட கூடாது ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் பரிசுத்தாவியான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியை விசுவாசியாத சபைகளிலும் பரிசுத்தாவியை விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியான பொழிந்தரலப்பட அந்த ரகசிய சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட தேவனையுடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று பூமியின் கடைசி பெறுகின்ற ஒவ்வொரு சபைகளும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க தேவாவியான அளவில்லாமல் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் மிகுதியுமாய் திரள் திரளாய் எக்கச்சக்கமாய் பொழிந்தரலப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. உபயோகமாயும் பிரயோஜனமாயும் கிருபியாயும் தயவாயும் நன்மையாயும் தேவாவின் அபிஷேகம் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். இப்பொழுது நான் என்னென்ன இந்த ஊழியங்களை சொன்னேனோ அந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே அல்பாபெட் ஓர்டர்ல போட்டு அவர்கள் எல்லோரும் கூடி சந்திக்கிற ஒன்று கூடல் உண்டாகுமானால் கர்த்தருடைய நாமத்திலே நாம் ஒருமித்து ஏகமாய் தேவனை மகிமைப்படுத்த நம்ம ஒருவரை கூட்டி சேர்க்கக்கூடிய இடம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நாங்கள் வித்தியாசமான நேரங்களிலே வித்தியாசமான தேசங்களிலே ஆண்டவரே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க இடம் கூட்ட முடியுமா? நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தரை உயர்த்தக்கூடிய நேரமும் காலமும் சமயமும் வேலையும் உண்டாக முடியுமா? அது கர்த்தருடைய நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய மகிமையுமே மகிமை அடைந்த மர்பம் அடைகிற உன்னத பரிசுத்த நிலைமையை வெற்றுக்கொள்ள அனுதினமும் அவருடைய நாளுக்காக எங்கி தவித்து அவருடைய நாளை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மரணத்தை அல்ல, இரண்டாம் மரணத்தையும் அல்ல, ஆவிக்குரிய மரணத்தையும் அல்ல, சர்வப்பிரமான மரணத்தையும் அல்ல, ஆண்டவருடைய நித்திய ஜீவனை சொந்தரிக்கும்படி சதா காலங்களும் அவரோடு அரசாளும்படி சதா காலங்களும் அவரோடு ஜீவிக்கும்படி அவருடைய சமூகத்தை நாடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய மகத்தான நாமம் மகிமைப்படுவதாக, பூமியின் குடிகள் யாவர் மேலும் கர்த்தருடைய மகத்தான நாமம் மகிமைப்படுவதாக, பூமியின் குடிகள் யாவருக்கும் கர்த்தருடைய சுவிசேஷமாக அறிவிக்கப்படுவதாக, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லோர்ட் ஜீசஸ் கமிங் சூன். கத்ரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். இயேசு கிறிஸ்து வியனே பிரெண்டோ சென்யா இயேசு கிறிஸ்து அருவி திரவி பட் திங்ஸ் படாஸ் இயேசு சாம்சி இத்தாக்கா இக்பனிங் பெனிவின் எனவா ஜீசஸ் விக்டரிங் கம் பரு கபா பிஷே மடோனா எல்மசி ஜெயந்தி கரீம் திரி அப்தலி கூப் தந்தலி மசிடஸ் பெஸ் தடோஸ் எல்ஸ்மடஸ் சிடோமா கிரீக் பங்களாதேஷ் அராபிக் Hebrew, Dutch, Singalam, Philippines, Filipino, French, Spanish, Tamil, English. இன்னும் பூமியில் இருக்க எல்லா மொழிகளும் கர்த்தருடைய வருகை காயத்தப்பட ஊழிய எல்லைகள் விரிவாக தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சகல ஜாதிகளிலும் சகல மொழிகளிலும் சிஷ்யத்துவத்தின் புற நிறைவுண்டாக இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆகிய இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் எழுத்துகள் பற்றி பிடிக்க இங்கிலீஷ் மொழி பேசுகிற சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட, பிரெஞ்சு மொழி பேசுகிற சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட, எல்லா மொழி ஜனங்களும் ரட்சிக்கப்பட, டெனிஷ் மொழி இன்னமாய் பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் சிங்கப்பூர் மலேசியா எல்லா தேசங்களும் ஆண்டவரே பாகிஸ்தான் தேசங்கள் இந்தியா இலங்கை தேசங்கள் எல்லா தேசங்களும் கனடா அமெரிக்கா ஐரோப்பிய தேசங்கள் ஆர்பிரிக்க தேசங்கள் ஐந்து கண்டங்களும் தேவனுடைய எழுப்புதலை கண்டதென்று தேவனை மகிமைப்படுத்த கர்த்தருடைய நாமத்திலே கோபாக்கினை நாள் இல்லை, மணவாளுடைய மனதுருக்கத்தின் நாள் தான், மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார் என்று நல்வார்த்தையை நாங்கள் கண்டடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் நீதிமான்களுடைய தொகை மிகுதியாய் திரள் தள்ளாய் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் எக்கச்சக்கமாய் சர்வ நிரப்பப்பட சகல ஜாதிகளிடம் பெரிய காரியங்களை கூறி நித்திய ஜீவனை கூறி சதா காலங்களும் உயிருள்ள தேவனை வாழ்த்தி வணங்கி ஆசை வைத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், தேங்க் யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட்.

Praise the Lord. Hallelujah. Glory to God. Nandri selithrom andavare. Karisi sister irukkringala. Praise the Lord. Hallelujah. Nandri selithrom andavare. Nandri selithrom andavare. Nandri selithrom. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். சகல துதிக்கான மகிமை எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை செலுத்தி சதா காலங்களும் ஈரோடி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக பரிந்து பேசுகிற தொடர்ந்து செபிக்கிற பரிசுத்த வான்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனாகிய கர்த்தர் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் தேசம் தேசமாய் இணைத்து அழைத்து நடத்தி வரும்படி தேவனுடைய நடத்தலுக்குள் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரிசுத்த பிதாவே மகிமைப்படும் என்று நம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசவைத்து செபிக்கிறோம் எங்களை அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தொடர்ந்து நடத்துற சௌரிய வாங்கோ. பிரைஸ் த லார்ட். ஹலேலூயா, க்ளோரி டு காட். ஹலேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி.

செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் கேத்தாவி, நன்றி செலுத்துறோம் ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் அற்புதங்களின் தேவனே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஷிகரபதல ரிஷகரபதிலன் ஊரபஷம் தூரபதல ரிஷகரபதல ரக்கரதிலன் ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கால சத்தம் வானில் தோணி தேடவே இயேசு மகாராஜனே வந்தேடுவார். கால சத்தம் வானில் தோணி தேடவே இயேசு மகாராஜனே வந்தேடுவார். அந்த நாள்

சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே எக்கால சத்தம் வானில் தோணி தேடவே இயேசு மகாராஜனி வந்திடுவார் வானமும் பூமியும் மாறி நினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே வானமும்

கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கத்த தாமே வெளிச்சமாவார். இக்கால சத்தம் வானில் தோணி தேடவே ஏசு மராஜனி வந்திடுவார். கத்தரின் வேளையை நாம் அறியோம், கத்தரின் சித்தமே செய்திடுவோம். கத்தரின் வேளையை நாம் அறியோம், கத்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இக்கால சத்தம் வானில் தோணி தேடவே ஏசு மராஜனே வந்திடுவார். நன்றி செலுத்துறோம் கத்தாவே, நன்றி செலுத்துறோம் கத்தாவே. கால சத்தத்துக்காய் காத்திருக்கிறோம். பிரதான தூதன் மத்திய ஆகத்தில் ஊதப்போக இருக்கிற இந்த பிரதான காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மைமேன கால சத்தத்தில்

இணைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். புதுகாலம் நிறைந்த நாள் நடுவானில் மின்னெடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம்.

0: பிரைஸ் தி லார்ட். அகில சீத்த முடிச்சிட்டீங்களா?
1: பிரைஸ் தி லார்ட்.
0: முடிச்சிட்டீங்களா?
1: நினைக்கிறேன்
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர். பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் துதி பலிகளோடும் நன்றி பலிகளோடும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்போம். ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திர, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவருக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கடந்த 24 மணித்தியாலங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளே நடத்தி வந்தார், காத்து வந்தார், ஆசீர்வதித்து வந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை செலுத்தி கர்த்தரை துதிப்போம். நான் கூட கர்த்தரை ஒரு சாட்சியோடு கூட நான் ஜபத்தை தொடங்குகிறேன். என்னுடைய சகோதரன் பாரிஸில் இருக்கிறார். அவருடைய அங்கு பாரிஸ் ஐரோப்பாவிலே 10 வருடங்களுக்கு ஒருக்காதான் அந்த விசா புதுப்பிக்க வேண்டும். எனக்கும் அப்படித்தான். அவருடைய விசா புதுப்பித்து விட்டார், எல்லாம் நடந்து விட்டது. ஆனாலும் இந்த மாதம் 21 அந்த 10 வருடம் முடிகிறது. அதற்கு முன்பு அவருக்கு புதுப்பித்து வர வேண்டும். அவர் என்னிடத்திலே ஒன்றும் சொல்லவில்லை. 2 நாளைக்கு முன்புதான் என்னிடத்திலே சொன்னார், இப்படி 21 என்னுடைய 10 வருஷ விசா முடிகிறது, எனக்கு 4 மாதங்களாக எந்த பதிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜபியுங்கள் என்று. நேற்று ஒரு நாள் நம் இரவு ஜபித்தோம். இந்த நாளிலும் கூட தேவ ஊழியர் பாஸ்டர் அகஸ்டின் ஜபித்தார். எல்லாருக்கும் நான் கரைச்சு கொடுக்கல, நான் ஜபிச்சு தேவ கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நான் சொன்னேன். நேற்று நான் சொன்னேன், இன்றைக்கு காலையில நீங்க புறப்பட்டு இமிகேஷன் ஆபீஸ்க்கு போங்க. ஏன்னா இன்றைக்கு மனிதர்களுடைய பார்வையில யார கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், அப்பாயின்மெண்ட் எல்லாம் போக முடியாது. நான் சொன்னேன், மனித சத்தத்தை கேட்காதீங்க.

எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க நேரடியா அந்த ஆபீஸ்க்கு உங்களுடைய பழைய எல்லா டாக்குமெண்ட்ஸ்களும் எடுத்துட்டு போங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு நான் போன்ல ஜெபித்து அனுப்பினேன். ஆனால் அவர் கீழ்ப்படிந்து போனார். அங்கு போய் அங்கு நிறைய ஜனங்கள் நிக்கிறாங்க, நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அங்க உள்ளே எங்களை விட நான் சொன்ன அந்த வெளியில யாராவது நிப்பாங்க, ஒரு செக்யூரிட்டியா இருந்து நிப்பாங்க, அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்டையும் கொடுத்துட்டு வந்துருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு. இந்த பகல் ஆப்பிரிக்கா தேசங்களுக்கான இணைப்புல கூட பற்ற ஆகஸ்டின் சாலமோன் மனைவியும் அதுக்காக ஜெபிச்சாங்க. அவரு அந்த செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் பாரம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட வரல. வீட்டுக்கு வருவதற்கு முன்பே அங்கிருந்து அவர்கள் அதற்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் 3 மாதம் அதை ரினியூ பண்ணியிருக்கிறார்கள். ஜனக்கூட்டம் அதிகமானதினால் வேலை செய்வதற்கு அங்கு ஆபீசர் குறைவு அங்கு இருக்கிறபடினால் அநேகருக்கு அந்த விசா இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதாய் அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் என் சகோதரனுக்கு அவர் வீட்டுக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் அதை புதுப்பித்து இமெயிலிலே அனுப்பியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் எவ்வளவோ மக்கள் எப்படி விசாக்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறார்கள், வேலைகளுக்கு போக முடியாமல். நம் தேவன் என்று என் சகோதரன் வாழ்க்கையிலே செய்த அற்புதத்துக்கு நன்றி செலுத்தி மற்றவர்கள் இப்படி விசாக்கள் புதுப்பிக்கப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள், இன்னும் விசாவுக்கு காத்திருக்கிறவர்கள், எப்படி விசா எடுப்பது என்று தெரியாதபடிக்கு இருக்கிறவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மஞ்சுளம்மா அவனுடைய அண்ணன் அவருடைய மகளுக்காக அவர்கள் டென்மார்க்கில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிப்போம். இனி இப்படி ஏனென்றால் அந்த விசா புதுப்பிக்கப்படவில்லை என்றால் வேலைகளுக்கு போவது கஷ்டம், படிப்புக்கு போவது, மற்ற காரியங்கள் எல்லாமே கஷ்டம், டிரைவிங் பண்ண முடியாது. கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் மாத்திரம் அல்ல, நிறைய இன்றைக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஜபங்களுக்கு நம் இணைப்புகளிலும் தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் ரவி ஐயாவுக்காக ஜபிப்போம். அவர் 4 தேதி இலங்கை தேசத்துக்கு போகிறார். 6 மாசங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவர் இருக்கிற இடத்திலே அவர் ஒரு வேறு வீடு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அவருக்கு ஆவிக்குரிய எதிர்ப்புகளும் சரீர எதிர்ப்புகளும் உண்டு. தேவ ஊழியனை கர்த்தர் பாதுகாக்கட்டும். இப்படி யாரெல்லாம் இன்னும் ஜெப தேவையோடு இருக்கிறார்களோ எல்லாருக்காக ஜெபிப்போம். இந்த இரவிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, உயர் மறைவில வாசம் பண்ணுகிறேன் தந்தையே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே, எங்கள் மத்தியில் வாடிக்கொண்டிருக்கிறவரே, எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே, எங்கள் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் நிழலாய் நிற்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி என் தேவனை நான் உயர்த்தி துதிக்கிறேன். என்னை தனிமற்றும் தாழ்த்துகிறேன் அப்பா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த பொழுதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம். அருமை இரட்சகரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் விற்றிருக்கிற அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஜபத்தை கேட்டுமைக்காக ஸ்தோத்திரம்.
என் சகோதரனுடைய அந்த விசா காரியத்தை அவர்கள் புதுப்பித்து கொடுக்க கிருபை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். அப்பா நீங்கள் பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த சுகபல ஆரோக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். இறக்கங்களுக்காக கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு சுகபலன் ஆரோக்கியங்களை தந்தமைக்காக ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்களை நீங்கள் முறியடித்தமைக்காக ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அகிலாவுனுடைய ஜபித்த ஜபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. அது பண தேவை சந்திக்கப்பட்டிருக்கிறது, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹில்டாவுக்கு உற்சாகத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்டினா ஆண்டவரே, கீழே விழுந்து பீத்தருடைய அம்மாவுக்கு ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். பீத்தரையும் போலையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். ரெண்டு பேருடைய ஆண்டவரே சிறு வயதிலிருந்து தகப்பன் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே, சீசருடைய பெயர் அவர்களுக்கு பீத்தர் போல் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையிலே வளரட்டும். தாய்க்கு அந்த விழுந்து அடிப்பட்ட அந்த நோவுகளிலிருந்து தேவன் சுகத்தை கொடுங்க, ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுத்திருக்கிறீங்க, நிறைய பேரை சுகப்படுத்திருக்கிறீங்க, நிறைய பேரை கட்டெடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நிறைய பேரை நடக்க வச்சிருக்கிறீங்க, பேச வச்சிருக்கிறீங்க, பார்க்க வச்சிருக்கிறீங்க, கேட்க வச்சுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தீங்கப்பா, ஸ்தோத்திரம். இந்த இரவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் இயேசப்பா உங்களுக்கு செலுத்தி உங்களை துதிக்கிறோம். உடைய ஜனங்களை நீங்கள் கைவிடாதவர், உடைய பிள்ளைகளை விற்றுவிடாதவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் உங்களை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் பதில் கொடுக்கிறதவனப்பா. உங்க நாமத்துல நாங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நீங்க நிறைவேற்றுகிறீங்க ஆண்டவரே. தேவ தூதர்களை நீங்கள் அனுப்புறீங்க ஒரு இடத்துக்கும். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு புகழ் செலுத்தி ஆண்டவரே மகிமை செலுத்தி உங்களை துதிக்கிறோம், மாட்சிமை செலுத்துகிறோம். Praise the Lord. Father Lord, we praise your name. Father Lord, we glorify your name, O God. Father, we thank you for all the prayer answering, O Father. Thank you for the answering, O God. You answer all our prayers, O Father. We thank you. We glorify your name, O Father. We exalt your name. Father, Son, and the Holy Spirit. We exalt your name, we praise your name, O Father. Thank you for your leading. Thank you for your guiding. Thank you for your blessing. Thank you for your every blessing over us and over our families, O God. We love you, we praise you, we glorify your name. Thank you, Lord. Thank you that you are the prayer answering God. Father, mighty God, there is no other God to call mighty. You are the mighty God. You are the one doing mighty, great and mighty thing. Lord, you are the one promised. You said you're going to do great and mighty thing to the people of God. Yes, Father, I say thank you to you. I want to say thank you. Because always you are answering our prayers. Lord, we are not alone, that you are with us. You are guiding us, O God. Nandri appa, nandri. Ningalum Lord irunde ninga vaalkaiyai seidhu varugira ella nanmaigalukkaga stotharikkirom. Irukkangalukkaga, kirubaigalukkaga stotharikkirom. Manadurukkangalukkaga stotharikkirom aandavare. Naangal தனிமையிலோ கூட்டமாகவோ அறைகளிலோ இருந்து அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் போது எங்கள் கூக்குரலுக்கு நீங்கள் பதில் கொடுத்து எங்களுக்கு தந்தையே நீங்கள் பதிலை அனுப்பி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். ஏற்றும் தெய்வமே உங்களை நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு கூட உங்களை துதிக்கிறோம் ராஜா. துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருந்து எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களிலே ஆண்டவரே, ஆங்கில சிங்கள இந்தி ஊழியங்களிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மனதுருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன்னிப்புகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீயாளருக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவருக்கு அப்பா நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிகன மகிமைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னீங்களே, நீங்கள் எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டீங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்கள் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் இயேசு ராஜாவே. நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் இயேசு தெய்வமே. உங்களை துதிக்கிறோம் எங்கள் மீட்பரே. உங்களை துதிக்கிறோம் எங்கள் இரட்சகரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம். அதிசயமான தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமென்றென்றும் இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் உங்கள் வார்த்தைகள் ஒளிவதில்லை என்று சொன்னீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, பொழுதுக்காக நன்றி நன்றி. இந்த நாள் முழுவதும் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜெபங்களும் உடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்து உடைய சமூகத்திலே நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் அப்பா பிதாவே உடைய சமூகத்திலே ஏறெடுக்கப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம், அங்கீகரிக்கப்பட்டமைக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் பதிலை அனுப்பியமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே, நீங்கள் உயிரோடு இருக்கிற தெய்வம், நீங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவன், உள்ளிருதயங்களை பார்க்கிற தேவன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். மஞ்சளம்மா திருச்செல்வம் ஐயாக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருச்செல்வம் ஐயாக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு நல்ல பரிபூரண சுகம் வேண்டும் ஆண்டவரே. மீண்டும் எந்த யூரின் இன்ஃபெக்ஷன்களும் வரக்கூடாது. சரீரத்தில பலவீனங்கள் சுகவீனங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. தெய்வமே, இயேசுவே, ராஜாவே, என் சகோதரனுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் மன்றாட்டை கேளுங்க ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்யுங்க. அவருக்கு நல்ல சுகம் வேண்டும் ஆண்டவரே. சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் எடுக்கப்பட்டு போக வேண்டும் ஆண்டவரே. சரீரம் முழுவதையும், ஆவி ஆத்தும சரீரம், எலும்பு நரம்பு நார்கள் தசைகள் உறுப்புகள் ஆண்டவரே, இரத்த நாளங்கள் என்று ஒவ்வொன்றையும் கர்த்தர் பொறுப்படுங்க. எந்த யூரின் இன்ஃபெக்ஷனும் வர முடியாத படிக்கு ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. எல்லா விஷ கிருமிகளும் இயேசுவே உடைய நாமத்திலே செயலிழந்து போகட்டும். நல்ல சுகத்தை கொடுங்க. மஞ்சளமாவுக்கு நல்ல சுக பல ஆரோக்கியங்களை கொடுங்க. நல்ல உற்சாகத்தை கொடுங்க. நல்ல ஜப ஆவி இன்னும் கொடுங்க. துதி ஆவியில இன்னும் நிரப்புங்க. ஆண்டவருடைய கால்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுங்க. அவர்கள் தன் பிள்ளைகள் இடத்திலே, பேர பிள்ளைகள் இடத்திலே போகும் போது, வேலைகளுக்கு போகும் போது, சொந்த காரியங்களுக்கு ஊழியங்களுக்கு எந்த காரியத்துக்கு போகிறாரோ, எல்லா காரியத்திலும் தேவ கிருபை கூட இருக்கட்டும். அடே அண்ணனுக்காக, அண்ணன் மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அந்த விசா காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க. எல்லாரும் உலக பிரகாரமாக நினைப்பார்கள். நானோ ஆவிக்கு ஏற்றபடி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க முன் போகிற தேவன் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சோ இல்லையோ, கதவுகள் திறந்ததோ மூடிச்சோ, கர்த்தர் உங்க ஊழியர்களுக்காய் கதவுகள் தானாய் திறக்கப்படும் ஆண்டவரே. பேதர்வுக்காக இரும்பு கதவுகளையும் சங்கிலிகளையும் திறந்த தேவன், இன்று ஊழியக்காரர்களுக்காக திறக்க வேண்டிய கதவுகளை திறக்கப்படட்டும் என்று ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதவாண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவகுமார் பாஸ்டருடைய மனைவி பிள்ளை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள் வரையிலும் அவரை பாதுகாத்து வருகிறீங்க. இந்த நாள் வரையிலும் கர்த்தர் சத்துரு பல திட்டங்களை பல வருடங்களுக்கு முன்பு போட்டான். ஆனால் அந்த திட்டங்கள் முறியடிக்கப்பட்டு இந்த நாள் வரையிலும் தேவன் ஆண்டவரே உடைய ஊழியத்தின் பாதையிலே நடத்தி வருகிறமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஜெயத்தை தருகிறவரே தந்தவரே ஸ்தோத்திரம்.
1: ஜெயம் கிடைக்கும் எங்கள் தேவனுக்கு, கூடி கூ

0: ஸ்தோத்ர இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்ர. அன்பானங்கள் தெய்வம் இயேசுவே, எங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் ஜெய கிறிஸ்துவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை துதிக்கிறோம் இந்த நேரத்திலே. ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, பிதாவே, ஆண்டவரே, விஜிக்காக ஜெபிக்கிறேன். அடி இருதயத்தில் துவாரம் அல்லது அந்த இருதயத்தில் ஒரு கட்டி வீக்கம் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சகோதரியை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பதில் கொடுக்கும்படி ஆண்டவரே, அவளுக்கு அந்த கட்டி கரைந்து போகும்படி ஆண்டவரே, அவளோட நேரத்தை எடுத்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கத்தர் அற்புதம் செய்யுங்க. குரோமியனை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். மறிக்க கிடந்த சகோதரனுக்கு தேவன் உயிர் கொடுத்திருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு நல்ல இருப்பிடத்தை, ஒரு வீட்டை வாய்க்க பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய கண்களிலே அது தேவனுக்கு சித்தமானால் அவனுக்கு ஒரு நல்ல இருப்பிடம், ஒரு அறை ஆண்டவரே கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க. ஒரு வியாதியத்தர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஹில்டாவை ஒப்பு கொடுக்கிறேன். பெர்னாண்டோவை ஒப்பு கொடுக்கிறேன். சுகிதாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, இன்னும் யார் யார் பலவிதமான வியாதியின் படுக்கையிலே இருக்கிறார்களோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. வெளிநாடு வெளிநாடு என்று சொல்லி வெளிநாடுக்கு வந்த பிறகு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் குடும்பங்களை பிரிந்து ஆண்டவரே, அப்படித்தான் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கனடாவிலே ஒரு வாலிப மகன் தன் குடும்பத்தை, பெற்றோரை, தன் தங்கைமாரை பிரிந்து வந்து அவனுக்கு அங்கிருக்க விருப்பமில்லை. தன் மனைவிக்காக இருந்து ஆண்டவரே, அப்பா, அவன் மறித்து போனான். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் கூட நான் பார்க்கிறேன், ஏதோ வெளிநாடு என்று வந்து விட்டார்கள். பெரிய தேசங்கள், ஐரோப்பா, கனடா, லண்டன், அமெரிக்கா என்று. ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு அங்கு இருக்க விருப்பமில்லை ஆண்டவரே. அப்பா, தன் ஊருக்கு திரும்ப போகவும் வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படி பற்றி எல்லாருக்காக நான் செபிக்கிறோம். இரவிலே சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பிதாவே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். அப்பாவின் கரத்தில் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். மனநிலை பாதிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் கர்த்த சுகத்தை கொடுத்து நல்ல ஞான புத்தி அறிவை கொடுத்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். என்று பவுலடியார் சொல்வது போல, உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உலகத்திலே சந்தோஷம் இல்லை, உலகத்திலே உபத்திரம் தான் உண்டு. அதை தானப்பா நீங்க சொன்னீங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே இயேசுவே. இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம், எங்கு போனாலும் உபத்திரம், நம் நீதியாய் வாழ்ந்தாலும் உபத்திரவம், நல்லது செய்ய போனாலும் உபத்திரவம், பேசாம வீட்டுக்குள்ள இருந்தாலும் உபத்திரவம் தேடி வருது ஆண்டவரே. இப்படி அநேகருடைய வாழ்க்கையிலே ஆனாலுமே ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே சர்வ வல்லமையிலவரே. நீங்கள் ஆண்டவரே இந்த உபத்திரவங்கள், இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் ஆண்டவரே, அப்பா, என்னென்ன பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், உபத்திரவங்கள் ஆண்டவரே, அப்பா, தொழில் தானத்திலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஊழியங்களிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள் ஆண்டவரே, வெளிநாட்டு பயணங்களிலே வீடு இல்லாத பிரச்சனை, உபத்திரவங்கள், விசா இல்லாத பிரச்சனை, உபத்திரவங்கள் ஆண்டவரே, அப்பா, பொருளாதார வளர்ச்சியில உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறேன். கிலாவுக்கு இந்த கொடுத்திருக்கிற கொடுப்படவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே அப்பா அவள் இருதயத்தை நீங்கள் பார்க்கிறீங்க, நீங்க இருதயத்தை பார்த்துதான் ஆசீர்வதிப்பீங்க. இன்னும் ஆண்டவரே அவள் முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு இருதயத்தை கொடுத்து மகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே யார் அவளுக்கு எதிர்த்து அவளுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறார்களோ கர்த்த தடைகளை நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ரவி ஐயாவுக்கு ஆண்டவரே அவர் ஜெபிக்க வருவதற்கு இரவு நேரங்களிலே முடியாத நிலைமைகள் அவருக்கு எதிர்த்து நிற்கிற அந்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியிலே உடைய பிள்ளைகளுக்கு பந்தி அமைத்து கொடுங்க. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்க முடியாத படிக்கும் சத்துருவேன் எதிர்ப்புகளோடு இருக்கிறார்களோ, காரணமில்லாத பகைகள் காரணமில்லாத காயங்களோடு இருக்கிறார்களோ, எதிராளிகள் உடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, அன்பான என் இயேசு தெய்வமே உடைய ஜனங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன், நீங்கள் யுத்த வீரராய் நிற்கிற தேவன், இதோ ஆண்டவரே இப்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவோ மனிதர்களோ எதிராளிகளோ யாரு எதிர்த்து நிற்கிறார்களோ, யார் வீணாய் பகைக்கிறார்களோ எல்லாரையும் உடைய கரத்தில தான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நதிரையின் அம்மாவை உடைய கரத்திலே கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே கர்த்தாவே லங்கா எக்ஸ்பிரஸ்ல அந்த இடத்திலே இருக்கிற அந்த மனிதன் ஆண்டவரே அவனுடைய பெருமை அடங்கி போகட்டும். ஆண்டவரே அவனுடைய பெருமைகள் அடங்கட்டும் என்று ஜெபித்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மிலானில் இருக்கிற அந்த ஆபீஸில் உள்ளவர்களுடைய பெருமைகள் அடங்கட்டும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறதவன், சிறுமை உள்ளவர்கள் தாழ்மை உள்ளவர்களை நினைக்கிறதவன். இப்படி யாரெல்லாம் பெருமை கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் படிப்பு நிமித்தம் பெருமை, வெளிநாட்டு நிமித்தம் பெருமை, மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்திலும் பாதத்திலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்தம் பண்ண வேண்டிய இடத்திலே யுத்தம் பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுங்க.
1: வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரனடி நடந்திடுவோம்.

ஆம் ஆண்டவரே, இயேசுவே, தெய்வமே, நாங்கள் வெற்றி கொடி பிடித்து வீர நடை நடக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க. காடானாலும் மேடானாலும் நாங்கள் கத்தருக்கு பின்வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஐரோப்பா இஸ்ரேல் தேசங்களுக்கான ஜப இணைப்புகளுக்காக, உலக நாடுகளுக்காக, வல்லரசு நாடுகளுக்காக, ஐரோப்பா நாடுகளுக்காக ஜபிக்க தந்த இந்த இரவு ஜெபத்துக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, உங்களை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் இயேசு தெய்வமே. அமெரிக்காக்காக, இஸ்ரேலுக்காக, யூதர்களுக்காக, ஈரான், ஈராக், ரஷ்யாக்காக, ஆண்டவரே, மத்தியக்களுக்கு தேசங்களுக்காக, சைனாக்காக, இன்னும் பலஸ்தீனர்களுக்காக, காசா மக்களுக்காக, ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்கள், யுத்த சத்தங்கள் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த தேச நாடு நகரங்களுக்காக, ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக, பிரபுக்களுக்காக, முப்படைகளுக்காக, முப்படை வீரர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தலைவர்களுக்காக, பிரபுக்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அப்பா பிதாவே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம், உங்களை நோக்கி கதறுகிறோம், உங்களை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இதோ அன்பான தேவனே, அருமையான தேவனே, இயேசுவே, இந்த தேசங்களுக்குள் அமைதி வரட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஒருவருக்கு விரதமாய் ஒருவர் எழும்பாத படிக்கே, ஒருவரை ஒருவர் கொண்டு குவிக்காத படிக்க கர்த்தாவே, யுத்த சத்தங்கள் ஓயட்டும், சமாதான நிலவரங்கள் வரட்டும், ஜனங்கள் அமைதியுள்ள வாழ்க்கை வளரட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

そして、ストティービーは、ストティービーは、ストティービーは、

ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம். உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே, உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்காக பாட அனுபவித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரே, தேச சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் தேசங்களுக்கு சமாதானத்தை தந்திருளுங்க. தேசங்களிலே ஒற்றுமையையும் ஒரு மனத்தையும் தந்திருளுங்கள். ராஜா, எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே, உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேசங்களிலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு அமைதல் வரட்டும் ஆண்டவரே. ஒரு அமைதல் உள்ள வாழ்க்கை வாழத்தக்கலான சூழ்நிலைகள் இந்த தேசங்களுக்குள்ளாக தேவனே நீங்கள் உருவாக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே நன்றி. எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோக ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் ஆண்டவரே நீங்கள் பாடுபட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கத்தாதி கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த யுத்தத்தினாலே அநேக குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, அநேக கற்பிடி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே, சிறியோர்கள் பெரியோர்கள் என்று பாதிக்கப்படுகிறார்களே ஆண்டவரே. அப்பா, இந்த பாதிப்புகளிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை வேண்டுமே ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசை வாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிருள்ளவரே, ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். ஜீவிக்கிற தெய்வமே, உங்களை நன்றி இருதயத்தோடு துதித்து படியாக ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜப விண்ணப்பங்களை உடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விண்ணப்பிக்கொண்டிருக்கிறது உடைய சமூகத்திலே கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே.
எங்கள் ஜபங்களுக்கு நீங்கள் பதில் தந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு ஆன்லைன்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, காஸ்பல் டிவிக்காக பொறுப்பா இருக்கிற இந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற சங்கமம் வானொலி ஐயா அம்மாவுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர்கள் வாட்ஸ்அப்பிலே சேர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். மஞ்சளம்மா திருச்செல்வம் ஐயா அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரேசப்பம் பிரேரப்பம் ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே ஊழியங்களுக்காக இணைப்பிலே வந்து இணைந்து பல சபைகளில் இருந்து வந்து இணைந்து ஜெபிக்கிற ஊழியக்காரர்கள் ஒன்று. அப்படிப்பட்ட எல்லா சபைகளுக்காக, சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் பழகி பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியக்காரர்களை தேவன் இன்னும் நல்ல ஆயுளை கொடுத்து, நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து, அவர்கள் இருக்கிற நாடுகளிலே தேசங்களிலே சபைகளிலே செழித்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே, சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு நாளும் தேவனே உங்களுடைய கிருபை உங்களுடைய ஊழியர்களை மூடி மறைத்து கொள்ளட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கட்டும், அவர்கள் செய்கிற ஊழியங்களை விரிவாக்கி கொடுங்க, பெரிதாக்கி கொடுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. யாப்பேசின் விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து ஊழியங்களை பழுக செய்து பெருக செய்ங்க. அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமையை உச்சுங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஊழியம் செய்றாங்க, நிறைய பேர் ஆன்லைன் ஊழியங்களை செய்றாங்க, யூடியூப்ல ஊழியங்கள் செய்றாங்க ஆண்டவரே, பேஸ்புக் ஊழியங்கள் நடக்குது, இன்ஸ்டாகிராம்ல ஊழியங்கள், இப்படி நிறைய உலகம் முழுவதிலும் சோசியல் மீடியாக்களிலே பலவிதமான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களை உயர் அடைக்கிடத்திலே வைத்திருடுங்க ஆண்டவரே. உடைய ஊழியக்காரர்கள் ஒருவர் கூட வைக்கப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது, சத்துரு வைக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியர்கள் வைக்கப்படக்கூடாது. என் ஜனமே, நீ வைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி உங்களுடைய ஜனங்கள் வைக்கப்படக்கூடாது. ஊழியங்கள் நாளுக்கு நாள் பெருகட்டும் பழுகட்டும் என்று ஜெபித்து எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த எஸ்பிஎம் ஊழியங்களுக்கு ஆண்டவரே உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து ஜனங்களை கூட்டி சேர்த்தருளுங்கள் ஆண்டவரே. பல பாஷைக்காரர்களை கூட்டி வாங்க ஆண்டவரே. வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவரே என்னிடத்திலே இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று உடைய ஊழியர்கள் சொன்ன போது அற்புதம் நடந்தது அல்லவா? உங்களுடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே இருக்கிற பாஷைக்காரர்கள் அநேகர் வந்து எங்களோடு கூட இணைந்து உங்களை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, ஜப வீரர்கள் வேண்டும் ஆண்டவரே. இணைப்புகளிலே வந்து தேசங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் ஆண்டவரே, மக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் ஆண்டவரே, வியாதியத்தர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டும் ஆண்டவரே. எப்படியான ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆண்டவரே, ஒரு கூட்டத்தை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து தரும்படி ஆய்கூட. இன்னும் எந்தெந்த பாஷையிலே மக்களை நீங்கள் இணைக்க வேண்டுமோ, பல பாஷைகளிலே மக்கள் வந்து இந்த இடத்திலே நின்று உங்களை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக எல்லா தேசங்களில் இருந்து
ஜனங்கள் வந்து இணைந்து கத்திரை துதிக்கட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு யூத மக்களுக்காக செபிக்கிறோம், எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்படவும், யூதர்கள் எல்லாரும் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் வேண்டும், உங்களை ஆராதிக்க வேண்டும். எல்லா யூதர்களும் மனம் திரும்பத்தக்கதான் ஒரு ஆவியை யூதர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். அதே போல ஆண்டவரே கர்த்தாவின் ஐரோப்பா தேசங்களுக்காக செபிக்கிறோம், ஐரோப்பா யூனியனுக்காக செபிக்கிறோம், ஐரோப்பா தலைவர்களுக்காக செபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஐரோப்பா தேச மக்களுக்காக செபிக்கிறோம், இங்கு வாழ்கிற புறஜாதி மக்களுக்காக செபிக்கிறோம், எல்லா மக்களையும் எல்லாரையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். எல்லா கண்களும் திறக்கப்பட, எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவே இரட்சகர் என்று சொல்ல, இயேசுவே உங்களை ஆராதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம், உங்களை துதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஐரோப்பா தேசங்களுக்குள் எழுப்புதலை தேவன் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். ஐரோப்பா தேசத்திலிருந்து அநேகர் கர்த்தருக்காக எழும்பட்டும் என்று செபிக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் மிஷனரிகள் ஜெப வீரர்கள் துதி வீரர்கள் ஐரோப்பா தேசத்திலிருந்து கர்த்தருக்காக எழும்பும்படியாய் கூட செபிக்கிறோம். ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து வண்டியிலே ஓடி வர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் நீங்கி போகட்டும், அந்தகார கிரியைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. விக்கிரக ஆராதனைகள், பொருள் ஆசைகள், ஓரின சேர்க்கைகள் ஆண்டவரே, பிழையான உறவுகள், வேசித்தன விபச்சாரங்கள் தேசங்களை விற்று ஓ நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. தேசங்கள் செழிக்கட்டும், ஜனங்கள் ஒருமனம் மாய்வாழ, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, தலைவர்கள் பிரபுக்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ஜபத்தை கேட்டவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமை இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா எங்கள் நிமித்த பாடுபட்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆகுந்த ஐரோப்பா தேசங்களில் எல்லாம் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை கற்றலிடுங்க. எந்தெந்த சபைகள் அனலு மஞ்சி குளிரு மஞ்சி இருக்கிறதோ ஒவ்வொரு சபைகளையும் அனலாக மாற்றுங்க. குளிராக இருந்தால் நீங்கள் அனலாய் மாற்றுவீர்கள், அனலு மஞ்சி குளிரு மஞ்சி இருந்தால் உங்களால் ஒண்ணு செய்யலாதுப்பா. ஒவ்வொரு சபைகளும் அனலாய் மாறட்டும், ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் எழுப்புதல் வரட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனடாக்காக செபிக்கிறோம், அமெரிக்காக்காக செபிக்கிறோம், லண்டனுக்காக செபிக்கிறோம், ஆஸ்திரேலியாக்காக செபிக்கிறோம், பின்லாந்துக்காக செபிக்கிறோம், வளர்ச்சி நாடுகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளிலும் பெரிய ஒரு எழுப்புதல் வரட்டும். தினம் தினம் மக்கள் ரட்சிக்கப்படட்டும், தினம் தினம் ஜனங்கள் இயேசு வண்டியிலே ஓடி வரட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்டறுக்கப்படட்டும், அங்கிருக்கிற எல்லா சபைகளுக்களும் எழுப்புதல் வரட்டும். சபைகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நாளுக்கு நாள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவண்டிலே ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவே ஒவ்வொரு சபைகளிலும் மாற்றத்தையும் எழுப்புதலையும் கட்டளையிடுங்க.
ஆண்டவரே, நட்சத்திர சுவிசேஷ சபை அந்த ஊழியர்கள் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கனடாவிலே இருக்கிற ஒவ்வொரு தமிழ் சபைகள், சிங்கள சபைகள், ஆங்கில சபைகள், எந்தெந்த பாஷை சபைகள் இருக்கிறதோ ஒவ்வொரு சபைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, டேவிட் அண்ணனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊழியங்கள் குற்றப்படாத படைக்கே, உடைய வருகையிலே அவர்கள் வெக்கப்பட்டு விடாத படைக்கே, உடைய பாதத்தில் நிற்க உதவி செய்யுங்க. அப்பா, பச்சசேகர் பிரமிளாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் போகிற அந்த ஆப்பிரிக்கன் சபை, சிங்கள சபை, தமிழ் சபைகளிலே எழுப்புதலை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுத்து தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் ஆய்வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அடைய பிஆர் காரியங்களை கத்தற்கூடிய சீக்கிரத்திலே வாய்க்க பண்ணி கொடுக்கும்படி ஆய்கூட ஜெபிக்கிறோம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுங்க, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. அப்பா ஆசீர்வதிங்க. இந்த நாட்களில் இந்த ஐரோப்பா தேசத்திலே மாத்திரமல்ல, நிறைய பேர் விசாக்களுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார்கள். 10 வருஷ காடுக்காக அல்லது தொழிலுக்காக ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மனைவி கணவனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறார்கள், கணவன் மனைவிக்காக அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். பலவிதமான விசா ஆண்டவரே, பல விதத்திலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் விசாக்கள் உண்டு, ஒர்க் விசாக்கள் உண்டு, குடும்ப விசாக்கள் உண்டு ஆண்டவரே. அப்படி நிறைய விசாக்கள் உண்டு ஆண்டவரே. நிறைய பேர் பெரிஸ் தேசத்திலே நிறைய மக்கள், தமிழர்கள் மாத்திரமல்ல பல நாட்டு மக்களும் ஆண்டவரே கியூவிலே நிற்கிறார்கள். சரி படி ஆண்டவரே, அதை செய்ய தெரியாமல் இருக்கிறார்கள். யாரிடத்திலே போய் கேட்பது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எப்படி விசாவை ரினூ பண்ணி அப்ளை பண்ணுவது என்று தெரியாதபடிக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ளை பண்ணியும் எந்த ஒரு முடிவும் இல்லாமலும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீங்கள் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்து, உடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்படியா தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா மக்களுக்கும் கிருபை கிடைக்க செய்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு மத்திய கிழக்கு தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. அங்கே ஆண்டவரே, இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திலே மத்திய கிழக்கு தேசங்கள் பாதிக்கப்படக்கூடாது, தேசத்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அங்கிருக்கிற எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அமெரிக்கன் எம்பசிகள், அமெரிக்கன் பேஸ்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, பிதாவே, ஆண்டவரே, தெய்வமே, நீங்க தானே ஒரு சமாதானத்தை கொடுத்து இப்படியாக மத்திய கிழக்கு தேசத்திலே ஆண்டவரே, அநேக இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் மத்திய கிழக்கு தேசங்களூடாகத்தான் பிளைட்டுகள் போகிறது ஆண்டவரே, பயணிக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்குண்டான எல்லா வாசல் வழிகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவின் திட்டங்கள் மூடப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கனின் திட்டங்களை மூடிப்போடுங்க ராஜா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, நீங்கள் தானே கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. மனதுருக்கம் உள்ளவரே, மன்னிக்க தயப்படுத்தவரே, மனதுருகுங்க ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே, எந்த தடைகளும் இல்லாத படிக்கே தங்கள் நாடுகளுக்கு, நகரங்களுக்கு, வீடுகளுக்கு ஆண்டவரே, தொழிலிடங்களுக்கு போய் சேர தேவன் கிருபை செய்யும்படி ஆய்கூட ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டு பதில் தருகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆண்டவரே இந்த இரவு நேரத்திலே இலங்கை தேசத்திலே இந்த சிங்கள தமிழ் பெருநாள் ஆண்டவரே, அப்பா ஹிந்து ஆண்டவரே, பௌத்த பெருநாள் ஆண்டவரே, நிறைய பேர் மறித்திருக்கிறாங்க. காரணம் இல்லாம, முட்டாள்தனமாக, மூளை இல்லாம, ஞானம் இல்லாம ஆண்டவரே, ஆபத்துன்னு தெரிஞ்சு போய் விழுந்து தான் மறிக்கிறாங்க ஆண்டவரே. அவர் தகப்பனும் நான்கு மகன்மாரில மூன்று மகன்மாரும் தண்ணீரே அடித்து கொண்டு தண்ணீர் ஆபத்து அந்த இடங்களுக்கு போகக்கூடாது என்று போர்ட் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அங்கு அவர்கள் மறிக்க வேண்டியது நியமித்திருக்கப்படினால் அந்த போர்டுகள் அவர்களுக்கு தெரியல. மூன்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 35 வயது ஆண்டவரே, 30 வயது 27 வயது மூன்று சகோதரர்களும் ஒரே அடியாக ஆற்றிலே மூழ்கி போயிருக்கு. இந்த நாட்கள் அப்படி ஆண்டவரே பல இடங்கள் தங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு போய் குளிக்கிறார்கள் அல்லது செல்பி எடுக்க போகிறார்கள், மேடுகளிலே நின்று படம் எடுக்கிறார்கள் பள்ளத்திலே. இப்படி நிறைய பேர் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து மறித்து போகிறார்கள் ஆண்டவரே. இன்னும் ரெண்டு பேரு வேறொரு இடத்திலே குளிக்கவோ நீந்தவோ போயிட்டு ஆண்டவரே அந்த இடத்துல மூழ்கி ரெண்டு வாலிபர்கள் மறித்து போயிட்டாங்க. இப்படி இலங்கை முழுவதிலும் பலவிதமான அசம்பாவிதங்கள், விபத்துகள், கொலைகள், கொள்ளைகள், தற்கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. காரணம் அறியோம். உங்க கருத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை ஜனாதிபதி பிரதம மந்திரி ஒப்பு கொடுக்கிறோம். நீதியுள்ள ஒரு தலைவன் அங்கு உருவாகி இருக்கிறார் ஆண்டவரே. அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் சத்தியத்தை அறிய வேண்டும். இலங்கை தேசத்திலே சிறுவை கொடி தான் பறக்க வேண்டும் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே மாத்திரமல்ல, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்கு நல்ல ஒரு தலைவனோ தேவைப்படுகிறது ஆண்டவரே. அப்பா அந்த மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனே, மக்களுக்காக போராடுகிற, மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே தேவன் ஒரு வாக்கை கொடுக்கபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு மக்களுக்குள் பிரிவினைகள் இருக்கிறது கர்த்தாவே, ஆனாலும் என் தேவன் யாரை தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவனாக நியமிக்க சித்தமாயிருக்கிறீங்களோ, நீங்கள் சவுலே தள்ளி நீங்கள் தானியே தாவீதை ராஜாவாக்குறீங்க தேவனே. அதே போல தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல தலைவனே கத்திரப்படுத்தபடி செவிக்கிறோம். அப்படியாக எந்தெந்த நாடுகளுக்கு நல்ல தலைவர்கள் இல்லையோ, ஈரானுக்கு கூட ஒரு நல்ல தலைவன் தேவை ஆண்டவரே.

0: துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா, ஜபத்தை கேட்கிறவருக்கு நன்றி செலுத்தி உலகம் முழுவதும் உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம் சுவாமி. அப்பா, உடைய தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவரே நிறைவேறி கொண்டு வருகிறது ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலுக்கு முழு நாடு உலகமும் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிற்கும், அப்பொழுதுதான் முடிவு வரும். அப்பொழுது நீங்கள் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ண வருவீங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சபைகளும் பரிசுத்தமாகட்டும், சபைகளுக்குள் எழுப்புதல் வரட்டும், சபைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் ஜபத்தோடு உபவாசத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு ஜபிக்கிற சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பின்மார்க்கமாய் போயிருக்கிறவர்கள் பின்ன மனம் திரும்பி இயேசு வண்டியிலே வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் குணமடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விதவைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், ஏழை எளியவர்களுக்கு கர்த்தர் கண்களிலே கிருபையும் மனித தெய்வம் கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவரே பாடுபடுகிறார்களோ, உணவில்லாமல், பால் இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல், அன்பில்லாமல், அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவ கண்களிலே கிருபையும் மனித தெய்வம் கிடைக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள், கள்ள தொடர்புகள், பிழையான உறவுகள், இயேசுவே அவைகள் துண்டிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சிந்தக தன் மனைவிக்கு விரோதமாக இன்னொருவனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த உறவு இயேசுவின் நாமத்திலே துண்டிக்கப்பட்டு போகட்டும். அந்த பிழையான உறவு இயேசுவின் நாமத்திலே துண்டிக்கப்பட்டு போகட்டும். சிந்தக தன் மனைவி மகளோடு சேர்ந்து வாழவும், புஷ்பா தன் கணவன் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழவும், சூழ்நிலைகள் மாறட்டும். தேவனே, இந்த உறவுகளை துண்டித்து விடும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மஞ்சுக்காக, நிரோஷாக்காக ஜெபிக்கிறேன். மஞ்சும் கூட தன் மனைவிக்கு தெரியாமல் ஆண்டவரே அந்த பெண்ணை வெளிநாட்டுக்கு எடுத்திருக்கிறான் ஆண்டவரே. இப்படி குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் துதி ஸ்தோத்திரத்தோடு கூறிய ஜபத்தினாலே நாங்கள் உங்களிடத்திலே தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. பிதாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். சுமிதா, பிரைஸ் தி லார்ட்.
1: Praise the Lord, sister. How are you?
0: How are you?
1: I'm fine.
0: Okay, you can continue. God bless you.
1: Okay. Hallelujah, hallelujah, Prabhu. Dhanyavad karte, tere naam ko uncha uthate. Prabhu, phir se ek baar tere charno pe aane ke liye madad kiya, Prabhu. Dhanyavad, dhanyavad. Kyunki tu mahaan hai, dhanyavad. Adbhut karya karta, dhanyavad. तू राजाओं का राजा है, धन्यवाद. तू प्रभुओं का प्रभु है, धन्यवाद. तू स्तुति की योग्य है, धन्यवाद. तू आराधना की योग्य था, धन्यवाद. तूने हमारे हमारे पापों को ले लिया, धन्यवाद. हमारे लिए तू बलिदान हुआ, इसलिए धन्यवाद करते. आइए अपने मनों को तैयार करें इस समय. प्रभु, हम तेरा धन्यवाद करते. ओपन अवर हार्ट, ओपन अवर माइंड लॉर्ड. होली स्पिरिट, कम टू कम Come and guide us, lead us, bless us, Lord. Yes, Father. Dhanyavad, dhanyavad, dhanyavad. Tu stuti ki yogya. Tu aradhana ke yogya. Is raat ke samay

उद्धार हम सबको दिया, धन्य है परमेश्वर तेरा, वचन धन्य है पाए पाओ।

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட கிருபை பொழிந்தருளுங்களப்பா. என் தெய்வமே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவ ஈவு என்று சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படியாக எங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனாகிய உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இதோ மிகுதி கால வேளைகள் எல்லாம் உடைய கரத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செற்றுகளின் கிளை அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். என கடைக்கலமோ இருக்கிற உன்னதமான கத்திரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாதே. வாதி உன் கூடாரத்தை அணுகாதே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கே அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாள சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தின் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வினையினாலும் தம்பிரிவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டனத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள எதிர்வை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்
பராக்கிரமத்தை அணிந்து

அதை அவரதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதரால் பூச்சக்கரம் அசையாதுபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர் கர்த்தாவே. நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவர்கள் கர்த்தாவே. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம். ஸ்துதி வேவா சுவாமினே, பிரசன்சா வேவா, சர்வ பலதாரிவு ஜீவமானவு தேவி பியானனே, பவான்சிகி நாமேட்டு பிரசன்சா வேவா, ஸ்துதி வேவா, கௌரவ வேவா, அப்ப ஜீவமான தேவியன் மான்ச, அப்ப பராக்கிரமவு தேவியன் மான்ச, பகவான் சுவாமினே, ஒப விசுவாச கரண கவரிக் நமோத் லெஜாவுட பத் நொக்கரண தேவியன் மான்ச, ஒபாய் சுவாமினே, அப்பிய பகவான் ஸ்துதிக்கரமேன், ஒபகே நாமே உற்சவனமா உற்சவனமா சுவாமினே, முழு பொழு தலகே ஒபகே நாமே ஹர வென நாமே அக்ன அப்பட்ட உற்சவன்னட்ட ஜேசுனே, ஒபகே நாமிய இத்த அலங்கார நாமையா இயேசுனே, ஒபகே நாமிய பலகத்து நாமையா இயேசுனே, ஒபகே நாமிய நிதஹசி நாமிய, ஒப சுவாமின் வஹான்ஸ் பாப்பேன் சமாவதென நாமைய, ஒபகே லே பல கொட்டுவேன், ஒபகே லேவலின் அப்பே பாப்பேட்டு ஒப சமாவதுன்னா இயேசுனே, ஒப்பட்ட ஸ்துதி வேவா பியானனே, ஒப்பட்ட ஸ்துதி பியானனே, ஒப்பட்ட பிரசன்சா வேவா மால்மிட்டாக் தபா, ஒப நமஸ்கார கரண்ண பே சுவாமினே, இட்டி பகன் தபா, ஒப நமதின்னற்ற பே சுவாமினே, ஒபவான் செய்குவா, ஒபவான் செய் ஆத்மியாக்கிய, ஒப நமதின்னாவு அய ஆத்மேந்த சபா கமிந்த, ஒப நமஸ்கார கர யுத்துவிக்கேலா, ஓ மகே தேவியன் வான்ஸ், அப்பி ஒபவான் சேவ ஆத்மேந்த சபை கமிந்த நமஸ்கார அனுக்கம்பா கிரமனவ மகே தேவி தாத்தே, அது தவச உபவான்சே அப்பிட்ட உத்தர துண்ண தேவியன் வான்ச நிசா, உபவான்சிட்ட ஸ்துதி வேவா, உபட பிரசன்சா வேவா, அப்பே கந்துலே பிசதபுமனிசா, உபட ஸ்துதி வேவா சாமனே, பியானனே புத்தியானனே சுதா தியானனே, உபஹான்சிட்டு அப்பி மகிமியது கௌரவே தினவா, உபஹர வென தேவிக்கனிக் நெத்தை அப்பிட்டு நமஸ்கார கரண்ண, அப்பிட்டு நமதின்ன வென தேவிக்கனிக் நெத்தை சுவாமினே, மேத்தரம் துர அப்பிவகின ஆவே சுவாமினே, அப்பான் அப் அறிநெனவே பொருந்து தேசிய லங்க வெத்த கெனே அன்னை, அப்ப கென ஆவே அப்பி ஒப்பட்ட ஸ்துத்தி கரணுவா மகே தேவியன் வகசே, ஒப்பட்ட ஸ்துத்தி வேவா அனே சுவாமினி மகிஜான தாவ ஞான வந்த நேத்தி கமனிசா சுவாமினி வினோஷிட பத்துவா மகே தேவியன் வகச, தருண தருணியுங்க ஜீவித்திய வினாஷ அஸ்வாமினி விபக்தி வளட்டு பத்தேனவா தேவியன் வஹான்ச, ஒபே தேத்திட பார கரணுவா மே அந்த கார பலவேகவலின் தருண ஜீவித்த சுவாமினே வஹான்சே, பேரளது என்ன எக்கம பவுலே பிதனே சுவாமினே, ஏ வத்துரட்ட சுவாமின் வஹான்ச கீழ மரிலா சுவாமினேவா, கோம தரா கண்ணதே பவுல் வல ஏ ஞானையக் நெத்துவ அத கீப்பதெனக் த மரண விபக்தி வலின் மகே தேவியன் வஹன்ச, மே யக்ஷ ஆத்மவல் மந்திர குருக்க மாத்மவல் அந்த கார பலவேகவல் தருண தருணையன்வ பிலி கண்ணவா மகே தேவியன் வஹன்ச, விபக்தி வலின் சுவாமினே மரணுவா, சுவாமின் கங்வத்திரடுகீலா மரணுவா,
ස්වාමිනේ තව තමන්ව තමන් නසාගෙන මැරෙනවා කට්ටියා මේ වගේ ස්වාමිනේ මේ යක්ෂයා පුළුවන් තරම් තරුණ ජීවිතවල බිලි ගන්නවා මගේ තාත්තේ ඔබ හන්සේ අනුකම්පා කරන්න අපේ රටේ තිබෙන්නා වූ ඒ යක්ෂයාගේ කුමන්දර විනාශ කරලා අපේ රටේ සාපය නැති කරන්න ස්වාමිනේ යේසුනේ සාපය පාපය නිදහස් කරන්න එකම නාමය යේසුනේ ඔබගේ නාමය පමණ යේසුස් වහන්සේ නාසරෙත් යේසුනේ ඔබේ නාමය අපේ ගැලවීම් කරතුමනේ ඔබ වහන්සේට බාර කරනවා ඔබ වහන්සේ මේ තරුණ ජීවිතවල බේරගන්න අනේ මගේ දෙවියන් වහන්සේ රූපවලට බැයි සිටිනා වූ අය ස්වාමිනේ ඔබ දැනගන්න ඕන ඔබ විශ්වාස කරන්න ඕනේ සියලු ආගමික නායක නායකයන්ව ඔබ වහන්සේ අතගසන්න එකිනෙකනාව අතගසන්න ස්වාමිනේ මුළු ලෝකේ නායක නායකයෝ අතගසන්න මගේ දෙවි තාත්තේ ඔබේ දෑතට අපි බාර කරනවා ඔබ බාර ගන්න ස්වාමිනේ ස්වාමිනේ රූපවලට ස්වාමිනේ අබ්බයි වී සිටිනා වූ අය ඒ රූප නමස්කාර වලින් ඔබ නිදහස් කරන්න ඔබ නිදහසේ දෙවියන් වාසෝබයි ස්තුති වේවා ස්තුති වේවා ස්තුති වේවා ස්වාමිනේ ඔබ වහන්සේට ස්තුති සීලු දෙනාගේ ස්වාමිනේ නැත් අරින්න ඇස් අරින්න මුකවල් අරින්න හදවත් විවර කරන්න මගේ ජේසුනේ ඔබට ස්තුති

Me levo para tu marido.

Mutton seven up. Mutton seven up.

समुद्र रख गाते।

बैठी बैठी यान से पापे सापे इस Sarah.

இயேசு ஆண்டவரே, அப்பா நீங்கள் பாய்ந்த கரங்களை நீச்சி ஆண்டவரே நீங்கள் எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக தேவன் நீங்கள் கூட இருந்து எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி நன்றி. நல்லவரே வல்லவரே உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைத்த தெய்வமே உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே உங்களுக்கு நன்றி. தேற்றரவாளரே உங்களுக்கு நன்றி. தேற்றும் தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுக்கு நன்றி நன்றி. ராஜாவுக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. பல தேசங்கள், நாடுகள், நகரங்களில் இருந்து கர்த்தரை துதிக்கும்படியாக நம்ம இணைந்திருக்கிறோம். ஹாலேலூயா. 24 மணித்தியாலமும் பரலோகத்திலே தேவனுக்கு ஸ்தோத்திரங்களும் துதிகளும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ அவருடைய பாதப்படியாக இந்த பூமியில் இருந்து நானும் நீங்களும் கர்த்தரை துதிக்கும்படியாய் கூட இணைந்திருக்கிறோம். ஹாலேலூயா. க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, உன்னதமானவரே, உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே, கட்டாதி கட்டாவே, ராஜாதி ராஜாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நாமங்களை உடையவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். எக்ஸோல்ட் யுவர் நேம் ஓ லார்ட். உங்களை துதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க பாதப்படியாக இந்த பூமியிலிருந்து அப்பா உங்களை துதிக்கிறோம். ஒரே குமாரர் எங்கள் இரட்சகர் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு உங்க பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எஸ்பிஎம் தமிழ் ஊழியங்கள் மூலமாக உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க தந்திருக்கிற மகாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம். தந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், மன்னிப்புக்கு ஸ்தோத்திரம், மனதுருக்கத்துக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் தந்த சுகத்துக்கு பலத்துக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பலவீனங்களிலே பலன் தந்தமைக்கு ஸ்தோத்திரம், சத்துருவின் திட்டங்களை முறியடித்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பாவ அக்கிரமங்களில் இருந்து எங்களை மீட்டு கொண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருளின் ஆதிக்கங்களில் இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தவரே இயேசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்தை சாபத்தை ஆண்டவரே முறியடித்தவரே ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை தந்தவரே இயேசுப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஜைரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷமா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், யெகோவா ருபா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமாதானம் தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டு ஒன்று சேர்த்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதில் இணைத்திருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக, ஆன்லைன்ல ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக, விதவை தாய் தகப்பன
காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மஞ்சுளம்மா திருச்செல்வமையாடு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா என்னையும் இந்த ஊழியத்தில ஒரு பொருட்டாக நினைத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நன்றி. செடியும் கொடியும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரே கனி கொடுப்பது போல, கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பது போல இயேசப்பா நாங்கள் உங்களோடு கூட இணைந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தரும்படி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இடை பாவங்களை குறைகளை குற்றங்களை மன்னித்தருடுங்க இயேசப்பா. இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உடைய சித்தத்தை இந்த பூமியில செய்கிறவர்களாய் எங்களை மாற்றி ஆண்டவரே எங்கள் விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரை துதிக்கிறோம், நல்லவரை துதிக்கிறோம், வல்லவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாக்கு வாராதவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜப ஆவி எங்களிலே ஊற்றியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியின் ஆவிலங்களை நிறைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலை மாலை மத்தியான பகல் ஜாமம் அதிகாலை என்று உங்களை துதிப்பதற்கென்று எங்களை வேறு பிடித்து எடுத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதி ோம் நேற்றும் இன்னும் என்றும் வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வானமும் பூமி மொழிந்து போனாலும் உங்கள் வார்த்தை ஒழிவதில்லை என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனம் மாற மனபுத்திரனும் அல்ல என்று சொன்னவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களை திக்கச்ச விடமாட்டேன் என்று சொன்னீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களின் தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்களித்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் வியாதிகளை எங்களை விற்று நீக்கியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாழரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சகல துதிகன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ராஜா. இயேசு தெய்வமே நன்றி நன்றி. இயேசு ராஜாவே நன்றி நன்றி. இயேசு ரட்சகரே நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். ஆயிரம்

ओढ़े ओढ़े

மையா எங்கள் தண்ணீரை துடைத்தவரே சோத்திரமையா, எங்கள் கண்ணீரை துடைத்தவரே சோத்திரமையா, கோடி

ஜோதிர நாயகரே சோத்திரமையா மனவாழ சிறு

ஆண்டவரே அப்பா, பிதாவே, கோடி கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு, எங்கள் ராஜாதி ராஜனுக்கு எங்களை மீட்டு கொண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாக்கு தத்தங்களின் தேவாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உங்களை நன்றி உறுதியத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களை சுகப்படுத்தி நீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து இயேசுப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்திலே பலன் தந்தவரே, பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே, உங்களை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பாடுகிறோம் பாடுகிறோம் துதிக்கிறோம், துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

0: பாஸ்டர் ராஜதுரையையும் உடைய குடும்பத்தையும் உடைய ஊழியங்களையும் உடைய கருத்திலே கொடுத்து மீட்பின் நாமத்திலே செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமமயப்படுவதாக. உங்களையும் அதே மாதிரி அபரிதமாக தேவன் ஆசுவைத்து பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவுள்ள கரம் தொடர்ந்து காப்பதாக. நன்றி சிஸ்டர். கர்த்தருடைய நாமமயப்படட்டும். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவாரும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தேன். தொடர்ந்து எங்கள் பாரத்தை நீங்கள் சுமந்து ஜெபிப்பதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்கள் சமூகத்திலே விண்ணப்பம் பேக்கிறேன். 2026 ஏப்ரல் மாதம் 15 6:27 மாலை வேலைக்காய் நன்றி செலுத்தி கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கனடா தேசத்துக்காய் நன்றி செலுத்தி எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படி தேசம் அனைத்தையும் பூமி அனைத்தையும் நிரப்பும்படி தேவோட மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 146. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்கள் என்பட்சி கத்திரான் இல்லாத மனுப்புத்திரை நம்பாதீங்கள். அவருடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனை அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரில் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிற தேவன். அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நியாயம் செய்கிறாய். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மாக்கரன் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் மரசாளுகிறார். சியோனை உண்டவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சதா காலங்களிலும் அரசாளுகிற தேவன் சியோனை உண்டவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 146:10 சொல்லுகிறது. இப்படியா எங்கள் தலைமுறைகளில் தேவனுடைய ராஜரீகம் விளங்க கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பரதேசிகளை காப்பாற்றுகிற கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிற கர்த்தர் துன்மாக்கரன் வழியோ கவிழ்த்து போடுகிற கர்த்தர் இப்படியா நமக்கு விரோதமாய் நம் ஊழியத்துக்கு விரோதமாய் நம் குடும்பத்துக்கு விரோதமாய் நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருன் கிரிகளை தேவன் கவிழ்த்து போட்டு பெரிய காரியங்களை செய்யும்படி இதோட பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஒடுக்கப்படுறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று இன்றென்னால் அடியேனுக்கு விசேஷித்த ஆகாரத்தை தந்தது அவனுக்கு என் பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஆகாரத்தை தந்தது அவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து மனதை நம்ம எங்களுக்குரிய மாத்திரமில்ல மாமிசமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஜீவன் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் இப்படியா இந்த இறுதி நாட்களிலும் ஆகாரத்தாழ்ச்சி தேசங்களிலே நாடுகளிலே கண்டங்களிலே பட்டணங்களிலே கிராமங்களிலே வராதபடிக்கு கர்த்தர் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமா அதிக அதிகமாய் சகல பிராணிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் ஆகாரத்தை தரும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஜபத்தோடு கூட ஆகாரத்தை துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு உட்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக அனுதினமும் வாழ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறங்கள் தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவை உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். அவருடைய நாமம் மகிமைப்படும்படி உண்மை என்றென்றைக்கும் காக்கப்படும்படியால் இந்த இறுதி நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். உண்மை உள்ள தேவன் பசியாயிருக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் கற்றுண்டவர்களை விடுதலை ஆக்குற தேவன் ஒடுக்கப்படுற யாவிற்கு நீதி நியாயம் செய்கிற தேவன். அவருடைய இரக்கமும் நீதியும் நியாயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி தேவட மகிமைக்குள்ளாக தேவட காரியத்துக்குள்ளாக தேவட கிருபைக்குள்ளாக தேவட அற்புதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஒளியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடு கருத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி கர்த்தரை பாடி துதிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தை நாடும்படி விடுதலையும் களிப்போம் மகிழ்ச்சியும் மன ரம்யமும் மனக்குலத்திலே உண்டாகும்படி எழுப்புதலோடு அறுவடையோடு தேவனை சேவிக்கிற ஜனங்களாய் சகல ஜாதிகளும் கர்த்தருடைய நாமத்திலே கூட்டி சேர்க்கப்படும்படி பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி வழிகளும் சோத்திர வழிகளும் துதி பலிகளும் புகழ்ச்சி பலிகளும் கீர்த்தி பலிகளும் ராஜ்யத்தின் பலிகளும் ஆனந்த பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றியோடு துதிக்கிறோம்.
2: தருணங்கள் இந்த வாய்தவனுக்கு சோசனம் செலுத்தி நிகழ்ச்சிகளையும் அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நம்மை சந்திப்போம். சோஸ்ரம் தாப்பனே, இம்மட்டும் உங்களை நடத்தினே பினியசரே, உமக்கு நன்றி அப்பா. இனிமேல நடத்த நீதி மேனுவராய் நம் கூடவே இருக்கிறீங்க கதாவே. காலை முதல் கதாவே இந்த நாட்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்க ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. தங்க வானொலிக்காக விசேஷமாக நாங்க நன்றி செலுத்துறோம். தேசத்துல நீங்கள் இந்த வானொலியை முன்குறித்து தரிசனங்களை கொடுத்து வழிபாடுகளை கொடுத்து ஆயத்தம் பண்ணின இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த ஊழியரும் உரிய ஸ்தாபகருமான ரிஷி பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். கதாவே கூட இந்த வழி நடத்துங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஓடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா அனைத்து ஊழிய தாசுகளையும் நம்ம கரத்தை ஒப்புவிக்கிறோம். பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க அப்பா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தைக்கு நாங்க கத்தாவே உங்களோட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வித்து மகளை பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த செலுத்தி ஒப்புகளை விக்கிறோம். கத்தாவே காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க நடத்தி வந்தீங்க. மாலை நேரம் தகப்பனி ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்கள் கூட நடத்தி வந்தீங்கப்பா. இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சத்தின் பகுதி கூட நீங்க நடத்த போறீங்க. அந்த இமானுவேலரும் கூட இருக்கிறீங்க. அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நேரம் நீங்க தந்த நேரம், நீங்க பார்த்த நேரத்துல நாங்கள் பார்த்து கழிகூற உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய் இணங்க இனிய கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லா இணைப்புகளையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தருகிறேன் கத்தாவே. எல்லா இணைப்புகளையும் சரியாகவும் நித்தியாகவும் செம்மையாகவும் உடைய நாம மகிமைக்காகவும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். தடைகளை உடைத்து போடுவோம் இயேசுவின் நாமத்தினால. வெள்ள கருத்துக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து காரியத்து வாய்க்கப்படுற கத்தர், கத்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த நன்மையை நாங்கள் ருசிக்க அனுபவிக்க இந்த உள்ளங்கள் எல்லாம் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா, அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா நீங்க கிருப செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதி உடைய கருத்தை முற்றுமாய் தருகிறோம். ஆசீர்வதித்து பிறகு பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால தகப்பன் பாரதக கிருபைக்காய் சோஸ்தரிக்கிறேன். இணைந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணைய போற தேவதாசர்களையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையுங்கள், அலையுங்கள், ஒன்றாக சங்க வானொலிக்குள் நாங்கள் சங்கமிப்போம். கிறிஸ்து இயேசுக்குள் அமையன் பாராட்டின இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துறேன். சங்கீதம் 105 சங்கீதம் அங்கே 3 வசனம் இப்படி சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அதை தேடுகிற கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதக்காரர் சொன்னது போல 14 சங்கீதம் 10 வசனத்துல, இங்கே 105 சங்கீதத்துல அதே சங்கீதக்காரர் சொல்கிறார் 3 வசனத்துல, கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. எங்கள் இருதயம் அவருக்குள் மகிழட்டும். ஆமென். எங்கள் இருதயம் அவருக்குள் களைபிரட்டும். அப்படியாக நாங்கள் மகிழ்வோமா, தேடுவோமா உண்மையாய். ஆமென். உண்மையாய் தேடுவோம். தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற ஜாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட சமீபமாயிருக்கிறது அவனை உண்மையாய் தேடுவோம், ஒரு மனதோடு தேடுவோம். இணையுங்கள், அழையுங்கள், கர்த்தர் நாமத்தை ஒன்றாக சங்கமானடிக்குள் சங்கமித்து மகிழ்வோம். ஆமீன். இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாள் நிகழ்ச்சிகளானது எங்களுடைய நேரடி ஒளிபரப்பு யாவும் 6:30 இருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். இந்த நாள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். 6:30 to 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கு உடனே கடன் செல்ல போறோம். 7:30 to 8:00 வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில இணைந்து நாங்கள் செப்பிக்க போகிறோம் திறப்பின் வாசல்ல நின்று. அப்படியாக நாங்கள் 8:00 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துல செய்தியை முதலாவது எடுத்து வர சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இரண்டாவதாக செய்தியோடு இணைகிறார் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து. மூன்றாவதாக வார்த்தை வெளிச்சத்திலிருந்து செய்தியோடு இணைகிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசனா அவர்கள். இறுதியாக நாங்கள் முடிவுச்சவத்தை ஏறெடுத்து நன்றி செலுத்தி நாங்கள் மீண்டும் மறுவழிப்போடு இணைவோம். கர்த்தநாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர்பாராத கிருபைகளுக்காக நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பேர்ந்தால் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமல் என் சமாதான உடன்படிக்க நிலை பேராமல் இருக்கும் சுன கர்த்தர். அப்படியாக நன்றியோடு துதிப்போமா? துதிக்கிறோம் ஆண்டவரையுமே சோசரிக்கிறோம். நீர் பார நல்ல கிருபைகளுக்காக நன்றி நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற தூயாதி தூயவர், ஆயிரம் பதினாயிரம் பேர்கள்ல சிறந்தவர், வெண்மையும் சிவப்பும் மாணவர், வள்ளத்தாக்கிலேலி புஷ்பமே, ஊற்றுண்ட

ஆண்டவனே, நாங்க நாங்க தான் நம்பு நம்பிக்கை நங்கூரமே உமை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கும். நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, எபினேசரே உமை ஆராதி, இதுவரை உதவி செய்தீரே உமக்கு நன்றியான். இனிமேல் நடத்தையும் மேலே நம் கூடவே இருக்கிறீங்க கதா, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தரே பரிகாரியே, எங்கள் பட்சமாயிருப்பவர் அப்பா, எங்கள் முற்பதத்திலும் பிற்பதத்தில் நெருக்கி நேசிப்பவரே, முதுகரத்தை எங்கள் மேல் வைத்திருக்கிற முதுகரத்தின் நிலநிலங்களை மறைக்கின்றீரே. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன், அச்சரியமான அதிசயமான ஆலோசனை கத்தரே, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே கத்தா, உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன கத்த, ஆலோசனை தந்து நடத்தும் வழியா வீட்டுக்கு எடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். அழுக செய்யுங்கப்பா சோஸ்ரம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது,

விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலைபெயராது, கிருபை விலகாது சமாதானம் நிலைபெயராது, கிருபை விலகாதையா இசையா, கிருபை விலகாதையா. ஆமாண்டவர், உடைய கிருபை விலகாது. நீங்க கிருபையாய் தந்த இந்த நல்ல தருணத்துக்கா இந்த வாய் தேவனை சோசரிக்கிறாங்க. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர், மறவை கூட மதுரமாச்சின தேவர், உள்ள ஒரு நல்ல தேவன் கத்தார். நாளுமை நன்றியோடு உயர்த்துருவான். ஆதி வானங்கள் கொள்ளாதவர், மத்தியால வர்ணிக்க கூடாதவரே, உளவாயங்கள் தேவன் பெரியவர். அப்பாதவாய் தேவனை சோசரிக்கிறோம், நன்றியோடு எத்துறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூட

हालेलुया हालेलुया मीन பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே,

இருந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.

0: புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. எல்லா துதிகன மகிமை என்று வாழ்ந்தவனுக்கு சோசனம் படுத்துகிறேன். நன்றி. இதனாலே நாங்கள் சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் நாங்கள் சங்கீதத்தில் 147 சங்கீதம் 1 தொடக்கம் 11 வசனங்களை வாசித்து இதனுடைய நாமத்தை உயர்த்துவோம். சங்கீதம் 147 சங்கீதம் 1 தொடக்கம் 11 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்டு இஷ்டவிலை கூட்டி சேர்க்கிறார், இறுதியை நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமும் உள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாது. கர்த்தர் சாந்த குணங்களை உயர்த்துகிறார், துன்மாக்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளின் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் உப்படுகிற கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பின்னப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் எங்கள் மேல பிரியமாயிருக்கிறார். என் பிரியமே, என் பூரண ரூபவதியே, உன்னில் பலொன்றும் இல்லை என்று சொல்லி துணை மித்தியாலே கர்த்தர் அழைத்தார் அல்லவா. அதே போல நம்மையும் அழைப்பார் அல்லவா. உங்கள் பிரியத்தை பிரியமைப்போமா? பிரியமாய் அவர் அழைக்கும்படியாக அவருடைய கிருபைக்கு பயந்து அவர் காத்திருப்போமா? நம்மையும் பிரியம் உள்ளவர் என்று அழைப்பார். பிரியமானவனே என்று தானியில் அழைத்தார் அல்லவா, நம்மையும் அழைப்பார். ஆமே. கர்த்தநாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபம் பாடல் துதி கொடாக்கலாம் செல்வோம். உங்களோடு சிஸ்டர் கருணாவர்கள் இணைப்பிருக்கிறாங்க. இணைப்பிற்கும் சௌரி அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபங்கள் கூடாயும் பாடல் கூடாயும் கடன் செல்வோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஜெபம் துதி பாடல்களை உங்களோடு ஒரு
1: மனப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இன்னொரு நாளில் குடி கொடுத்து கர்த்தர் உண்மை பாடவும் துதிக்கவும் நேரங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தை என்னும் மண்ணாவையினால் நாங்கள் எங்களை சோதித்து ஆராய்ந்து அறியும்படியாய் கர்த்தர் எங்களோடு நித்தமும் பேசுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நீ அவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களிலுள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம். ஏசாயா 7 அதிகாரம். உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேட்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதன் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த ரேட்சியனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேட்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயும் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் இரண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயும் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டிய அழைப்பார். அவைகள் வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அக்காலத்தில் ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசீரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் இரண்டு ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணையை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணையையும் தேனையுமே சாப்பிடுவான். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெறிஞ்சிலுமாகும். தேசம் எங்கும் முட்செடியும் நெறிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே, முட்செடிகளுக்கும் நெறிஞ்சில்களுக்கும் பயப்படுவதனால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறோருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றெண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததுமல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடே அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களே எங்களுக்கு

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். Recording stopped.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978123. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 62:9 வாசிக்கலாமா? கீழ்மக்கள் மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயிலும் லேசானவர்களாமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்மக்கள் மேன்மக்கள் அப்படின்னு பாக்குறோம் இந்த இடத்துல இல்லையா. இது என்ன இந்த மாதிரி கீழ் மக்கள் மேன் மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தின் பிரகாரம் கீழ்மக்கள்னா கர்த்தரை தெரியாதவங்க, கர்த்தரை அறியாதவர்கள் கீழ்மக்கள். மேன் மக்கள்னா கர்த்தரை தெரிஞ்சவங்க, மேன்மையான காரியத்தை தெரிந்து கொண்டவர்கள். இவங்க ரெண்டு பேருமே பொய்யுங்கிறார் தாவீது. என்ன சொல்றாருங்க? ரெண்டு பேருமே பொய்யுங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, கீழ்மக்களா இருந்தவங்க தான் மேன்மக்களா மாறி இருப்பாங்க இல்லையா. ஆனா மாறின பிறகும் திடீர்னு அவங்களுக்கு கீழ்மக்களுடைய புத்தி வந்துடும். அதை கர்த்தரை அறியாதது போல நடந்து கொள்வார்கள். கர்த்தர் தெரியாதது போல பாவம் செய்வது, கர்த்தரை பார்த்தும் கர்த்தரை உணர்ந்தும் திரும்ப பாவ வாழ்க்கை திரும்ப போறது, அதுதான் கீழ்மக்கள் இல்ல. அந்த மாதிரி மாயான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்க, உலக வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, பொய்யான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் விரும்புகிற, எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் விரும்புகிற வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ அவங்க கடந்து போயிருவாங்க. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தரையே நம்பி வாழுகிற வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளாக ஸ்ட்ராங்கா இருக்கிற வாழ்க்கை, அதை விட்டுருவாங்க. அதனாலதான் மாயேங்கிறார், எல்லாம் மாயை. அவங்க ஒருவேளை தராசுல நிக்கப்பட்ட அவங்க எல்லாரும் மாயில ரொம்ப லேசானவங்க. ஒருவேளை தராசுல அவங்க எல்லாம் நிக்க வச்சா ரொம்ப லேசா இருப்பாங்கிறார். அப்ப வெயிட் இல்ல, வெயிட் இருந்தா தானே கீழே போறதுக்கு இல்ல. வேதத்துல ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சருடைய பையன் இல்லையா, பெல்ஷாஸ்தார், அவர் வந்து என்ன செய்வாருங்க, அவரு எல்லாம் எருசலேமில கொள்ளையடிக்கப்பட்டு பொன் பாத்திரங்கள் பொற பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதுல ஜூஸ், அதுல மதுபானத்தை ஊற்றி தன்னுடைய வீட்டார் மட்டும் இல்லை, தன்னுடைய வைப்பாட்டிகளும் அவரும் மற்றவர்களும் குடிக்க அதை என்ன செய்வாங்க, ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அவங்களாம் அதை குடிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கை உறுப்பு செவற்றில் தோன்றி எழுதும், மெனே மெனே தெக்கால் ஒரு பாசின் அப்படின்னு எழுதும். என்னன்னா, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு கொஞ்சம் குறை காணப்பட்டாயின்னு அர்த்தம். அவ்வளோதான், அவருக்கு அப்படியே இடுப்பு கீழே அப்படியே நகண்டு போயிடும், எல்லாம் இடுப்பு கீழே ஒன்றும் பெலன் இல்லாத மாதிரி ஆயிடுவார். அப்போதான் தேவனுடைய தாசன் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீ ரொம்ப நல்லா வந்தா நான் தராசில் நிற்கப்பட்டா நீ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாமல் போயிட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கத்துரை பிள்ளைகள், ஏன் பொற்பாத்திரத்தில் குடிச்சா அப்படி ஆகிடுமா? தேவனுடைய பொற்பாத்திரம், அதில் பொற்பாத்திரத்தில் வேதவசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா. தேவனுடைய பந்தியில், அது தேவனுடைய பந்தியில் வைக்கப்பட வேண்டிய பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பொற்பாத்திரங்கள், அதை எடுத்து அவன் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கோபம் தேவனுக்கு. இன்னைக்கு கத்துரை பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த பொற்பாத்திரம் மாதிரி தான். தேவனுடைய கையில இருக்கிற பொற்பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொற்பாத்திரம், பரிசுத்தமான பொற்பாத்திரம், அதை அவன் எடுத்து யூஸ் பண்ண பார்க்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமே. அந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம என்னைக்கும் கீழ்மக்களா மாறிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா நான் மேன்மக்கள் தான், நம்ம அறிந்த மேன்மக்களா நான் மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நித்தனத்தம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாளில் கர்த்தர் எங்க கூட பேசிருக்கிறீங்க, வார்த்தை முடியுது ஐயா, நாங்கள் கீழ்மக்களா இருந்தோம், எங்களை மேன்மக்களா மாத்தி இருக்கிறீங்க, ஆனா திரும்ப நாங்கள் கீழ்மக்களா மாறி எங்களை தராசில் வச்சா வேல்யூ இல்லாமல் போயிருக்கூடாது ஐயா. எங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்களே, அதை கத்திரங்கள் பெற்றுக்கொள்ள காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்கிறேன் கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினால் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கும்படி வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்களாய் சமாதானத்தை குலைத்து போடுகின்ற சத்துருவின் பல சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியாமல் நிலை குலைந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தரின் வார்த்தை இதோ, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் தருகிறேன் என்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் சமாதானத்தை இழந்து போனீர்களோ அவைகளில் தம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தையினாலும் தம்முடைய பயங்கரமான கரத்தினாலும் மீண்டும் மீட்டு தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆளுகை செய்த பொல்லாத வல்லமைகளை அதிகாரங்களை எப்படி நீக்கி போட்டார் என்பதை குறித்து தியானிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அத்தாலியாளை குறித்து பார்ப்போமானால், அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணுகின்றாள். அதன் பொருட்டு தேசம் சமாதானத்தை இழந்து காணப்பட்ட வேளையில் அத்தாலியாளின் அக்கிரம செயல்களுக்கு சரி கட்டும்படி அவளை கொன்று போட்டனர். அதன் பொருட்டு தேசம் சமாதானம் அடைந்தது என்று வாசித்தறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட உங்களின் சமாதானத்தை கெடுத்து போடுகின்ற அத்தாலியாளின் கிரியைகள் பல வழிகளில் உங்களை துக்கப்படுத்தி, குழப்பத்தை கொடுத்து, பிரிவினைகளை உண்டாக்கி, சரீரத்தில் பலவீனத்தை வியாதியை தந்து, சமாதானம் இல்லாதவர்களாக்கி, தேவ சமூகத்தை தேட முடியாதபடி ஆளுகை செய்கின்ற அத்தாலியாளின் ஆவிகளை கிரியைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் அளிக்கின்றார். இழந்து போன சமாதானத்தை, சந்தோஷம், மகிழ்ச்சியை மீண்டும் மலரச் செய்கின்றார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற தம் வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை முழுமையாக இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற அத்தாலியாளின் கிரியைகளை அழித்து போடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமீன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவரும் கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு 26:22. பிரியமானவர்களே, இங்கே பஸ்கா பண்டிகைக்கு முன் இயேசு தமது சீஷர்களை அழைத்து ஒரு நண்பனின் வீட்டின் மேல் அறையில் போஜனத்தை ஆயத்தம் செய்யும்படி அனுப்பினார். அவர்கள் போஜனத்திற்காக அமர்ந்த போது இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தமது சீஷர்களின் பாதங்களை கழுவினார். இயேசு தம் பாதங்களை கழுவ பேதுரு தயங்கி மறுத்தான். ஏன் அப்படி செய்தாய் என்றால், இந்த செயல் சீஷர்களுக்கு தாழ்மையை கற்பிப்பதற்காகவே. இக்கட்டான துன்ப நேரம் வருகிறது, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிடுவீர்கள் என்று இயேசு சொன்னபோது பேதுரு, நான் மட்டும் அப்படி செய்ய மாட்டேன், மரணம் வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். ஆனால் விடியற்காலையில் சேவல் கூவதற்கு முன் பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளித்தான். இருப்பினும் பேதுரு மனங்கசந்து அழுதான், மனம் திரும்பினான். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்தை ஆராய்ந்து உணர்ந்து மனம் திரும்புவது தேவனுக்கு பிரியம். இல்லையெனில் கிறிஸ்துவிடம் உங்களுக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். நாம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவோம். எப்பொழுதும் தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். மன்னிப்பை கொடுப்போம், மன்னிப்பை பெறுவோம். நாம் தாழ்மையாய் இருப்பதே உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தும். தேவகுமாரனின் தாழ்மையின் ரூபத்தை நாங்களும் அணிந்து அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க முயற்சிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 14ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாங்கள் எப்படியாக சொல்லுகிறோம். சங்கீதம் 119:49-50 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், நீ என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனை நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த இடத்திலே ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை நம்புகிற வேளையிலே அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்குள்ளே இந்த நாட்களை கிரியை செய்யும். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிற தேவனாய் இந்த நாட்கள் இருக்கிறதே. அங்கே சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அந்த வசனம் தினாக்களிலே அவரை நம்பும்படியாக அந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு விசுவாசத்தை உருவாக்குறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் அதை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கும். சாதாரணமாக கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று நம்முடைய நெருக்கத்தின் வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணி சில வேளைகளில் சில காரியங்களை செய்கிற வேளையிலே அந்த காரியத்துக்காக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஒரு வெற்றியை பெற்று தருவார். அதுதான் அந்த நம்ப பண்ணுகிற வசனம். அந்த வசனத்தின் மூலமாக நிறவர் நம்மை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் என்ன செய்யுமா, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலும் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுது. என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கிறது மட்டுமல்ல, உம்முடைய அந்த வார்த்தை என்ன செய்கிறதா, என்னுடைய ஆவியுடைய ஒரு உயிர்மீப்பை கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமுடைய வார்த்தையாம். இருவரும் கருக்குள்ள பட்டயமாம். எந்த கருக்கான பட்டயத்தை விடவும் இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே அப்படியான ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த வார்த்தை என்ன செய்யுமா, இந்த நாட்களே நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களே உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதம் 120 சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி காக்கிறார் என்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்று பாருங்கள், மரித்த லாசருக்கு ஒரு வார்த்தையை தான் இந்த நாட்களில் தேவன் அனுப்பினார். லாசருடைய சரீரத்திலே போய் மரித்த சடலத்திலே போய் கை வைக்கவில்லை. சொன்னார், லாசருவே எழுந்து வா என்று. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் எழுந்து வந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் வந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகளும் ஜீவனமுள்ள வார்த்தைகளுமாய் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நாங்கள் என்றைக்கு நம்புகிறோமோ அப்பொழுதே நம்முடைய சிறுமையிலே நமக்கு ஆறுதலும் ஒரு உயிர் மூச்சியும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் இந்த சங்கீதம் 49வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்துக்காக அடியேனை நினைத்தருளும் என்று. அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அவரை நம்ப பண்ண வைக்கிறதாக இந்த நாட்கள் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நோக்கி கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னை நினைவு கூறும் ஐயா, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய சிறையிருப்பை திருப்பும் ஐயா, உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னுடைய உபத்திரவங்கள் நெருக்கங்களை இந்த நாட்களில் சந்தியும் ஐயா, உம்முடைய வசனத்தை அனுப்பி நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில்

0: நாக்களிலே யாரையாவது நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கால் இருந்தாலும் சரி, ஆனால் வேத அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமும் உள்ளா இருக்கிற வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும். உங்களுடைய கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்களை இந்த நாட்களை நீக்கி வார்த்தை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நம்புங்கள். இந்த நாட்களில் இது ஒரு மதம் மாற்றம் அல்ல, இது இந்த நாட்களிலே ஜீவனுள்ள வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையின்படியே இந்த நாட்களில் நாங்கள் உங்களுக்கு இந்த நாட்களை அறிவிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த நாட்களில் விரும்பி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களே வாழ்க்கையில் ஒரு திருப்பம் இந்த நாட்களில் உண்டாகும், ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரர்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் பிரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வார்த்தையை விசுவாசியுங்கள். கடைசி காலத்திலே வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டும். ஆமென்.
1: Recording stopped.

அடுத்த வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போயிட்டு வருகிறோம். நம்ம ஏன் வேலை செய்யணும் போதிச்சேன். இரண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமா இருக்கிறதுங்கிறத இப்ப போதித்து வருகிறோம். அது ரெண்டு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒண்ணு, வேலை ஏன் கடினமா இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையைதான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தாரு, கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணும்ன்றது கடவுளுடைய நோக்கம் இல்ல. ஆனா இப்ப வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகி விட்டது. அதனால கடினமா இருக்குதுன்றத போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் மூணாம் அதிகாரத்துல ஆதியானத்துல 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதுல ஒண்ணு மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்படுற மறிப்பான்னு. அப்ப உலகத்தை மாத்திருச்சு. மனுஷனுடைய கண்ணோட்டத்தையும் மாத்திருச்சு. மரணம் இப்போ ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு.

0: போவார், கணக்கு எடுக்க வேண்டி வருகிறது, கண்டிப்பா சாக போற ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாயிடுச்சு. அதனால அதெல்லாம் இருக்கிறது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போறதுலையும் சரி, அதை நல்லா செய்யறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்றது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாகும், இங்கே வேற இதெல்லாம் அனுபவிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாகிடுது. அதனாலே வேலை கடினம் உள்ளதாகிறது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயணியர்கள் எத்தனை இப்போ பார்த்துட்டு இருக்கோம், பயணியர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயணியர்னா யாரு, வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பயணம் மனுஷன் பயணம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னார், ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்கத்துக்கும் ஸ்திரீங்கத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார்னு சொல்றாரு. உங்கத்துக்கும் ஸ்திரீங்கத்துக்கும் அப்ப ரெண்டு வகையான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்னு பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னுமே தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி, ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அது உருவாயிடுச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பிறக்கும் போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தோட அந்த சந்ததியை சேர்ந்தவனா இருக்கிறான், இன்னொன்னு தேவபக்தி உள்ள சந்ததியா அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவா பிறந்துச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்யறான், பறவை அங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாகிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது, அது காலங்களாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்ப வாழும்போது ஏன் பிரச்சனையை சந்திக்கிறோம் என்றால் பிசாசான பயன்படுத்தி பயன்படுத்தி பல தொழில்களை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். சர்ப்பத்தை உபயோகப்படுத்தப்படுறதா போச்சு. அங்க ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்ப நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவனுக்கு ஏஜென்டா பயன்படுத்துறதுக்கு சர்ப்பமும் தேவையில்லை. இப்போ வேற எதுவுமே தேவையில்லை, ஆளுமையும் அவைலபிளா இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும் கத்திற்காக கத்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு ஆயிரம் தடைகள் ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டுதான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கத்தருக்காக வாழும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காக வாழ்ந்துடுறாங்க பிரச்சனை இல்லாம இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது அதோட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆ, மனுஷனை ஒண்ணு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும் குலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கத்தருக்காக வாழ்றதுதான் வழி. அவன் ஆயிரம் பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம்னு வேலை செய்யுது, பாபத்தின் நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இருக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி, இது இன்னும் அதிகமா வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில வாழ்கிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழ்கிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நாலு உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம ஆயிரத்தி எட்டு தடைகள், அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் ஏற்றுறாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்டை மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நிய ரீமத்தில் அடிமையா போய் அந்நிய ரீமத்தில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால தாய்மையர் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போறோம், தானியல போறோம்னு அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவத்தை கட்ட போனவனுக்கு ஆயிரத்தி எட்டு தடைகள், அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜாட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க.
1: என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க, இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கனால ரெண்டு வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்தில் ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா. இவ மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும். ஆண் துணையே கிடையாது, ரெண்டு பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்க பார்க்கல, சிலர் கேட்கறாங்க எங்க கர்த்தர், அங்கதான் இருக்கிறாரு. நான் சொல்றேன் அங்கேயே தான் இருக்கிறாரு. உங்களுக்காக பேக்ரவுண்ட்ல அவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆபீஸும் செய்ய முடியாத வேலையை அவரு பிரமாதமா செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளவு கிராண்டா கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை, ரூத்தின் கதை, நீங்க வாஸ்து பார்க்கணும் பாருங்க. சின்ன கதை தான், ஆனா அவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்கை பண்ணி அவ்வாழ்க்கையை மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடவே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம் அதனால நான் இப்படிதான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது. கர்த்தர் ஒண்ணு கஷ்டத்தை உண்டாகிறது இல்ல, பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாகுது. அது உலகத்துல நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்துல. ஆனா கர்த்தர் மீட்பரா இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே வேலை செய்யறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்யறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்ப போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றான் வந்து கர்த்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் ரெண்டு காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையிலிருந்து ரெண்டு காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது மூணு பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்லை, ரூத்தின் தான் பேரு, புஸ்தகம் பேரு. இதுல மூணு பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த மூணு பேருடைய கதை, இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போனஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போனஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான், அவனை பார்த்துதான் கத்துக்கணும் முதலாளியா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னு டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையும் வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையும் வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்னு போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேணும் நாம் என்பதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனுடைய அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம் சொன்னா பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான், எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படிதான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம், ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன் எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னை வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்ல வெறும் ஆர்டர் கொடுக்கிறவனா இருக்கலாம். ஆனா அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்து கிட்ட சொல்றான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருவதிலே குடிக்கலாம். தண்ணி மோர்க்க ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள், ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்க மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பா நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமா நினைச்சு கேவலமா நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமா எண்ணினார்கள், அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனயனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்றான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வருவாங்க, அந்த தண்ணிலேயே நீயும் குடிக்கலாம், தயங்குறா குடிக்கலாமா குடிக்க கூடாதான்னு சொல்றான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோடு நடத்துறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்கோதுமையை தூற்றுகிற வேலையில ஈடுபடுகிறான். வார்கோதுமை தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறான் நம்ம வேலத்தில், அந்த களத்திலே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். பதினாலாம் வசனம் சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, அதாவது போவாஸ் என்ன பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவன் எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க, சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரன்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: சிஸ்டர் டாலி, மயங்கண்ணையா, பிரைஸ் லார்ட் மருந்து மயந்தண்ணையா,
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: ஆ, போட்டது இப்போ கேட்டதா உங்களுக்கு?
2: அவ்வளோ இதாக கிளியராக கேட்க பிரதர்.
1: இந்த ஆட் வந்து இந்த சாட்டர்டே சண்டே கிளியராக கேட்க இல்லையா?
2: இது நல்லா கேட்குது, செய்தி நல்லா கேட்டுது.
1: ஆ, செய்தி நல்லா கேட்குது,
2: நல்லா இருக்குது, கிளியராக இருந்தது.
1: ஓகே, நீங்கள் ஆயத்தப்படுத்த போகிறீங்களா? உங்கள்கிட்ட விடவா? நான்
2: இல்லை, 5 நிமிஷம் முதல் தாங்க, 5 நிமிஷம் முதல் ஒரு பாட்டு போட்டு தூங்குறேன்.
1: விளங்கலையா?
2: 4:55 ஓ பாட்டு ஒன்று போட்டு நிகழ்ச்சியாக தூங்குறேன்.
1: ஓகே ஓகே,
2: இப்போ 5 மினிட்ஸ் பிஃபோர் உங்களுக்கு 7:55.
1: 7:55 ஓகே, நான் இந்த ஆட்டை போடுறேன். இந்த ஆட் வந்து 5 மினிட்ஸ் வரும், உங்களுக்கு விளங்காட்டியும் இந்த ரெக்கோ பண்ணி கொண்டிருக்கும். அப்படியே நில்லுங்க.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: ஐயா, இந்த சத்தம் கேட்குதா?
1: ஓமாம், கேட்குதாம்மா.
4: ஓகே ஓகே.
2: டோலி பயந்துட்டீங்க போல இருக்கேன்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிரீஸ் வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷாக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 இலக்கங்களுக்கூடாக இணையும் போது நீங்கள் மும்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கழக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899781233. மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தன்னுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருவனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவோடு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

பாடல் ஆரம்பிய பகுதி பிறந்த மகேந்திர துதி ஆராதனை சுபா இல்லாங்க மிஸ்ஸாக ஒன்டாரியோ துதி ஆராதனை நிகழ்ச்சி பாச வானரையா ஜெர்மனி துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ் ஜபம் கனடா பொருளாதாரத்துக்காக சிஸ்டர் டொலி ஜபம் இலங்கை இந்தியா இஸ்ரேல் யுத்த பூமிக்காக சிஸ்டர் ஜெபின் என்று முதலாவது செய்தி கொடுக்க வருகிறார் பாஸ்டர் ஆண்டனி அப்ராம்.

சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி. ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் திறந்த நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகிறது.

आमेन आमेन आमेन। जपम செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே சங்கமா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபாச ஜப நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். நீரே உண்மையான தெய்வம் என்பது கண்டுகொள்ள இந்த சங்கமா வானொலி கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய நிகழ்ச்சியையும் சுவாமி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இறங்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உமது அபிஷேகத்தால் இறங்கும் ஆண்டவரே, ஐயா இந்த நிகழ்ச்சி சுவாமி சனி ஞாயிற்றுக்கிழமைகளே தொடங்கும் பொழுது இந்த உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டு உமது நாமத்தை மயப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இதில் கலந்து கொண்ட பிள்ளைகளை கத்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளில் சுவாமி இந்த நிகழ்ச்சி உமக்கு சுகந்த வாசனையாக நுகர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபி.

கடலையும் அதற்றினவரேயுமக்கு சோஸ்திரம். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீரே பிளந்தீரே உமக்கு சோஸ்திரம். ஆற்றை கால்நடையாய் உமது பிள்ளைகளை

ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீரே, ஜனத்தை வனாந்திரத்திலே நடத்தினீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே உமக்கு சோஸ்திரம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீரே, மாறாவின் தண்ணீரை

0: நாவியாம் வாக்களித்த தேவன் உண்மையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். இன்று சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியில் கலந்த வல்ல வருகிறார் நாதர். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இரண்டாவது நிகழ்ச்சியாக ஜபம் துதி ஆராதனை ஏறுக்க வருகிறார் மிஸ்ஸிஸ் ராகா ஒன்டாரியோ கனடாவில் இருந்து சிஸ்டர் சுபா இளங்கோ. அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சுபா இளங்கோ, பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தியம் வரையல சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ, மிஸ்ஸிஸ் ராகா டொரண்டோ ஒன்டாரியோ. சத்தம் வரையில அம்மா. இப்பொழுது துதி ஆராதனை பாடல் 10 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தொடருங்கள்.
1: சத்தம் வரையில கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்கம்மா.
2: நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் பரிசுத்தரே, உமக்கு நன்றி, நன்றி பரிகாரியே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி. இப்ப உங்களுக்கு ஓகேயா இருக்கா?
1: சத்தம் வரையிலையம்மா, காணாதுங்க.
2: அப்படியே நான் திரும்ப வரட்டாவ கட் பண்ணிட்டு இருக்க, திரும்ப வாரம் பிரதர் கட் பண்ணி.
0: அவர் மீண்டும் வருவார். நெற்றிலே ஒரு பிரச்சனை ஒன்று வளர்ந்திருக்கு, அவருடைய சத்தம் வெளிவரவில்லை. எனவே மீண்டும் வருவார், வந்து துதி ஆராதனை எடுப்பார். அவர் வெளியாகட்டும். நாங்கள் இப்பொழுது அவர் பாஸ்டர் வானொலியை அழைப்போம், அதன் பிறகு சிஸ்டர் சுபா அழைப்போம். பாஸ்டர்
1: ஓகே, சிஸ்டர் வந்துட்டா, சிஸ்டர் வந்துட்டா சத்தம் காணும், தொடருங்க.
0: சிஸ்டர் சுவாராம நிக்கிறீங்களா?
2: பிரைஸ் லார்ட் ஐயா,
0: பிரைஸ் லார்ட், தொடருங்க. துதி ஆராதனை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
2: நன்றி, நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் என்ற தூயவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதியான மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்தவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே உம்மை சோசரிக்கிறோம் அப்பா. பகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற சாவருக்கு நீ சமீபமாயிருக்கிறீரே கத்தார். அதற்காக உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கம் உள்ளவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்தவரே உம்மை நன்றியோடு சோசரிக்கிறோம் தகப்பன். நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவலோ ராஜாவே உம்மை சோசரிக்கிறோம். ராஜாதி ராஜாவா கத்தாதி கத்தா வரப்போறவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பன். தேனிகளின் கத்த நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கேராவிங்கம் சேராவிங்கம் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறவர்கள் கத்தாவில் உம்மை துதிக்கங்கள் அருமாப்படுத்தினீரே அப்பா. அப்போ அப்பொழுது இருந்தாலும் இனிமை பொழுதுங்களை கைவிட்டாலும் நீர் ஆண்ட உருக்கமான இறக்கங்கள் எங்களை சேர்த்துக் கொண்டு அதாவது சிநேகத்தானங்களை சிநேகித்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். உள்ளம் கையினங்களை வரைந்தவர் வளத்தாக்கிலே புஷ்பமே, உற்றண்ட பரிமள தைலமே, வேண வைத்தியரை கீழாத்தின் பிசின் தைலமே, காட்டுக்குள்ள கிச்சரி மரம் போன்றவரை அமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். வரலாக கவனத்தை நிற்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிரவை வேண்டுமே.

தகப்பனே உமை நன்றியோடு சொசைக்கிறான். உமக்கு அப்பான விசார், உமக்கு நிகரான விசார் ஆண்டவர். நீராயிரம் பதினாயிரம் பேரை சுதந்த பெண்மை சிவப்புமான பெரியவர் பெரியவர் அப்பா, நாங்கள் நடந்தாலும் படுத்தும் நாங்கள் சூழ்ந்திருக்கிறோம். எங்கள் முற்புறத்திலும் பிற்புறத்தில் நெருக்கி நேசி உமது கருத்தை எங்கள் மேல் வைக்கிறீர் அப்பா. எங்களுக்கு அனைவரும் எழுந்திருக்கிற அறிந்தவரே, தூரத்தில் எங்கள் நினைவுகள் அறிபவரே, உள்ளந்திரியங்கள் ஆராய்ந்தவரே, உண்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறங்களை காண்பவரே, காப்பவரே, கண்மணி போல பாதுகாப்பவரே, கோழிதன் குஞ்சல சட்டைக்குள் மறைக்கிறது போல எங்களை மறைப்பவர், தீங்க நாளில் கூடாரம் ஒழித்து மறைத்து வைத்து கண்மலை மேலங்கள் ஏற்கிறவர், உண்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு சொத்திருக்கிறது அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. ஒற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே.

இசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே, அண்ணல் கொண்டு உமக்காய் எழும்பிட, ஓ வல்லமை வல்லமை தாருமே. இசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம்.

இன்றும் செய்ய வேண்டுமே அப்போ சில நாட்களில்.

கால்கள் மேலே உச்சிடுமே உமக்கினியே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேக் அபிஷேக்.

புதத்தினாவி வந்திடுமே அந்தகார வல்லமைகள் அடங்கிடவே அக்கினியை போற்றிடுமே அந்தகார வல்லமைகள்.

முற்றிடுமே உமக்கிரியே, இந்த நாளில் உங்கள் மீது வல்லமையுடே, வல்லமை வல்லமை தாருமே, இயேசுத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அன்னல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே.

0: இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடைய அப்பா ஊற்று ஊற்று ஊற்று யாரும் எல்லாரும் வம்சமான சாபருமே நாவி ஊற்றுவேன்னு சொல்லி அந்த பின்மாலை மலை ஊற்றப்படட்டும் அப்பா. எல்லாரும் உமக்கு அழுபட்டும் எல்லா ஆத்து மக்களும் முடியதென்று சொன்னீரப்பா. உள்ளங்கள் சாவு மக்கள் நாம் தங்கும் என்று சொன்னீர். நாம் நாம் என் நாமத்தோடு ஆணையிடும் இந்த வாக்குத்தத்தை நிறைவருவதற்கு அன்று செலுத்துறமான எல்லா தூதி எல்லா கிணம் எல்லா வகை மக்களுக்கே தருகிறோம். விதியான வேலை போய் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார ஊழியர்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையை கரம் தாங்கி நடத்திட்டு நிகழ்ச்சி ஆசீர்வத்து இயேசுவி நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி.
1: சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சியிலே துதி ஆராதனை எடுத்தவர் சிஸ்டர் சுபா இளங்கோ மிஸ்ஸஸ் ஆகா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் வானரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்றாரியோ, அதற்கு பிற்பாரு சிஸ்டர் கலா நோர்வு. இப்பொழுது நாங்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து ஆராதனை துதி ஆராய் ஜபம் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச ஜப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகிறார் பாஸ்டர் வானரையா. அவர் நாங்கள் மயக்க கொடுக்க போறேன். அவர் வழிநடத்துவார். பிரஸ்டர் பாஸ்டரையா, பிரஸ்டர் வானரையா, மைக் ஓன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் வானரியா ஜெர்மனி. பாஸ்டர் வானரியா
2: சரி ஓகேயா? சொல்லுங்க ஐயா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபாசிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டீர்கள். இப்பொழுது துதி ஆராதனை இரண்டுக்கு உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன். என்னுடைய மைக்கை கூட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழிநடத்துங்கள்.
2: ஆமீன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமீன். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இரண்டாவது கிழமையிலும் இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே வேற நீங்க கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளையும் இந்த இடத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து துதிகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். நன்றி அப்பா. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை மகிமை

மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது

ஹலலூயா ஹலலூயா. என் இயேசு ராஜாவே, என் தேவாதி தேவனே, என் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு லேசான காரியம் ஐயா, நன்றி அப்பா. தேவா நான்

மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. ஓஹோ, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னை நடத்துவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.

தாகம் கொண்ட தேவஜனம் பானம் பக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாவல் கொண்ட தேவஜனம் பானம் பக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் நேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால் நீர் என்னோடு வரும் வதின

வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு

தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அது எதினால், அது எதினால்.

0: இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜெப கூட்டத்திலே உம்முடைய கரம்தானே கூட இருந்து தொடர்ந்தும் பெறுகிற ஒரு நிகழ்ச்சிகளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பு சகோதரர் மகேந்திரமையாவையும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே சாபகர் லெசியாவையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனையை ஏறெடுத்து பாடியவர் பாஸ்டர் வானையா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் கலா நோர்வே, அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி கனடா பொருளாதாரத்திற்காக ஜெபிப்பா. இப்பொழுது நாங்கள் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சியிலே சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். ஃப்ரம் ஒன்டாரியோ, ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
1: பிரைஸ். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். துதித்து ஆராதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட்டு பாடி
2: நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கத்த நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் அடைக்கலம், எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், பலத்த துருவம், பலத்த கோட்டை. நீதிமான் அதுக்கு லோடி சுகமா இருப்பான் சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய நாமம் ஆண்டவரே இந்த நாளில உயர்த்தப்பட, ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய வரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது

காண்பவர் அவர் என்னோடு வருபவர். அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். எனக்காக யுத்தம் செய்தே, எனக்காக ஜீவன் தந்தே, கல்வாரி சிலுவையிலே யாவையும் செய்தாரே. எனக்காக யுத்தம் செய்தே, எனக்காக ரத்தம் சிந்தி

உமக்கே என் ஆராதனையே, என்கே சுராஜனே, உமக்கே என் ஆராதனையே. அவர் என்னோடு இருப்பவர், அவர் என்னை காண்பவர், அவர் என்னோடு வருபவர். அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் ஆராதிப்பேன். எனக்காக உயிர்த்தெழுந்தேர், எனக்காக ஜீவிக்கின்றேர். என்னையும் உம்மை போல் உயிர்த்தெழ வைத்திடுவேர். எனக்காக உயிர்த்தெழுந்தேர், எனக்காக ஜீவிக்கின்றேர். என்னையும் உம்மை போல் உயிர்த்தெழ வைத்திடுவேர். எனது உள்ளம் நன்றியால் என்னாலும் உமை பாடும், எனது உள்ளம்

காண்பவர் அவர் என்னோடு வருபவர் அவரை நான் ஆராதிப்பேன் அவரை நான் ஆராதிப்பேன் எனக்காக ஸ்தலம் ஒன்றை ஆயத்தம் செய்திடுவார் மறுபடியும் வந்தம்மை தன்னோடு சேர்த்துக் கொள்வார் எனக்காக ஸ்தலம் ஒன்றை ஆயத்தம் செய்திடுவார் மறுபடியும் வந்தம்மை தன்னோடு சேர்த்துக் கொள்வார் எனதுள்ள

0: உமக்கே என் ஆராதனே, என் இயேசுராஜனே, உமக்கே என் ஆராதனே. உன்னதுள்ளம் நன்றியால் பொங்குலால் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தேவனே சோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, மகத்துவமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துறோம், உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியை எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உள்ள ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் துதி ஆராதனை இருத்தல் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன் டாடியோ. நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் கலா நோர்வே இல்லை கலந்து அவரை அழைக்க போறோம். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை ஓசஞ்சம நிகழ்ச்சியில் சிஸ்டர் கலா நோர்வே பேசுறோம். சிஸ்டர் கலா, மைக் ஓன் பாட்டுக்க. சிஸ்டர் சிஸ்டர் கலா நோர்வே, மைக் ஓன் பண்ணுங்கள். அவர் நோர்வே நாட்டிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா.
2: யா லிசன் சொன்ன வந்து போல இன்னொரு ஆளை கொடுங்க.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கலா அவரை வருவார். நாங்கள் தொடர்ந்து கனடா பொருளாதார தேவைக்காக ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் டொலி அவர்கள் வந்து கனடா தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறார். சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச நிகழ்ச்சியிலே அவரை அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் உச்சாமா வந்திருக்கு.

0: நாளில் கனடா தேசத்துக்கு பொருளாதாரத்துக்காக ஜெபிங்கள், ஜெபித்து ஒரு பாடலை பாடுங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இன்றைக்கு உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக அப்பா நாங்கள் யாவரும் உங்களுடைய கிருபையின் மூலமாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமேன் அப்பா. நீங்க எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. பலவீனத்துல பலன் கொடுத்து வழி நடத்துற தகப்பனே எமக்கு நன்றி. உலகத்துல எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, இந்த உலகத்துல உள்ள எல்லா விதமான பிரச்சனையிலும் பொருள் ஆராதனையில இருந்து ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே மக்களா பசி பட்டினிலையும் கேஸ் பிரச்சனையிலும் எல்லா விதமான பிரச்சனையும் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க தான் பெரியவராய் இருந்து யாவற்றையும் வெளிப்படுத்தி யாவற்றுக்கும் தேவையான உதவிகளை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் அப்பா. நீங்க நல்லவர், போதுமானவர், வல்லவர், வல்லவர் நிறைந்த கர்த்தர் அப்பா. உறுதியா நாங்க உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது ஆபத்து காலத்திலே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க இந்த பொருளாராதனை பிரச்சனையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. அப்பா, ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுதே எங்களுக்குள்ள பதில் கொடுக்கிற தகப்பன் நீங்க ஆண்டவரே அப்பா. இந்த பொருளாராதனை மத்தியில் ஆண்டவரே எப்படிப்பட்ட நிலப்பிரமாக இருந்தாலும் கர்த்தர் நீர் பெரியவர் என்பதை காண்பதற்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு பெரிதான விடுதலை கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். தண்ணீரை திராசரசமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு அது பெரிதில்லை ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறீங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னிய வாக்கு தத்தன்படி அப்பா நாங்க உங்களை உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது எங்களுக்கு நீங்க கேட்பதற்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நாங்க அப்பா கேட்பதற்கு முதலே நீங்க எங்களோட பிரச்சனைகளையும் பொருளாராதனை பிரச்சனைகள் நாட்டில ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள உள்ள அப்பா உள்ள அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் இல்லாம நடத்துற எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க. இப்பொழுது ஆண்டவரே அவர்களும் உங்களை அறியக்கூடியதாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அதன் எல்லா நாடுகளிலும் கனடா தேசத்துல இருக்கிற எல்லா ப்ரொவின்ஸ்லயும் ஆண்டவரே உங்களோட பிரசனத்தை அவங்க காணக்கூடியதாக நீங்க அற்புதம் செய்யற தகப்பன் அப்பா. இந்த பொருள் ஆராதனை உங்கள் மத்தியில வைக்கிறேன், மறுபடியுமாக வைக்கிறேன் அப்பா. உங்களுக்குள்ள அவங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு உங்களோட நாமத்தை உயர்த்திய ஒரு காலம் ஒருவரும் அழிந்து போகாத வண்ணமாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பிரிதான அற்புத செய்யுங்க. அவங்களுடைய கண்களை திறனுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களும் ஆண்டவரே உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு பிரிதான கிருபை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கறே அப்பா. உங்களோட அண்ணாதி ஸ்நேகித்தால் எங்களை இழுத்து கொண்டு இவர்களும் அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அற்றுதன் செய்கிறவர் அகிலம் படைத்தவரே மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தாரே, வல்லமை உள்ள தேவா அப்பா. நீங்க இவர்களுக்கு ஒரு வல்லமையும் பெல்லனும் சத்துவத்தையும் வெளிப்படுத்தி நீங்க இந்த பொருள் ஆராதனை பிரச்சனைகள் அப்பா உங்களுக்கு இது லேசான காரியம். உங்களோட கரத்துல நாங்க கொடுக்கும் பொழுது மனுஷரால முடியாதது நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. கூப்பிட்டேன், பதில் வந்தது. குறைகள் எல்லாம் நிறைவாக்கின தகப்பனே, இன்னமும் எங்கள் குறைகளை நிறைவாக்கி அவர்களுக்கு உங்களுடைய அண்ணாத சிநேகத்தை கொடுத்து உங்களுடைய அன்பை கொடுத்து உங்களுடைய இரக்கத்தை காட்டி உங்களுடைய கிருபையை கொடுத்து உங்கள் தயவு மூலமாக இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நெருக்கத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டார், விசாலத்திலே என்னை வைத்தார். மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் தற்றதா இருக்கிறது நலம் என்று கூறியபடி அப்பா நாங்க மனுஷரை நம்ப இன்னும் அதிகமாக உங்களை நம்பி நீங்க செய்யற புதிதான அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபிக்க நன்றி செலுத்தி யாவர எல்லா பிரச்சனையும் கூட கருத்தல் கொடுத்து ஜெபிக்கிறேன். மறுபடியுமாக ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்கு திட்டத்தின்படி நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமாக உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.
0: ஒரு பாடலையும் படியுங்களேன்.
1: ஓகே, நன்றி இயேசு. அப்பா, எங்களுக்கு இயேசு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும் உமது வார்த்தை ஒரு போதும் ஒழியாத ஐயா. நன்றி இயேசு, நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் பண்ணிடுவே, எங்களுக்கு நன்றி. அமேன்.

0: அமேன் அப்பா, நீங்க மாறாத தகப்பன் அப்பா. நாங்க உங்களுக்கு உங்களோட அன்பில இருந்து தூரம் போயினாலும் நீங்க அப்பா எங்களை உங்களுடைய அன்பின் மூலமாக எங்களை ரட்சித்து பாதுகாத்து கண்ணும் மணியும் மணியும் போல இந்த அபிஷேக ஊழியத்திலையும் வந்து நின்று எங்களுக்கு அபிஷேக மீட்டிங்கில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து தரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவற்றையும் எங்களுடைய கருத்தில் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற இயேசு நாமத்தினால கர்த்தருடைய நாமம் மட்டுமே உயர்வதாக என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் துதி பொருளாதாரத்துக்காக ஜெபித்த சிஸ்டர் டோனி ஃப்ரம் கல்கரி. சங்கமா வானொலியின் அபிஷேக ஆராதனை உபவாச ஜெப நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியை லெஸ்யூ பிரதர் ஆரம்பமாக்குற காரணம் தேவன் அவரோடு பேசி இப்படி ஒரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆரம்பம் கேட்டுக்கொண்ட நிமித்தம் லெஸ் பிரதர் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழிநடத்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த சங்கமா வானொலியின் மூலம் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருந்தார் கர்த்தருக்கு சோசம். அது மட்டுமல்ல, கடந்த 2 மாதங்கள் 8 புதிய ஊழியர்கள் இலங்கை இந்தியாவிலிருந்து 8 புதிய ஊழியர்களை தேவர்களுக்கு தந்தார். அவர்கள் சங்கம வானொலியின் வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்கிறார். அதுக்காக நன்றி சொல்வோம். இந்த சங்கமாக ஜெபித்துக்கள் தொடர்ந்து செய்தி கடந்து சொல்ல போறோம். அவர் செய்தி சொல்ல வருவார். அவர் வரும் வரை ஒரு பாடலை பாடுவோமா? அவர்

0: ஆமே. தொடர்ந்து சங்கம வானொலியின் அபிஷேக ஆராத விவாத ஜெபம் நிகழ்ச்சியிலே இன்று தேவ செய்தியை கொடுக்க வருகிறார் பாஸ் அஞ்சனிசில் அப்ராம் பிரைம் மினிஸ்டர்ஸ் லண்டன் மா நகரில் இருந்து அந்த ஊழியக்காரர் வந்திருக்கிறார். இன்றைய நாளில் இந்த ஜெப நிகழ்ச்சியிலே ஆவியானவர் அவருக்கு கொடுத்த செய்தியை கேட்க ஆவலோடு தாகலோடு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 210 நாடுகள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ் ஆண்டனி அப்ரஹாம்.
1: பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட் பாஸ், இன்றைய நாளிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறேன் சங்கம வானொலியின் சார்பிலும் அபிஷேக ஆராதனை உபாச நிகழ்ச்சியின் சார்பிலும் வரவேற்கும். இப்பொழுது பாச உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன், நீங்க வழிநடத்துங்கள்.
1: ஆமே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், நமக்காக யாவற்றையும் செய்தும் முடித்தவராயிருக்கிறார். ஆமேன். இந்த செய்தி நிச்சயமாய் இன்றைய நாளிலே நம் அனைவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படும். தேவனுடைய வல்லமைகள் இன்று நாள் முதல் இன்னும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். ஆமேன். தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ரோமர் 8:29 வசனத்தில் இருந்து வாசிப்போம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து முடிந்த வரைக்கும் வார்த்தைகளை எழுதி கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான காரியம். தேவ வார்த்தைகளை நாங்கள் சாதாரணமாய் எடுக்கக்கூடாது, நினைக்க கூடாது. அவற்றை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அப்ப நமக்குள்ளே தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். கவனியுங்கள் பிரியமானவர்களே, நமக்குள்ளே மிகவும் முக்கியம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை போலவே நாங்கள் செயல்படும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல அழைக்கப்பட்டவர்கள். இவைகள் எல்லாம் நடந்து முடிந்தாயிற்று. ஆமென். அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ஆக்குவார் அல்ல. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் அநேக ஜபங்கள் நாங்கள் ஜபிப்பதற்கு காரணம் ஆக்குமையா ஆக்குமையா, இப்படியாக நம்மை மாற்றுமையா மாற்றுமையா என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்தாயிற்று. ஆமேன். ஆகவே இப்பொழுது நம்முடைய காரியம் என்ன? அதை விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன். மரித்து போய்விட்டது, மரித்து போய்விட்டது, மரித்து போய்விட்டது என்று பார்க்காமல் இல்லை, தேவன் உயிர்ப்பித்து விட்டார், உயிர்ப்பித்திருக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். எல்லாருடைய கண்களிலும் லாசரும் மரித்து போனான், அவனுடைய சரீரம் நாறி போய்விட்டது என்பதான எண்ணமும் என்பதான நம்பிக்கையும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இயேசுவோ அப்படி பார்க்கவில்லை. இதுதான் ஆவிக்குரிய கண், இதுதான் தேவன் பார்க்கிற விதமாய் நாங்கள் பார்ப்பது. இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவே என்று அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து இவன் லாசரு மரித்து போனான் என்று கூட சொல்ல விரும்பவில்லை, வாயிலே அறிக்கை பண்ண விரும்பவில்லை. லாசரு நித்திரையாயிருக்கிறான், அவனை எழுப்பலாம் வாருங்கள் என்றுதான் அவர் சொன்னார். ஆமேன். அப்ப கவனியுங்கள், தேவன் எப்படியாக காரியங்களை பார்க்கிறார் என்று சொல்லி நாங்களும் பார்க்க ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண முடியும். ஜபத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும், செய்ய முடியும். ஆமென். அப்ப மிகவும் முக்கியமான காரியம் வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது முடிந்தாயிற்று, எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது, இப்பொழுதும் இன்னும் முடியவில்லை என்று நினைத்து நாங்கள் இன்னும் அநேக கிரியை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இவைகள் எல்லாம் செய்து முடிந்தாயிற்று. ஆமேன். அப்ப கவனிங்கள், எவர்களை முன்கிரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களை கவனியுங்கள், நீதிமான்கள் ஆக்குவது அல்லது ஆகுவது உங்களுடைய வேலை அல்ல, அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுதோ நாங்கள் விசுவாசித்தால், மாத்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், உன்னுடைய சகோதரன் மரித்து போனான் மரித்து போனான் என்ற எண்ணத்தை மாற்றி, தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், தேவன் உயிர்த்தெழுதலின் தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன் என்று நாம் விசுவாசிப்போமானால், அதைத்தான் அவர் மாத்தாளிடத்தில் எதிர்பார்த்தார், நானே உயிர்த்தெழுதல், இதை நீ விசுவாசிப்பாயானால் நீ இன்றைய நாளிலே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். பிரியமானவர்களை கவனியுங்கள், அநேக பீப்புள், அநேக ஜனங்கள் என்னிடத்தில் ஜபத்துக்கு வரும் பொழுது அவருடைய சரீரம் மரித்து போனது அல்லது அவர்களுடைய சரீரத்திலே சுகயினம் ஆளுகை செய்கிறது என்பதை பார்க்கிலும், நான் பார்ப்பது தேவனுடைய வல்லமை ஆளுகை செய்கிறது, தேவனுடைய சுகம் ஆளுகை செய்கிறது. ஆமென். அவருடைய ஜீவன் மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கிறது என்றுதான் நான் பார்த்து ஜெபிக்கிறேன், என்றுதான் நான் தியானித்து ஜெபிக்கிறேன். ஆகவே அற்புதங்கள் அதிசயங்கள் இலகுவாக உடனடியாக நடக்கிறது. ஆகவே எப்படி பார்க்கிறோம், ஒரு காரியத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பது மிக மிக மிக முக்கியமான காரியம். அநேக வேளைகளிலே நாங்கள் மரித்ததை பார்த்து கொண்டு ஆண்டவரே எப்படியாவது எழுப்பும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய ஐம்புலன்களும் சொல்லுகிறது, இது மரித்து போயிட்டு, இது தோல்வியில் இருக்கிறது, இது பிரச்சனையில் இருக்கிறது, இது வேதனையில் இருக்கிறது, இது போராட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதை வைத்து கொண்டு நாங்கள் எப்படியாவது உயிர்ப்பியும் ஆண்டவரை, எப்படியாவது கிருபை செய்யும் ஆண்டவரை என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டிய விதம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் இவைகள் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று. ஆமேன். சுகம் இனிமேல் தான் கிடைக்கும் என்பதல்ல, கிடைத்தாயிற்று. ஆகவே ஒரே ஒரு காரியத்தை தான் நான் செய்ய வேண்டும், அதோடு நான் இணைத்து கொள்வேனானால் என்னை அவர் செய்து முடித்த அற்புதங்களோடு அதிசயங்களோடு இணைத்து கொள்வேனானால் நிச்சயமாய் நான் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். அநேக வேளைகளிலே இவைகள் நமக்கு கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் அதிகமாய் நாங்கள் ஜெபம் பண்ணி, அதிகமாய் நாங்கள் அழுது குளறி கண்ணீர் விடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மாறாக இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். இவைகள் நம்மத்திலே நமக்குள்ளேதான் இருக்கிறது. ஆனால் இதை சரியாக புரிந்து கொண்டு அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாய் நாங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கவனியுங்கள், நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமேன் என்று சொன்னால் வெற்றி சிறக்க பண்ணினவருமாயிருக்கிறார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாக சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்தவராயிருக்கிறார். மகிமை என்று நீங்கள் எங்கெல்லாம் வாசிக்கிறீர்களோ அந்த இடத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்திருக்கும். அந்த இடத்திலே மரித்தவர்கள் எழுந்திருத்திருப்பார்கள். அந்த இடத்திலே சுகையினருக்கு சுகம் கிடைத்திருக்கும். அந்த இடங்களிலே தான் நீங்கள் பார்க்கலாம் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அற்புதங்கள் நடந்தபடியினால், அதிசயங்கள் நடந்தபடியினால், உயிர்ப்பிக்கப்பட்டபடியினால் அங்கே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இன்னொரு விதத்திலே சொன்னால் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு விதத்தில் அதை சொல்ல போனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விடுதலை அங்கே வெளிப்பட்டது. உங்கள் மூலமாய் தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய வரங்கள் நிச்சயமாய் வெளிப்படும். அது எங்கேயோ அல்ல, அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஆமேன். இதை நாங்கள் அநேக வேளைகளிலே புரியாமல் இருக்கிறோம். நாங்கள் வானத்திலிருந்து காரியங்களை பூமிக்கு இறக்குறதற்காக முயற்சி செய்கிறோம், ஆனால் அது ஏற்கனவே இங்கே நம்மிடத்திலே வந்து விட்டது, கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமேன். இதை புரியாமல் நாங்கள் இன்னமும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே எப்படியாவது என்ன செய்யும், பரலோக கதவுகளை துறந்து நமக்கு தாரும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. ரோமர் 8:31 வாசிக்கிறேன், கவனிங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் விரோதமானவன் யார்? அப்ப தேவன் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மாத்திரமல்ல, நம் பட்சத்தில் இருக்கிறார். இன்னொரு விதத்திலே சொன்னால் நம்மோடு கூட 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவரோடு இணைக்காமல் கூடிய மட்டும் நாங்கள் அல்லது கூடுமான வேளை அல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தை மாமிசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் தான் தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறோம். கவனியுங்கள், இந்தியா போன்ற தேசங்களிலே இந்த பவர் கட் என்று சொல்லுவார்கள் என்றால் அடிக்கடி என்ன செய்யும், அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போய்விடும். அப்ப அங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பவர் பேக் போல பேட்டரி, பெரிய பேட்டரியால் வாங்கி அந்த வீடுகளிலே ஸ்டோர் பண்ணி வைப்பார்கள். அப்ப இமேஜின் பண்ணி பார்ப்போம். இப்ப பார்ப்போம்னால் ஒருவர் வந்து என்ன செய்கிறார், பெரிய ஒரு ஜெனரேட்டர் என்ன செய்யப்பட்டிருக்கு அவன் வீட்டுல பின்பகுதியில ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு, 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்குது, அல்லது எலக்ட்ரிசிட்டி கட் வந்த உடனே அது ஓட்டோமேட்டிக்கா, சில பேர் அப்படியும் செய்து வைத்திருக்கிறார், ஓட்டோமேட்டிக்காகவே அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஏற்கனவே இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக அங்கே ஜெனரேட்டர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதே போலதான் பிரியமானவர்களே, எந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஜெனரேட்டரை பார்க்கிலும் அதிகமாய் எல்லாவற்றையும் ஜெனரேட் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆகவே இதை விசுவாசிக்க வேண்டும், நம்மோடு இருக்கிறவர் மகா பெரியவர், இவைகளில் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது. தேவன் சகலத்தையும் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். இனிமேல் தான் கொடுப்பார் அல்ல, அவர் இன்னும் கொடுக்கவில்லை என்று நினைத்து நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே அவர் கொடுத்து விட்டார். அவர் கொடுப்பதற்கு இனிமேல் அவரிடத்தில் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கவனிங்கள், வாசிப்போம் தொடர்ந்து. வாசிக்கிறேன், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப சொந்த குமாரனையே என்ன செய்யல, நமக்கு தகுதி இல்லை, நாம இன்னும் என்ன செய்யல, ஒரு பொறுப்புக்கு வரையில அல்லது பொறுப்பாய் நடக்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேல்மையான ஆசீர்வாதம் ஆகிய குமாரனையே அவர் கொடுத்தவர். இன்னொரு விதத்திலே சொன்னால் எங்களுடைய தகுதியின்மை இயேசு கிறிஸ்துவாகிய மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு அதால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எங்களுடைய பாவங்களினால் இயேசு கிறிஸ்துவாகிய மகா பெரியோர் ஆசீர்வாதம் நம்மளை வந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற வல்லமை அவைகளுக்கு இல்லை. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் கூட நினைக்கிறார்கள், இல்ல இந்த ஆசீர்வாதம் என கிடைக்காது, அந்த ஆசீர்வாதம் என கிடைக்காது, இல்ல தேவன் என்னை வல்லமையா பயன்படுத்த முடியாது, ஏனென்றால் நான் இன்னும் தகுதிப்படவில்லை என்று தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கவனியுங்கள், செஞ்சோரியன் நூற்றுக்கு அதிபதி அவன் வருகிறான். அவன் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வருகிறேன், உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய வீட்டுக்கு நீர் வருகிறதற்கு நான் தகுதி இல்லை. அப்ப தகுதி இல்லை என்பது உண்மைதான், ஆனால் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அவனை கவனியுங்கள், என்னுடைய வீட்டுக்கு வருகிறதற்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தை, எந்த தகுதி இல்லாதவனையும் தகுதி ஆக்குற அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. எந்த தகுதி இல்லாதவனையும் விடுதலை ஆக்குற அந்த வார்த்தை, சுகமாக்குற அந்த வார்த்தை, பலப்படுத்துகிற அந்த வார்த்தை, உயிர்ப்பிக்கிற அந்த வார்த்தையை அனுப்பும். அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய தகுதியை நம்பி செயல்படாமல் தேவன் எல்லா விதத்திலும் நம்மை தகுதியாக்கி இருக்கிறார். தகுதியாக்கினது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் கொடுத்தும் இருக்கிறார். அவருடைய குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆமென் என்று சொன்னால், எந்த நிமிஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எந்த நிமிஷம் குமாரனை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த நிமிஷமே குமாரனோடு கூட சகலத்தையும் பிதா கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகவே அவைகள் எங்கே இருக்கிறது? நம்மோடு கூட தான் இருக்கிறது. ஆமென். ஜோவான் 15 நாங்கள் வாசிப்போமானால், மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்த செய்தி நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் அங்கே கவனியுங்கள், ஏன் எங்களுடைய ஜபங்களுக்கு தாமதங்களும் தடைகளும் வருகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இங்கே வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாமலும் என் சினை மீறாமலும் இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இதுதாங்க ப்ராப்ளம். ஏனென்றால் எங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுகிறது என்றால், இன்னும் கொடுக்கலை, இன்னும் கிடைக்கலை, இன்னும் எனக்கு வரல. இந்த மென்டாலிட்டி தான் எதையுமே நமக்கு கிடைக்க விடாமல் தடை செய்கிறது. ரோமர்லே வாசித்தோம், இப்பதான் வாசித்தோம் 8 குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டான், ஆனால் கொடுக்கலை என்கின்ற எண்ணம் என்ன செய்கிறது? அந்த எண்ணம் தான் நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஏனென்றால் அது பொய்யினால் வருகிறது, பிசாசினால் வருகிறது அந்த எண்ணம். எனக்கு இன்னும் கொடுக்கப்படல, எனக்கு இன்னும் கிடைக்கல என்ற எண்ணம் பொய்யினாவி சொல்லுகிறது. ஆதாமுவால் தேவ சாயலாக தேவ ரூபமாக உருவாக்கப்பட்டார்கள், ஆனால் பிசாசு பொய் சொல்லுகிறான், நீங்கள் தேவனை போல ஆக வேண்டுமானா, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் தான் நடக்கும். அப்ப என்ன சொல்லுகிறான்? இன்னும் உங்களுக்கு கிடைக்கல, இன்னும் உங்களுக்கு நடக்கல என்று சொல்லுகிறான். இதைத்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம், அநேகர் அப்படித்தான் நம்புகிறோம். ஆனால் அப்படி நம்பாமல் இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. கவனிங்கள், நான் உம்மோடு கூடத்தான் இருக்கிறேன், உமக்காக ஊழியம் செய்கிறேன், உம்முடைய சொல்லை நான் கேட்டு நடக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று மூத்த குமாரன் சொல்லுகிறான். அதற்கு தகப்பன் கொடுத்த பதிலை கவனிங்கள். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த ரெவிலேஷன் இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அது இதுதான் எங்களுடைய பெரிய தடை. ஏனென்றால் இந்த ரெவிலேஷன், இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாய் வல்லமையாய் செயல்பட முடியும். இவைகள் கொடுக்கப்பட்டாய். ஆனால் கொடுமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, வாருமையா, தாருமையா, இதுதான் எங்களுடைய ஜபங்களாய் இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாய். ஹல்லேலூயா! அப்ப தேவன் இங்கே சொல்லுகிறதை கவனிங்கள். மகனே, இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் பார்த்தவர் சொல்லுகிற வார்த்தை, மகனே, மகளே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் உலகத்தின் முடிவு பரியந்தவன் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆமே, ஆகவே அவர் எங்களோடுதான் இருக்கிறார். அப்ப ஆசீர்வாதம், இங்கே அவன் தேடுகிற ஆசீர்வாதம், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டிய கூட நீர் எனக்கு கொடுக்கலே என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் அவர் சொல்லுகிறார், மகனே, என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், ஆகவே விசுவாசித்து பெற்றுக்கொள், விசுவாசித்து பெற்றுக்கொள். இது கொடுக்கப்பட்டாயிற்று என்று நீ விசுவாசிப்பாய், ஆனால் இன்றைக்கே தேவனுடைய மகிமையை காண்பா என்பதுதான் தேவ செய்தி. ஹல்லேலூயா! ஆகவே விசுவாசிங்கள், இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று. சுக இனத்தில் இருப்பீர்களானால் சுகம் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா! இப்படியாக நாங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்வோமானால் இவைகள் கொடுக்கப்பட்டாயிற்று, இவைகளை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் அதை அதோடு அந்த வார்த்தையோடு நான் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வேனானால் அந்த வார்த்தையின்படியே எனக்கு அப்படியே ஆகும். ஹல்லேலூயா! ஆகவே இதை விசுவாசிப்போம், இன்றைய நாளிலே விசுவாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையை நம்மால் காண முடியும். ஆமென். ரோமர் 10:6 நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? அப்ப கவனியுங்கள், நாங்கள் அநேக வேளைகளிலே என்ன செய்யும், இவைகளை எல்லாம் எங்களுக்கு செய்யும் செய்யும் செய்யும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறினவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏற பண்ணும்படி பரலோகத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உங்கள் உள்ளத்திலே சொல்லாதபடிக்கு என்று சொன்னால், இன்னொரு விதத்திலே சொன்னால், இதே காரியத்தை நீங்கள் உபாகமம் 30 வாசிக்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு பரலோகத்துக்கு போய் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி, அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த விடுதலை பரலோகத்தில் இல்லை. அதே சமயம் இவற்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சமுத்திரத்தின் அக்கறையிலும் இந்த ஆசீர்வாதம் இல்லை. அவைகள் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய நாவிலும் இருக்கிறது. அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற விடுதலை, நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற சகல ஆசீர்வாதங்களும், அது வரங்களா இருக்கட்டும், வல்லமைகளா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், அவைகள் பரலோகத்திலும் இல்லை, சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் இல்லை, அவைகள் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய நாவிலும் இருக்கிறது என்பதாக வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தை ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் விருதயத்திலும் இருக்கிறது. ஆமென். அதாவது தேவன் வாக்கு பண்ணின சகல ஆசீர்வாதங்களும் அல்லது சகல வாக்கு தத்தங்களும் ஆகிய அந்த வார்த்தை எங்கேயோ அல்ல, நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை என்ன? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயிலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து உயிர்ப்பித்தார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நாங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம், அநேகர் நாங்கள் சொல்லுகிறோம், ரட்சிக்கப்படுவாய் என்ற வார்த்தை மீட்கப்படுவாய், எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து மீட்கப்படுவாய். ஆமென். எப்பொழுதென்றால் இருதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணும் பொழுது. ஆமென். எதை நான் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார். ஆகவே எனக்காக, என்னுடைய மரணத்துக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு மரித்தது மாத்திரமல்ல, நான் வெற்றி சிறந்திருப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறார், புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் அவரை உயிர்ப்பித்தார் என்று நான் விசுவாசித்தார். அப்ப நான் அவரோடு மரித்தது மாத்திரமல்ல, அவரோடு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் மாத்திரமல்ல, அவரோடு கூட உன்னதங்களிலே பரலோகத்திலே இப்பொழுதே என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். இவைகளை நான் விசுவாசித்தால், என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நான் நாவிலே அறிக்கை பண்ணினால் நான் இப்பொழுதே பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல பிரியமானவர்களே, வீட்டிலே கரம் கட்டாயக போகும் என்று நான் அநேகர் நினைத்து என்ன செய்திருப்பார்கள்? பெரிய ஜெனரேட்டரை வாங்கி வைத்திருப்பார்கள். அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஜெனரேட்டராய் இருந்தாலும், அது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அது ஓடிக்கொண்டு இருந்தாலும், அதோடு கூட நான் கனெக்ஷனை உருவாக்காவிட்டால் அது என்ன செய்ய முடியாது? அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஜெனரேட்டர் எங்க இருக்கு? அவங்க கூடத்தான் இருக்கு, வேலை செய்து கொண்டிருக்கு. அது வேலை செய்யாம செத்து போன ஜெனரேட்டர் அல்ல, அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் நான் அதோடு கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தவில்லை. தேவன் செய்து முடித்தார் என்று வார்த்தையோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தவில்லை. மாறாக கரண்டை கட் பண்ணி விட்டார்கள், ஐயையோ எனக்கு என்ன இல்லை, வீட்டுல கரண்ட் இல்லை, வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம், பிரிட்ஜில் இருக்கிற சாமான எல்லாம் வேஸ்ட் ஆகி போய்விடும், நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று கவலைப்படுவதை பார்க்கிலும், இல்லை, ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்குது, ஆகவே பவர் இங்கேதான் இருக்குது, வர வேண்டிய பவர் இல்லாவிட்டாலும் இன்னொரு பவர் என்ன செய்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பவர் என்னுடைய வீட்டை பிரகாசிக்க பண்ணும் என்று அதோடு ஒரு இணைப்பை, அதோடு கொண்டு போய் வீட்டு வயர் கனெக்ஷனை நான் கனெக்ட் பண்ணினால் வீட்டுக்கு என்ன கிடைக்கும்? வெளிச்சம் உண்டாயிருக்கும். அப்ப எங்கே நாங்கள் எங்களுடைய சிந்தையை கனெக்ட் பண்ணுகிறோம்? ஓ, கான்மேன் இப்படித்தான், என்ன செய்யாது, எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தராது, எங்களுக்கு ஒருபொழுதும் சரியான வேலைக்கு எலக்ட்ரிசிட்டி வராது, ஐயோ நாங்கள் சுவற்றிலே வாழ வேண்டும், சரியான ஒக்கையிலே வாழ வேண்டும், ஏசி இல்லை, வீட்டில இருக்கிற பொருள் எல்லாம் பழுதா போகுது, அங்கே போக்கஸ் பண்ணுவதை விட்டு விட்டு, அதை சிந்திப்பதை விட்டு விட்டு, இல்லை, என்னுடைய வீட்டிலே பெண்ணாம்பூர் ஜெனரேட்டர் இருக்கிறது, அது ஏற்கனவே ஓடிக்கொண்டுதான் இருக்குது, அதிலே கனெக்ஷனை ஏற்படுத்தினால் என்னுடைய வீட்டுக்கு பிரகாசம் உண்டாயிருக்கும், எதையும் நான் இழக்கப் போவதில்லை என்று சொல்லி என்னால் சந்தோஷப்பட முடியும். அப்ப எங்கே நான் கனெக்ட் பண்ணுகிறேன், எதோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சுகத்திலே சாரி சுகஹீனத்திலே பிரச்சனையிலே வேதனையிலே துன்பத்தை பார்த்து அதோடு மாமிசத்திலே என்னை இணைத்து கொள்ளுகிறேனா, அல்லது தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், சகல வல்லமை மரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, ஆகவே இவைகளில் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கின்ற சத்தியத்தோடு கூட என்னை இணைத்து கொள்ளுகிறேனா, எதோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேனோ அதனிடத்திலிருந்துதான் வல்லமை பாய்ந்து வரும். ஆமென். அப்ப தேவ வசனத்தோடு நான் இணைத்துக் கொள்வேனானால் அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு வரும். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், சுவிசேஷம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. பட் ஆங்கிலம் இப்படியாக சொல்லுகிறது, கோஸ்பல் இஸ் அ பவர் ஆஃப் காட். அப்ப தேவனுடைய வார்த்தை அதுல என்ன இருக்கிறது, மகா பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்மை விடுதலை ஆக்குறதாய், உயிர்ப்பிக்கிறதாய், வல்லமையாய் செயல்பட பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஆனால் நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானா, அதுதான் முக்கியம். எதோடு எங்களை இணைத்து கொள்ளுகிறோமோ அவைகள் தான் நம் மூலமாய் செயல்பட முடியும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 10 வாசிப்போம். லூக்கா 10:1 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே 2 அனுப்பினார். அப்ப தேவன் என்ன செய்கிறார், 70 அனுப்பி வைக்கிறார். அப்ப 70 அவர் அனுப்பினபடியினால் போகிறார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும் நாங்கள் புறப்படவில்லை, நாங்கள் அதை விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் சகல வல்லமைகளும் சகல வரங்களும் எனக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசித்து செயல்படாமல், தாறுமாண்டவரே வரங்களை தாறுமாண்டவரே வல்லமைகளை தாறுமாண்டவரே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவர் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. பிரியமானவர்களே கவனியுங்கள், அவர் சிம்பிளாக சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், போய் என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி 70 அனுப்பி வைக்கிறார். கவனியுங்கள், அவர்கள் என்ன செய்யவில்லை, இயேசுவை முழுமையாய் 100% ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இப்பொழுது புதிதாக பிறந்தவர்கள் அல்லது புதிதாக விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன், ஆகவே புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசித்து புறப்பட்டு போகிறார்கள். போன பொழுது அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. 9 லூக்கா 10:9, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கவனியுங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அதுதான் சகலத்தையும் என்ன செய்கிறது, நடப்பிக்கிறது. ஆமென். ஆகவே என்ன செய்யுங்கள், போய் ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துவிட்டது, உங்களை மேற்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு சொல்லுங்கள், இங்கேதான் இருக்கிறது, எங்கேயோ அல்ல, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லுங்கள். சமீபமாய் எப்போதாவது என்றைக்காவது வருமல்ல, வந்திருக்கிறது. ஆமென் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. மாத்திரமல்ல, 17 வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்ப கவனியுங்கள், இந்த 70 பேரும் யார் என்றால், பிற்பகுதியிலே நீங்கள் ஜோவான் 6 அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசுவை குறித்து சரியாக, அவருடைய டீச்சிங்கை குறித்து சரியாக புரிந்து கொள்ளார்கள். நாங்கள் தேவனோடும் தேவன் எங்களோடும் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாத இவர்கள் இது சரிவராது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி போனவர்கள். அப்ப இயேசுவுக்கு தெரியும், இவர்கள் கொஞ்ச நாள் தான் என்னோடு இருப்பார்கள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு சகல வல்லமைகளும் வரங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இப்பொழுதோ நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு சகல வல்லமைகளும் வரங்களும் உங்களோடுதான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதை நாங்கள் விசுவாசித்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய வல்லமையை காண்போம். ஆமென். 18 வசனம், அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அப்ப கவனியுங்கள், தரிசனமாக காண்கிறார். என்றைக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுகிறாரோ அதோடு பிசாசின் வல்லமைகள், அதிகாரங்கள் என்ன செய்யப்படுகிறது? நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆகவே அவன் இனிமேல் ஒன்றுமில்லை, வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல, கவனியுங்கள், கமனி வல்லமை, சகல எத்தனை வல்லமை, சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எதுவுமே என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்துருவின் மேல், சகல வல்லமைகள் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுப்போம், இதை கூட ஒருக்க வாசிக்கலாம். மத்தேயு 10:1 அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல, கவனியுங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இனிமேல் தான் கொடுப்பார் அல்ல, அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஈவன் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்த ஒரு வரத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, சகல வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனியுங்கள், இது பெரியாவி, இது போகாது, இல்லை இல்லை, இது பெரிய வியாதி, இல்ல இல்ல போகாது என்பதாக எதுவும் இல்லை. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும், கவனியுங்கள், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருக்கிறார், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம் என்பது நம்முடைய விசுவாசம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய வல்லமை நம்மிடத்திலே இருக்கிறது. நான் சொன்னது போல பெரிய பவர்ஃபுல்லான ஜெனரேட்டர் நம்மோடு தான் இருக்கிறது. 24 மணி நேரம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டை கூட நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யுது, இந்த வயர்களுக்குள்ளால ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் சுவிட்ச் என்ற ஒரு கனெக்ஷனை நான் ஏற்படுத்தாமல், ஆண்டவரே நான் இருளுக்குள் இருக்கிறேன், ஆண்டவரே இருளே போ போ போ என்று நான் ஜெபித்து கொண்டு இருப்பேனானால் தவறு. மாறாக வெளிச்சத்தை கொண்டு வருவேனானால் இருள் தானாக ஓடி போகும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் எப்படி போக்க முடியும் என்றால், வெளிச்சமாகிய தேவனுடைய வசனத்தை இருதயத்திலே விசுவாசித்து நான் நாவினால் அறிக்கை பண்ணுவேன், ஆனால் இருள் நம்மை விட்டு ஓடிப்போ. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் அல்லது ஜாக்கோப்பு 4:27 வாசிக்கிறோம், தேவனை சார்ந்திருந்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கிரிக செய்கிறதை விட்டு ஓடிப்புவான். தேவனை சார்ந்திருந்து என்றால் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையை வாசிப்போம். சாரி, யோவான் 4:7 நான் இதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். எபேசியர் அதை நீங்க வாசிக்கலாம், 4:27. அங்கே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் சாரி பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புங்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய வார்த்தையோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் கனெக்ஷன் இல்லாமல் பிசாசை எதிர்க்க முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையோடு நான் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு என்றால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாய் நம்பி விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேனானால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா வல்லமை வரங்களும் உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு உங்களுக்குள் இருப்பாரானால் சகல வல்லமை வரங்களும் உங்களோடு தான் இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம் இங்கே அங்கே அல்ல, உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். ஆகவே நமக்குள் இருக்கிறது என்று விசுவாசித்து தேவன் சகல வெற்றியும் எனக்கு கொடுத்திருக்கிறார், சகல வல்லமை வரங்களையும் கொடுத்திருக்கிறார், இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசித்து இதயத்தில் விசுவாசித்து பேசுங்கள். நீங்கள் பேசுகிற ஜீவன், நீங்கள் பேசுகிற ஆசீர்வாதம், நீங்கள் பேசுகிற விடுதலை நிச்சயமாய் உங்களையும் நிச்சயமாய் மற்றவர்களையும் நிச்சயமாய் தேசத்தையும் மேற்கொள்ளும். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஈவன் நீர் கிதியோனை பார்த்து சொன்னீர், உனக்கு இருக்கிற இந்த பலனோடு உன்னோட இருக்கிறவர் நான் அல்லவா என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆகவே கிதியோன் ஒரு வேளை எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், எனக்கு நிறைய பலன் தேவை ஆண்டவரே, எனக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கு ஆண்டவரே, இதை வச்சு நான் என்ன செய்கிறது ஆண்டவரே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நீர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய பலனின் படி அல்ல, உங்களுடைய பலனின்படி அல்ல, தேவனுடைய பலனின்படி, தேவனுடைய கிருபையின்படி, தேவனுடைய வல்லமையின்படி அற்புதங்களும் அதிசயங்களும் இன்றே மேற்கொள்ளும். ஆகவே உனக்கு இருக்கிற இந்த பல

0: ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பதாக. இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள் நீர் இருக்கிறபடினால் இவர்களுடைய சரீரங்கள், இவர்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய எதிர்காலங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, மேற்கொள்ளுவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களை தொடருவதாக, அதிலே பலிகி பெருகுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஆபிரகாம், அருமையான வழிபாட்டை மிக தெளிவாக வேதாம ரீதியிலே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ரோமர் 8:29-30, 31-32 இந்த வசனங்கள் விளக்கம் மிகவும் அபூர்வமாக, இதில் அநேக காரியங்களை இன்னும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் நீதிமான்கள், தேவனங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜெனரேட்டரை வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி வசனத்தை தொடுத்தது மிகவும் ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, ரோமர் 10 போன்ற வசனங்களை எல்லாம் கொடுத்து, அதாவது தேவன் எங்களுக்கு சகல அதிகாரத்தை தந்திருக்கிறார். சகல வியாதியை துரத்தவும் அதிகாரம் அதிகாரத்தினால் பாதிக்க வேண்டும். நாங்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சகல வல்ல வரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. வார்த்தையின்படி, வேதாமர வார்த்தையின்படி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை எனக்கு கூட எல்லா வரங்களும் இருக்கின்றது. வியாதியை துரத்தம் சகல அதிகாரத்தை நந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பாய்ப்பது எங்கள் பொறுப்பு. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீர்கள், மிக ஆச்சரியமா இருந்தது. உங்களுடைய செய்தியிலிருந்து, ரோமர் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டோம் பாஸ்டர். அதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் அபிஷேக ஆராதனை உவாச தேவன் நிகழ்ச்சியில் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் லண்டனில் இருந்து. கர்த்தர் அந்த ஊழியங்களை ஆசிரியப்பதாக தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். காரணம், நேரம் நெருங்கி விட்டது. இன்றைய நாளே கலந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள், தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த ஊழியர்கள் தேவன் ஆசிரியப்பாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கம வாழையின் அம்சு ஆராத நிகழ்ச்சி ஆசீர்வாதத்தை தந்த கிருபைக்கு அவருக்கு நன்றி. அண்ணே,
2: இறங்க வேண்டுமே,
1: தொடக்கம் முடியும் வரை
2: வைராக்கிய
1: எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நிகழ்ச்சி ஆசீர்வதி தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கு அவருக்கு நன்றி. இன்றைய வார்த்தை எங்களை தொட்ட கிருபைக்கா நன்றி. ஆண்டவரே, ரோமர் அதிகாரத்தின் ஆழமான சத்தியத்தை இன்று எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். பொக்கிஷத்தை கேட்க செய்தீர்கள். அந்த கிருபைக்கா நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து சுவாமி, ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில அதிகார மேலே நடக்கிற நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்கான நாளைய தினத்துல இதே நேரத்தை ஆசிரியத்தார் என்று கலந்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொடுத்த பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பரலோகத்திலே ஆமென்,
3: ஆமென். மதுரையா, ஹலோ, ஓகே. மதுரையா, பாஸ்டர் ஏப்ரஹாம் கொடுத்த அவரோட வார்த்தையில கர்த்தர் என்ன மெய்யாவே தொட்டார். என்னன்னா, அந்த வார்த்தையில எங்களுக்கு எவ்வளவோ அவருங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் அந்த வார்த்தையில சில நேரத்துல நாங்க சந்தேகப்படுறோம், பயப்படுறோம். கர்த்தர் எனக்கு இதுக்கண்டு அழைத்தாரான்னு கேள்விகள் எல்லாம் பிசாசு கொண்டு போடும். சில நேரம் முன்னேறுவதற்கு தடையில நிற்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் பாஸ்டர் ஏப்ரஹாம் மூலமாக வார்த்தையில் கொடுத்த எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் இந்த அபிஷேகத்தின் மீட்டிங்கை இன்னும் அதிகமாக அநேகரை கொண்டு சேர்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமான ஊழியக்காரையும் கொடுத்து ஆசீர்வதி

0: சொல்லுகிறார் என்று கூறி பாஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன். ஐயா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன், வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துறதுக்கு தந்த கிருபைகளுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமே அவருக்கு. இருந்தும் பிரதர் லெஸ்லி இரவும் பரவாக 24 hours மேபி அவர் ராத்திரி எல்லா கூட்டங்களும் முடியவே 10:30 பிறகு இருந்து எல்லாம் செய்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி காலமா விடிய 4 மணி 5 மணிக்கு எழும்பி கர்த்தர் அவரையும் நடத்தி கொண்டு வர்ற அந்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்தி அவரையும் கர்த்தரே நாமத்தின் மூலமாக வாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம்.
1: முடித்து 12:30 காலையில இந்த காரியங்களை ஆயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே ஊழியங்களோடு ஆராதனைகளோடு வழிநடத்திய ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். எங்களுடைய அவர்கள் கூட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும்
2: வைராக்கிய வாஞ்சையோடு உமக்காய்
3: கிளியர் இல்ல பிரதர்.
0: சுகிருதா
1: இணைந்திருக்கிறார் ராலியிலிருந்து, அவருடன் பேசுங்கள். உங்களோட மைக் எடுத்து விடுங்கள் ஐயா. மகேந்திரன் ஐயா உங்களோட மைக் எடுத்து விடுங்க. Praise the Lord, Sister Suvirtha. Praise the Lord.
4: Praise the Lord. Praise the Lord.
1: Amen. Amen. இன்றைய நாளிலே இணைந்திருக்கிறீர்கள் எங்களுடைய நேரடி நிகழ்ச்சி. இந்த வேளையிலே நிறைவு பெறுகிறது. ஆனாலும் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே அதாவது 2 மணித்தியாலத்துக்கு முன்னதாக நாங்கள் துவங்குகிறோம். உங்களுக்கு இணைய முடியுமானால் இணையுங்கள். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய ராலி பகுதியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூட ராலிக்கு கிட்டத்தான் பல தடவைகள், அதாவது என்னுடைய சிறு வயதிலே, அதாவது 20 வயது வரை நான் நிற்கிறேன், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்தில் வருவோம், ஒவ்வொரு கிழமையாதல் வருவோம். எனக்கு பல உறவினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுடன் தனிப்பட்ட ரீதியில் பேசிக்கொள்கிறோம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். மைந்தன் ஐயா, உங்களோட மைக்கை எடுத்து விடுங்கள் ஐயா.
3: அராலி ஜாஃப்னா ஸ்ரீலங்காவிலிருந்து முதல் தடவையாக இந்த பாசுரமா தொடர்பு கொண்டிருக்கிறார். இவர் அராலி இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒரு பாசுரமா. என்னுடைய அழைப்பை ஏற்றி இந்த சகோதரிக்கு நான் செட் பண்ணியிருந்தேன். அம்மா செய்தி தொடர்ந்து கொண்டு போவது வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த நேரங்கள் சரியில்லை. இப்போ எங்களுக்கு 6:41, தொடர்ந்துள்ள 9:41, ஸ்ரீலங்காவில் இப்போ 8:00 இருக்கும். 8:00 இந்த நேரங்கள் வித்தியாசம். எனவே சிஸ்டர் பாஸ்டர் சுகிருதா, நாளைய தினத்து ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில தொடர்ந்துபடி 8:00 ஆரம்பமாகுது. நீங்கள் கலந்து கொண்டு துதி ஆராதனை செய்யலாம். நாங்கள் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு துதி ஆராதிக்க 10 நிமிஷம் தருவேன்னு உங்களுக்கு நான் செய்தி போட்டிருந்தேன்.
1: 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. இப்ப உங்களுக்கு 7 மணி ஆகுது. 7 மணி இல்ல கூட ஆகுது, 7:15 ஆகிவிட்டது. ஆமாம்,
4: 7:15.
1: கத்திர தாமே ஆசீர்வதிப்பாராக. ஐயா என்னத்துமா சொல்லி முடியுங்க.
3: ஓகே சிஸ்டர், சந்திப்போம். இல்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா சிஸ்டர்தா?
4: இல்ல இல்ல, ஓகே, நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம் கட்டாயம். உங்களோட நாங்கள்
3: ஆமென்.

0: Recording stopped.
1: ஐயா நிறைவு கொண்டு வந்துட்டீங்களா? ப்ரைஸ் லார்ட் ஐயா, கேட்குதா நான் சொல்கிறது?

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்
1: ஆராதித்திடுவேன், என்னேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், என்னேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சருக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு, நான்

0: ஹலேலூயா. ஆண்டவரே சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மட்டுமாக ஆண்டவரே சுத்திகளினோடாக உம்முடைய நாமத்தை நமஸ்கரிப்பதற்கு தந்த உம்முடைய மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவரே, துக்கமா இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி, இழக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாம் இருக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆராதிக்கும் பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி, உண்மை ஆராதிப்பதற்கு தந்த ஆண்டவரே சுவாமி, இந்த நமஸ்கார நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம்
1: சங்கமம், சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

குடையிலிருந்து வீரது வரை வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து வரும் காலங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் தகப்பனே. நீர் இல்லாவிட்டில் எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே நாங்கள் என்றோ இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மறந்திருப்போம் ஆண்டவரே தகப்பனே. ஆனாலும் நீர் எங்களை மீண்டும் மீண்டும் தூக்கி எடுத்து தேற்றி ஆற்றி அரவணைத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா இந்த சங்கமம் கிறிஸ்தவானிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சார் லெஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக அவங்களை செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த உலகத்தை செய்யவும் அப்பா ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக நீர் கூட்டி சேர்த்த ஒவ்வொரு ஆத்மாக்களோடு அவர்களை உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அண்டவரே அப்பா தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழி நடத்துறது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்த வேண்டுமாக ிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல் மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை தொகுத்து வழங்கும்படியாய் பலமும் சக்தியும் நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அன்னவரையே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சாரி சுபாலங்கா அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் சௌரிக்கு தேவையான பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்துருங்க. அவர்கள் கடந்து போகிற இடங்களில் கத்தாவே உம்முடைய ஆத்துமாக்களுக்கு கத்தாவே அவர்களை நீர் முடிவாத்தை நாளை பொதித்து விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் சாரி டோலிக்காகவும் சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காகவும் சாரி கிரேசுக்காகவும் சாரி மேரிக்காகவும் கூட செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வருகிற அந்த பிள்ளைகளையும் உம்முடைய கிருபை நாளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்காண்டவரே. அப்பா துதி கன மகிமை எல்லாம் உம்முடைய நாமத்துக்கே செலுத்துகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே யுத்தத்துக்கு போகும் முன்பாக அப்பா தகப்பனே உமக்கு முன்பாக யூதா குலத்தை துதிகளை சொல்லி வரும்படியாய் கத்தாவே அவர்கள் ஆயத்தப்படுத்தி அநேகரை உம்மை துதிக்கும் போது அங்கே விடுதலையை உண்டாக்குறவராயிருக்கிறீர் கத்தாவே. அது போல சௌதரிகளை நீ கூட்டி சேர்த்திருக்கிறேன். உம்முடைய துதியை சொல்லி வருகிறவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் அப்பா துதிக்கும் போது எரிகோம் மதில்கள் வீழ்ந்தது போல கத்தாவே அநேக ஆத்துமாக்கள் எல்லா சாப கட்டுகளும் நீங்கி விடுதலை அடைய செய்யும் வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து சௌரியலை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, தேவைகளை சந்தித்தருங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய அபிஷேகம் அரங்கட்டும். ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கும் போது அநேக ஆத்துமாக்களை அவர்கள் கொள்ளை பொருளாய் பெறும்படியாய் அவர்களையும் வழி நடத்துங்க. அப்பா அவர்களையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை நாளை மூடிக்கொள்ளுங்க. சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் கத்தாவே பிசாசானுடைய தந்திரங்களுக்குள்ளே பிள்ளைகளை இழுத்து கொண்டு புகாதபடி உம்முடைய கிருபையினாலே அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீண்டும் சபைக்கு கொண்டு வாங்க. ஒன்று சேர்ந்து உண்மை துதிக்கும்படியா எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறவர் நீர் கத்தாவே. தகுப்பினி உம்முடைய வருகையிலே ஒருவரும் கத்தாவை கைவிடப்படாதபடி எல்லாரையும் மீண்டும் கொண்டு வந்து உம்முடைய சபையிலே சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சபையுடைய கார ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இவாஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். துன்பப்படுத்துறவர்களை உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் கத்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு ரட்சிப்பை காண்பீங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களுடைய சபைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக் செபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை உம்முடைய பாதப்படிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்படியே அந்த ஜனங்கள் உமக்கு எதிராய் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமை நீர் தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே. விக்கிற ஆராதனைக்கு உள்ளாக இருந்த அந்த குடும்பத்தை கத்தாவே நீர் பிரித்தெடுத்து கானான் தேசம் வரை வழி நடத்தி சென்றது போல அந்த ஜனங்களை இதுவரை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வழி நடத்தும்படியாய் எல்லா
பயங்கரங்கள் இருந்தும் விடுதலையாக்கும்படியாய் குடும்பம் குடும்பமாய் இஸ்ரவேல் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னும் அயல் உள்ள ஒரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், ஈரான் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், காசா மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும், உம்முடைய சத்தியம் அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போகட்டும். பெண்கள் குழந்தைகளை கத்தாவை அடிமைகளாக்குற அந்த இடத்திலே கத்தாவை அவர்களுக்கு நிறைந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகரை சொந்த இனத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த ஈரான் தேசத்து ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விடுதலையை கொடுக்கிறவர் நீர். சத்தியத்தை அறியும்படி ஆய் ஊழியங்களை பெருகப்படுங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க, ஆசிர்வதிங்க, இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஆபிரகாமின் சந்ததி கைவிடப்படாதபடி உம்மால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததி கத்தாவே, உமக்கு எதிராய் கிளம்பி இருக்கிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் போதனைகளுக்கும் தங்களை இட்டு செல்கிறவர்களை நீர் மனம் திரும்ப பண்ணும்படி ஆய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவை கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்கிறவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானமாய் மக்களை ஆளும்படியாய் இருதயங்கள்ல பேசுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே உம்முடைய சத்தியம் பரவட்டும், ஊழியங்கள் பெருகட்டும், ஆசிர்வதிங்க, ஜனங்களை விடுதலையாக்குங்க, விக்கிற ஆராதனைகள் இருந்து பிரித்தெடுங்க ஆண்டவரே. ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சிறையில் இருக்கிறவர்கள், வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள், போதை வசதிக்கு அடிமையாகிறவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுதலையாக்குங்க. சத்தியத்தை அறியும்படியாய் அப்பா ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துங்க, அவர்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் போதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியத்தை ஒருவன் சொன்னால் கேட்கும்படியாய் அவர்களுடைய செவிகளை கத்தனை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய ரட்சண்யம் அவர்களோடு கூட எப்போதும் இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். கைவிடப்படாதபடி, நரகத்துக்கு போகாதபடி கத்தனீர் எல்லாரையும் பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: ஸ்லோர் அருமையான பாடல்களுக்காக பாடி தாடி நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் பாடுபட்டு ஜெபித்தீர்கள். அப்படியா ஜெபித்து துதித்து உங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதித்து உங்களை உங்கள் குடும்பத்தோடு எங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாக கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்றி சிஸ்டர்.
1: Amen. God bless you too, sister.
0: Amen. God bless you. Amen. ஆமீன் ஆமீன். கர்த்தர் நல்லவர், பெரியவர், எங்கள் மாறாதவராயிருக்கிற இந்த நாளில் நாங்கள் அடுத்ததாக துதி பாடல் கூட கடன் செல்ல போறோம். உங்களோடு சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் நினைப்பிருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து துதித்து ஜெபிப்போம். மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியா நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். தேவனை பாட்டினால் உயர்த்த உங்களோட நாங்கள் ஒரு மனப்படுகிறோம். துதிங்க சிஸ்டர்.
2: நன்றி தகப்பனே, நன்றி. இந்த நாளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்த சர்வ வல்லவர், மகத்துவமானவர், மகிமை நிறைந்த என் தேவன், உம்முடைய நாமம் அதிசயம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை சிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை. ஆண்டவரே நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பாண்ட எப்பொழுதும். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ இந்த தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பூட்டும் வார்த்தை ஆண்டவர் மனுஷன் பிழைப்பான் என்று சொன்ன தேவன் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் அவங்களோடு இணைந்த ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் துதிப்பாடலுக்கு ஊடாக தேவன் ஆவியானவர் வழி நடத்துறதுக்காக நன்றி.

என் உள்ளத்தின் வாஞ்சையாம் உமக்காய் வாடுவதே, என் இதயத்தினே கமையாம் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடன்

வானங்களுமதே சிங்காசனம் இந்த பூமியும் முந்தன் பாதபடே சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே வானங்களுமது சிங்காசனம் இந்த பூமியும் முந்தன் பாதபடே சர்வலோகமும் பணிந்திடும் சகல

நாம் உயர்ந்தவர் உன்னதர் ஆண்டவர் உம்மோ உயர்த்துவதே ஆண்டவர் எங்கள் உள்ளத்தின் வாஞ்ச உயர்ந்தவர் உன்னதர் தகப்பனே உமக்கு நன்றேன். அவர் எங்கள்

பலமுள்ள கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம்.

வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்த சங்கீதம் ஆனவர்

இருதயம் ஒருமித்தல் அவன் நடுவில் இரண்டே மூன்று பெருந்த நாமத்தில் இருதயம் ஒருமித்தல் அவன்

மாணவ கிறிஸ்து இயேசு நாமம் அதை வானம் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர் பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னதர்

வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தயம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத

புகழ்ச்சியோ யாத கனமும் நிறைந்தகம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தகம் தேவனை தொழுக வந்தோம்.

0: சுமப்பது போல தேவந்தினமும் சுமந்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவந்தினமும் சுமந்திடுவாரே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத மகிமை ஓயாத கனமும் உமக்குத்தானே. ஆமாண்டவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவர், பல்லோகத்தில் உயர்ந்தவரே, உன்னதரே, உம்மை துதிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார், காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து அறிவிக்கிற தேவனாயிருக்கிறபடினால உமக்கு நன்றி. ஒவ்வொரு மனுக்குலமும் வாழ்ந்திருக்க நேர்ந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகனும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் அழகாக பாடி தோன்றி நாமத்தை உயர்த்தி அப்படியாக உயர்த்தி துதித்தவங்களும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவாசிவதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்தரி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கத்தர் தாமங்களை நிறைவாசிவதிப்பார். நன்றி சிஸ்டர்.
0: உங்களையும்
1: ஆமே, நாங்கள் துதி பாடல் செம்பங்களுக்கூடாக இணைந்திருக்கிறோம். கத்தர் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இணையுங்கள், அழையுங்கள். சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சரியாற்ற நேரம் 7:11. நாங்கள் அடுத்ததாக ஊழியர்கான செவத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலியோர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்குள் தகுதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். கிறிஸ்தவ சிஸ்டர் டோலி.
2: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்று மாண்டவரே, எங்கள் மத்தியில் அற்புதம் செய்த தகப்பனே அப்பா, எங்களை வழி நடத்தி கொண்டு வர உங்களோட மகா கிருபை காணி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அதன்படி நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்க பாத்துக்கிறராக, எங்களை தெரிந்து கொண்ட உங்களோட பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட அன்பில் ஆண்டவரே நாங்க தாங்கி இருந்து உங்களுடைய அன்புக்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்தி தந்த இந்த மகா பெரிதான அன்புக்காணி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவரும் போதுமானவரும் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே. அப்பா, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி இருக்கும், கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன் அப்பா. நீங்க அழைத்த ஊழியக்காரங்கள்ல ஒரு நன்மையும் குறைவில்லாதமைக்கு ஆண்டவரே இன்று மட்டும் காத்து வந்த அந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வர போற ஊழியக்காரங்களோட ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்குத்தான் எங்களோட வாஞ்சியா இருக்கக்கூடியதாக ஆண்டவரே. யாவருக்கும் ஒரு பெரிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேயான. பிற ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் புதிதான பாடல்களையும் புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுக்கேற்றவர்களாக இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களுக்குள்ள மறைந்து இருந்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். பிதாவே, யோசுவா 3:5 குறிறு, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வாராமேனப்பா. நாங்கள் அறிந்தும் அறியாத இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்கிற தகப்பன், அதுக்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் மேல நாங்கள் நம்பிக்கையும் அன்பையும் விசுவாசத்தையும் வைத்து நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் ஒவ்வொரு ஊழியக்காரன் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர்.
1: நன்றி சிஸ்டர், நன்றி. எல்லாருக்கும் ஜபித்தீர்கள், ஜபித்த ஜபங்களை கத்தலாம் என்று மாமீன் என்று கேட்டு பதிலளிப்பா. அப்படியா ஜபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்தனை வாசிப்பிப்பாரா. தொடர்ந்து இணைந்திருங்கள், கேளுங்கள். கத்தனை நாமதும் ஒன்றையும் மகிமைப்படுவதாக தோசமாத்தி கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா, மரணதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா.

தொடு நான் நின்னாலும் பாடனுமே. வாரும் நாதா இயேசு நாதா, வாரும் நாதா இயேசு நாதா.

மணமயக்கம் சிறிதளவும் வேண்டாம் ஐயா, சிற்றின்ப பணமயக்கம் சிறிதளவும் வேண்டாம் ஐயா. வாரும் நாதா ஏசுநாதா, வாரும் நாதா ஏசுநாதா, மரநாதா ஏசுநாதா, சீக்கிரம்

நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே தீபம் ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும், அது வச்சாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.

எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். அது வச்சாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள் தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள் தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை.

0: எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும், அது வச்சாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
1: ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இதுவரை நேரமும் நாங்கள் ஜெபம் பாட துதிக்கொடு கடந்து சென்றோம். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக உயர்த்தினோம். அவர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதா. கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அவரை தேடுவோம், அவருக்குள்ளாய் நாங்கள் கலி கூறுவோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற ஒன்ற நேரம் 7:30 நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதியிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக. சிறப்பின் வாசல் செபிக்க இணையுங்கள், அழையுங்கள். விவசாயத்துல நாங்கள் நிற்போம். ஆமேன். அதாவது ஒட்டி அடைப்பதற்கும் சுவரை அங்கே திறப்பின் வாசல நிற்கிறவன் யார் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அவளாய் நோக்கி பார்க்கின்றார். அப்படியாக நாங்கள் சுவரை அடைக்கிறவராய் அங்கே தேசத்துக்காக திறப்பின் வாசல நிற்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வாழும் என்ற விசுவாசத்தோடு செபிக்க இணையுங்கள், அழையுங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே திறப்பின் வாசல்ல கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதிக்குடாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாள் முதலாவது கண்களை ஏறெடுப்போம் பகுதியில டோலி சிஸ்டரை அழைப்போம். பேசுவா சிஸ்டர், பேசுவா டோலி சிஸ்டர்,
2: பேசுவா சிஸ்டர், பேசலாம்,
1: பேசுவா. ஜபிக்க முடியுமா உங்களால?
2: ஏன் நான் ஜபிக்கிறேன் சின்னனா.
1: ஆமேன், ஆமேன் சிஸ்டர், ஆமேன். ஜபிங்க எங்கள் கனடா தேசத்துக்காக, விசேஷமாக செபிங்க தேசத்தின் பாதுகாப்புக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தினுடைய சமாதானத்துக்காக. அவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களும் கொண்டு வராத படிக்கு, சத்ருவான மறைமான திட்டங்களை தீட்டாத படிக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படுற தேசமா ராஜ்யம் அழுப்பும்படியா செபிங்க. உங்களோட ஒரு மனப்படுகள்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த இந்த உலகமெங்கும் நடக்கிற உபத்திரவங்களை உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும் ஆண்டவரே அப்பா. பலன் உள்ளவன் பேலன் அற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது நீங்க மட்டும்தான் ஐயா அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் அப்பா, இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாக்குற தேவனா இருக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூறினா ஆண்டவரே வேலைக்காரன் சொஸ்தமானான் ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே உங்களோட வாக்கு தத்தில் எவ்வளவோ பலன் உள்ளது ஆண்டவரே அப்பா. முழங்கள் யாவும் முடங்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த இந்த இந்த உலகத்துல இருக்கிற இந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே உங்களால மட்டும்தான் அதுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்ளும் போது அப்பா நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்வதற்கு அறியாதவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கு குறைகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனை பசி பட்டினியில் ஆண்டவரே இந்த இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு உணவு இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க உணவு கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அஞ்சு மீன் அஞ்சு அப்பத்தேன் ரெண்டு மீனை 5000 பேருக்கு கொடுத்தவரே இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பே விசுவாசியே பதறாது என்று சொன்ன தகப்பனே அந்த மக்கள்கள் பதறாத வண்ணமாக உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்துல அவங்க உங்களை நோக்கி பார்க்கக்கூடியதாக இந்த உங்களுடைய தரிசனத்தை உங்களுக்கு மோசைக்கு எப்படி நீங்க உங்களை காண்பித்தீங்களோ அதே போல ஆண்டவரே இந்த இறுக்கமான நேரத்தில் ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இது என்னத்தான் உலகத்தை முழுக்கே நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆண்டவரே எங்களோட ஆத்மா ஆண்டவரே அழிந்து போகாத வண்ணமாக நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தகப்பனே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தகப்பனே அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை சந்திங்க ஆண்டவர். சமாதானத்தை கட்டளையிடுங்க, உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துற தகப்பன் நீர் ஐயா அப்பா. கடலின் மேல் நடந்தவரே, கடும் புயலை அதட்டினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இல்லாத இல்லாத தேவையில்லாத அப்பா தேவையில்லாத நேரத்திலும் ஆண்டவரே எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதட்டுற தேவனா இருக்கிறீங்க. எல்லா விதமான பிசாசு நாமத்தை விடுதலை ஆக்குறேன். நீங்க தான் ஆண்டவரே அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்ப நாங்கள் கடுகளவு விசுவாசத்தோட உங்களோட பாதத்தடியில வந்து நிக்கிறோம் ஐயா. உங்களால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. பல நுள்ளுவன் பல நற்றான் யாவருக்குள்ளே ஆண்டவரே, உங்களோட பலனை உங்கள் சத்துவத்தை உங்களோட வெள்ளிப்படுத்துதலே ஆண்டவரே, இந்த கண்களை திறவுங்கப்பா. அவர்கள் கண்கள் அப்பா மந்திப்போ இருக்கிறப்பா, செவிகளையும் கண்களையும் திறக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க விடுதலை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமீன் ஆண்டவரே. நேற்றும் இன்று மாறாதரே இன்று எங்கள் மத்தியில் உலாவி கன்று இருக்கிற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த ஆண்டவரே, கேருபிகங்களின் நடுவிலே அப்பா உங்களை நாங்கள் போற்றுவதற்கு தந்த இந்த மகா பிரிதான பரிசுத்தமான ஜீவத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். இவர்களும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களுக்குள்ளையும் பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆதி மந்தமும் ஆனவரே, அல்பாம் ஒமேகாவும் ஆனவரே அப்பா, இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தை உடையவரே இப்பொழுதும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ள நீங்க இந்த உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தையின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்கள் தேவலை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பானாய் இருக்கிறபடிய நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. நீர் நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்து கொண்டு வர கிருபைகளுக்கு ஆண்டு நன்றி செலுத்துறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு உலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் அவங்களுக்கு அப்பா அவங்களை அறியாதவருக்குள்ள உங்களுடைய கிருபை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அவர்களுடைய தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க. எங்களை ஜபத்தை கேட்பதற்கு நன்றி செலுத்துற அப்பா. ஆமே, 44 நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ எனக்கு நாங்கள் அவருக்கு சாட்சியா இருப்பதற்கு ஆண்டவரே இவர்களையும் நீங்க ரட்சித்து அவர்கள் உங்களை அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல தேவ பயத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட ரத்தத்தை அப்பா எல்லா இடங்களையும் தெளிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆல் ஓவர் த வேர்ல்ட் உங்களோட ரத்தத்தை தெளிச்சு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே ஆவியோட உண்மையுடன் தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்திய என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: கண்களை எடுப்போம். நான் ஜபிக்கிறேன், ஒரு மனப்படுங்கள். நாள் இந்த காலநிலைகள் மாற்றங்கள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை வறட்சியில் நிறவி கொண்டிருக்கிறது. அதிகளவு வெப்பநிலை தாக்கங்கள் அங்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையை மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் சீரான காலநிலை கட்ட ஒழுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன், ஒரு மனப்படுங்கள். சோசரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா இந்த வேலையில் இந்த ஜெபக்குறிப்பு நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கத்தாள். எனக்கு தாசரம் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்தில் எனக்கு தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாள் இந்த காலங்களில சீர்படுத்த வேண்டுமா உங்களுடைய கரத்தை ஒப்புவித்து ஜெபிக்கிறப்பா. காலங்களை சமயங்களை மறைந்த கத்தர் நீங்க உமக்கு மறைவா இங்க ஒன்றுமே இல்லப்பா. இந்த நாளிலும் கத்தா காலைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, இலங்கை இந்திய தேசங்கள் இருக்கிற காலைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அதிகளை வெப்பங்கள் ஆண்டவர் வறட்சி நிலைமைகள் கத்தாவே அப்பா, கணக்கு தண்ணி கூட வற்றி போற நிலைமை ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த வறட்சி இந்த காலத்துல கத்தாவே ஜனங்களுக்குள்ள பலவீனங்களும் வியாதிகளும் வேதனைகளும் கத்தாவே அப்பா தகப்பினே ஆளுக செய்கிறவர் நீ ஒருவர் மாத்திரமே. இதனாலும் காலங்கள் உடைய கரத்துல அல்லவா இருக்கிறது கத்தால். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா சீர்படுத்துங்க ஆண்டவர், ஒரு சிரமமான காலநிலையை கட்ட விழுங்க ஆண்டவர். அன்று பால் குளிச்சு அந்நேரத்துல தோட்டத்துல நீங்க உள்ளாவினீங்களும் ஆண்டவர் தேசமாய வீடு உம்முடைய வீடு நீ இருந்த தோட்டத்துல நீ உள்ளாவும்படியா அதே பால் குளிச்சியான நேரங்களை மாற்றும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தகப்பனே பாலானது பயிரை மாற்ற உம்மால் ஆகும், வனாந்திரத்த வயல்வழியா மாற்ற உம்மால் ஆகும், வயல்வழிய செழிப்பான காடாய் மாற்ற உம்மால் ஆகும் இயேசப்பா. அந்த உன்னதத்துல இருந்து வல்லம் இறங்கட்டுமாய் செபிக்கும் அப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கும் வறட்சி ஆண்டவரே ஐயா வளமான தோட்டங்களை நீ மாற்றி ஆசீர்வத்தினுடைய செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். உடைய வல்லமே கட்டவிழ்கிறோம் ஆண்டவர். அப்பா நீ சொல்லாக கட்ட நிற்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா இயேசுவின் நாமத்துல செபிக்கும். எங்கள் கிளேசங்கள் எல்லாம் உசளிப்பை காணப்படும், அதிகளவு ஒப்பனை தாக்கங்கள் ஈடுபடாதபடி, அதிகளவு பெருமழை பெருங்காற்று பெருமையில மோதிக்கொள்ளாதபடி, இயற்கையின் சீற்றமோ செயற்கையின் சீற்றம் மேற்கொள்ளப்படாத எழுந்தல்லுங்க நான் அப்பாவுடைய ஒப்பு வைக்கிறோமான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தலும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிற நல்ல பிதாவே. நன்றி நன்றி நன்றி ஆண்டவர். பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரம் பர்வத்துக்கு நீரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல யுத்தங்கள் கிறிஸ்துவாவது குறுகிய காலம், அதாவது ஒரு சமாதானத்தை நாடி இருக்கிறது, சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யுத்த தேசங்கள்ல. அந்த தேசங்கள் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுக்கும்படியாகும். நாள் அதிகாரிகளோடு கத்தர் இடர்பட வேண்டுமாயும் செபியுங்கள். இந்த விளந்து போன உறவுகள் கட்டப்பட ஆறுதல் அடைய அவருடைய உள்ள அவர் உடைமைகள் எல்லாம் விளந்து போய் சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் கத்தர் நிமித்து செய்யும்படி ஆதரவு கொடுக்கும்படியா ஒத்தாசை கிடைக்க வேண்டுமாய். அப்பா உறவு இழந்தார்கள், அவருடைய சுகத்தை கடை அவருடைய வீடு வாசல்கள் இழந்து தவிக்கிற அந்த உள்ளங்களை கத்தர் கண் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒத்தாசை கிடைக்க வேண்டும்படியாய் யுத்தங்கள் ஓயப்பண்ற கத்தர் ஓயப்பண்ணும்படியாய் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும்படியா சமாதானத்தை கொடுக்கும்படியா செபிங்க. உங்களோட உருமனப்படலாம்.
3: Amen, amen. Thank you. Yes, Lord. Father, we are living in a world, Lord. We are living, Lord Jesus, in circumstances of this entire world that you created, Lord, has taken a different change, Lord, completely, Lord. They have gone into, Lord Jesus, a way of this world, Lord, now reeling, Lord Jesus, in many countries, Lord, because of the war, Lord, and the Strait of Hormuz and even Red Sea and everything have been blocked, Lord, in ways it's affecting, Lord, many nations, Lord, with the gas and all that it takes, Lord, for the countries, Lord, to do trade.

0: Thailand and Korea and Japan and South Korea, Lord, that is already now being called out as the missionary country of the world, foremost missionary country of the world, because a man of God from that very country stood up and stood for faith, stood for the living God, and today his country is standing up as a shining light for the entire world. That is what you do, Lord, with a country that bows down before you. Buddhism, a country that could have gone under Buddhism, today stand up for a willing, living God in the name of Jesus Christ, and he had shown forth and shining forth his life to the world through this country. You would make every single country, Lord, that is oriented countries in that part of the nation, oh God, to stand up and be impacted by the ministry that goes on from South Korea into the rest of the world. And we stand in the gap for Sri Lanka and India, Lord, accordingly, for the church that is strong and mighty, and Lord, eradicate and dissipate and cast out, Lord, everything that is set against it, that, Lord, comes under the wars, Lord, oh God, and be impacted by it, Lord, oh God, in the name of Jesus, that you would give, Lord, mighty unction and power and anointing for the leaderships of this nations, Lord. Even, Lord Jesus, all the countries we have already mentioned in the Asian continent, we also mention, Lord, all the rest of the continents, Lord. Even Australia, not too far from there, and also South in Africa, Lord. North and South Africa, Lord. There's so much that is going on there, Lord, against your name, against your people, against your church. Oh, Father, this cannot go on. You are looking at it. You are seeing it. You who saw, Lord, even Hagar in the wilderness, Lord, and provided mercy to her, Lord, even and brought forth as an nation, Lord, into the Middle Eastern countries, oh God, after coming out of Ishmael and all the rest, oh God, my God, you are the one, Lord, who is in control. And we thank you, Father, also, Lord, for North and South America, Lord, these countries, Lord, that were founded upon especially North America and Canada, founded upon the foundation of the living God, the very basic of their very, the constitution was created from the word of the living God as their basic foundation, and you had, Lord, chosen them and found them, Lord, as missionary countries of the world as well, Lord, to go and preach the missions right from the incept of their mm-hmm. very countries, Lord. So we thank mm-hmm. you for that, Father. And Lord, I also thank you, Lord, for the European countries, Lord, that are now impacting, Lord, in the making, peacemaking, and also from even Pakistan and all the rest of the countries that are making peace, Lord. You would give, Lord, then the leaders of these nations as well as the leaders, they would only seek your face according to your will and your power and great glory and witness to come and make peace. And I pray also for the leadership, Lord, of USA, Lord, and Israel, Lord. Israel, the apple of God's eye, you would not fail. You would not put them into shame. You would never fail them, not forsake them. That is your promise. Therefore, we stand upon it, Lord, with Iran as well, for the church in Iran, underground church in Iran, and the people, oh God, you would give them safety and counsel and witness and protection over them as well. I pray in Jesus' name. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, sister. Thank you, your authority prayer. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
0: Amen. God bless you, Sister Subha.
1: Amen. God bless you, too. നിങ്ങളെ ഏറെടുപ്പോ മൊത്താസുവരും പർവ്വതത്തിന് നേരാൻ്റെ പൗജിലം കഴിഞ്ഞിരിക്കും. ഞാൻ ആളും നിങ്ങളെ ഏറെടുപ്പോ പവിലവാസി ഉയർവുകളായിരിക്കുന്നത് ഇതിനാല് അന്യമാണ് വേലത്തളങ്ങളിലും വേലைகள் குறைவடைந்து இருக்கு. கம்பெனிஸ்களெல்லாம் மூடப்படுகிறது. அது மாத்திரமல்ல வேலை செய்கிறவர்களுக்கு கூட அபசுகளை குறைத்திருக்கிறார்கள். வேலையில்லா பிரச்சனை இன்னொரு பக்கம் இப்படியான பிரச்சனை சட்ட தீர்வு தர வேண்டும் என்று பொருளாதார ஆசீர்வதிக்கும்படியா நான் செபிக்கிறேன். என்னோட ஒருமுறைப்படுங்கள். சோசரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இதனால் இந்த செம்ப குறிப்பை நம்முடைய திருக்கரத்துல தருகிறேன் கத்தாவே. அப்பா அழுக செய்யுங்க கத்தாவே. அப்பா இந்த நாட்கள் இந்த பொருளாதாரம் ஸ்தம்பித்து கொண்டு போகுது கத்தாவே. வறுமையின் தரித்திரம் ஆண்டவர் மேற்கொள்ளப்படாதீங்க ஆண்டவர். எங்களுக்காக நீங்க தரத்தில் ஆணிட்டு நாங்கள் ஐஸ்வர்யங்களை வாழத்தானே கத்தாவே. அப்பா இந்த நாளும் என்று நம்முடைய ஐஸ்வர்யத்தின் எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு மகிமையும் நிறைவாக்குவார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறேன். அப்பாளுக செய்யுங்க ஆண்டவர். தகப்பனே விளைச்சுகளை விளை ஆசிர்வதித்து தாங்க. வானத்து பழனியத்திறந்து ஆசிரியர் கத்தர் இதனால இந்த பொருளாதார உயிரோள் மேற்கொள்ளப்படாதீங்க ஆண்டவர். தகப்பனே வேலையில் அப்பிள்ளைகள் ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு போறது கத்தால் சில கம்பெனிஸ்கள் மூடிக்கொண்டு போற கத்தாவு. அப்பா அந்தந்திர வேலை செய்கிறவர்களுக்கு அவசரம் குறைத்து கத்தாவு. அப்பா வேலைகளை குறைத்து கொண்டிருக்கிறார் கத்தாவு. இதனால கத்தாவே குடும்பங்களுக்குள்ள கத்தா வருமான குறை உங்கள் பற்றாக்குறைகள் நீர் காண்கிறீர் கத்தாவே. இந்த நாட்களும் கண்ணோக்கி பார்க்கணுமாய் செபிக்கிறோம். எசப்பானீர் விதைப்பனுக்கு விதையும் புசிக்கிற ஆதாரம் கொடுக்கிற கத்தர், ஒரு மலை துளி மண்ணில விழுந்து அது விளைச்சது பலனை கொடுக்கிற போல் உடைய வல்லமைகிறிய செய்யட்டும் ஆண்டவர், உம்முடைய நாம மயப்படட்டும் ஆண்டவர். அப்பாலே செய்யுங்க தேசத்தின் பொருளாதார, ஐயா கண்ணோக்கி பாருங்க எந்தெந்த இடத்துல பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியுமோ அந்த இடங்கள் எல்லாம் உம்முடைய கரை நீட்டப்படும்படியா செபிக்கிறோம். அங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்க அந்த பொருளாதார வாசல் திறக்கப்படும்படியா செபிக்கிறோம். நாமத்து கட்டுகளை கட்டவிழ்க்கிறோம் அப்பா, உடவே அன்னப்பூர்வம் ஆண்டவரே. அப்பா நீர்களுக்கு விலனை மொழியருக்கு திஜனமாயிருப்பவரே, ஊக்கல் கேட்பவரே, இந்த நாளில மடத்துல நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவர். அப்பனே வேலையில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீரா. நீயோ அநேக சாதியில கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பேன்னு சொல். அப்படியா அந்த வார்த்தை அனுப்பூர்வம் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து நீ குடும்ப வருமானங்களை விரிவாக்குவீராகப்பனே ஆசீர்வதித்து மகளப்பன் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கும். விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டு போது கத்தால் அகப்பனே வாசகத்தில் நடக்கப்படட்டும் ஐயா. யுத்தத்தால் எத்தனையோ பாதி போல கத்தால் அப்பா நீர் கண்ணோக்கி பாரும் மாட்டவரே. ஆசிரமக்கு பெரிய மன வார்த்தைகள் இருக்கும் நாளை ஆசிரத்து மகளை பண்ணுவீராக. என் தகப்பனே இந்த விலைவாசியில குறைக்க பண்ணுங்க ஆண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவித்திருக்க செழித்திருக்க நீங்க கிருப செய்வீராக. அன்று சாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டது போல் அப்பா அந்த சாரமால் விதவை வெட்டு கொஞ்சமாவும் கருக்கரசும் தண்ணீரும் இருந்தது அந்த லகையாமாவையும் வண்ணையும் ஆசிர்வித்து பெருக பண்ணினது போல் அந்த பஞ்ச காலத்தை ஆசிர்வித்த போல் நம்முடைய பிள்ளைகள் ஆசிர்வதிப்பீராக. அப்பா விளைச்சல பெருக பண்ணுவீராக. தகப்பனே இந்த விலைவாசி குறைக்கப்படி ஏற்ற தாழ்வுகள் ஆசிரியத்து தரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஏற்றுமை இறக்குமை ஆசிரியத்து செபிக்கிறோம். என் தகப்பனின் கரம் நீட்டப்படட்டும், அடிகளை உடைத்து காயத்து வாய்க்கப்பட கத்திரகத்தில் ஒப்பு கொடுக்கும். அப்படியாக நீங்க ஆசிரியத்து நிலவங்களை பண்ண பிற கிருவைக்கா நன்றி இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி தகப்பனே. சோசரும் ஒரு விண்ணப்பத்தை கேட்டவரே சோசரம் கிருபைக்காக நன்றி. நிறையா ஜெபிப்போம். இந்த நாட்கள் பலவீனங்களோடு வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு கத்தர் விடுதலை சோத்தை கொடுக்கும்படியா ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்கள் சோசரம் ஆண்டவரே, சோசரம் ஆண்டவர். இதனாலுக்கு தாவே வியாதி பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க நானே உந்தன் தரியறிய கத்தர் என்று சொன்ன கத்தரே நாள் நம்ம திறக்கிறத தருகிறோம் ஆண்டவர். இந்த காலநிலை சூழ்நிலை மாற்றத்தினால பலவீனத்தோடு இருக்க அந்த பலவீன கட்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அப்பா பலனுள்ள பலனற்றோம் யாரா இந்த உதவிகள் செய்வது மக்கள் லேசான காரியம் வார்த்தை எழுதி இருக்க அப்ப இந்த வார்த்தையை அனுப்புறோம் ஆண்டவர். எல்லாம் பலவீன நீக்கி போடு நாமத்துல ஜெபிக்கிறேன். இந்த வைரஸின் தாக்கங்கள் அப்பா அந்த ஒப்பிலை தாக்கங்கள் கொண்ட வறட்சிகள் இருமல்கள் சளிகள் காய்ச்சல்கள் எல்லாவற்றும் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்தினை தொட்டு வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கரந்தால் வைக்கப்படுமையா ஜெபிக்கிறோம். இந்த வைரஸின் காய்ச்சல் எல்லா தாக்கத்தையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறது உடவாளமே கட்ட உருக்குறோம் ஆண்டவர். கேன்சர் வியாதியோட பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தை கேன்சல் வந்து விமானத்தை ஜெயித்தவர். அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். அப்பா வச்சிருந்த உள்ளங்கள் நாடி நிறம் வெள்ளம் நிறம் தசை நாளுக்கு மறைந்து கட்டியெல்லாம் மறைந்து போ இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கும். என் தகப்பனே நீர் பெரியவர், நீ சொல்லா நீ கட்டளை நிற்கும். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போல் வார்த்தையான நீர் மகிமைப்படுவது நாள் மகிமைப்படுவீராக. அப்பா இசப்பா எடுக்கிற மருத்துவங்க மருத்துவ சிகிச்சையினால் எதிர்மறையான விளைவுகள் ஒவ்வாமையில் உரு போல சேதப்பட்டு ஒரு விடுதலை உண்ட சுகம் உண்டா துளிர் கட்டும் அப்பாவால் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல சில பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே இழந்து உழைத்து ரட்சிக்கும் மனுஷுக்கும் நீங்க வந்தீங்கள் அல்லவா. இந்த நாளும் ஆண்டவர் உயிர்ப்பேங்க ஆண்டவர் வல்லமையால உயிர்ப்பேன். அன்முறையாக்கி வல்லமையால உயிர்ப்பை உயிர்த்த வல்லமை சங்கட்டும் நாட்கள் கால்கள் எல்லாம் மிகவும் கொள்ளட்டும் ஆண்டவரே, கண்கள் எல்லாம் பார்த்துட்டும் வாய்கள் திறக்கட்டும் என்று சொல்லட்டும் பார்த்து செய்யுங்கம்மாசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம். நாளுக்கு டாக்டர் கைவிடலாம், மருத்துவம் கைவிட மருந்து நீரோ கைவிடாத நாலு மரண கண்ணிகள் தரிப்பிண்டு போவதா இயேசுவின் நாமத்துல மரண கட்டளை தைக்கிறோம். என் தகப்பனால கூட அதை கல் பண்றமே இல்லப்பா, இது மனுஷனால கூட தேவனால கூட நீங்க சாப்பிட்டு செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. இவங்களுக்கு ஜனங்கள் பெரிய வலிச்சத்தை கண்ணாந்து வார்த்தைகளாப்பா, இந்த மரண இருள துரத்தனே சுவிநாமத்து வெளிச்சம் உண்டான். அப்பா உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி பிரகாசிக்கட்டும். இந்த வியாதி என்ற இருள் வெளியேறட்டும், பலவீனம் என்ற இருள் வெளியேறட்டும். நோலிக்கா ஜெபிக்கிறோம், உச்சந்திர உள்ளங்கால் வல்லமை இறங்கட்டும், நாடு நிறம் வெள்ளம் நிறம் வல்லமை பாயட்டும். சொல்கிறதெல்லாம் பலவீன கட்டும் தைக்கும் இயேசுவின் நாமத்தில் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என்பர் பூரணமா விளங்க உள்ளங்கும் என்று சொன்ன வார்த்தை விளங்க பண்ணு காயப்பட்டு உள்ளவளம்பினால் காயங்கள் ஆறுவதா இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறோம். அப்பனே எப்படியாக சுக கொடுத்து விடுதலை நடத்துற கிருவேலுக்கா நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிற நல்ல பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மற்ற நேரம் கதாவே கண்களை ஏறெடுப்போம் தாசுவின் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியை நீங்க ஆசிர்வதித்த கிருபைக்கா நன்றி. ஜெபித்த செவங்களுக்கு நிராமன்றும் ஆமேன் என்று பலதரப்புற கிருபைக்கா நன்றி. கதாவே இணைந்து ஜெபித்த சௌரி டோலிக்கா நன்றி செலுத்துறோம். அப்பா ரஞ்சனி சிஸ்டருக்கா நன்றி செலுத்துறோம். அடிமை கொடுத்த நல்ல தருத்துக்காய் நன்றி செலுத்துற அப்பனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி வெளியான வேலையில அம்முடத்துல கருத்துல ஒப்பு கொடுத்து துபம் கட்டி நிக்கிறேன். ஜபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி இடோலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். கத்தருங்களை எங்கள் குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன், ஆமே. சரி, அற்றோனுடைய நேரம் 8 மணி. வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைய போறோம். இதுவரை நேரமும் எங்களை ஏறெடுத்து ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமேன், நல்ல இடத்துல தாசி கட்டும். ஆமேன், அப்படியாக விசுவாசிப்போம், நாங்கள் ஜெயிப்போம். ஆமேன் என்று சொன்னால் ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், அதனால ஜெபித்தோம் ஜெயிப்போம். கத்தனா ஒன்றையும் பயன்படுவதா. சரியாற்ற நேரம் 8 மணி 1 நிமிடங்கள். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். வெளிச்சத்தை கொடுக்க தேவ செய்தியோடு இணைந்திருக்காக சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இணைப்பிற்கும் சௌகரிய அழைப்பிற்கு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பேசுவோம் சிஸ்டர். பேசுவோம் சிஸ்டர் பிருந்தா,
2: எப்படி இருக்கீங்க?
3: கிருபைகள் நிறைந்தவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா, பரிசுத்தரே நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல் எங்களை காக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. போதுமானவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே நன்றி, பரம்பொருளே நன்றி அப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. போதுமானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. புதுமைகளை செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே அதுல இருக்கிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே பரிசுத்தரே நன்றி அப்பா. போதுமானவரே நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி. தேவனே நன்றி, யெகோவா தேவனே நன்றி, எல்ஷடாய் தெய்வமே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி. இரட்சகரே நன்றி, இரட்சகரே நன்றி, நன்றி அப்பா நன்றி. நன்றியோடு உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஆராதனைக்குரியவரே உமை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம். வெளிச்சத்தின் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. தகப்பனே நன்றி, உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே ஏசப்பா எங்களை மீட்டு கொண்டீங்களே, அதற்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்காக ஆவியானவரை கொடுத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்கள் பாவங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை தேற்றுகிற தேற்றுகிற வாழனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசப்பா நன்றி, நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா இதோ எங்களுக்காக உங்களுடைய குமாரனை கொடுத்தீரே, ஆண்டவரோட சிந்தப்பட்ட ரத்தத்தினால எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா இதோ நாங்க உங்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி எங்களுக்கு நினைவு கூர்ந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ நாங்கள் தரித்திரராகும்படி ஆண்டவரே ஏசப்பா இதோ நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி நீங்க தரித்திரானீங்களே, இதுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ நாங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவரே இதோ எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இதோ ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒரு மகத்துவத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அந்த மகத்துவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இதோ ஆண்டவரே இந்த மண்பாண்டத்துக்குள்ளே உடைய வெளிச்சத்தை வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா இதோ உங்கள் மீது அப்பா அன்பு செலுத்த எங்களுக்கு உங்களுடைய கிருபையை கொடுத்தீங்களே ஆண்டவரே. நாங்க அன்பு செலுத்துகிறோம் என்பதை விட சுவாமி ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்களை அன்பு செலுத்தும்படியா நீங்க எங்களை முன்குறித்திருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ இந்த வேலையில உங்களுடைய அங்க மகத்துவங்களை நாங்க தியானிக்கிற பொழுது ஏசப்பா எங்களுக்குள்ள உங்களுடைய ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களுக்கு வரட்டும் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ இந்த நேரத்தை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை எல்லாவற்றையும் நீங்க பலத்தாய் மாற்றுகிறவர். இதோ இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்க இடத்துல கிரியை செய்யட்டும். எங்களுடைய ஞானத்திற்கு அப்பால ஆண்டவரே, எங்களுடைய புரிதலுக்கு அப்பால ஆண்டவரே ஆண்டவரே நாங்க உங்களையே சார்ந்து இந்த நேரத்துல நாங்க வந்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இதோ எங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே ஒரு மனமாகட்டும், எங்கள் சரீரத்துல பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தி உண்டாகட்டும். இது எல்லாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுதே உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இதோ என்னிடத்தில் இந்த ஆத்தும நேசரின் அங்கம் மகத்துவம் என்ற புஸ்தகத்திலிருந்து நாம் 2 வாரங்களுக்கு முன்பதாக வாசித்தோம். முழு புத்தகத்தையுமே வாசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலிருந்து நாம் ஒவ்வொரு பகுதி பகுதியாக இந்த மொத்தம் 28 பகுதிகள் இருக்கிறது. அதில் அந்த 28 பகுதிகளிலும் ஆண்டவருடைய அங்கங்களை தியானிக்கிற ஒரு காரியம். சோ நம்ம ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்கலாம். முதலாவது இதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆண்டவருடைய மகத்துவத்தை அங்கத்தில் உள்ள மகத்துவத்தை நாம் தியானிக்கலாம். ஆமென், ஆமென். ஆத்தும நேசரின் அங்கம் மகத்துவம் தியானம் 1. ஆத்தும நேசரின் பாதம் 1 பங்கு பேதம். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். போதனை மேலே காட்டிய வேத வசனங்களை கொண்டு நாம் இரட்சகரின் பாதத்தை நோக்கும் போது 3 விசேஷித்த குறிப்புகள் வெளியாகின்றன. கிறிஸ்துவின் பாதத்துக்கு கல்லும் பஞ்சு போன்றதுதான். இது உண்மை என்று நிலைநாட்ட வேத சாட்சியானது தூதர் சாட்சியாவது அவசியம் இல்லை. சாத்தானே இப்படி அறிக்கையிடுகிறான், பிசாசு கிறிஸ்துவை வனத்தில் சோதித்த போது உமது பாதம் கல்லில் இடராது என்பதற்காக பக்தருக்கு சொல்லப்பட்ட வாசகம் இரட்சகருக்கே செல்லும் என்று அறிக்கையிடுகிறான். இரட்சகரின் பாதம் கல்லில் இடராதானால் அவருடைய பாதங்களுக்கு கல்லும் பஞ்சு போன்றதுதானே. 2, இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. இயேசுவின் காலத்தில் ஒரே ஒரு வைத்தியசாலை மாத்திரம் இருந்ததாக வாசிக்கிறோம். அது 5 மண்டபங்கள் உள்ளதாய் பெதஸ்தா குளத்தோரத்தில் இருந்து அக்குளத்தில் அற்புதங்கள் நடவாவிட்டால் அந்த மண்டபமும் இராது. இயேசுவின் பாதம் ஒரு பெரிய வைத்தியசாலையாய் இருப்பதால் வேறு கட்டிடம் அவசியமில்லை. இவ்வுலகத்தில் தொத்து வியாதிகளை விட்டு பல வைத்திய சாலைகளை கட்டுகிறார்கள். இயேசுவின் பாத வைத்திய சாலையில் வியாதிகள் தொத்தினது இல்லை. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேக நோயாளிகள் ஒன்றாக கூடி அவர் பாதத்தில் கிடந்தார்கள். அவர்களை அவர் சுகமாக்கினார். மேலாக லோக வைத்திய சாலைகளில் இருக்கும் பிண அறை இயேசுவின் பாத வைத்திய சாலையில் இல்லவே இல்லை. எல்லோரும் சுகமானார்கள். 3, இயேசுவின் பாதம் பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடம். பிசாசுகள் நீங்கின மனுஷனும் மரியாளும் அவருடைய பாதத்தையே பள்ளிக்கூடமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாவ நோயால் வருத்தப்பட்டு பாவ பாரத்தால் நொந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இளைப்பாறுதலை இயேசு கொடுக்கிறது மாத்திரமல்ல, சாந்தமாயும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற என்னிடத்தில் வந்து ஞான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அழைக்கிறார். தியானம். ஆத்துமாவே, இம்மட்டும் நீ அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிக்கிறவனை போல் இருந்தாய். இப்பொழுதோ இயேசுவின் பாதத்தை கண்டு தியானிக்க போகிறாய். இன்று முதல் உனக்கு வாழ்வும் பாக்கியமும் துவங்கிற்று என்று அறிந்து கொள். ஆத்துமாவே, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றின் செட்டைகளில் பறக்கிறவருக்கு கல் பஞ்சாகிறது. அதிசயமோ, ஆத்மாவே மேகங்களை தமது ரதமாக்கி காற்றின் சட்டைகளில் பறக்கிறவருக்கு கல் பஞ்சாகிறது அதிசயமோ? அதிசயம் அல்ல. என் ஆத்மாவின் பாதங்களோ பொருளாசை என்னும் முட்களாலும் பெருமை அகங்காரம் என்னும் கற்களாலும் அடிக்கடி காயப்பட்டிருக்கின்றன. துன்பங்களும் வியாகுளங்களும் என் ஆத்மாவின் பாதங்களை கொப்பளமாக்கி விடுகின்றன. இன்று நான் கள்ளும் பஞ்சாக இருக்கும் கண பொருந்திய பாதம் அடைந்தேன். அவர் பொற்பாதத்தின் துணையால் என் ஆத்ம பாதங்களை இனி ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இரட்சணிய பாதையில் என் பாவங்கள் சுருக்காமல் போம், ஏனெனில் கள்ளும் பஞ்சாய் போகும். பரிசுத்த பாதம் எனக்கு முன் சென்று சகல இடர்களையும் ஆவிக்குரிய மோசங்களையும் ஒதுக்கிவிட்டு என் பாதங்களை சமாதானத்தின் வழியிலே வைக்கும். ஆத்மாவே, இதிலும் அதிகமாய் என் இரட்சகரின் பாதம் எனக்கு நல்ல வைத்தியசாலையாய் இருக்கிறது. இனி நான் ஏன் பாவநோய் தீரும்படியாக எங்கே ஓடுவேன்? பாதகனானேன் என்று புலம்பி தெரிய வேண்டும். பாவநாசராய் வந்தவர் பாதத்தில் சரீர பிரகாரமான சப்பானிக்கும் குருடனுக்கும் ஊனனுக்கும் ஊமையனுக்கும் இடம் கிடைத்த போது எனக்கு ஏன் கிடையாது? கிடைக்கும் என்பது மெய். நன்மை செய்ய இயலாத ஆத்ம சப்பானிக்கு இதோ நன்மை செய்ய ஆசையும் தீர்மானமும் எழும்புகின்றன. ஆத்ம நேசரை காணாமல் இருந்த கண்ணுக்கு தெளிவு பிறக்கிறது. ஆத்மாவின் சத்துவங்கள் முறிந்து போய் பாவ புழுதியில் புரண்டு உரண்டு கிடந்த ஊனனாகிய எனக்கு அந்த பொற்பாதத்திலிருந்து புறப்படும் தைலம் புது அவயங்களை தருகிறது. பாவ மன்னிப்பின் சந்தோஷ கீதங்கள் ஒரு நாளும் எழும்பாத என் ஊமை ஆத்மாவின் உதடுகள் துதியின் கீதம் பாட இதோ துடிக்கிறது. இந்த அருள் பாதத்தை விட்டால் மெத்த மோசம். என் ஆத்ம நோய்களை தீர்த்து விடுகிற ஐயன் பாதத்தை எப்படி விட்டு பிரிவேன்? உபத்திரவங்களே, வியாகுலங்களே, துன்பங்களே, நாச மோசங்களே, பட்டயங்களே, அதிகாரங்களே, வல்லமைகளே, பசியே, நிர்வாணமே, மரணமே, ஜீவனே, உயர்வே, தாழ்வே, உங்களில் எவர்களானாலும் நீங்கள் எல்லோரும் ஏகமாய் ஆனாலும் என் இயேசுவின் பாதத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. என் ஆத்துமா இயேசுவின் பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அதை அவர் பாதத்திலேயே வைத்து வைப்பேன். அது என் வைத்தியசாலையாய் மாத்திரம் அல்ல, பள்ளிக்கூடமாய் இருக்கிறது. பரிசுத்த பவுலுக்கு கமாலியேலின் பாதம் பள்ளிக்கூடமாய் இருந்தது. நானோ இயேசுவின் பாத பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து கொண்டேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, நீடிய சாந்தம், தயவு, உண்மை, பொறுமை, இச்சையடக்கம், லோகத்தை வெறுத்தல், பரத்தை நோக்குதல் முதலிய ஞான சாஸ்திரங்களையும் பாவம், உலகம் என்னும் பலத்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு ஏற்ற யுத்த சாஸ்திரத்தையும் ஆயுத பரீட்சையும் அங்கே படிப்பேனாக. விசுவாச வணக்கம். கள்ளும் பஞ்சாகும் கனமுள்ள பாதமே நமஸ்காரம். பிணியாளிகளின் வைத்திய சாலையே நமஸ்காரம். பிணி தீர்த்தோர் பள்ளிக்கூடமே நமஸ்காரம். ஜபம். என் இரட்சகராகிய இயேசுநாதா, இதோ நீர் சிலுவையில் தொங்குகிறவராய் எனக்கு விளங்குகிறீர். உமது பரிசுத்த பாதங்களை ஆராய்ந்து தியானிக்க அருள் புரிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தயவுள்ள இயேசுவே, என் ஆத்மாவின் பாதங்கள் பாவ வழிகளில் செல்லாதபடி கிருபை செய்யும். என் முந்தின பாவங்களை எல்லாம் உமது பாதத்தில் படைக்கிறேன். இதை உமது பாதத்தில் படைக்கிறேன். இதைவிட என் உத்தும பூமியில் விளைந்த பலன் வேறொன்றும் இல்லை. இனி பாவம் செய்யாதபடி பலம் கிடைக்க உமது பாதத்தை கொண்டு என்னை தொடும். என் ஆத்ம வாழ்வுக்கேற்ற சகல சகல அறிவையும் அடைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு படிப்பித்தருளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். என் இரட்சகராகிய இயேசுநாதரே, இதோ நீர் சிலுவையில் தொங்குகிறவராய் எனக்கு விளங்குகிறீர். உமது பரிசுத்த பாதங்களை ஆராய்ந்து தியானிக்க அருள் புரிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தயவுள்ள இயேசுவே, என் ஆத்மாவின் பாதங்கள் பாவ வழிகளில் செல்லாதபடி கிருபை செய்யும். என் முந்தின பாவங்களை எல்லாம் உமது பாதத்தில் படைக்கிறேன். இதைவிட என் ஆத்ம பூமியில் விளைந்த பலன் வேறொன்றும் இல்லை. இனி பாவம் செய்யாதபடி பலம் கிடைக்க உமது பாதத்தை கொண்டு என்னை தொடும். என் ஆத்ம வாழ்வுக்கேற்ற சகல அறிவையும் அடைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு படிப்பித்தருளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே தொகுதி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜீவனே, உயர்வே, தாழ்வே, உங்களில் எவர்களானாலும் நீங்கள் எல்லோரும் ஏகமானாலும் என் சாரி, அதை திருப்பி வருது, மன்னித்துக்கணும். தேங்க்யூ லார்ட். இதோ இன்றைய நாளிலும் தகப்பனே, உங்களுடைய ஆண்டவரே, இந்த உங்களுடைய பாதத்தை எங்களுக்கு தியானிக்க நிற்கிருபை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பாதங்கள் அப்பா இதோ கல்லும் பஞ்சாக்கி போடுகிற ஆண்டவரே, இந்த பாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரே இதோ இந்த கேட்டதின்படி இந்த மூன்று காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. பாதம், இயேசுவின் பாதம் ஆண்டவரே கல்லும் பஞ்சு போன்றது என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இன்றைய நாள் தியானித்தோம். ஆண்டவரே, இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மூன்றாவதாக இயேசுவின் பாதம் பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த மூன்று காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டதை போல சுவாமி ஆண்டவரே, இந்த பகுதியிலே அப்பா ஆண்டவரே பிணி நீக்கினவர்களின் பள்ளிக்கூடமாய் ஆண்டவரே கல்லும் பஞ்சு போலாய் இருக்கிறதையும் பிணியாளிகளுக்கு இது வைத்தியசாலை என்பதையும் இந்த பாதத்தை இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இந்த பாதத்துல இருந்தப்பா இதோ நாங்க எதை எது எங்க வாழ்க்கையில கல்ல போல இருக்கிற நாங்க ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிறோமோ, எது எது எந்தெந்த காரியத்திலே நாங்கள் வியாதியோடு கூட ஆண்டவரே துக்கங்களோடு கூட நாங்க ஆண்டவரே ஏசப்பா நாங்க வேதனையோடு இருக்கிறோமோ அப்பா, அந்த இடத்திலெல்லாம் சுவாமி இயேசுவே, இதோ ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தை நாங்கள் தியானித்துக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கல்லும் பஞ்சாகம் கணமுள்ள பாதமே நமஸ்காரம், பிணியாளிகளின் வைத்திய சாலையே நமஸ்காரம், ஆண்டவரே பிணி தீர்த்தோர் பள்ளி கூடமே நமஸ்காரம் அப்பா. எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிற இடமா இது இருக்கிறதப்பா. இதோ உங்களுடைய பாதத்திலே சரணாகதி அடைந்தவர்களுக்கு ஆண்டவரே எல்லாம் பஞ்சு போல ஆண்டவரே, எது எது பாரமா இருக்கிறதோ அதெல்லாம் பஞ்சு போல் ஆகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த பகுதியிலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவரே, இங்கே குருடனுக்கும் சப்பானிக்கும் விடுதலை உண்டாயிருக்கிற பொழுதப்பா ஆண்டவரே, இனி நாங்கள் ஏன் நாங்கள் புலம்பி திரிய வேண்டும் அப்பா ஆண்டவரே? எங்கள் பாவ நோயை தீர்க்கும்படியாய் எங்களிடத்திலே ஒரு வைத்தியர் இருக்கையில ஆண்டவரே, நாங்கள் ஏன் அங்கலாய்க்க வேண்டும், ஏன் புலம்பி திரிய வேண்டும் ராஜா? ஆண்டவரே இதோ எங்கள் வியாதியில் இருந்து நீக்கி போடுகிறவர், எங்கள் வறுமையில் இருந்து நீக்கி போடுகிறவர், எங்களே கேரள பாஷக்கென்னே மிக கென்னே மனா ஆண்டவரே, எங்களை பாரப்படுத்துகிற எல்லாவற்றில் இருந்தும் விடுதலை செய்கிறவர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், எங்களுக்கு ஆண்டவரே பாரமான எல்லாவற்றையும் பஞ்சாக்கி போடுகிறவர், காற்றிலே எல்லாவற்றையும் காற்றிலே எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே இதோ எங்கள் ஆண்டவரே இதோ காற்றிலே ஆண்டவரே பஞ்சை போல ஊதுகிறவரப்பா இதோ, அதற்காக நன்றி நன்றி அப்பா. அது வியாதியா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்கள் வேதனைகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, இதோ எந்த சூழ்நிலையும் மாற்றி போடுகிற எங்கள் தேவனுடைய பாதத்தண்டையிலே நாங்கள் சரணாகதி அடைக்கிறோம். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே, உங்களுடைய குமாரனுடைய பாதத்திலே, இயேசுவின் பாதத்திலே ஆண்டவரே இதோ நாங்கள் இப்பொழுதே முத்தம் செய்கிறோம். இதோ ஆண்டவரே குமாரன் வரும்பொழியிலே ஆண்டவரே, இதோ அவர் கோபம் கொள்ளாமல் முத்தம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு வகை காட்டினீங்களே, இதோ அந்த நாங்கள் இந்த பாதத்தை நாங்கள் இப்பொழுதே நாங்கள் முத்தம் செய்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ உங்களுடைய குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். இதோ நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் பிதாவினுடைய பாதத்திலே, சாஷ்டாங்கமாய் விழுகிறோம், சாஷ்டாங்கமாய் விழுகிறோம் ராஜா. இயேசுவே இயேசுவே இதோ உங்களுடைய பாதத்தண்டையிலே வந்த யாவருக்கும் ரட்சணியத்தை தருகிறவரே ஆண்டவரே, இதோ எங்கள் பாவங்களை ஆண்டவரே நீக்கி போடுகிறவரே, எங்கள் வியாதிகளை நீக்கி போடுகிறவரே ஆண்டவரே இயேசப்பா, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே ஏசப்பா இதோ எங்களுக்கு நன்மை செய்கிறவரா, எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்றைய நாளிலும் அப்பா இதோ இந்த ஆத்தும நேசருடைய அங்க மகத்துவங்களை எங்களை தியானிக்க நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த காற்றலையில யார் யார் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வெளிச்சம் வரட்டும், உம்முடைய விடுதலை வரட்டும் அவர்களை ஆண்டவரே. அவர்கள் கல்லா ஃபீல் பண்ணுகிற எல்லா காரியங்களும் பஞ்சாய் பறக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இலகுவாகட்டும். இதோ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிற பொழுது அப்பா அந்த ஆண்டவரே எப்படியாய் ஆண்டவரே இந்த பலனுக்குள்ள அப்பா அந்த காற்று போகிற பொழுது அது எப்படியாய் பறந்து திரிகிறதோ அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே எங்களுடைய சரீரம் ஆண்டவரே இருக்கிற பொழுது, எங்கள் சூழ்நிலையில இருக்கிற பொழுது அது எதுவுமே இலகுவாக இல்லாதபடி மற்றவர்கள் மிதித்து போடுகிற நிலைமையிலே இல்லாதபடி அது எப்படியாய் ஆண்டவரே எழுந்து நின்று ஆண்டவரே எல்லோரும் பார்க்கிறபடி அதிசயமாய் பறக்கிறதோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, இதோ உந்தி தள்ளுவாராக. அவர்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, வியாதி படுக்கையில இருந்தாலும் மரண பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் இதோ நீர் முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறீர். அழைத்தவர்களை ஆண்டவரே இதோ நீர் அப்ப ஆண்டவரே இதோ தெரிந்து கொண்டவர்களை அழைத்திருக்கிறீர், அழைத்தவர்களை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. இதோ நீங்க நீதிமானாக்கி இருக்கிறீங்கப்பா. இதோ தகப்பனே இதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் முன்குறித்த ஜனங்கள், உங்களுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா, இதோ நீர் மகிமைப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுத்துவீராக. இதோ இவர்கள் உயிரோடு இருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ராஜா ஆண்டவரே. இதோ இதுவரை இறந்தவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லப்பா. இதோ எத்தனையோ கொள்ளை நோய்களுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை தப்பி நீர் பாதுகாத்து வைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டப்பா. இதோ இன்றைய நாளிலும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே எல்லா பெருமைகளும் பொறாமைகளும் அகங்காரங்களும் பாவங்களும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளே உமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மெட்டிமையான எண்ணங்களையும் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுதே சிறைபிடிக்கிறோம். We humble ourselves oh God. ஆண்டவரே இந்த வேளையிலப்பா லபாஷ் கென்னே மெக கென்னே மனா, இதோ நாங்கள் ஒவ்வொரு
2: ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதோ நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஹம்பிள் படுத்தி கொள்கிறோம் அப்பா, ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கொள்கிறோம் சுவாமி, ஆண்டவரே நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மை ஆண்டவரே இதோ பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் உமக்குரியது என்று சொன்னீரப்பா. இதோ நாங்கள் மற்றவர்களை குறித்து நியாயம் தீர்க்காதபடி, இதோ மற்றவர்களை குறித்தப்பா இதோ நாங்க ஆண்டவரே புலம்பாத படிக்கே எங்கள் நீதியையும் நியாயத்தையும் எங்களுக்கு நீதி செய்கிற தேவனிடத்தில் தேடுகிற ஒரு கூட்டமாய் எங்களை மாற்றி போடுங்கப்பா. இதோ இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற ஆண்டவரே இந்த பிசாசனுடைய சுபாவம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவே இயேசுவே இந்த வேலையில தகப்பன இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கேட்கிற ஒரே காரியம் எங்களுடைய பெருமையின் கொம்புகளை உடைத்து போடும் ஆண்டவரே. இந்த குறை சொல்லுகிற ஆவிகள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அதை நாங்கள் குறை சொல்லுகிற இந்த சுபாவம் எங்களை விட்டு ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குறை சொல்லுகிற சுபாவங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா காரியத்திலும் நீர் வைத்திருக்கிற நன்மையான கண்களை காணுகிறவர்களாய் ஆண்டவரே நீங்க மரித்த வீட்டுக்குள்ள போன பொழுதும் கூட அதை அவரை எப்படியாய் எழுப்ப வேண்டும் என்று நீர் பார்த்தீரே ஆண்டவரே. அவர்கள் உயிர்வடைவார்கள் நீர் நம்பினீரே. இதோ அன்றைக்கு அப்பா இதோ அன்றைக்கு ஆண்டவரே இதோ இந்த தபித்தால் என்று சொல்லி அப்பா இதோ ஆண்டவரே இந்த சிறுபிளே நீர் எழுப்பினீரே ஆண்டவரே. அந்த செய்தியை உன் மகள் மறித்து விட்டால் என்ற செய்தியை கேட்கிற பொழுது உடனே பயம் உடனே இயேசு திரும்பி பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. உடனே திரும்பி சொன்னீரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கேட்கிற ஆண்டவர் உலகத்தின் பிரகாரமான துர்ச்செய்திகளிலும் கூட ஆண்டவரே இதோ நாங்கள் உம்மை போல விசுவாசம் உள்ளவர்களா இருக்க ஆண்டவரே இந்த வேலையில எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஐயா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க எதற்காக இந்த காரியத்தை அனுமதித்தீர்கள் என்று ஆண்டவரே அதை கண்டுபிடித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாய் எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில பார்வோன் துரத்துகிற பொழுதும் இதோ எங்கள் தேவன் இதோ யோர்தானை பிளக்க போகிறதை ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியைகளை காண போகிறதை குறித்து நாங்களா சந்தோஷிக்கிற அந்த கண்களை எங்களுக்கு தாருமையா ஆண்டவரே. இதோ அன்றைக்கு படகளே ஆண்டவரே உம்முடைய சீடர்கள் உமோடு கூட இருந்த பொழுதும் ஆண்டவரே இதோ நாங்கள் மறிக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்தார்களப்பா. ஆனாலும் நீங்கள் எப்படியாய் அந்த புயலின் மத்தியிலும் இளைப்பாறினீரோ அதே போல நாங்களும் இளைப்பாறுதலோடு கூட எங்கள் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய அனுமதி அன்று எங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது என்று உண்மையே பற்றி இருக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே வெறும் வார்த்தையினாலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே இதோ உங்களுடைய சுபாவத்தின்படியே இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சிந்தையின்படி இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சிந்தனைகள் மாறுவதாக, இயேசுவின் சிந்தை உண்டாயிருப்பதாக ஆண்டவரே. எல்லா செயலிலும் சிந்தனையிலும் பேச்சிலும் இயேசுவை போலே இருக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவன் செய்ய போகிற நன்மைக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற ஆண்டவரே வெறும் இயேசுவுக்காக காத்திருக்கிறோம் என்று அங்கலாய்ப்போடு அல்ல கர்த்தாவே ஆண்டவரே. அகமகிழ்தலோடு கூட உள்ளத்தின் பூரிப்போடு கூட என் தேவன் எங்களுக்கு செய்வார் என்கிற அந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருக்கத்தக்கதாய் உம்முடைய தேவ கிருபையை கேட்கிறோம், அனுகூலத்தை கேட்கிறோம். இதோ காற்றிலே சிலம்பம் அடித்த நாட்கள் போதும் ஆண்டவரே. இதோ வாயினாலே நாங்கள் எல்லாவற்றையும் சொன்ன நாட்கள் போதும் ஆண்டவரே. இதோ எங்கள் இருதயத்தின் வார்த்தையும் எங்களுடைய சிந்தனைகளும் ஆண்டவரே. இதோ எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் ஒன்றாய் இருக்கட்டும், ஒன்றாய் இருக்கட்டும். அது இந்த வேதத்தின்படியே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்படியே இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு சடன் ஷிப்ட் உண்டாகட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தி உண்டாகட்டும். இதோ வார்த்தையின்படியே பேசுகிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே. இந்த வார்த்தையிலே இருக்கிற வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, டுனாமிஸ் பாவா ஆண்டவரே இதோ வெடிக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஆண்டவரே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற சத்துருடைய சகல கிரியைகளையும் சங்கரித்து போடும்படியாய் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் வெடிக்கட்டும் ஆண்டவரே. இதோ நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையை வெளிச்சத்திர வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். இயேசுவின் பாதம் குறித்து, மூன்று விதமான பாதங்களை குறித்து கற்றுக் கொடுத்து வழிபாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். ஆனும் ஒரு சிங்காசன பூமி அவரது பாதப்படி அந்த பாதத்திலே நாங்கள் நிற்கின்றோம். அந்த பாதத்தில் நின்று அவரை நோக்கி பார்க்கின்றோம். அப்படியாக அருமையங்களா இருக்கோம், பாடுபட்டு செபித்தீர்கள். அப்படியா வார்த்தையை கொடுத்து உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமெல்லாம் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் திவசமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
3: ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அவருடைய பாதம் அங்கே மரியாள் தன்னுடைய கண்ணீரினால பாதத்தை நினைத்து தலைமையினால துடைத்து அந்த முத்தமிட்டாலும் ஓயாம அவ்வளவு வெளியேறப்பெற்ற அந்த தைலத்தை பாதத்துல பூசினாலும் அப்படியாகது அவளுடைய நினைவு இன்றும் நாங்கள் அது வாசிக்கின்றோம். அடித்தனை தாழ்த்தினால் அது வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள் செய்தாலும் இந்த பாவங்கள் எல்லாம் கேட்பார் இயேசுப்பா, அவள் மன்னிச்சார். இந்த பாதத்தை நாங்கள் நித்தம் முற்றமிடும் போது நிச்சயமாக அதை அவர் விரும்புகிறார், எங்களை அதிகம் அந்நேசிக்கிறார், எங்க மறையில் இருக்கிறார். அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய மகிமையை அனுபவிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அருமையான வார்த்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிந்து கொள்ளட்டும். ஆமே. கர்த்தனா ஒன்றிய மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம், வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள், இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை அழைப்புகள் கொண்டு வருவோம். சரியா டொரண்டோ நேரம் 8:33 வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தை காண்கின்றோம், வெளிச்சத்தோடு இணைவோம். வெளிச்சத்தை காணப்போறோம், சத்தியத்தின் ஆழத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க போறீர்கள். அப்படியாக வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம்.
4: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தில் ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்தில் இருந்து எங்களுக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி செய்ய கிருபை செய்யும் அப்பா. அன்புரேசன் இன்பராமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கண்டு விசுவாசிப்பனை விட காணாமல் விசுவாசிப்பான் பாக்கியவான் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வார்த்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸ், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வசனம் இது. அதை படிக்கிறேன்னா யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அன்பார்ந்த நேயர்களை, இந்த வசனத்தை பார்க்க போனாக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் எய்தி அவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேருக்கு, மற்ற சிஷ்யர்களுக்கு, சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் வந்து, பீட்டர் மேரி அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து தோற்றம் அளிக்கிறார். அவங்களாம் வந்து தோமாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஆண்டவரை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. தோமா சொல்றாரு, நான் பார்த்தால் வழியை நான் நம்ப மாட்டேன், அந்த சதர்வசிஹிம் ஐ வில் நாட் பிலீவ் அப்படிங்கிறாரு. சும்மா 8 நாளைக்கு முன்னாடி, 8 நாளைக்கு முன்னாடி அவங்க பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு தோமாட்டம் சொல்றாங்க, தோமாவே. தோமா வந்து பெரிய அப்போஸ்தலர், இந்தியாவுக்கு வந்தவர் அவர் தான். இந்தியால, இந்தியா கோரமண்டலம், இந்தியா கோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, மங்களூர்ல இருந்து கோழிக்கோடு வழியா சென்னை வரைக்கும் வந்து எல்லா சபைகளும் ஸ்தாபித்த ஒரு பெரிய அப்போஸ்தலர் தோமா. மற்ற அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஐரோப்பா கண்டம் அந்த மாதிரி தான் போனாங்க. செயின்ட் பால் அப்புறம் பீட்டர் அவங்க அதுக்குள்ளேதான் போயிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட 10,000 மைல் தாண்டி இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலர் தோமா, அவர் இந்தியாவுக்கு வந்து தாம்பரத்துல அவர் வந்து கொண்டுட்டாங்க. செயின்ட் தாமஸ் மவுண்டன் அங்க இருக்கு, அங்கதான் அவர் வந்து மாற்றினாக்கா அவருக்கு இயேசுக்காக அவரோட உயிர நீக்கம் பண்ணார். அவர் இயேசுக்கா தன் உயிரே தியாகம் பண்ணார். அவர் மாற்றிருப்பாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்ன வார்த்தைன்னு தெரியல. அவர் வந்து செயின்ட் தாமஸ் மவுண்டன் ஒன்று இருக்கு இங்க தாம்பரத்துல சென்னையில, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் 10,000 மைல் தாண்டி வந்தவர். ஆனாக்க பாருங்க ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துற மக்கள் அப்படின்ட்டு. ஆனாக்க இங்க சொல்றாரு, நான் வந்து அவரை பார்த்தால் வழிய நம்ப மாட்டேங்கிறாரு எல்லா மத்த சிஷ்யர்கள் கிட்டலாம், மேரி பீட்டர் கிட்டலாம். அப்ப சடனா ஆண்டவர் வராரு அவங்க இருக்க இடத்துக்குள்ள, வந்த பிறகு சொல்றாரு தோமா அவங்க பார்த்து, அவிசுவாசியமா இருக்காத, நீ வந்து விசுவாசியாரு, நீ தொட்டு பாரு, உன் விரல இங்க போடு, அதுக்கப்புறம் நீ நம்பு அப்படிங்கிறாரு. உடனே அவர் வந்து ஆண்டவரே அப்படின்னா என்ன, அவர் தான் ரட்சகர் அப்படின்னு அறிஞ்சுக்கிறாரு. அவர் கண்கள் திறக்கப்படுது, தேவனே அப்படிங்கிறாரு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காரு, நானும் பிதாவும் ஒண்ணுன்னு தேவனே அப்படிங்கிறாரு. இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க இந்த விசுவாசங்கிறது வந்து நம்ம ஆவிய ஒட்டியது எப்படி சொல்றேன்னு தெரியல. எனக்கு விசுவாசங்கிறது இஸ் ஆஃப் த ஹார்ட், விசுவாசங்கிறது நம்ம ஆவிக்குள்ள இருந்து வர்றது. நம்ம கண்ணால கண்டு விசுவாசிக்கிறது ஈஸி, பாருங்களேன் எதிர்க்க ஒரு மரம் செடி கொடி எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கு, அதெல்லாம் பாக்குறது விசுவாசிக்கிறது ஈஸி. ஆனாக்க காணாம நம்ம வசனத்தை மேற்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, பாருங்களேன் நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நம்ம எல்லாருமே வந்து காணாம விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசுவை பார்த்ததில்லை, அவரை நேர்ல பார்த்ததில்லை, ஆனாலும் அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறோம். அவர் வசனத்தின் மூலமாக நாம் விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு எந்த இந்த விசுவாசிகளான பிறகு நமக்கு என்ன வரணும் அப்படின்னாலும் எல்லாமே வசனத்துல இருந்தா வரணும். வசனத்துல இருக்க விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து காணாமல் விசுவாசிக்கிறதா நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குது. இப்ப ஆனாக்க நிறைய பேர் வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து எங்கிட்ட பேசினா நல்லா இருக்கும், இயேசு கிறிஸ்து ரூமுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும், அவரை நேரா பார்த்தா விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசம் அப்படி வர்றது கிடையாது. அப்படி பார்த்தாக்க இயேசுவே நேர்ல வந்தா கூட நமக்கு விசுவாசம் வராது. இப்ப கேள்வி வருது, இப்ப விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்க போனாக்க அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை எதுனாக்க பைபிள்ல இருக்கு, அந்த கதையை படிப்போம். அந்த கதை வந்து லூக்கா, நான் எடுக்கிறேன் அதை 24 27-27 மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயம் இருக்கு, ஒன்னொன்னா பார்ப்போம். அவர் உடனே மறைஞ்சிட்டார். எப்ப அவர் யாருன்னு கண்கள் திறக்கப்பட்ட பிறகு. சரி, அப்பனா கேள்வி வருது, எப்படி அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது, எப்படி இயேசுவே ஆண்டவர்னு கண்கள் திறக்கப்பட்டது? அந்த எம்மாவர் போன விஷயம் விசுவாசிகளுக்கு, ரெண்டு விசுவாசிங்க போனாங்க, கிளியப்பாவும் அவர் நண்பரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் சொல்லிக்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. நடந்து போனவங்க என்ன பண்றாங்கனாக்க இந்த மாதிரி இயேசு வந்து விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறாரு? அவரு மோசேல இருந்து ஆரம்பிக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுல இருந்து. மோசே தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இயேசுங்கிற மேசியா வருவாரு, ஒரு மேசியா வருவாரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவரை வந்து விசுவாசிங்கன்னு மோசே சொல்லியிருக்காரு. அவர் மோசையை பிட்டு, மோசே பழைய ஏற்பாட்டில் இருக்க அஞ்சு ஆகமங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பென்டட்யூச்னு தமிழை சொல்லுவாங்க, இங்கிலீஷ் சொல்லுவாங்க டோரா, இந்த டோராவை விவரிச்சு சொல்றாரு, எங்கெங்கே இயேசு தோரால இருக்காருன்னு விவரிச்சு சொல்றாரு. அப்புறம் ப்ராஃபெட்ஸ், இந்த கிங் அந்த ப்ராஃபெட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த கிங்ஸ்ல இருந்து கிங்ஸ் ஐசியா ஜோ, அது பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. என்ன விவரிக்கிறாரு, எங்கே இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு விவரிச்சு சொல்றாரு. அப்படி விவரிச்சு சொல்ல சொல்ல சொல்ல இந்த எம்மாவர் பண தீர்க்க எம்மாவர் பண சிஷியர்களுக்கு அவங்க இந்த ரெண்டு பேருக்கும் வசனம் அப்படி அவங்க அவங்க உடம்புக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது அப்படியே. ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்ன்னு இறமையா தீர்க்கிறது சொல்றாருல, அந்த மாதிரி வசனம் அப்படி அவங்களுக்கு போகுது. அப்படின்னா என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன கருத்துனாக்க, நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நமக்கு ஆவியில் அனலாகணும் அப்படின்னாக்க, ஏசு எங்கெங்க இருக்காரு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாடு வந்து இயேசு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு, புதிய ஏற்பாடுல இயேசு வெளிப்படுத்தப்பட்டார், ரெவலேஷன்ஸ்ல இயேசு மறுபடியும் வருவார். அந்த கண்ணோட்டத்துல நம்ம பைபிள படிக்கணும். பழைய ஏற்பாடு படிக்கும்போது இயேசு எங்க இருக்காருன்னு தேடி படிக்கணும், எங்கெங்க வசனத்தை பத்தி சொல்றதுக்குன்னு படிக்கணும். எப்படின்னாக்க இப்ப தண்ணினாக்க பரிசுத்தாவியானவர், அந்த மாதிரி காத்துனா பரிசுத்தாவியானவர், ஏஞ்சல்னு போட்டிருக்க இடத்துல வந்து அது வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், அந்த மாதிரி அங்கெங்க இருக்கும் நமக்கே ஆவியானவர் உணர்த்துவாரு பழைய ஏற்பாடு படிக்கும்போது. புதிய ஏற்பாட்டுல மாத்தியு மார்க் லூக் ஜான், அதுல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டார்,

எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிய ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வந்து வசனம் படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல வசனத்தின் வல்லமை நம்ம உணர்வோம். வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம அதிக வசனம் தான் படிச்சாக்க நமக்கு அதிக வல்லமை இருக்கும். கம்மியா படிச்சா கம்மி இருக்கும். வசனே படிக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கத்தை கேட்டு போனாக்க வல்லமையே இருக்காது. அதனால வசனத்துலதான் வல்லமை இருக்கு, அதைத்தான் படிக்கணும். பாருங்களேன், இப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு வந்து இந்த ரெண்டு சிஷ்ய பிள்ளைகளும் நடந்து போறாரு எம்மாவூருக்கு. போற வழியில அவர் சொல்றாரு இந்த மாதிரி, மோசேலன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்க, அவர் வந்து கையில பைபிள் வச்சிருக்கல, கையில ஐபோனும் கிடையாது. அவர் வந்து அவரோட ஞாபகத்துல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்கிறாரு வசனங்களை. ஜெனசிஸ்ல ஆரம்பிக்கிறாரு, எசேக்கியேலுக்கு போறாரு, லூக்கு போறாரு, ஃபுல்லா படிக்க அப்படி விவரிச்சு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இயேசுவே வந்து பழைய ஏற்பாட்டு வழிபடி யூதர்கள் முறைப்படி வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. அன்பார்ந்த நேர்களே, அந்த மாதிரி தான் நாமும் வந்து வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா 28 பாருங்களேன், அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சுயமானார்கள், அப்பொழுது அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். பாருங்களேன், இயேசு வந்து எப்பவுமே ஒரு ஜென்டில்மேன், பரிசுத்தாவியான ஜென்டில்மேன், இயேசுவன் ஜென்டில்மேன். அவர் வந்து அவரா வந்து நம்ம மேல இம்போஸ் பண்ண மாட்டாரு. எப்படின்னா என்ன, நம்ம வருந்தி கூப்பிடாம நம்ம அவன் சொந்த விருப்பத்தோட அவரை கூப்பிடாட்டா வரமாட்டாரு. இப்ப அவரு எங்கேயோ போற மாதிரி போறாரு. ஆனா அந்த சிஷ்யர் ரெண்டு பேரும், ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்க வீட்டு வந்து தங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, வசனத்தினால வாஞ்சியா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இயேசு மேல வாஞ்சியா இருக்கும் போது இயேசு வருவாரு. நம்ம வந்து பரிசுத்தான கூப்பிட்டு, பரிசுத்தாவியானவரே வசனத்தை எங்களுக்கு போதித்தருன்னு சொன்னாக்க ஆண்டவர் வந்து போதித்தருள்வாரு. போதித்து அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து நம்ம ஆவியில அனலாக இருப்போம். பாருங்களேன், இப்ப வந்து என்ன பண்றாங்க, இந்த இயேசு வசனத்தை விளக்கி சொல்ல சொல்ல என்ன ஆச்சுனாக்க, அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் வேர்ட்ல போட்டிருக்கோம், அந்த ஸ்லோ ஆஃப் ஹார்ட்னு போட்டிருக்கோம், அவங்களுக்கு வந்து மந்தமா இருந்தவங்க வந்து அவங்க வந்து அனல் ஆயிட்டாங்களா, எங்க இருக்குன்னு பாப்போம். இதுல தமிழ் பைபிள்ல 29:28-29 இதுல சிம்பிளா போட்டாங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இப்ப வந்து அவங்க அது எங்க இருக்கு, அனலாக இருப்பாங்க 32 அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படின்னா என்ன, கொழுந்து விட்டு எரியுது வேத வாக்கியங்கள் அவர் விளக்க விளக்க விளக்க. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்முடைய பைபிள் ஸ்டடி எல்லாமே. அப்ப கேள்வி வருது, எப்ப நம்முடைய பைபிள் ஸ்டடி எல்லாம் அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, எப்ப நம்ம இயேசுவை தேடுறோமோ பைபிள்ல, அப்ப வந்து நமக்கு வந்து ஆவியில கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் வசனங்கள். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும். அதனால இயேசுவை முதல்ல ஜெபம் பண்ணணும், அப்புறம் இயேசுவை தேடணும், இயேசுவை தேடி படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு மன்னா என்ன, இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம கிட்ட, அவரு என்ன பேச விரும்புறாரு, அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். பழைய ஏற்பாட்டுல யோசுவா போனாரும் போட்டிருக்கு, அதை பண்ணாரு, அதை பண்ணாரு போட்டிருக்கு, அது எப்படி பொருந்தும் அண்ணா? ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவா வந்து இந்த மாதிரி 5 ராஜாக்கள் வந்தாங்கன்னாக்கா 5 விதமான எதிரிகள் வந்தாங்க புதிய ஏற்பாட்டுல. அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு கண்மோனத்துல பழைய ஏற்பாட்டுல பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாரோன்னு படிச்சாக்க பாரோன் வந்து சாத்தான். அந்த மாதிரி பல விதமான அர்த்தங்கள் ஆண்டவர் வந்து நமக்கு நடத்தி செல்வாரு. அப்படி பண்ண நம்முடைய ஆள் வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. நம்ம இன்னொரு வருஷம் வந்து பாருங்களேன், 31 பார்க்க போனீங்கன்னாக்க, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, எப்ப நம்ம வந்து இயேசுவ பாக்குறோமோ வசனத்துல அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இவங்க வந்து இயேசு கூட பேசிக்கிட்டே வராங்க, அது ரெண்டு சிஷ்ய பிள்ளைகளும் எம்மாவார் வரைக்கும் வராங்க, 7 மைல் அந்தமாவும் தூரம் எம்மாவார் வரைக்கும் பேசிட்டே வராங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்கள் திறக்கப்படல. கடைசியில வந்து அவங்க அந்த கம்யூனியன் எடுக்கிறாங்க, அந்த பிரெட்டை பிட்டு கொடுக்கறாரு, உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டுருது. உடனே அவங்க அப்போ வந்து இயேசுவோட அவங்க வந்து ஒன்னாயிட்டாங்க கம்யூனியன் எடுக்கும் பொழுது. அப்ப கண்கள் திறக்கப்பட்டு அவங்க வந்து அவர் தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் ஆண்டவர் போயிடுறாரு உடனே. அப்ப என்ன,
நம்ம வந்து

0: ஆண்டவரை நேர்ல பாக்குறத விட வசனத்துல பாக்குறது முக்கியம். அப்பதான் நமக்கு விசுவாசம் கூடும். நிறைய பேர் நேர்ல பார்த்தா விசுவாசம் கூட நினைப்பாங்க, அப்படி கிடையாது. ஆண்டவர் ஆவியானவர், அவரை வந்து நம்ம வந்து நேர்ல பாக்குறத விட வசனத்துல தேடி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வெளிப்பாட்டு ஞானம் வரும். நம்ம வந்து வல்லமையா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், ஜெபிக்க முடியும். இப்ப இதை வலியுறுத்துற மாதிரி கதை சொல்றேன். எப்படி கண்டு விசுவாசத்தை போல காணாமல் விசுவாசிப்பது பாக்கியமானுங்கிறதுக்கு ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை. இப்ப வந்து ஜான் ஜி பேட்டன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தாரு அந்த காலத்துல, கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து சவுத் பசிபிக் ஐலாண்டுக்கு போயிருந்தாரு. அங்கேதான் அவர் பெரிய மிஷனரியா பண்ணாரு. அந்த சவுத் பசிபிக் ஐலாண்டு ஆளுங்க வந்து ரொம்ப காட்டு மிராண்டிகள், அவங்கள வந்து ஆதாயப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், மொழியும் கஷ்டமான மொழி. அவர் வந்து அந்த ஐலாண்டுக்கு போனார். அவர் போய் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஆத்மாக்களை சேகரிக்க ஆரம்பிச்சார். அவர் போன இடம் வனத்தீவு அப்படின்னு வனத்தீவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஐலாண்டு, குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் தான். அந்த ஐலாண்ட்ஸ்ல போய் அந்த ஜான் ஜி பேட்டன் அவர் மனைவி யாரும் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து எப்படியாவது இவங்களை வந்து விரட்டணும், அதில் கொண்டு சொல்லிட்டு அவங்க வந்தாங்களாம். நாங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களை எல்லாரையும் கொல்ல போறோம் சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்களாம். அப்ப இவங்களுக்கு தூக்கம் வரல, நைட்லாம் ஒரே பயம், என்னடாச்சு இப்படி பண்றாங்களாம் சொல்லிட்டு. அப்புறம் சரி நம்பிக்கை, நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிக்கிட்டு இந்த ஜான் ஜி பேட்டனும் அவரோட ஒய்ஃபும் நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க நைட் முழுக்க. மாத்திரக்க கொஞ்ச தூரத்துல வந்து கொஞ்ச தூரத்துல தெரியுது ஆளுங்கெல்லாம் வர்றது, என்ன கத்தி அம்பு வில்லு எல்லாத்தையும் எடுத்து நிறைய பேர் வராங்க அங்க. ஆனா இவங்க வீட்டுக்கிட்ட வரல, அங்கேயே நிக்கிறாங்க, நைட்லாம் நிக்கிறாங்க. இவங்க நைட்லாம் ஜெபம் பண்றாங்க, காலைல பார்த்தாக்க அவங்க போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு புரியல ஜான் ஜி பேட்டனுக்கு, ரெவரன் பேட்டனுக்கு. அப்புறம் 1 வருஷம் ஆகுது. அப்ப அந்த ஊரத்தை சேர்ந்த அந்த சீஃப், அந்த ட்ரைபோட சீஃப் வந்து ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட கூட ஜான் ஜி பேட்டன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் கொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு கொள்றதுக்காக நீங்க வந்திருந்தீங்க காகிதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, ஆனா ஏன் எங்களை கொல்ல வரல அன்னைக்கு, என்ன எதனால இப்படி நீங்க வரல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஜான் ஜி பேட்டன் சொன்னார், அந்த சீஃப், அந்த குடிகளின் தலைவர் என்ன சொன்னார்னாக்க, நாங்க கொல்லணும்னு தான் வந்தோம், பார்த்தாக்க 100 கணக்கான ஆயுதம் தாங்கிய வீரர்கள் ஒரு ஷைனிங் ஆர்ம கத்தியோட உங்க வீட்டை சுத்தி நின்று இருந்தாங்க. நைட்ல அவங்க நின்று இருந்தாங்க, அவங்க போன பிறகு போகலாம், நாங்க வந்து அடிக்கலாம் பார்த்தோம், அடிக்க முடியல, ஏன்னாக்க அவங்க நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னாங்க. அதனாலதான் அவங்க தப்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் ஜான் ஜி பேட்டன் அவருக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு காணாமல் வச்சு அவர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜெபத்தின் வல்லமையால அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். எனக்கு ஒரு சொந்த கதை ஒன்று சொல்றேன். நாங்க வந்து சுகர்லாந்து வீட்டுல ஒரு சுகர்ல ஒரு நாங்க முந்தி இருந்த ஒரு இடத்துல ஒரு வீடு வச்சிருந்தோம் நாங்க. அந்த வீட்டுல என்னாச்சுனாக்க, சடனா பிளம்பிங் ப்ராப்ளம். இந்த பிளம்பிங்னாக்க என்னன்னாக்கா, அந்த குழாய்கள் எல்லாம் போகுது பாத்தீங்களா, அது வந்து செவத்துக்குள்ள போய் போகும், அமெரிக்கால பூமி கீழே போய் போகும், ஃபவுண்டேஷன் வழியா போகும். என்னாச்சுனாக்க, ஃபவுண்டேஷன்ல அந்த குழாய்கள் எல்லாம் வந்து தொங்கி போயிடுச்சு. சமயம் தொங்கி போன பிறகு நாங்க வந்து பிளம்பரை கூப்பிட்டோம். அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இது கரெக்டா ட்ரைனேஜ் பிக்ஸ் பண்ணனாக்க எக்கச்சக்கத்துக்கு செலவாகும், நான் ஒரு பைபாஸ் சர்ஜரி மாதிரி பண்ணணும்னு சொல்லி பெரிய எஸ்டிமேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் எங்களுக்கு ஒரே கவலை, என்னப்பா அது இவ்வளவு செலவாகுமே எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து வல்லமையா ரொம்ப நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 1 வாரம் ஆச்சு பார்த்தாக்க, அதுல அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சரியா பிரச்சனையே வரல. கிட்டத்தட்ட அந்த வீட்டு நாங்க 2 வருஷம் வச்சிருந்தோம், வச்சிருந்து கேசத்தை வித்துட்டு வந்தோம் நாங்க. அதனால ஆனா எங்களால அதை பார்க்க முடிஞ்சுதா, பார்க்க முடியல. ஆண்டவர் எப்படி பிக்ஸ் பண்ணா தெரிஞ்சா நமக்கு தெரியுதா, நமக்கு தெரியல. ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு, எப்படியோ அவரையோ அமைச்சு தேவதூதர்கள் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு, நமக்கு எல்லாருக்குமே சாட்சிகள் இருக்கு. அதனால நம்ம வந்து வல்லமையா ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து விசுவாசத்துடன் ஜெபம் பண்றது முக்கியம். இந்த விசுவாசம் எங்கேருந்து வருதுனாக்க, அந்த எம்மாவர் சிஷ்யர்களுக்கு வந்த மாதிரி வசனத்துல இருந்தா வருது. இப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த எம்மாவர் சிஷ்யர்கள் வந்து அன்னைக்கு நைட்டு இயேசு வந்து அவங்களுக்கு சொல்றாரு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு, அப்பம் விட்டு கொடுத்துட்டு. உடனே அவங்க அங்க நிக்கல. இரவனும் பொருட்படுத்தாண்ட காலத்துல இரவுல பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம், வழிப்பறி அது இதெல்லாம் இருக்கு. அந்த இரவை கூட பார்க்காம 7 மைல் தூரம் ராத்திரி நடந்து வந்து மத்த சிஷ்யர்களுக்கு சொல்றாங்க அவங்க. அப்படின்னா பாருங்களேன் வசனத்தின் வல்லமைய. அந்த மாதிரி நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரியணும் எப்ப, வசனத்தை படிச்சு வெளிப்பாட்டு ஞானத்தினால. அந்த வசனத்தை நம்ம வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி ஜபத்தோட ஆரம்பிச்சு, நம்ம கமெண்ட் எல்லாம் தேவையில்லை, செடிவெல்லாம் எடுக்க தேவையில்லை, நம்ம சும்மா உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு பொறுமையா படிச்சாலே போதும், அவ்வளவு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப அந்த ரெவலேஷன் வர வர உங்களுக்கு வந்து அபிஷேகம் கூடும், அனாயிட்டிங் கூடும், நீங்க வந்து ஜபத்தின்படி விசுவாசத்தோட ஜபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ பல விதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சொல்லிட்டு நம்ம ஒரு ஜபத்தோடு முடிப்போம். இரக்கம் கிருமி உள்ள பரம தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு புதித்து அருளியதற்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும், வசனத்தின் மேல எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும். உம்முடைய வசனம் எங்களுடைய ஆவியலை கொழுந்து விட்டு எரிய கிருப செய்யும் ராஜா. ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ் அப்படி என்று இறைமையா சொன்னது போல நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருப செய்யும். வசனத்தின் மேல் ஒரு தாகத்தை ஒரு போகத்தை உண்டாக்கும் ராஜா. உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும், எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் உடைய வசனம் மாறட்டும் ராஜா. அன்பரேசன் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். யோவான 20:28-29 கண்டு விசுவாசிக்கிறோம், காணாம விசுவாசிக்கிறோம், பாக்கியவான் என்று நாம் கண்டு விசுவாசி காணாம விசுவாசிக்கிறோம் வார்த்தை பிடித்து கொண்டு அவர் வெளிப்படுகிறார். வல்லமையான காரியங்களுக்கு நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் அனல் முட்ட வேண்டும் என்பதை நீங்கள் எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள். பிரசுத்த ஆவியானுடைய அனலோடு நாங்களா வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அப்படியா லூக்காய் புஸ்தகம் 24:27 வசனத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். அருமையான சத்தியத்தின் ஆழத்துக்கு ஏற்ப அருமையான கதையை கற்றுக் கொடுத்து இன்னும் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். ஆழத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கையர் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: நன்றி அம்மா.
1: ஆமே, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக தோமா கண்டு விசுவாசித்தார், காணாம விசுவாசிக்கிறான், பாக்கியவான். விசுவாசமானது நம்பப்படுவதையும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அவரால் சத்தர் வாக்கு கொடுத்த காணவில்லை, ஆனால் விசுவாசித்தார். அதான் விசுவாசத்தை தந்தை அதுக்கு பிற்பாடு அவர் அந்த அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு நம்முடைய தகப்பன் நம்மோடு வாக்கு தத்துவத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையானவர் அவர் மகிழப்படுகிற வார்த்தையிலே அந்த வார்த்தையான தேவன் இன்றைக்கு உங்களோடு நாங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க ஜெயித்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியாக நாங்கள் விசுவாசிப்போம். எங்கள் விசுவாசம் வர வர்த்திக்கப்படப்படட்டும். அது மாத்திரமல்ல அவரோடு நெருங்குவோம், ஆவியோடு உண்மையோடும் இதாவை தொழுது கொள்வோம். நிச்சயமாக அண்ணல் மூட்டுவார். அண்ணலுமின்றி குளிருமின்றி நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாது. அண்ணலோடு இருக்க வேண்டும். அந்த அண்ணலோடு ஆராதிக்கிறது அண்ணலோடு ஆராதிப்போம். அவர் எங்களை உயிர்ப்பு வழிநடத்தும் அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சத்தர் நாம் மகிமைப்படுவதாக மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். வெளிச்சத்தை கேட்டுக்கொள்ளட்டும். சத்தியத்தின் ஆழத்தை ஆவியானவர் வெளிப்படுவார். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவே நமக்கு உள்ள கடமையாயிருக்கும். சத்தர் நாம் மகிமைப்படுவதாக சரியாற்ற 8:57 ஒரு பாடலோடு கடந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும்

போதும் நீங்க, போதும் நீங்க, போதும் நீங்க, போதும் நீங்க, போதும் நீங்க, போதும்.

0: நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அவரே போதும் கத்தனா ஒன்றை மையப்படுவதாக. சரியாற்ற நேரம் 9 மணி. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து நிச்சய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சத்தின் பகுதியில வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: நாங்கள் இன்றைக்கு வேத வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வேத வாக்கியங்கள் எல்லாம் உம்முடைய உயிர் மூச்சாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்ள உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படுவதாக, வார்த்தை வழிகாட்டுவதாக. இயேசுடைய வார்த்தையை, அந்த தேவனுடைய வார்த்தையை அறியாத ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகள் வாழ்வழிக்கிற வார்த்தைகளாக, சீர்படுத்துகிற வார்த்தைகளாக, நன்மைகளை தருகிற வார்த்தைகளாக அந்த வார்த்தைகளை நாங்கள் ருசித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ருசித்திருக்கிறோம், விசுவாசிகளும் ருசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்த பாருங்கள். உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் உள்ளத்தை கொள்வீராக. வார்த்தையின்படி வாழ அந்த பரலோக பாக்கியத்தை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவரையும் உழித்துக் கொள்வீராக. துதி கண்ண மகிமை உண்டானமைத்தேவனாகி உமக்கு செலுத்தி நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் மீண்டுமாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. நாங்கள் டெங்கு தீபத்தையும் 3:16 பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. நாங்கள் இந்த வேதாகமத்தில புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு 4004 ஆதாம் பிறந்த காலத்தில இருந்து எழுதப்பட்ட 4000 வருடத்துக்குள்ள இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு கிட்டத்தட்ட 4004 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாடு ஆஃப்டர் கிரைஸ்ட் 100 வருடங்களுக்கு எழுதப்பட்டது. 4100 வருடங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அந்த எழுதின ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த வசனங்களில் எழுதப்பட்டது. நாங்களும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை மூலமாக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் குரானை பார்க்கும் பொழுது குரான் புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு பிறகு 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட புஸ்தகம். பாருங்கள், நீங்கள் கூகுள்ல அடிச்சு பார்த்தீர்களாக இருந்தால் குரான் எழுதப்பட்டது முகமது, லாஸ்ட் ப்ராபிட்டாக சொல்லப்பட்ட முகமது எழுதுகிறார். அவர் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்து 1233 என்ற காவியஸ் இந்த உலகத்துல வாழ்ந்தார். அவரோடு வாழாதவர் 600 ஆண்டுகளுக்கு பின்பாக வந்த முகமட் எழுதுகிறார். குரானில இயேசுவை பற்றி தவறான காரியங்கள் பாருங்கள். இந்த வேதாகமம் தான் ஒரு மெய்யான புத்தகம், உண்மையான புத்தகம், பரிசுத்த ஆவியானவர்கள் உதவியோடு எழுதப்பட்ட புத்தகம், சொன்னபடி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் இயேசு பிறப்பார், மறிப்பார், எல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில அது நடந்து இருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியம் ஒரு ரிவலேஷனாக பாருங்கள். அந்த பார்வோன் ராஜா இயேசு எங்க பிறப்பார் என்று சொல்லி புஸ்தகத்தில இருந்துதான், வேதாகமத்தில இருந்து பெத்தலேயேமென் ஊரில் பிறப்பார் என்று வேதாகமத்திலே இருந்து அறிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசுவை கொல்ல அந்த ஏரோது ராஜா இந்த வேதாகமத்திலே இருந்து இயேசுவை இயேசு பிறந்த இடத்தை அறிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இது ஒரு மெய்யான புஸ்தகம். இந்த இதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மறிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களும் மறிப்பதற்கு முன்பாக பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் இந்த வாழ்வின் மரணத்துக்கு முன்பாக இந்த காலத்தில் நீங்கள் பைபிளை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் இயேசுதான் வேண்டும் ஜட்ஜ்மெண்டாக வரப்போகிறார், ஜட்ஜாக வரப்போகிறார். ஜட்ஜ்மெண்ட் புக் பைபிளாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் இனத்தில் இருந்தாலும் இயேசுவுக்கு தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்து லோயர்களை போல எங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய ஜட்ஜ்மெண்ட் ஒனஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆக இருக்கு, நீதியான ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கும். அவருடைய வார்த்தைப்படி வாழ்கிறவர்களுக்கு வலது பக்கத்திலையும், அவர் வார்த்தைக்கு எதிராக மதங்களில வாழ்கிறவர்களுக்கு பாருங்கள், மதத்தில வாழ்கிறவர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழ்கிறவர்கள், மனம் திரும்ப விரும்பாதவர்கள், பிசாசுடைய வாழ்வு நாளங்களுக்கு வாழ்வு என்று விரும்புகிறவர்கள் பாருங்கள், அறியாமையில தான் அவர்கள் வாழ்கிறார்கள். இயேசு அதற்கு அவர்தான் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். இதற்காகத்தான் இயேசு இரக்கம் உள்ளவராக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த பிசாசோடு அவனுடைய ஆத்மா தேவனுடைய ஆத்மா நரகத்துக்கு போய் வேதனைப்படக்கூடாதுன்னு ஒரு இரக்கத்தோடு அன்போடு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த சகல் ஐந்து கண்டங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இந்த வார்த்தை போல் தீமத்தேக்கு எழுதியது. பவுல் தீமத்தை ஒரு வாலிபனாக இருந்து தேவன் மெய்யான தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்கவும் வேண்டும். நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வு பலமான வாழ்வாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக வேதத்தில தேறினவனாக இருக்க வேண்டும். எல்லா நற்கிரிகைகளை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாரோ அதே போல நற்கிரிகைகளை நாங்களும் செய்ய வேண்டும் என்று இவைகள் அடுத்த வசனத்தில் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ள வேண்டும். தவறாக வசனங்களை போதிக்கிறவர்கள் இதெல்லாம் சில சொல்வார்கள், இது தேவருடைய வசனம் அல்ல என்று சொல்லி அதெல்லாம் தவறான கடிந்து கொண்டு உபதேசிக்க வேண்டும். இது முழுவதும் வேதத்தின்படி வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வேத வசனமாக இருக்கிறது. கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாய் உள்ளது. பாருங்கள், எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவன் தான். இயேசுதான் நீதி, அவருடைய வார்த்தை தான் நீதி உள்ளதாக இருக்கிறது. இப்படியான நீதியான ராஜ்யத்துக்கு நாங்கள் போவதற்கு அவருடைய வேதாகமம் அவருடைய வாக்கியங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. அவர்கள் இந்த வாக்கியங்களை நாங்கள் இந்த அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், இருதயத்துல நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்தில தியானித்து அதில் நிரப்பி வைத்து பாவம் செய்யாதபடி இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்கிறது. பாருங்க, நாங்கள் சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம வார்த்தையை இருதயத்தில வச்சு கொள்ள வேண்டும். யோசேப்பு இப்படித்தான் இருதயத்தில வைத்துக் கொண்டான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு யோசேப்பு வாழ்ந்தார். படியாக நீங்களும் எங்களுடைய தேவனுக்கு, தேவன் பரிசுத்தர், அவர் எதிர்மீன்களுக்கு சேராமீன்களுக்கு மத்தியில வாதம் செய்கிற தேவன், அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள முடிந்ததுதான். எங்களுக்கு வேதாக கற்று தருகிறது. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் எல்லாரும் அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4:20 சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்கள், ஆபக்கு சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வீடுகளில வசனங்களை எழுதி வைத்து போகும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த வசனங்களை தியானிக்கும்படியாக, இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளும்படியாக. பாருங்கள், நீதிமொழிகள் 4:21 சொல்லப்படுகிறது, இது ஜீவனை தருகிறது. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவைகளை நாங்கள் கண்டு கொண்டோம், கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம் உயிர் தருகிறதாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளினால நிரப்பி வரும் பொழுது நீங்க நல்ல மனுஷனாக மாறுகிறீர்கள். பாருங்கள், நல்ல மனுஷன் நல்ல கனிகளை கொடுக்கிறவனாக அவன் இருக்கிறான். பாருங்க, நாங்கள் இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்கும் பொழுது 6:45 சொல்கிறது, நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இதற்காகத்தான் அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைக்க வேண்டும். பொல்லாதவர்களாக இன்றைக்கு ரக்ஸ் அடிக்கிறவர்களுக்கு, தீபங்களை செய்கிறவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், இப்படித்தான் நாங்களும் மிரட்டிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக கொள்ளாதவர்களாக தீமைகளை எங்களுடைய இருதயத்தில் நிறைத்து வைத்திருப்போம். இன்றைக்கு வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் நிறைத்து வைத்து அவருக்கு பிரியமாக வாழுகிறோம். எங்களுடைய அவருக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக, ஒன்றான மெய்த்தவர்களோடு வாழுகிற வாழ்வுக்காக, நித்திய ஜீவனுக்காக. மத்தேயு 12:34 பார்க்கும் பொழுது, மிதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்கள், இதயத்துல வார்த்தை இருந்தால் வார்த்தை பேசும். நீங்கள் சினிமா சீரியல்கள் இப்படியான நியூஸுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய இதயத்துல தீமைகளை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் அவைகள் தான் உங்களுடைய வாழ்வில வாழ்வாகிறது. இந்த உலகத்துல பாருங்க, இந்த நியூஸ் பேப்பர்களை தொடர்ந்து கொல்லுவது வெட்டுவது எல்லாம் பிசாசினுடைய கிரிகைகளைத்தான் இன்றைக்கு நியூஸ் ஆக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 15:18 பார்க்கும் பொழுது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்படும், அவைகளே மனுஷரை தீட்டுப்படுத்தும். பாருங்க, மனிதர்கள் வாயில நாங்கள் தேவனுடைய வார்த்தை இருந்தால் நாங்கள் அன்பாக அவருடைய கனிகளோடு வாழ்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமைப்படியான கனிகளோடு எங்களை வாழ வைக்கிற தேவன் தான். முடியாக வரங்களை வரங்களை தந்து எங்களை வாழ வைக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 119:105 வசனங்களில் வந்து உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த எங்களுக்கு சில வேடுகளில் இந்த எப்படி எங்கு போவது என்று தெரியாது என்றால், என்ன செய்வது என்று தெரியாததால் ஜபம் பண்ண வேண்டும். தடைகளை நீக்கி போடுகிற மீகா 2:13 அவரை முன்னுக்கு போகவிட வேண்டும். என்னுடைய தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு முன்பாக போய்கோ எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொண்டு போகிறவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் ஜபித்து அவருடைய ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், சங்கீத 138:2 உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீயே மகிமைப்படுத்தி இருக்கிறீர். வார்த்தையை தான் தேவன் மகிமைப்படுத்துகிறார். வார்த்தையின்படி ஒன்று சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். நாங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலே சங்கீதம் 138:3 நான் கூப்பிட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். பாருங்கள், உங்களுக்கு சில நாட்களில சோர்வு இருக்கும். இந்த நேரங்களில நீங்கள் ஜபிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும். அந்த ஆத்மா தேற்றப்பட வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய ஆத்மாவை தேற்ற முடியும். பாருங்கள், ஆத்மாவில நீங்கள் சரீர பிரகாரமான காரியங்களோடு ஆத்மாவை இணைத்தீர்களாக இருந்தால் அந்த ஆத்மா கவலைப்படும், தூக்கம் வரும். இந்த ஆத்மாவில்தான் கவலை வருகிறது, தூக்கம் வருகிறது, குறைவு வருகிறது. இது சரீரத்தோடு இன்றைக்கு எப்படியும் வாழலாம் என்று சினிமா சிறியரோடு வாழ்ந்து தேவனையும் ஒரு குறிப்பிட தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேட வேண்டும். பாருங்கள், அப்படி சினிமா சிறியர்கள் நேரத்தை காலத்தை எல்லாம் போக்கிவிட்டேன். தேவன் குரல் சொல்லக்கூடாது. தேவன் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மறுத்தர ஆத்மாவில பலன் தருகிறவர் தான் எங்களுடைய அவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எதிரையர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துவதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவனாக இருக்கிறார். பாருங்கள், அவரோடு எல்லாரும் ஒரு நினைவ புத்தகத்துல நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அங்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்துல அந்த பரலோகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் தான் ஜீவ புஸ்தகமா இருக்கிறது. இந்த ஜீவ புத்தகத்துல நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அந்த புத்தகத்துல எங்களுடைய பேரில் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், தேவனுக்கு பிரியமாக செய்கிற காரியங்களும் ஒன்று எழுதப்பட்டு ஜட்மெண்ட் கொடுக்கும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு பைபிள் தெரியாது, நான் அதை கேட்கவில்லை என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் அதற்காகத்தான் எல்லா ஊழியக்காரருக்கும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கும் அவருடைய அவருடைய வார்த்தையை அறிவிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 55:10 பார்க்கும் பொழுது மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளப்பி விளையும் வழி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கிறோம். பாருங்கள் சங்கீதம் 120 தேவனுடைய உன்னுடைய தேவனுடைய வசனத்தை அன்பு ஜெபிக்கிறேன். துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, குறைவுகள் நிறைவாகுவதாக, அவருடைய தள்ளும்புகளால நீங்கள் குண்ண மானியங்கள். இப்படியாக அந்த வசனம் உங்களுடைய வாழ்வில சுகத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, வேதனை தருகிறது. இப்போ அந்த வசனம் விடுதலையை உங்களுக்கு தருகிறது. பாருங்க, நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில இருந்தீர்களாக இருந்தால், குடிப்பழக்கத்தில், பச்சாரத்தில் ஏதாவது ஒரு அடிமைத்தனம் உங்களை காணப்படுமாக இருந்தால் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், நீங்கள் எல்லாரும் ஏதேதும் அடிமைத்தனத்தில் இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர், நீங்கள் பெண்டெகோஸ்டேட்டுக்கு போய் அங்குதான் பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவரை பரவேற்று, அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த சேர்ச்சிகளில் அவர்கள் வல்லமையாக ஜபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாரை நிரப்புவார். யார் யார் உருமணப்பட்டு அந்த மெய்யான தேவனை தேடுகிறார்களோ அத்தனை பேரையும் அந்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது அங்கு உங்களுக்கு அடிமைத்தனம் விலகுறதாக இருக்கிறது. அடிமைத்தனம் விலகும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை தியானிப்பீர்கள். அந்த மெய்யான தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை தந்து மனி நடத்துகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக அந்த பரிசுத்தாவியான வரும் பொழுது அந்த அபிஷேகம், அதான் அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயில்களில் அபிஷேகம் கொடுக்கிறத இல்லை, இது அவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நிரப்புவார். நிரப்பி நிரப்பும் பொழுது ஏசாயா 10:27 நடக்கிறது, அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமயம், உன் கழுத்தில் நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். என்னென்ன அடிமைத்தனங்கள் உடைய வாழ்வில் இருக்கிறதோ, பிடித்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பிசாசின் ஆவிகள், இதுகள் எல்லாம் வெளியேறுகிறதாக இருக்கிறது. அபிஷேகம் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது, ஆண்டவரே என்னையும் நிரப்பும், உங்களுடைய அபிஷேகத்தினால என்னுடைய இந்த அடிமைத்தனங்கள், பாவங்கள், ஆவிகள், மத அடிமைத்தனம், குடும்ப அடிமைத்தனம், இப்படியான எல்லாருக்கும் தேவரிடத்தில் இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அபிஷேகம் பெற்று எங்களுக்கு இல்ல அந்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் முதன் முறையாக அந்த அபிஷேகத்தை பெற்று போடகையின் கிறிஸ்தியனாக நாங்கள் இருக்கிறோம். யோவான் 3:3 மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில அம்மவாளின் சந்ததியாக நாங்கள் பாவ சந்ததியாக, பாவத்தோ பாவ உணர்வோடு இதிலின் பிள்ளைகளாக பிறகுறோம். இப்பொழுது நாங்கள் ஆவியானவருடைய ஆவியங்களை நிரப்போம். நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறோம். முழுக்கு ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானமாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு அதன் பின்பாக அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவை நிரப்பினார்கள். எங்களையும் அந்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். அந்த அவர் ஹோலி ஸ்பிரிட் ஆழ்த்தன்மை உள்ளவர். பாருங்கள், இப்படியாக மரியாள் கற்பம் கற்பம் பரிசுத்த ஆவியானவர்களால் கற்பம் தெரிந்தார். பரிசுத்தம் உள்ளவராக இயேசு வாழ்ந்தார். பாவம் இல்லாதவராக எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். நாங்கள் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பரலோகத்துல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற வாழ்வு, அங்கு குறை இல்லாத வாழ்வு, பரிபூரண வாழ்வு, அந்த வாழ்வை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் அதை நாங்கள் அந்த வாழ்வாக வாழ வேண்டும். அதற்காக இயேசு சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இந்த சப்சுலத் ஆனது எங்களுக்கு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இது எங்களுக்கு திருடும் பொழுது கவலை வரும், துன்பம் வரும், கஷ்டங்கள் வரும். அது பிசாசு செய்கிற காரியமாக இதை நீங்கள் ஓவர் ரைட் பண்றதற்கு அவர் சந்தோஷமாக என்ன நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் பாருங்கள். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு சத்துரு உங்களுக்கு தீமையை தருவார். ஏதாவது நீங்கள் சிறிய தவறுகள் விடும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வரும் பொழுது ஒன்றுக்கு கவலைப்படாமல் என்னோடு என்னுடைய என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பேதன் உண்டு. தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வீழ்த்துதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படியாக தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்விலே சமாதானம் தேவ சமாதானம் உங்களை நிரப்பிக்கொள்ளும். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

உமதிசயங்கள்ரைப்பே அதிசயமானவரே எழுந்தருளும் என்னாண்டவரே எதிரி கையோங்க விடாதேயும் மாமாண்டவரே என்னுடைய வாழ்விலே இந்த ஊழியத்திலே எதிரியின் கையோங்க விடாதேயும்

என்னுறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்கு

0: in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, I resist the devil. உன்னுடைய கையை எடுத்து போது சத்துருவே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் வசனத்தை கேட்கிறார்கள். இயேசுவினுடைய வசனம் அவருடைய இருதயத்தில இருதயத்தில தங்குவதாக. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுவதாக. ஒன்று ஜோவான் ஒன்று ஏழின்படி யார் யார் பாவத்தோடு ஒவ்வொருவருடைய பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை கழுவி பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில ஒவ்வொருவரை நிரப்புவதாக. எல்லா கண்ட மக்களுக்கும் எந்த தூரத்துக்கும் சமீபத்துக்கு நீர் ஒருவரே மெய்யான தேவர் என்று அறிக்கேண்டுகிறோம். ஒன்றானவைத்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வை பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த சந்தோஷத்தோடு அன்பு சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்முடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யம் நித்திய ஜீவனை தந்து உம்மோடு வாழுகிற ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எடுத்துக் கொள்வீராக. ஒரு ஊழியம் செய்கிறவர்களையும் இக்கனப்படுத்தி இருக்கிறேன். ஊழியம் செய்கிறவருக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டியிருக்கிறேன். இந்த காலத்தில் அறுவடை அதிகரிக்க அதிகமான ஊழியக்காரர்கள் எழும்பி உம்முடைய வசனத்தின்படி ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு முடப்பட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் வெற்றிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்வரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை பிரதி நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையை வெளிச்சத்துல அருமையான வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். 2 தீமோத்தேயு 3:16-17 வாக்கியம் வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவை நம்மை போதிக்கிறார், சீர்திருத்துறார், நீதியை படிப்பிக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நித்திய ஜீவன் அடையும்படியா செய்கிறார். அப்படியாக அபிஷேகம் உங்களை முறிக்கும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவையோட உண்மையோடு மாறாதிப்போம். வார்த்தையானவர் அவியை வார்த்தை அந்த வார்த்தை தேவன அந்த வார்த்தை தேவனாயிரு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அருமையான வார்த்தை வெளிச்சத்தை நமக்கு ஆசத்தியத்தினால் கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சல் எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்தர் நிறைவாசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் கற்றுக் கொடுத்ததுக்காக. கத்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, Subhanga. God bless you, நேயர்களே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். God bless you, பாஸ்டர். அருமையான வார்த்தையை வெளிச்சம் நம் குளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். வார்த்தையில மகிழப்படுகிற தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அவர் தினாலும் வார்த்தையோ நம்மோட பேசியிருக்க அந்த வார்த்தையில மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். இதனாலும் அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்தோம். தேவ செய்தி ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்மோடு தம்மை தட்டி கொடுத்திருக்கிறார், நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சத்தியத்தின் ஆழத்துல, அதாவது விசுவாசத்தின் ஆழத்துல அந்த வார்த்தையை கொண்டு போய் அநேக மீன்களை பிடிக்கும்படியாக, வலை எழியும்படியாக அங்கே விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கார். வலை வீசுவோம், அதிக மீன்களை அவருக்காக அறுபடி அறுபடி காண்போம், பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டோம், அறிக்க பண்ணி ஜெயம் எடுப்போம், ஜெபிப்போம். நல்ல தேவன் என் ஆளும் வார்த்தையினோடு பேசினார், உங்களோடு பேசியிருப்பார். நான் கத்தருக்கு விசுவாசிக்கிறேன், கத்த நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியா தொடர்ந்து நேரம் 9:35 கத்தர் இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், வழி நடத்தி இருக்கிறார். அந்த கிருபைக்காக இந்த வாய்ந்த விசுவாசிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். நேரடி ஒளிபரப்பு 6:30 இப்பொழுது தொடர்ந்து நேரம் 9:35 இந்த நிமிடம் மட்டும் அவியானவரங்கள் நடத்தி இருக்கிறார். அந்த தேவாவியானுக்கு நன்றி செலுத்துறேன். இசப்பாக்கு நன்றி. ராவணருக்கு சோசனம் செலுத்துகிறேன். அவர் பாரு நல்ல தருணங்களுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்க தத்தக்கிரியை செய்திருக்கிறார், துருவி அளித்திருக்கிறார். கிருபைக்காக நான் நன்றி செலுத்துறேன். நாங்கள் முடிவாக முடிவு ஜபத்தை நன்றி ஜபத்தோடு நேரெடுத்து முடிவுக்குள்ளாய் கொண்டு வருவோம். செவிப்போம், என்னோடு ஒருமனப்படுத்த. சோஸ்திரமாண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க பாராண்ட கிருபை கொஞ்சம் அல்ல கட்டா, நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீங்க ஆசிரியர் அந்த கிருபைக்காக நன்றி அனுகூலப்படுத்தின தருணத்துக்காக சோஸ்திரமாண்ட நன்றி எஸ்அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாள் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்தோம். நினைச்சிய வெளிச்சத்தின் பகுதியில் அப்பா நீங்க வெளிச்சம் கொடுக்கும்படியா அத்தனை தேடுவ இதுதையே மகிழ்வதா என்று சொல்லி வார்த்தையோடு பேசினீங்க ஆரம்ப நீங்க அப்பா எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததப்பா வார்த்தையில, அந்த வல்லமையில் எரிந்ததப்பா, விசுவாசத்தை தட்டி எழுப்பி நீங்க கண்டு விசுவாசங்கள் காணாமல் சொல்லும் ஆக்கியவாங்க அப்படியாக நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். யாங்களோட பேசி நீங்க நடத்துறீங்க கதா, நன்றி ஆண்டவர். அப்பனே நித்திய வெளிச்சத்தை நீங்க அப்படியாக அலங்கரித்த கிருபைக்காக நன்றி தகப்பன். கோடி கோடி சோஸ்ரம் கதா, நாலு தொடக்கத்தில் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமாக நேர்த்தியா செய்து முடித்தீரே அப்பா. வினை போல் எல்லாம் சரியான முனைத்து தந்தீரே ஆண்டவர். தண்டைகளை தகத்தறிந்து காரியத்தை வாய்க்கப்பண்ண என் தேவாதி தேவனுக்கு சோஸ்ரம் செலுத்த நன்றி செலுத்தல் ஆண்டவர். தாவி ஆரம்பிச்சப்போ பாடலு கூட ஐயா தூத்து வழங்க பாடல்களை பாடி நாமத்தை உயர்த்த அடியாளர் கிருபை பாராட்டி நீங்க அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். ஒருத்த பெலனுக்காய் நன்றி, உச்சாத்தி நாவிக்காய் சோஸ்திரம் ஆண்டவர். செபிக்க கிரிய செய்தீர்க்காய் நன்றி ஆண்டவர். இம்மட்டும் நடத்தின வினேஸ்வரே நன்றி அப்பா. உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியக்க உலகத்த கொடைக்கு தருகிறான் நன்றி செலுத்திச்சு போல கத்தாமல் சுகங்களோடு துதிகளோடு முனைந்து கர்ணாக்கா செபிக்கிறோம் ஆண்டவர். சோரி இணைத்தீங்களை நன்றி ஆண்டவர். சோரி என் குடும்பங்களை ஊழியங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்து வல்லமையா இன்னும் எடுத்து புதிய பாடலை கொடுத்து வழி நடத்த விடுவான். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி அவள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் எல்லைகளை விசாலப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் போல செபிக்கிறாண்டவர். அதே போல கத்தாவி துதி பாடுகள் எடுத்து வந்த கிரேசுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அவர் இணைத்த கிருபைக்காக நன்றி. துதிக்க வச்சிரை உற்சாகத்தோடு துதித்தார்கள், நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். சகோதரியின் குடும்பத்தை ஊழியங்களை ஆசைகளை சாலப்படுத்தும் உங்களை கிருபைகளை தாங்கி நடத்தும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உங்களை செபிக்கிறார். அதே போல கத்தா ஊழியர்கான சுபத்துக்காக செபிக்கிறோம். செபித்தார்கள் கத்தாவை பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணம் விளங்கட்டும். இந்த நேரம் இனிமே நான் பலவீனம் என்று சொல்லாத பலவான் என்று சொல்லும்படியா பலத்தால் வித்தை கட்டுமையா உச்சியிருந்து உள்ளங்கான நாடி நரம்பு எலும்பு நரம்பு தசை நாடு எந்த பகுதியில பலவீனம் அந்த பலவீனம் நீங்கி போவதா இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுவான். வல்லமையை கட்டவர்கள் நாமத்தில் ஊழியத்தை செய்கிற உடைய மகளின் கனப்படுத்துவீரா அப்பா விடுதலை பேசுவோம் அப்பா. நீ ஆளுகிறோரிய கணவன பிள்ளைகளை ஊடுகளை வாய்க்கால எளியங்கு ரத்தம் தள்ளிக்கிறோமே ரத்தம் ஜெயம் ஜெயம் அப்பா. ஆளுக செய்யும் சத்துரு உட்பதும் குடியோடி போட இல்லப்பா, நீங்க ஆளுக செய்து வழி நடத்துகிறா ஆசீர்வத்து மகளை பண்ணும் ஆசீர்வத்து ஊழியருக்கான செபத்து ஏறெடுத்து பிறருக்கான செபத்து ஏறெடுத்துக்கா நன்றி செலுத்தவே சௌரியம் மட்டும் மணி வளர்த்த கிருபிகளுக்கா நன்றி நன்றி நன்றி. அதிகாரப்பூர்வமான செபத்து ஏறெடுக்க வைக்கிறே சோஸ்திரம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறே நன்றி. இன்னும் எடுத்து பயன்படுத்த வரங்க செயல்பட கிரிய கிருபியாளி அவருடைய கணவன பிள்ளைகளை ஊடுகளை வாய்க்கால் கொண்டாடு எல்லாவற்றையும் இணைந்திருக்கிறார்களே அந்த இணைப்புக்காக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு பண்ண தயவுக்காய் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உங்களை செபிக்கிறேன்ப்பா. நாளுக்கு தாவே கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியை நீங்க ஆசிரியத்திலே பாதேசங்களுக்காக காலநிலைகளுக்காக வியாதி பலவீனங்களுக்காக அப்பா நாங்கள் செபித்தோம். உங்கள் செபங்கள் எல்லாம் நிராமன்றும் ஆமேனன்றும் அங்கே மனிதப்பு கிருபைக்காய் நன்றி. அந்த திறப்பின் வாசல் நிறத்துக்காக நன்றி ஆண்டவர். அப்பா இன்னும் ஜபிக்க இன்னும் வல்லமையாச்சு எங்களை ஜபாவில் நிரப்பு நிரப்புங்க ஆண்டவர். தருணத்துக்கோஸ்திரம் ஆண்டவர் அருமையான தருணத்தை நீர் ஆசிரியத்தின் நன்றி ஆண்டவர். நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபித்து இணைந்த ஜெபித்து இணைந்து ஜெபித்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரையும் குடும்பங்களும் பேர் பேர் ஆசிரித்து மகளை பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறான். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூடாக நன்றி செலுத்த நன்றி செலுத்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவர். வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் திறக்கப்பட்டது. அப்பா ஒரு மனசிந்தே தந்தீர் ஆண்டவர். அப்பா உங்களை இணைத்தீரே நினைக்கிறார்கா நன்றி ஆண்டவர். உலக பெரிய பாக்கியம் ஆண்டவர். அப்பா ஊழியர்கள் பேசினார்கள் கும்பிட வார்த்தை சுமந்து வந்தார்கள். அப்பா நீர் வழிப்பட்டீரே கத்தாவுக்கா நன்றியான். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோமாய்ப்பா எங்கள் இறுதிய பலகையில உடைய வார்த்தை எழுதப்பட்டதுக்காய் நன்றியாண்டவர். நாலு கதாவே இன்னும் கற்றுக்கொள்ள இன்னும் அறிய இன்னுமோடு உறவாட அந்த வாஞ்சையின் தருணங்களை பெருக பண்ணுவீரா. இன்னும் தாகத்தோடு இருக்க காத்திருக்க கிருப செய்வீரா. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செவிக்கிற நாலு வார்த்தை வெளிச்சத்துல செய்தி எடுத்து வந்த சௌரிய பிருந்தாக்கா நன்றி செலுத்துருமாண்ட. அப்பா அவருடைய பாதத்தை அப்பாவுடைய பாதத்தை குறித்து வழிபாடுகளை கற்றுக் கொடுத்து சத்தியத்தின் ஆழத்தை கற்று மூன்று விதமான பாதங்களை குறித்து சொல்லி தந்தார்களை கத்த அந்த பாதத்தை அமர்ந்திருக்கும் போது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள். அப்பா அப்படியாக உன் பாதத்தில் அமர்ந்திருந்த நீரே தேவை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இன்னும் கிருபை தாங்க. அப்பா கற்றுக் கொடுத்த ஊழியக்காரை ஆசீர்வதிங்க. நல்ல சுகலாருக்கும் நீங்க இன்னும் வல்லம் எடுத்து பயன்படுத்துங்கள். குடும்பத்து ஊழியங்களை ஆசீர்வதி நினைத்த கிருபைகளுக்காய் நன்றியான். தொடர்ந்து பலன் எடுத்து முன்ன இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்திய போடு செபிக்கிறான். அதே போல கத்தான் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் உங்களுக்கு நன்றி செலுத்துற மாட்டோம். நன்றி விசுவாசிகளை காணா விசுவாசிகளை பாக்கியமான கற்றுக் கொடுத்தார்கள் ஐயா. ஜோவான் 20:17-18 வசனங்கள் அப்பா 21-28 வசனங்கள் அடிப்படையா வைத்து கற்றுக் கொடுத்தார்கள் கத்தா. அப்பா இருக்கா புஸ்தகம் 24:27-28 வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்பா நீங்க அவ்வளவு நல்ல தேவன். ஜோவானுக்கு வழிபட்டு எங்களுக்கு நீ வழிபட்டு கொண்டு உடவித்தந்த வல்லமை அனல் மூட்டி எழுப்புங்க அப்பா. மாத்திருந்த வல்லமை பெற்றுக்கொள்ள பிரகாசம் வெனக்கண்கள் திறக்கப்பட்டன, செவிகள் திறக்கப்பட்டன. ஆவியாத்ம சரீரம் சிந்தன சொல் யா உமக்க உமக்காக நிற்கிறது தந்தி அதுக்காக நன்றியா யாக நாங்கள் சுவாசம் பெற்றுக்கொள்ள கிருபை. அப்பா நீ வழிபடும்படியா இந்த பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதா கற்றுக் கொடுத்தோம். அருமையான காதை கூட மனசத்தியத்தை வெளிப்படுத்தினார். அதுக்காக சோஸ்திரம் கற்றுக் கொடுத்த ஊழியக்கான குடும்பத்தை ஊழியங்களை சபை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிற எல்லைகளை விசாலப்படுத்த இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி அப்படியாக நீங்க நினைத்தீரே நன்றியா.

செய்தி கத்தான் வாக்கியங்களில் அந்த ஆவியனால எழுதப்பட்டிருக்கேப்பா. நாளிலும் அவை வரும் என திரும்புவது இல்லையப்பா. நான் அப்படிப்பட்ட வல்லமை பார்த்தியோடு உங்களோடு பேசினார்களே, சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே, ஆழத்தை கற்றுக்கொண்டோ மாட்டேன் அபிஷேகம் உங்களை முறிக்கிறான். அப்படிப்பட்ட அபிஷேக வல்லம் ஊற்றப்படு. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அபிஷேகத்தை நிரம்பப்படும். வார்த்தை கண்ணன் மூட்டுங்க, வார்த்தை இன்னும் இதே பலன் அறிக்கவன விசுவாசம் ஜெயமட்டுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வழிபாடை கற்றுக்கொள்ள கிருபைதான். அப்படியாக நீங்க திருப்ப செய்யப்படுவதற்காக நன்றி ஆண்டவர். கற்றுக் கொடுத்த ஊழியக்காக அவரோட ஊழியங்களை சபை ஊழியங்களை கைட்டு செல்ல எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் வேலியடைக்க பாதுகாத்து அப்படி நான் வயப்படுவதா இயேசு நாமத்தில் நன்றி செலுத்தி அப்படி செபிக்கிறாண்ட ஆசீர்வதிக்கும் இயேசு நாம தகப்பனே இம்மட்டும் நடத்தியேசு மறைவாயிருந்து ஆண்டவரே ஒழிப்பதிவு செய்த ஒழிப்பாயா தகப்பனே அவர்களை ஆசிர்வதிக்காய் நன்றி செலுத்துறோம். மறைவாயிருந்து கத்தாய் பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே கத்தாய், அந்த ஊழியத்தை நீ கனப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக. ஒரு ஒழிப்பை ஆண்டவர் ஒளிப்பதிப்பு ஆகும் போது எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்த ஒளிபரப்பு கூட நீர் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். நேர்த்தியம் செம்மையா ஒளிபரப்பா கிருப செய்வீரா தடைகள் தேய்க்கிறோம் யேசுவினா. எல்லா கண்களும் தயவு பாராட்டி நீதி அந்த கிரியை ஊழியத்தை செய்ய அதுக்காக நன்றி செலுத்திட மாட்டோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. மறைமா இரண்டு சகோதரி ஊழியத்தை செய்கிறார்கள் இறையா பதிவு ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அப்படி வாஞ்சியின் தாகத்தையும் விருப்பங்களை அறிந்தவர் நீங்க, ஒரு மன விருப்பத்தையும் உனக்கு தந்திரலையே என்று சொன்னீங்க அப்பா. அப்படியாக அவருடைய மன விருப்பத்தின் மேல கொடுத்து ஆசீர்வத்து மகள பண்ணுவீரா இயேசுவின் நாமத்தில் ஆசிரியர் செபிக்கிறோம். அவருடைய இணைந்து ஊழியங்களை செய்த எல்லாம் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதியும் உறவுகளை ஆசீர்வதியும் எல்லைகளை விசாலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறான். தகப்பனே இந்த வேலை மட்டும் நடத்தினீரே சோசிரமையா, தொடர்ந்து வழி நடத்துவனுமாய் செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துறேன். யுத்த தேசங்களுக்காய் செபிக்கும் பண்ற கத்தரே ஓய பண்ணுவீராக. எனக்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் சமாதானத்தை கட்டளவிடுங்க ஆண்டவர். நீ சமாதான பிரபு அப்பா. இந்த யுத்த நிறுத்தம் நூடிய யுத்த நிறுத்தம் மாறட்டும் அப்பா. இந்த சிறங்களுடைய கண்ணீர் கவலை இழக்கங்கள் அப்பா உடமை இழந்து உறவுகளை இழந்து உருக்குலைந்து அப்பா இருக்கிற இடங்கள் எல்லாமே வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளங்களை மாற்றி தேச்சு அரவணை ஆறுதல் படுத்த சமாளித்தால் மூடுமாண்டவர் சீக்கிரமாயிருப்பேன். ஐந்து கட்டணம் ஜலங்களுக்கு ஐந்து காயங்கள் பற்றி அந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு கடமையான திரும்ப ரட்சிப்பை காணட்டும் ஐயா. உங்களிடத்தில் இருந்து ஆறுதல் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, நீதி உண்டு, உண்மை உண்டு உணரும்படியா விளக்கங்கள் திறந்து ரட்சிப்பை காணவேங்க. அவளை ஆற்றி தேய்ச்சுங்க ஆசீர்வதிங்க. உடைய நல்ல காலத்துல ஒப்பு கொடுக்கும் சமக்க வச்சவிக்குமா. நீர் பேசுவீரா, நீர் நடத்துவீரா, அடுத்த தீர்மானங்களை நீர் வழிபடுவீரா அப்பா. அவருடைய இணைந்திருக்க எல்லா அமைச்சரவையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வந்து இடப்பட்டு நல்ல தீர்மானங்கள் எடுத்து முயற்சிகள் எடுக்க செய்யுங்க ஆண்டவரே. நல்ல கரமரிக்கா தாங்கும்படியாச்சு. தேசத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கும். மேடா தேசத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கும். ஆலயம் உங்க பிரியமில்ல எந்த அருவறுப்புகளையும் கொண்டு வராது. சட்டத்துக்குள்ள உங்களுக்கு பிரியமில்ல காரியங்கள் நுழைத்து விடாது. எல்லாவற்றையும் எடுத்துப்படும். அவ்வா வேறறுக்கப்பட்டு போவதா இயேசு நாமத்து கட்டளை கொடுக்கும். என் தகப்பனை உமக்கு பிரியமான சித்தமான சீக்கிரிய அப்பாதேசத்தை செபிக்கிறோம். எல்லா தேசங்களையும் கால்நிலை சீர்படுத்தி நடத்தப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்தி அப்பா. தகப்பனே மீதியான வேலை மறுவழிப்பா யாவை வாசித்தாங்க, நாளை ஒளிபரப்பு யாவை வாசித்தாங்க, விடுதலை வெளிச்சத்து நேரத்தை ஆசீர்வதிங்க, ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க, மாலை வீர நித்திய வெளிச்சத்தை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவர். நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல செபிக்கிற ஆண்டவர். சமாதத்தோடு படுத்துக் கொண்டு திருஸ்தி வெந்தவரை நீர் ஒருவேளை சுகமாய் தங்க பண்ணுவேன் சொன்ன வார்த்தை. நல்ல கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும். அப்படியாக எல்லாவற்றையும் நேர்த்தி அசமயம் செய்து முடித்து விஞ்ஞான வேலைகளும் நீங்கள் நடத்தப்படுற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். கோடி கோடி சோஸ்திரம் தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செவங்கிற சிவத்தை களும் சிவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே.

0: എന്നുള്ളേ
1: അവരുടെ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി.
2: மற்றும் நடத்தேவினேசருக்கு நன்றி. தொடர்ந்து என்னோடு இணைந்து ஊழியங்களை செய்த சிபிலருக்கு நன்றி, டாக்டர்ஸுக்கு நன்றி, டோய் சிஸ்டருக்கு நன்றி, ரஞ்சன சிஸ்டருக்கு நன்றி. எனக்கு இல்லாத

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: எண்ணாகமம் 36 அதிகாரம். யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களில் தலைவராகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்றுப்போகுமே. இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுக்கு உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும். இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே என்றார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே, கர்த்தர் செலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தியும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். சுதந்திரமானது ஒரு கோத்திரத்தை விட்டு வேறொரு கோத்திரத்தை சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருடைய ஒவ்வொரு கோத்திரமும் தன் தன் சுதந்திரத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்றான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லாள், திர்சாள், ஒக்லாள், மில்காள், நோவாள் என்பவர்கள் தங்கள் பிதாவின் சகோதரருடைய புத்திரரை விவாகம் பண்ணினார்கள். அவர்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் வம்சத்தாரை விவாகம் பண்ணினபடியால் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமனான வெளிகளில் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும்.
1: நீதிமொழிகள் 27 அதிகாரம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல் கனமும் மணல் பாரமுமாய் இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு யுடுத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி, அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். இரும்பை இரும்பு கருக்கிடும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கண்ணியை புசிப்பான். தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை. மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தானம் அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் எந்தைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்கு. யோவான் 9 அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர், அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை, வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டு உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடனாயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் யோவான் 10 அதிகாரம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போவோம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதர்க்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே. குருடருடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமா என்றார்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்ட பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எது வரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இதன் நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவரிடத்திலே அநேகர் அவரிடத்தில்

0: ஆமீன் ஆமீன். இன்று 16ஆம் தேதி 4ஆம் மாதம், 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம், 16ஆம் தேதி சித்திரை மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:25. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இப்பொழுது முதல் 10 மணி வரை நீங்கள் கேட்க முடியும். அந்த வேளை காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளை விடுதலையின் வெளிச்ச நேரம். மாலை வேளையிலே ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தெலுங்கிலும் சிங்களத்திலும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7 முதல் 10 வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி தேவ ஊழியர் சௌகரி சுபாகலங்குவர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். நாளுக்கான வார்த்தை அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். ஆமேன் ஆமேன். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக மட்டும் திருப்புங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளையும் ஆசீர்வதித்து வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் எண்ணாகமும் 35, நீதிமொழிகள் 26, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 8வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாக புத்தகத்தை நீங்கள் 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகிற இந்த அதிகாரங்கள், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வகையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையோடு, தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வகையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 8 மணிக்கு இலங்கைக்கான ஜபங்களுக்காக, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக இணைவோம். அந்த வகையில் இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரேசில் ஓட்டம்மா. ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்
1: ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா. ராஜா தேவனே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, ஆண்டவரே, சகல ஜனங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிற எங்கள் தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலும் இந்த மாதிரி மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை அழைத்தீரே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை எங்களுக்கு அறிய வைத்தீரே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை தெரிந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தீரே, உணர்வை கொடுத்தீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஆண்டவரே திருவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர், அதுக்காக சோத்திரம் ஐயா. ராஜா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீம், என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரீம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரீம், என் முழு உள்ளமே கர்த்தரை சோத்தரீம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரியே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன தேவனே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்க நன்றி பலி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தகப்பினே, உமக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே, மட்டு காலம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வைத்தவரே, எங்களை பெருக வைத்தவரே, இப்பொழுது இருக்கிற விட ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே உமக்கு சூத்திரம் ஐயா. நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக வைக்கிறவரே சூத்திரம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னவரே உமக்கு சூத்திரம். ஆண்டவராய் கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, அளவுக்கு அதிகமான தண்ணீரை கொடுத்திருக்கிறீர், அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை கொடுத்திருக்கிறீர், அளவுக்கு அதிகமான உடைய கொடுத்திருக்கிறீர், நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. நம்முடைய தேசத்திலும் ஆண்டவரே தேவனே நன்மைகள் வாசமாயிருக்கும்படி ஆண்டவரே இந்த காலங்களை ஆண்டவரே மாற்றி இருக்கிறீர்க்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உண்மையே உறுதியாய் பெற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களை நீர் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனையா, உண்மையே உறுதியாய் பெற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலே உண்மைத்தான் ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஹலிலுயா. கத்தர் ஒருவரே நித்த முன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே நித்த முன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார்.
2: கண்ணின் மணி போல காத்தருளினார், கண்ணின் மணி போல நம்மை காத்தருளினார்,
1: கழுகினை போல நம்மை பறந்திட செய்தார், கழுகினை போல நம்மை பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரி சோத்தரீம், என் முழு உள்ளமே கர்த்தரி சோத்தரீம், என் ஆத்துமாவே கர்த்தரி சோத்தரீம், என் முழு உள்ளமே கர்த்தரி சோத்தரீம். ஹாலேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரியே, ஹாலேலூயா, கர்த்தரியே நினைத்திரு, ஹாலேலூயா, அவராலே காரியங்கள் வாய்க்கும், ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருச்சபைக்காக சூத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே வேத புத்தகத்துக்காகவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது சோத்திரம் ஐயா. என் தகப்பனே எமக்கு நன்றி சொல்லுகிறோம், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனுஷங்கள் இருக்கின்ற வேளையில் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா ராஜா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா, உடைய நாமத்துக்கு எப்பொழுதும் பயப்படும்படி ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, எங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை எப்பொழுதும் கொடுக்கும்படி செபிக்கிறோம். என் தகப்பனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, எங்கள் குடும்பங்களில், எங்கள் பிள்ளைகளில், எங்கள் திருச்சபைகளிலே, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே ஆண்டவரே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பெரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் மத்தியில செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும், இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா, எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஐயா ராஜா, எங்களை தீமையிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயாமே ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. உன்னதமானவர் சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார். உன்னதமானவர் சர்வ வல்லவர் தினமும் தினமும் துணை நின்றார்.
2: பறந்து காத்திடு பறவையை போல, பறந்து காத்திடு பறவையை போல,
1: பாதுகாத்துட்டார் தமது அன்பினால், பாதுகாத்துட்டார் தமது அன்பினால். என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரீம், என் முழு உள்ளமே கத்தரை சோத்தரீம். பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார்.
2: நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு துதித்து பாடிடு.
1: இயேசுராஜனை என்றும் போற்றிடு, இயேசுராஜனை என்றும் போற்றிடு, இயேசுராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை சோத்தரி. ஹாலேலூயா. ஆண்டவரே மே சோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தகப்பனே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. சூத்திரம் செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமன் சொன்னீர் ஐயா ராஜா. சூத்திரத்தினாலே கிருபை பெருகுமன் சொன்னீரையா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா. ஆண்டவரே மே சோத்தரிக்கிறோம், மே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஊரபக்கர துருவர வர வர பக்கரவனி, ஊரலர பகர துருவர வர வர வர வர வர வர பக்கர துருவர வர பக்கரவனி. ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இறுதி அம்மக்கு நன்றி சொல்லுகிறதப்பா. எங்கள் நாவு உம்மை துதிக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே எங்கள் சிந்தனை ஆண்டவரே தேவனே உம்மோடு கூட இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் மோடி சேர்ந்திருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே எப்பொழுதும் மோடி சேர்ந்திருக்க எங்களுக்கு கிருபதாரும், எங்கள் ஆத்துமா உமே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபதாரும், எங்கள் இருதயங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்பட எங்களுக்கு கிருபதாரும் ஐயா. எங்கள் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அச வாடுவீராக ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே தேவனே தகப்பனே பூமி ஆண்டவரே தேவனே அப்பா இருளா இருந்ததப்பா ராஜா. தேவனே ஆழத்தின் மேலே நாவியானவர் அசவாடினீர் ஐயா ராஜா. ஆழத்தின் மேல் அசவாடுவீராக, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே அசவாடுவீராக, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே அசவாடுவீராக. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறத நீர் அறிவீர் ஐயா. சுயம் எங்கள் வாழ்க்கையிலே முறிக்கப்படுவதாக ஆண்டவரே, சுயம் எங்கள் வாழ்க்கையிலே முறிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா உண்மையிலே அன்பு கூறுவது போல ஆண்டவரே, ஆண்டவரே பிறர்களாலும் அன்பு கூற ஆண்டவர் எங்களுக்கு இருபதாரம் ஐயா. சத்துருக்களை நேசிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆழத்திலே நீர் ஆவியானவரே அசவாடுவீராக. இந்த ஆழத்திலே எங்கள் ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. இப்படி சித்தம் பெறமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக ராஜா. தடைகள் உடைக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே மக்கு ஆக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே அப்பா. இருக்கிற பயங்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக, தடைகள் அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே இந்த கரங்கள் ஆண்டவரே தேவனே உம்மை குறித்து எழுதட்டும் ஐயா. எங்கள் நாவு உம்மை பாடட்டும் ஆண்டவரே தேவனே மக்கு சூத்திரம். இந்த கால்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஓடி ஓடி உழைக்கட்டும் ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த சரீரம் உமக்கு தான் தகப்பினே மக்கு சூத்திரம். நீர் மீட்டு கொண்ட ஆண்டவரே இந்த சரீரம், இந்த இருதயம், இந்த சரீரம், இந்த ஆத்மா உம்மை குறித்து ஆண்டவரை சிந்திக்க தியானிக்க எங்களுக்கு கிருபதாரம் அப்பா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா. நீர் எங்களோடு இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறீரப்பா ராஜா. தேவனே அப்பா நீங்கள் எங்களுடையவர் அப்பா ராஜா. நீங்கள் என்னுடையவர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்கள் ஐயா. எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியதப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்களப்பா. எங்கள் சபை உமக்குரியதப்பா ராஜா. எங்கள் ஆண்டவரே வீட்டு தலைவன் உமக்குரியவர் ஐயா ராஜா. தேகப்பனே ஆண்டவரே எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியது ஐயா. நீர் தானே எல்லாவற்றையும் தந்தையிலப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா ராஜா. ஹாலேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நல்ல தேசத்துக்காக ஹாலேலூயா கர்த்தரே ஸ்தோத்தரியன்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தேசத்துக்காகவுமே நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அப்பா பிதாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே முக்கு சோத்திரம் பிந்தின ஆதாமாகிய இயேசப்பா நீர் எங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர், எங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர், எங்கள் திருச்சபையை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். ஆண்டவரே தேவனே தகப்பன் எங்கள் குடும்பங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆண்டவரே தேவனே தேசத்தை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர், எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்கள் எந்தெந்த தேசங்கள் இருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர், ஆழத்தின் மேல் ஆவியானவர் அசவாடி நிறையா ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம், எங்கள் தமிழ் ஜனங்கள் மத்தியில் அசவாடுவீராக. எங்கள் தமிழ் ஜனங்களே ஆண்டவரே உமக்கு வந்து தெரிந்தெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே தமிழ் ஜனங்கள் மத்தியில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவனையா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தடைகள் அகன்று போட்டும், விக்கிரக ஆராதனைகள் அகன்று போட்டும், உம்மை குறித்து ஆண்டவரே அப்ப அறியட்டும் ஐயா ராஜா. முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா ஹலிலுயா. கத்தர் உன்னை நீத்தமும் நடத்தியும் மகாபாரட்சியில் திரட்சியை தருவார். கத்தர் உன்னை நேத்தமும் நடத்தி மகாபாரட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உந்தன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கத்தர் உன்னை நேத்தமும் நடத்தி மகாபாரட்சியில் திரட்சியை தருவார். கத்தர் உன்னை நீத்தமும் நடத்தி மகாபாரட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உந்தன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே,

மனமே நேற்றைய நாளிலே பார்த்தோம், அப்போஸ்தலர் காலத்திலே ஆண்டவரே ஆண்டவராய் இயேசுவின் உயர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. ஹலேலூயா. ஜோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஹலேலூயா. இந்த வேளையில சொல்லுங்கள், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். ஹலேலூயா. எங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் கவனம் எடுப்பார். ஹலேலூயா. எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஹலேலூயா. அவர் அங்கே கரிசன உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, மக்கள் சோத்திரமையா. ஹலேலூயா.

சொல்லை நாடு நின்று நீக்கேன். கிருபை என்னும் மாதிரி பணிவார் உன்னை சூர்த்திலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மாதிரி பணிவார் உன்னை சூற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் பெருயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே உன் பெருயிரோடு இருக்கின்றார். துதி போரை இயேசு கைவிட மாட்டார். துதி போரை இயேசு கைவிட மாட்டார்.

0: திருப்தி செய்வார், உண்டனாத்து மாவையே திருப்தி செய்வார், உண்டனாத்து மாவையே திருப்தி செய்வார். ஹாலேலூயா ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்திலே சிறுமுள்ள தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே ராஜா, தேசங்களிலே ஆண்டவரே யுத்தங்களை நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே பேச்சுவார்த்தைகள் நடக்கும்படியும் ஆண்டவரே தேவனே தகப்பனே, கசப்பான வேர்கள் ஆண்டவரே தேவனே முள்ளுகள் எழும்பாதபடி ஆண்டவரே, அநேகரே ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜா குழப்பத்துக்கு உட்படுத்தாதபடியும் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே அப்பா தேசங்களிலே ஆண்டவரே யுத்தங்களை நிறுத்தி சமாதானத்தை உண்டு பண்ண வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே ஈரான் தேசத்துக்காக, அமெரிக்கா தேசத்துக்காக, அதோடு ஒத்து போகின்ற ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்க செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ராஜா, ஆண்டவரே ஒரு ஞானம் உள்ளவன் அந்த பட்டணத்தை ஆண்டவரே தேவனே எப்படி விடுவித்தானோ அதே போல ஐயா ராஜா ஞானமுள்ள ஆலோசகர்கள் எழும்ப வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே எல்லாவித காரியங்களிலும் நீர் விடுதலை தர வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கேஸ் விலைகள் ஆண்டவரே, வீட்டு விலைகள், வீட்டு இன்ட்ரெஸ்ட்கள் ஆண்டவரே, பொருளாதாரத்திலே இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் புறப்பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் லட்சியம் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். என் தகப்பனே நீர் எழுந்தருளிவீராக ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, அங்கிடத்திலே வருவீராக ராஜா, உம்முடைய முகத்தை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுமா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பீராக ராஜா, ஆண்டவராக தேவனே விடுவிக்க கூடாதபடி உடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை தகப்பனே, ரட்சிக்க கூடாதபடி உடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை அப்பா ராஜா, உமக்கு சோத்திரம். ஆண்டவரே எங்கள் சொந்த ஜனங்கள் அப்பா எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்கள் அவர்களை விடுவியும் ஆண்டவரே, இன்னும் ஐயா ராஜா ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே திருச்சபைக்கு வராத இம்மல் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க விடுவித்துக் கொள்ள வேணுமா செபிக்கிறோம். விசேஷமா ஊழிய ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத சட்ட திட்டங்கள் இந்த கனடா தேசத்தில் வராதபடி காத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக கிரிய செய்கிற அந்தகாரத்தின் வல்லமகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக ஆண்டவரே. இந்த தேசத்து அதிபதிகளோடு பேசும், பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆண்டவரே பார்லிமெண்ட் மெம்பர்ஸோடு நீ பேசும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராய் கர்த்தாவே நீர் கிருபதாரும் இரக்கம் செய்யும் சங்கமம் ஊழியங்களையும் ஆசீர்வதியும் எங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவானாக ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே கூட ஒரு வசனத்தை தேவனுடைய ஆவியானவர் என் ஆவியிலே பேசினார். யாக்கோபு, ஹல்லேலூயா, யாக்கோபிலே 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் எப்பொழுதுமே நமக்கு.
1: கிருபை தந்த இயேசுவுக்கு நன்றி.
0: நல்லவர், ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. யாக்கோபு 4 அதிகாரத்திலே உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் இதனாலே வருகிறது. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடியக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஹாலேலூயா. இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலே

ஹலேலூயா. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் சாலமோனை தெரிந்து கொண்டாரே தவிர தாவீதை தெரிந்து கொள்ளவில்லை. கட்டுவதற்கு அவன் அநேகம் பொருள்களை அவன் சவதரித்து வைத்தான், அது வேறு காரியம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் அதிக இரத்தத்தை சிந்தினபடியினால் அவன் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடாமல் போயிட்டு. ஹலேலூயா. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயங்களாக இருக்கட்டும் அல்லது வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஹலேலூயா, சமூகமாயிருக்க விட்டும், ஹலேலூயா, அங்கே எங்கே சண்டைகள் இருக்கிறதோ அந்த இடத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அங்கே எந்த ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணினாலும் கூட அது அங்கே நமக்கு சித்தி தராது. ஹலேலூயா. நீங்கள் ஒருவரை ஒருவர் பட்சித்தீர்களாக இருந்தால் அங்கே அழிந்து போவீர்கள் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வப்போது குடும்பத்திலாகட்டும், சபைகளுக்குள்ளாகட்டும், விசுவாச குடும்பங்களுக்குள்ளாகட்டும், ஹலேலூயா, எந்த ஒரு கசப்பான வேர் எழும்பினாலும் கூட அதை தேவனுடைய ஆவியானவருடைய உதவியோடு அதை அணைத்து விடுங்கள். ஹலேலூயா. பாருங்கள், சிந்தன மண்டலங்களிலே சத்ருவானவன் எத்தனையோ காரியங்களை கொண்டு வருவான். நடந்த காரியம், நடக்கிற காரியம், நடக்காமல் இருக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, எத்தனையோ காரியங்களை, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்கள், ஹலேலூயா, நெகட்டிவான காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் கூட அதை நாங்கள் தான் அணைக்க வேண்டும். ஹலேலூயா. ஒரு முறை நாங்கள் எங்கள் டாக்டரிடம் போகின்ற வேளையிலே அவர் சொன்ன காரியம் என்ன சொல்லிச்சுன்னா, சிறிய நெருப்பா இருந்தால் அணைப்பது சுலபம், அதே போல வியாதியின் ஆரம்பத்திலே அதை மாற்றுவது சுலபம். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறிய நெருப்பு காட்டை கொளுத்தி விடும்னு சொல்லப்படுது. அப்ப அந்த சிறிய நெருப்பை அணைத்து விட்டமாக இருந்தால் காடு சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் ஹலேலூயா, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், என்ன காரியம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அங்கே இரவு வருவதற்கு முன்பாக எங்களுடைய எரிச்சல் தனிய கடவுள் என்று. ஹலே, நீங்கள் தான் உங்களுக்கு சொல்ல வேணும். உங்களுடைய நான் அப்படித்தான் நான் என்னுடைய ஆவியில சொல்லுவது வழக்கம். இயேசு நாமத்தை மன்னிக்கிறேன், பத்து திறன் சொல்லி பாருங்கள், அப்படியே எரிச்சல் அடங்கும். உங்களுடைய உங்களுடைய சரீரத்துக்கு நீங்கள் தான் அதிகாரி, உங்களுடைய சிந்தனைகளுக்கு நீங்க தான் அதிகாரி, உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் தான் அதிகாரி. ஹலேலூயா. ஆனபடினால் சண்டைகளை விலக்குவோம், யுத்தங்களை விலக்குவோம். கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போதுமானவர். ஹலேலூயா. இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே சமாதானம், சமாதானம், சமாதானம் என்று சொல்லி நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஐயா. ராஜா தேவனே, அப்பா, இப்படி ஆண்டவரே சாலமோன் என்கிற பேருக்கேற்ப ஆண்டவரே அவன் சமாதானம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தின்படி ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை கட்டினானோ, அதே போல ஆண்டவரே எங்கள் திருச்சபை இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக, எங்கள் குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக, எங்கள் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படுவதாக. ராஜா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் அப்பா, சூத்திரம் ராஜா. உம்முடைய கிருபை பெரியதப்பா. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே அப்பா, தேவனே, தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய், விசுவாச குடும்பங்களாய் ஆண்டவரே, கணவன் உறவுகள், வாலிப பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரமையா ராஜா. அப்பா, உடைய கிருபை உள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தின் ஆமேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காயோடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம், கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வீர், முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றீர், யெகோவா.

0: சமாதானம் தருகிறேன். முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஹலிலூயா. நன்றி அப்பா ராஜா, நன்றி தகப்பனி. ஆண்டவரே முக்கி சோத்திரம் அப்பா. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவீத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அபிஷேக ஆராதனையுடன் வார்த்தை உடலுடன் துதிகளுடனும் ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வழிநடத்தினார் கத்தர்தாமே. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பவுமாக மாலை வேளையிலே நித்திய வழி நேரத்திலே உங்களுடன் சந்திப்போம். சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமீன். அபிஷேக ஆராதனை நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களை கூட கடந்து செல்ல கத்தர்
2: உதவி
1: கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி
2: நடத்தும்.
1: என்று 16 நான்காம் மாதம் 16 ஏப்ரல் மாதம் 16 சித்திரை மாதம் 2026 ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாகவும் 24 மணித்தியாலவும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேல் நாடுக்காக, யுத்த பூமிக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மீதியான ஊழியர்கள் இணையும் போதும் அவர்களையும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, ஆமேன், அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். யோசுவா 24:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக 365 பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய அதிகாரங்கள், எண்ணாகமம் 35, நீதிமொழிகள் 26, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யோவான் 8 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களோடு வழிநடத்தப்படுவோம். இன்றைய நாளிலும் எங்களுடன் ஊழியர்கள் இன்னும் இணையவில்லை. காலை 8 இருக்கிறது. இணைந்த ஊழியர்கள் ஊழியருடன் நாங்கள் ஆரம்பிப்போம். சகோதரி ஜெனட் அவர்கள் மாலை வேளையிலே யமன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குணா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனை அவர்கள் இப்பொழுதும் டொரண்டோ தேசத்திலிருந்து கால வேளையில் இணைகிறார். மீதியான ஊழியர்களுக்கு திரும்பமாக நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அதே வேளையிலே சௌரி வினோக்காக ஜெபித்துக் கொள்ள ஒரு சுயினமாக இருக்கிறார். அதனாலே பல வாரங்கள் இணைய முடியவில்லை. அதனாலே அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த வேளையிலும் கத்தர் வழி நடத்த வேண்டும். கத்தரிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் திரும்பமாக ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுப்போம். எங்களுடன் பாஸ்டர் ஜேசு டானியல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சவரன் டொனால்டுடைய பிரதர் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சவரி ஜெனட் மீதியானவற்றை புறப்படுப்பார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். இலங்கையிலிருந்து ஜீசஸ் குளோரி ஸ்ரீலங்காவிலிருந்தும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்போம். அவர்களுடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் சௌரி ஜெனட் மீதியானவற்றை புறப்படுப்பார். பிரைஸ் லோட்டம்மா.
3: பிரைஸ் லோட்டண்ணா.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமி உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியா நான் குடும்பத்தையும் சொந்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவங்களோடும் கூட இருந்து சகல காரியங்களிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இந்திய நாட்களிலே பாருங்கள், எத்தனையோ இடத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. ஆனா பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த உள்ளத்தில் இருந்து அவன் எடுத்து போடுகிறான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் தேவனுடைய வசனம் ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் இருந்தால்தான் அது அந்த வசனம் வல்லமையாய் அவர்களுக்குள்ளே கிரிய நடப்பிக்கும், அவர்களுக்குள்ளே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவாகி எங்கள் மேய்ப்பர் அவரை நாங்கள் நோக்கி பார்த்து அவரை நாங்கள் எங்கள் இருதயத்திலே தாங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் எங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும். ஏனென்றால் ராஜாக்கள் கூட தேடி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல பாருங்கள், தேவ ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை நாங்கள் விதைக்கிறோம் தான், அதை எடுத்து போட சத்துரு அங்கு முயற்சி பண்ணுகிறான் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏனென்றால் அது மற்ற எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனா தேவனுடைய வார்த்தை மட்டும் எங்களுக்குள்ளே இருக்காதபடி, அங்க ஞாபகம் இல்லாதபடி செயல்படுற காரியங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வார்த்தை எடுக்க வரும்போது இந்த பிசாசை அதட்ட தெரிய வேண்டும். இந்த வார்த்தை எங்களிடத்திலிருந்து எடுக்காத படிக்கு நாங்கள் அவன் பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்கள், ஒரு அத்துமா திருச்சபைக்குள்ளே புதிதாய் வருது என்று சொல்லி கண்டால் ஊழியர்களாகிய எல்லாரும் அங்கு எதிர்த்து நிற்க வேண்டும்.

0: அப்படின்றது தேவனுடைய சித்தம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்தாதான் அவர்கள் அவர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜரீகம் வெளிப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு முதலாவது வார்த்தை எங்களுக்குள்ளே வர வேண்டும், ரெண்டாவது விசுவாசம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். இந்த விசுவாசம் தான் எல்லா காரியத்தையும் நடப்பிக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ராஜ்யத்துக்குரிய ராஜாவின் மேல் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் தேவ மகிமையை கண்டடைய முடியும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த விசுவாசம் என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போமா? இருந்தால் எங்களுக்கு மனிதராக எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படி வரும்போது இந்த விசுவாசத்தினால்தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ள வேணும். ஏனென்றால் எபிரேயர் 11:11 வாசித்து பாருங்கள், அங்கு சாராள் பெலன் கொண்டாள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. அவள் விசுவாசத்தினால் தான் பெலன் கொண்டால் அவளுக்குள்ளே ஒரு பெலன் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கலாம். அவள் வயது சென்றவளா அந்த நேரத்திலே அவளுக்கு பெலன் வந்தது எதனால் என்றால் இந்த விசுவாசத்தின் மூலம்தான். ஆகவே இந்த விசுவாசம் தான் எங்களுக்கு வல்லமையை பெலத்தை எங்களுக்கு உருவாக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளே கற்பம் தரிக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தத்தின் கற்பம் தரிக்க தரிக்கத்தான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அல்லது ஆவிக்குரிய தேவ புத்திரரை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் விதியை போடுறதுக்கு முதலாக அந்த விதியை யாரும் இந்த சத்துரு பொறுக்கி போடாதபடி நாங்கள் தேவனிடத்துல நின்று போராடித்தான் அடுத்த காரியத்துக்கு போகும்போது நிச்சயமா ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்தர் ஆவிக்குரிய புத்திரரை நீங்க பெற்றெடுக்க முடியும். அதுதான் தேவனுடைய சித்தமாயும் இருக்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியமாயும் இருக்கிறது. என்ற நாட்கள்ல தேவ சபைகள்ல காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் வார்த்தை இல்லை, விசுவாசம் ரெண்டாவது எங்களுக்குள்ள வர வேண்டும், மூன்றாவது அந்த விதை அங்கு முளைக்கிறதுக்குரிய சகல காரியங்களும் அங்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அநேகரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு புத்திர சுவியார் ஆவி எங்களுக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கட்டதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்ல இந்த ஆலயத்திலே மகிமைகள் விளங்க தடையாய் இருக்கிற பாவம், இரண்டாவது சத்துருவின் திட்டம், இவைகள்ல இருந்து விடுதலை அடைய விடுவிக்கப்பட நீங்கள் அதற்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள். பாஸ்டர்,
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி மனுக்குலத்தின் பாவத்துக்காக, அக்கிரமங்களுக்காக, சிலுவையில எங்கள் பாவங்களுக்காக இயேசு நீர் சிலுவையில காயப்பட்டீர், மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினியை நீர் அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய தள்ளும்புகளால எங்களுக்கு சுகம் தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு காரணமான பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். We rebuke all the evil power in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. சபைகளில காணப்படுகிற பாவங்களுக்காக ஆண்டவரே நீர் அந்த ஒவ்வொரு சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு சபை மக்களும் ஊழியரும் வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் பொல்லாதது தாவீது பாவத்தில விழுந்த பொழுது அவனால ஒன்று செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆண்டவரே, ஆனாலும் நீர் இரக்கத்தையும் கிருபையையும் வேண்டி அவனை மன்னித்து அவனுக்கு உச்சாக ஆவியை கொடுத்து, நிலவரமான ஆவியை கொடுத்து மீண்டுமாக தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே, இந்த சபைகளில காணப்படுகிற ஏதாவது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பாவங்கள், அந்த அக்கிரமங்கள், அந்த சாபங்கள் இயேசுவே, இயேசுவே அந்த சபைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக, ஏழு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்களுடைய தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தமாக உண்மை ஆராதிக்க துதிக்க முடிய மகிமை அந்த சபைகளில இறங்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடும்படியாக மகிமை மகிமையை தடுக்கிற ஒவ்வொரு தடைகளையும் உம்முடைய பிரசன்னம் இறங்காதபடி தடுக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக யார் யார் யார் யார் அபிஷேகத்துக்கு தடையாயிருக்கிறார்களோ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உம்மை தரிசிக்க முடியாது. எங்களுடைய சரீரங்கள் ஒவ்வொன்றையும் உமக்கு உகந்த ஆராதனையாக பரிசுத்தமாக வைத்திருக்க உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் உம்முடைய ஆராதனை ரெண்டுக்கு உமக்கு பிரியமாக வாழ ஒவ்வொரு சபைகளில் உள்ள ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. வாசத்தினூடாக இடம் ஒரு நரகம் என்பதை உணர்ந்து ஒரு நாள் திரும்பி வராத தேசம் அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற நரகத்தில இன்றைக்கு இந்த மதங்களிலும் வாழுகிற மக்கள் பாவத்திலும் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் இழுத்துக் கொள்வீராக. நீர் அன்பு கூறுகிற தேவன். உம்முடைய சாயலாகமன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் மீண்டும் உம்முடத்துல வந்து உம்முடைய ராஜ்யத்துல ராஜாக்களாக அரசாளுகிறவர்களாக நீர் தெரிந்து கொண்டீரே. ஒவ்வொருவரும் மனம் திருப்பி வர நீர் இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த விதைக்கிற விதைகளை அவர்களுடைய அவருடைய மத வழிபாடுகள் பாவ வழிபாடுகள் தடை செய்யாதபடி அந்த இருளான அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான ஜாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொற்பரங்களை காண்பார்கள். அல்லாமலும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி இந்த ஐந்து கண்ட மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு இரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு 30, 60, 100 இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் மூலமாக ஒவ்வொரு மக்களும் உம்மிடத்துல வந்து அந்த அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தினால ஒவ்வொரு நுகங்களும் முறிந்து அவருடைய வாழ்வை வளமாக்குவீராக. உம்மில நிலைத்திருக்க நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அவர்கள் வந்து நிலைத்து நிற்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பிசாசை ரிபியூக் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிசாசு மனிதர்களிடத்துல கிரியை செய்யாதபடி அவருடைய விதைகளை எடுத்து செல்லாதபடி நம்முடைய சிறைகளால மூடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம நித்தியம் வெளிச்சம் ஊடாக விதைக்கப்படுகிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க தொடர்ந்து அவர்கள் வசனத்தை கேட்டு விசுவாசமானது அவர்கள் கேள்வியினாலே கேட்க கேட்க அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து கொடுத்து கட்டுகளவு விசுவாசம் வந்துவிட்டால் அவர்களுடைய துக்கங்களுக்கு கட்டளையிட கவலைகளுக்கு கட்டளையிட ஒவ்வொரு காரியங்களுக்கும் கட்டளையிட்டு அந்த மலைகளை மேற்கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கணவரோடு பிள்ளைகளோடு இருந்து உடைய விசுவாசத்தின் அளவை நீர் அதிகரித்து கொடுக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக கொடுத்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல காரியங்களும் செய்வான் இதை விட பெரிதான காரியங்களை இந்த கடைசி நாட்கள்ல பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் சங்கம நித்திய வெளிச்சத்துக்கூடாக வார்த்தைகளை அதிகரித்து கேள்வி அவர்கள் கேட்கிற காதுகளை கொடுத்து உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்தில அவர்கள் சேர்த்து வைக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவினாலும் வாய்ப்பேச அவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இயேசுதான் ஒரே வழி நித்திய ஜீவனுக்கான பாதை என்பதை ஒன்றான அமைத்தவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக. தூதைக்கான மகிமை ஒன்றான அமைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: அமீன், அமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் மந்தையோடும் கத்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுவாராக. ஆமீன்,
1: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்பட அவர்களுக்குள்ளும் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் ஆக்கள் எல்லாரும் மனம் திரும்ப இந்த நாட்களே ஒரு சமாதான ஆவி அவர்கள் தேசத்திலே அவர்கள் குடும்பங்கள்லே அவர்கள் வீடுகள்லே திருச்சபைகள்ல உருவாக கத்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமென், ஆமென், ஆமே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்க அது எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க தேவன். நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர் என்று கூறி ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையாக நின்று இந்த இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு யுத்தத்திலையும் ஆண்டவரே உங்களுக்கு அப்ப அங்க உள்ளவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்பா ஜெபமே ஜெயம் என்று கூறி நேராக நாங்க கண்களை எடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒத்தாசை உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்கிறது. அப்படி ஆண்டவரே இந்த காலை நேரம் ஆண்டவரே அவங்களுக்கு மாலை நேரமா இந்த இப்படிப்பட்ட நேரமா இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்துல கட்டளை எடுங்க. இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க தயவுள்ள தகப்பனைய, அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அந்தபடி ஆண்டவரே வாக்கு தத்துவம் பண்ணினவரே உங்களால முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த இஸ்ரவேல தேசத்துல ஒரு பெரிதான சமாதானத்தை உண்டுபடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே உடைய வார்த்தையில் ஆண்டவரே ஒரு போதும் வீணாக போவதில்லை ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சோத்திரம், நன்றி, நன்றி. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்க பொழுது ஆண்டவரே உலகம் எங்கும் உங்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்குள்ள ஒரு சமாதான, அவர்களுக்குள்ள ஒரு இஸ்ரவேலுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துற தகப்பனே, இப்பொழுது உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள் நானுக்கு ஜெயித்தேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க உங்களோட ஜீவனை கொடுத்து எங்களை ஜெயித்த தகப்பனே, அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளை எடுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவரே நீங்க அன்பு நிறைந்தவரே, உங்களோட அம்பினால அப்பா அவங்களுக்கு ஒரு புட்ட வால ப்ரொடெக்ஷன் பண்ணி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமே, ஆண்டவரே விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த கடுகால விசுவாசத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து நாங்கள் அநேகருக்கு ஜபிப்பதற்கு இன்னும் அந்த ஜப ஆவிய எங்களுக்கு கொடுக்கும்படியா விசுவாசத்துல நம்பிக்கிறேன். அன்புலையும் நிலத்தில் இருப்பதற்கு இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து கொண்டு போகிறது ஆண்டவரே. ஆனபடி ஆண்டவரே அன்புல நிலத்தில் இருப்பதற்கு அப்பா உங்களுடைய அன்பினால மக்களை நிரப்புங்க அப்பா. அந்த இஸ்ரவேல் தேசத்துல உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிதான அன்பை கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தினால கழுவி அவர்களை சுத்திகரித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றி ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இப்பொழுது மறுபடியாக யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன் சிஸ்டர். ஓகே,
2: தேங்க் யூ, காட் பிளஸ்.
0: நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமென். குணா பிரதர்,
2: உங்களுக்கு
0: நேரம் இருக்குதா அல்லது பிறகு ஜபிக்க
3: போகுதா?
0: ஓகே, உங்கள் இந்த யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த தேசத்திலே இருக்கிற மக்கள் அங்கு பயத்தோடும் விருதியோடும் கட்டுக்களோடும் வேதனைகளோடும் காயங்களோடும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களின் காயங்களை கத்தர் ஆற்றி தேற்றி அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: அன்பன் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறவரே, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமாய் இருக்கிற பட்சவாதம் இல்லாதவரே ஐயா, இந்த வேளையிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் யுத்தங்களும் ஆண்டவரே கொள்ள நோய்களும் வேதனைகள் நிறைந்த மக்கள் ஆண்டவரே காணப்படுகிறார்கள். இதோ இந்த வேளையிலும் இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர இந்த வேளையிலும் கர்த்தாவே தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. ஆறுதலை கொடுக்கிற தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியான தேவனே, இப்பொழுதும் வலிகளோடு இருக்கிற மக்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க, காயப்பட்டு இருக்கிற மக்களை அறிந்திருக்கிறீங்க, மரண அவஸ்தையில ஆண்டவரே போராடுகிற மக்களை அறிந்திருக்கிறீங்க, அங்கலாய்க்கிற மக்களை அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துன்பங்கள், ஆண்டவரே எத்தனையோ அழுகைகளோடு கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கத்தின் சிகரமா இருக்கிறவரே, இதோ அந்தந்த தேசங்களில கர்த்தாவே தேற்றல வாழ்நாகிய பரிசுத்த ஆவியான தேவன் இதோ அவர்களை தேற்ற உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அவருக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, அவர்களுடைய தேவைகளுக்கு தக்கதாக ஆண்டவரே அந்த தேசங்களில இருக்கிற அதிகாரிகள், அந்த தேசங்களில இருக்கிற கர்த்தாவே பெரியவர்கள் யாவரும் இணைந்து கர்த்தாவே அந்த மக்களை காப்பாற்றத்தக்கதாக, அந்த மக்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்தத்தக்கதாக, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இதோ அவர்களுடைய இருதயங்களை ஏவி கர்த்தாவே அவர்களுக்கு உதவிகளை கிடைக்க கிருப செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே காயம்பட்டிருக்கிற மக்கள் குணமடைய உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே இழந்து நிற்கிற மக்களுடைய இழப்பு தவிப்புகளுக்கு தக்கதாக அவர்களுடைய இருதயத்துல சமாதானத்தின் தேவன் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே இந்த யுத்தங்களை காண்கிற பொழுது, ஜனங்களுடைய அழிவுகளை காண்கிற பொழுது அந்த தேசத்தின் அதிகாரிகள் கர்த்தாவே மனதுருகி ஆண்டவரே இந்த யுத்தங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள, இந்த மக்களை காத்துக்கொள்ள ஒரு நல்ல சூழல்களை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. இறங்கி ஆண்டவரே கிருபை செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா மக்களுடைய கண்களிலும் மக்களுக்கு தயவுகள் உண்டாகி பெரியவர்கள் சிறியவர்கள் அன்று பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லாரும் மக்களுடைய உயிர்களை காப்பாற்றத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர்களாக, கர்த்தாவே தாங்குகிற இருதயம் கொண்டவர்களாக என் தேவன் தம்முடைய அன்பை அவர்கள் மேல் ஊற்றும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாருக்கும் உதவி செய்யத்தக்க எண்ணம் உடையவர்களாய் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த யுத்த தேசங்களில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ரட்சிப்பையும் அவர்கள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசங்களில கர்த்தாவே செய்யப்படுகிற ஆராதனைகளில ஆண்டவரே தேவன் கிரியை செய்து அநேகரை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த தேசங்களில கர்த்தாவே செய்யப்படுகிற ஆராதனைகளின் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டையில ஓடியற உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. இந்த தேசங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து அந்த வாழ்வு ஆண்டவரே வாழ்க்கைகளை இழந்து நிற்கிறவர்கள், வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிறவர்கள், வீடு வாசல்களை இழந்து நிற்கிறவர்களுக்கு மறுபடியும் ஆண்டவரே ஒரு சீரமைப்பை கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு வழிகளை உண்டாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கரத்துல ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் எத்தனை கிருபைகள், எத்தனை ஆண்டவரே தகப்பனே நாட்கள் குறைக்கப்படுகிறதற்காய் உமை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே இந்த உலகத்துல நீர் நாட்களை குறைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் உமை சோதரிக்கிறோம், அழிவை குறைக்கிறதுக்காய் உமை சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் லெஸ்லி அந்த குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தர் தாமே, அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே எண்ணம் பலப்படுத்தி எண்ணம் தைரியமாய் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ய ஆண்டவரே பலத்தை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுத்தும் நாங்க செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஜேனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புது புது செபங்களாக வாஞ்சிகள் உள்ள செபங்களாக மக்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்தவராக ஆண்டவரே தருகிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களுக்காக உங்களை நோக்கி சோதரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் தமிழ் சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து ஆண்டவரே தகப்பனை உமோடு கூட தொடர்ந்து உம்முடைய சட்டையின்கள் காத்து வழிநடத்துறதற்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. உம்மோடு கூட ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து இந்த இணைப்புல சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே கழுவப்பட்ட ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவருடைய பிள்ளைகளால் இப்படிக்கு அதிகாரம் கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தாசர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை தொடர்ந்து காணப்பட்டு எண்ணம் அதிகமா எண்ணம் விசுவாசத்தோடு எண்ணம் வைராக்கியத்தோடு எண்ணம் கர்த்தாவை பரிசுத்தத்தோடு உண்மை நோக்கி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியும் இன்னும் ஒரு இணைப்புல நாங்கள் இணைந்து கொண்டு உம்மை துதித்து ஆண்டவரே உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே
3: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. அப்படி ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
0: ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்
3: சொல்லுங்க.
0: நீங்கள் இந்திய நாட்கள்லே துன்மாக்கமா ஜீவித்து அநீதி அநியாயங்கள் பொல்லாப்புக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு ஆகியம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்பட்டும், அவர்கள் தேவனை அண்டை கொள்ளட்டும், தேவனை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. நர்மையான ஜெப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தனின் நல்லவர் வல்லவர் மாயிருந்து மாறாத தெய்வமாறு ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைக்கு படைக்கிற தயவுக்கு உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எல்லோரையும் நேசிக்கிற தெய்வமா இருக்கிறீர் கர்த்தர் தாமே. ஆண்டவரே நீர் எல்லோருக்கும் சமமான ஆண்டவரே, நீர் எல்லோரையும் ஆதரித்து ஆண்டவரை ஆதரிக்கிற கரங்களும் இடத்தில் இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. நீர் எல்லோரும் நேசிக்கிற அந்த தயவே பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரை பாக்கியவான்களா இருக்கிறோம் கர்த்தர். அப்படியா நீர் ஆண்டவர் நம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் நீ இருக்கும்படியாய் அவர்களுடைய வழிகளையும் அவர்களுடைய ஆண்டவரே எண்ணங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நிறைவேற்றி வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம் கர்த்தர் தாமே. இந்த வேளையிலே கொடுக்கப்பட்ட அப்பா விண்ணப்பத்திற்காக சமூகத்துக்கு வருகிறோங்க தாவே. உண்மை நோக்கி பார்க்கிறோம் உண்மையிடத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா அப்படியான ஒரு நல்ல காரியங்கள் எங்களுக்கு வெளிப்பட கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தும்படியாக கூட இச்சிருக்கிறோம் அப்பா. இந்த காலங்களிலே ஆண்டவரே கொடியவர்களும் ஆண்டவரே அப்பா இதோ நீதியான காரியங்களை செய்யாதபடிக்கு சத்ரு கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே அவர்கள் நுழைந்து ஆண்டவரே அந்த சத்துருக்களின் எண்ணங்களில் இருக்கிறதான பொல்லாப்புகளை எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக அநீதிகளை செய்து அநேக துர்மார்க்க காரியங்களை செய்து அநேக பாவமான காரியங்களை செய்து அநேக ஜனங்களுக்கு கொடுமைகளையும் அநேக ஜனங்களை ஏமாற்றவும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா இதோ அவர்கள் ஆண்டவரே அபகரிக்கிறவர்களாகவும்
1: கர்த்தர் இப்படியாய் ஆண்டவரே, அப்படியே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திலே அங்கங்கே அங்கங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, துரோகம் செய்கிற மனிதர்கள் பெருகியிருக்கிறார்கள். யாருக்கு யார் துரோகம் செய்வது என்றே புரியாமல் ஆண்டவரே இந்த உலகம் ஆண்டவரே இருக்கிறது. அப்பா, இதோ சொந்த தமையனே தன்னுடைய அண்ணனுக்கு துரோகம் செய்கிறான். அப்படியாக கணவனுக்கு மனைவி துரோகம் செய்கிறார், மனைவிக்கு கணவன் துரோகம் செய்கிறார். இப்படியாக மகனுக்கு அப்பாவும் அம்மாவும் துரோகம் செய்கிறார். இப்படியாக ஆண்டவரே இந்த துரோகம் என்ற காரியம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பரம்பி அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஒற்றுமை இல்லாத காரியமும், அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு குடும்பமும் ஆண்டவரே இந்த காலங்களிலே அது பார்ப்பது மிக எளிதா இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து உமக்கு பயந்து ஜீவித்து ஆண்டவரே அப்படியாய் நடக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன். இப்படியாய் அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவரே பெருகியிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே இந்த துர்க்கம் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் மாறும்படியாய் சுபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அவர்களுடைய பாதைகளுக்கு தீபமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனம் ஜீவிக்கிற வசனம், அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அதை கேட்டு ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அப்பா, இதோ விலையில்லாத ஆண்டவரே இந்த விதமான வசனங்கள் அவர்களுக்கு நல்ல ஆலோசனையாய் ஆண்டவரே வருகிற உலகம் எல்லா இடங்களிலும் கர்த்தாவே விலை இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஜன கூட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே பெரிய பெரிய கூட்டங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் பேசப்படுகிறது, நீ சொல்லிய வசனங்கள் சொல்லப்படுகிறது. அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே தன்னுடைய துன்மார காரியங்களை விட்டு, தன்னுடைய ஆண்டவரே பாவமான காரியங்களை விட்டு, தன்னுடைய ஆண்டவரே உக்கிரமான கோப பாவத்தில் இருந்து விடுபட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமாய் மாறவும் பரிசுத்த சந்ததியிலே ஆண்டவரே இவர்கள் உருவாக்கவும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் இவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் கர்த்தாவே. அநேக ஜனங்கள் ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனங்களை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இருக்கிறார்கள். அவள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அனுதினமும் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து முயற்சி பார்த்து நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தன்னுடைய விண்ணப்பங்களை கோரிக்கை வைக்கிறவர்களாகவும் ஆண்டவரே தன்னுடைய பாவ அறிக்கையும் சமூகத்தில் சொல்லத்தக்கதாகவும் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இந்த இடத்திலே ஆண்டவரே சத்ருவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சிலுவை ஆண்டவரே நீர் வெற்றி கொண்டது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் உடைத்தறிந்து ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே மூன்றாம் நாள் விழித்தறிந்து இன்னமும் ஜீவனோடு இருக்கிறீரோ அது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்துக்கு மறித்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பரிசுத்தவாக சந்ததியாய் ஆண்டவரே எழுந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மையான காரியங்களை செய்ய மாட்டோம், தன்னுடைய தன்னை தீவிரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர். அப்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்க அப்பா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு இஷ்டமில்லாத காரியம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நரகத்துக்கு போவது உமக்கு ஆண்டவரே அது முடியாத காரியம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அல்லவா ஆண்டவரே நீர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய வசனங்களை கேட்டு உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஆண்டவரே தன்னை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக உம்மிடத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நன்மை பெறத்தக்கதாகவும் உம்முடைய ஆண்டவரே அப்பா பரிசுத்த சந்ததியில் அவர்களும் ஆண்டவர் பங்கு உள்ளவர்களாகவும் உமக்கு ஏற்ற மக்களாகவும் மகனாகவும் மகளாகவும் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே என் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாறி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம் கர்த்தர். அப்படியாய் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த துன்மார்க்க காரியங்களை எல்லாம் விட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்கள் எல்லாம் பின்மாறி போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டு
4: ஆண்டவரே, சகல ஆண்டவரே நன்மைகளால் இவர்களை முடிச்சுட்டு பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாது சுபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே, ஒருவருக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பு கூறுகிற தேவனா இருக்கிறீர். அப்படியா இந்த பிள்ளை மேல் உம்முடைய அன்பு நிழலாட்டும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும். உம்முடைய இணக்கத்தினால் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா இனி செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேலையிலோடு கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா, அவர்களோடு கூட துணையா இருங்க, அவருடைய காரியங்களை வாய்க்க செய்யுங்க. கர்த்தர் அப்படியா இனி செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர, காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் நேராய் ஆண்டவர் விடுகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின் போல அவங்க பிள்ளைகளே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவ்வளோ கூட இடைப்பட்டு ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திலே நம்பிக்கை ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜப வேளையே ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர்களே சிறு சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நீங்க துணையா இருங்கப்பா, அவர் குடும்பத்துக்கு நீங்க துணையா இருங்க, அவர் சொந்த பந்தங்களுக்கு எல்லோருக்கும் நீங்க துணையா இருங்கப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் முன்பாக நீர் பெருமை படுத்துவேன் என்று சொன்னபடியாகவும் இவர்களை பெருமைப்படுத்தும்படியாய் சொல்லிக்கிறேன். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காக இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான செப வேலையை துவித்து வழங்கதான ஜனக் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகன் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சென்று வருகிறதான ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவள் வேலை செய்கிறதான இடத்திலும் கர்த்தாவே நீங்க துணையா இருங்க. இவர்களும் கர்த்தாவே உமக்காக ஓடுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். அது ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு நல்ல பலன்களை தந்து ஆண்டவரே உம்மண்டைக்கு அநேக ஜாதிகளை ஜனங்களே ஆண்டவரே அப்பா பங்காளர்களாக சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்கா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றும் ஆண்டவரே மோர்வருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்
0: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கத்தரும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாட்களிலே நீகர் நோய்பட்டு இருக்கிறார்கள், அதனால் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படவும் அவர்கள் நோய்கள் குணமாகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே வருகிற வினோவுக்காகவும் ராணி அக்காவுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இருவரும் அங்கு பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். கத்ததாமே இவர்களுக்கும் நல்ல சுகம் பலம் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாலு காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மட்டுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்தின உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலேயே சப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிற வேலையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு வருகிற நாட்களிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற முது கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு நாளும் காலையிலே முது கிருபையாலே எங்களை திருப்தியாக்கி வருகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இம்மட்டுமாய் நடத்தின காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேலையிலே கூட அப்பா கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் முது சமூகத்துக்கு நேரே வருகிறோம் ஆண்டவரே. அநேகர் இந்த நாள்ல விதவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டு அப்பா அவர்களுடைய சமாதானம் கேட்டு மன அமைதி கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவரே இந்த நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காய் இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு ஏற்ற மருந்துகளும் இந்த நாளிலே இல்லாதபடினாலே ஆண்டவராகிய தேவன் மது வார்த்தைகளை அனுப்பி நீர் வியாதிகளை எல்லாம் சுகமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நோயாளிகளின் நோய்களை எல்லாம் தீர்க்கிற அப்பா மது வளமையான வார்த்தைகளை இந்த வேலையிலே நாங்கள் அனுப்புகிறோம். அவர்கள் படுகிறதான வேதனைகள் அவர்கள் அவர்களுக்கு கர்த்தாவே மருத்துவமனையிலே கூட அனுமதிக்க முடியாத நிலை, மருந்து மாத்திரைகள் வாங்க முடியாத நிலையில இருக்கிற மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்காக ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டுங்க. நீர் பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அப்பா நோயாளிகளுக்காக நீர் பரிந்து மனதுருகி அவர்கள் நோய்களை தொட்டு சுகமாக்கின தேவனா இருந்தீரப்பா. இந்த நாளில் உமது வல்லமை குறைந்து போகவில்லை, ரட்சிக்கப்படாதபடிக்கு உடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமையை அனுப்புவீராக, வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதிகளை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. அப்படியே ஆக உம்முடைய தழும்புகளால் எல்லா நோய்வாய்ப்பட்ட மக்கள் எல்லோரும் குணமாக முடியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா விதமான நோய்களையும் ஆண்டவராகிய தேவன் நீர் அந்த பாரமான சிலுவை சுமந்து உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரே அந்த நோய்களை எல்லாவற்றையும் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் இந்த வேலையிலே விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நோயாளிகளின் வேதனைகளை எல்லாம் நீங்கி அவர்கள் சுகமாயிருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் எல்லோரும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்வீராக. அப்படியாக அவர்களை எல்லோரையுமாய் குணமாக்கி நீர் வழி நடத்துவீர், பாதுகாப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த வேலையிலே உமது கரத்திலே அத்தனை நோயாளிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே. அவர்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தையும் சமாதான சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே சகோதரி வினோகா ஜெபிக்கிறோம்ப்பா, மகளை ஆசீர்வதிங்க. இந்த மகளுக்கு என்ன பாதிப்போ நாங்கள் அறிவோம், அறியோம் ஆண்டவராகிய தேவன் நீர் சகலத்தையும் அறிந்த தேவன். இப்பொழுது உமது வல்லமையான கரத்தினால இந்த மகளை நீர் மூடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே இரத்த நாளங்களிலே உமது ஜீவன் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உமாலே எல்லாமே கூடும், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த மகளுக்கு இந்த வேலையிலே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க. இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் விலக்கி போட்டு இந்த மகளை பலப்படுத்தும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ராணியா சகோதரிக்காய் ஜபிக்கிறோம். இந்த மகளை கூட ஆசிர்வதிங்க. இந்த பிள்ளைகள் எல்லோரும் உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளா இருக்கிறபடினாலே நீர் உமது ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீர். இந்த மகளுக்கு என்ன பாதிப்போ தேவன் இந்த வேலையில இந்த நொடியிலே அந்த மகளை தொட்டு நீர் சுகமாக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பலப்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மகளுடைய பலவீனங்களிலே உமது பலன் பூரணமாய் வழங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக ராணி சகோதரியையும் வினோ சகோதரியும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு நீ பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே என் தேவன் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தன்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் நீங்க ஆசிர்வதித்து அவர்களை பெருக செய்து வழி நடத்துங்க. அம்யசப்பா இந்த ஊடகத்தை இன்னும் அதிகமாக அதிகமான பரிமாணத்திற்குள் நடத்தி செல்லும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுல இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையுமாய் தேவரின் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. மற்றபடியாக கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையிலே இவர் உமக்கா எழும்பி ஓட பிரகாசிக்க கர்த்தராகிய தேவரீர் நிற்கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் தேவன் ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தையும் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து உயர்த்தும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளும் உமக்கு செய்யற ஊழியத்தையும் இந்த மகளுடைய குடும்பத்தையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக இந்த ஜபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீங்க ஆசிர்வதித்து வழி நடத்துற உத அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி நிர்மலா சிஸ்டர். கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
5: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோட்
5: ஐரீன்.
0: நீங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எங்கள் தேசம் ரட்சிப்பை காணணும், இயேசுவை அறிகிற அறிவை அவர்களுக்குள்ளே உண்டாக வேணும் என்று சொல்லி எங்கள் தேசம் ஒரு மீட்பின் தேசமாய், விடுதலையின் தேசமாய் நாங்கள் கண்டுகொள்ள கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
6: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அன்பும் இரக்கம் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து கொண்டபடியால் நன்றி கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா இலங்கை தேசத்தை முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா தேசத்தின் தலைவர்கள் கத்தாவே ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தலைவர்களுக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா ஜனாதிபதி முதல் கத்தாவே கடைசி மந்திரிமார் வரையிலும் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீதி நேர்மையுமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அரசியல் செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே இருக்கிறதான எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே அப்பா ஊழியர்கள் மிஷனரிகளை தேவன் உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக ஊழியர்களை எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் பேரு பேராகவும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா அந்த விக்கிரக கட்டுக்குள்ள அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க தொட்டா மாத்திரம் அவங்களுக்கு விடுதலை உண்டு தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பை அறியாத அந்த ஜனங்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறிந்த ஜனங்கள் கத்தாவே அப்பா ஆவிக்குரிய காரியங்களே வளர்ந்த பிள்ளைகள் கூட அந்த நாட்களிலே பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிற அவங்க எல்லாரும் மீண்டுமாய் உமது பாத தண்டை வந்து சேர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபையிலையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே நானே கிறிஸ்து என்று ஒருவர் வந்திருக்கிறதாக சொல்றாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கடைசி காலங்களிலே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அது எல்லாத்தையும் நாங்கள் கண்கூடாய் காணக்கூடியதாக இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான கள்ள போதைகளை கத்தாவே இனம் கண்டு கொள்ள தேவன் எங்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் கத்தாவே அப்பா தவறான போதனைகளை கொடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் இனம் கண்டு கொண்டு சரியான சத்தியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மையான வார்த்தை போலவே இருக்கிறது கர்த்தாவே, ஆனாலும் அது தவறான வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா பெற்ற எல்லாம் பகுத்தறியத்தக்கதான கர்த்தாவே ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இலங்கை தேசம் முழுவதுமாய் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை காணணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படி ஆட்சேபிக்கிறீங்க, தொட்டு ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருவாங்க வரும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எப்படியான வழிகளில் எல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷம் சென்றடைய வேண்டுமோ அந்த வழி வாசல்களை எல்லாம் தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், ராஜாக்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த முழு தேசமும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்தவ குடும்பங்களில் இயக்கத்தாவே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இலங்கை தேசத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு தாவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுப்பியதான எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீங்க நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. சுவாமி அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனை எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவனை உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். எங்களோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. எங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு தேவன் இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறபடியால் நன்றி. எங்களை உம்முடைய சேவைக்காய் அழைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அதே போல ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் கர்த்தாவே அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இலங்கை முழுவதுமாய் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பேரு பேராக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் இணைப்பிலே இணைந்து அப்பா ஸ்தோத்திரமாண்டவரை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதர சகோதரிகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கத்தாவை மருமக்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அவங்க சிற தொழில்கள், கைட்டு சிற காரியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமாண்டவரை. அநேகர் சொல்ல முடியாத அநேக தேவைகளோடு இருப்பாங்க ஆண்டவரை. எல்லாருடைய தேவைகளையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பிள்ளை இணைந்து ஜெபிக்க அப்பா சிறிய ஊழியங்களை செய்ய தேவன் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரமானவரே. ஒவ்வொருவரையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனை மட்டுமாய் நடத்தின எபினேசரே, மக்களான கூடி ஸ்தோத்திரங்கள். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லோரையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா.
7: ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலியா அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோ சிசிலியாமா.
8: பிரேசலோ,
7: பிரேசலோ. நீங்கள் இந்த விபத்தினாலே மரணிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம்.

0: நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: நாமத்தினாலே ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, நீங்கள் செய்ய போற காரியம் ஒவ்வொன்றுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த யுத்தங்கள் ஆபத்துக்கள் அப்பா தகப்பனே, இந்த போகும் போதும் வரும் போதும் நடக்கிற ஆபத்துகள் இருந்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆவியானவரே, வாகன ஓட்டி மாறி ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த வாகன ஓட்டி போகும் போது உமது ஆசிரை பெற்றுக் கொன்று வெளிக்கிட செய்தன் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை ஸ்தூத்தரித்துக் கொண்டு வெளிக்கிட செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் போகும் போது நிதானமாகவும் போக வழி செய்தன் தகப்பனே. அப்பா, இந்த ஜனங்களை ஏற்றி கொண்டு போகும் போது அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் போற பாதை நல்ல சரியான பாதை என்பதை அவர்களுக்கு அறியப்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் இரக்கம் பெய்யின் தகப்பனே. அவர்கள் ஓடும் போது நீரே கூட இருந்தவர்கள் வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாகன ஓட்டி மாறி ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த குடிவரிகள் போத பத்துக்களே அனுபவிக்காமல் அவர்கள் போய் வருமட்டும் அவர்கள் நிதானமாக செல்ல வழி செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த மூட்டச்சேயில் ஊர்றவர்கள் அப்பா, இவ்வளவு பேரப்பா கிரேசோட்ட மாதிரியோர் இளம் பிள்ளைகள் எல்லோரும் அநியாயமாக இருந்து போறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த தாய் தகப்பன் படும் வேதனைகள் துன்பங்கள் கொஞ்சமல்லவப்பா. அப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த வீசூட்டங்களை நிப்பாட்டி அவர்களுக்கு நிம்மதியான சுதந்திரத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா பிதாவே, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் மேல் இறக்கம் பையின் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஓடும் போது நிதானமாக ஓட வேணும் என்பதை அவர்களுக்கு காண்பியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த விபத்துகள் இருந்து எல்லோரையும் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா ஆபத்துகளிலும் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த லங்க தேசத்தை ஆசீர்வதியும் அவர்கள் அப்பா, எந்த பிரச்சனையோ கரைச்சலோ இல்லாமல் அரசாங்கத்தையும் அப்பா, நீ அரசாளுறவரே, நீரே கண்டு அவர்களுக்கு நல்ல ஒரு நிதானத்தையும் ஒரு நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோ சிஸ்டருக்காக வருகிறேன் தகப்பனே. அவளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, மகளுக்காகவும் எந்த நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா தகப்பனே. அந்த மகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைமை கிடைக்க உதவி செய்யுமாறும் இறந்து கேட்கிறோம் தகப்பனே. அவளின் உடல்நிலையை காரும் தகப்பனே. அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறோம் நீ கண்டு அவளை பாதுகாத்து அவளுக்கு என்னென்ன நோயோ அதை சுகப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த ராணி சிஸ்டருக்காகவும் வருகிறோம் தகப்பனே. அவோ என்னென்ன நோய் இருக்குதோ தெரியவில்லை, அவ்வளவையும் குணப்படுத்தும் தகப்பனே. அவ பெலப்படுத்தும் தகப்பனே. என்னென்ன நோய் இருந்தாலும் அவ்வளவு உற்சாகப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவளுக்கு ராணி சிஸ்டருக்காகவும் வருகிறோம், அவ்வளவையும் சுகப்படுத்துறதுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லேசி என்ன குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்களுக்கு என்னென்ன தோல்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்கும்படியா உமை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. அங்கே சங்கம வானொலியை வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவன் தேழ்வைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யறதுக்கா உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் கணவனையும் கர்த்தர் பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: உங்களோடும் இருப்பார்.
2: ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் ஜெனட்.
2: நீங்க உலக தலைவர்களுக்காகவும், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், யுத்த தலைவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி

0: நிறுத்துங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு ஞானம் விளங்கவும் ஒரு சமாதானம் அடையவும் நாடுகளை சமாதானமா வைத்திருக்கவும் அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை தேவன் கொடுக்கணும் என்று நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பான இயேசுவே, இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, ஆண்டவரே, நீடிய சாந்தமுடைய எங்கள் மகா பரிசுத்தரே, உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. தேவன் தாமே இந்த இடத்திலே நிர்வாசம் பண்ணி ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிறதான இந்த ஜபங்கள் அனைத்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, நீர் பெரியவர் அப்பா, நீர் ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தகப்பன் அப்பா. இயேசுவே, இந்த வேளையில இந்த விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர் அப்பா, நடத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. இந்த ஜபங்களிலே ஆண்டவரே அப்பா உயிருள்ள ஜபங்களாக தேவனே இயேசுவே ஏனோ தான் ஒன்று இல்லை அப்பா. கருத்தோடும் உண்மையோடும் உம்முடைய பாதத்திலே இந்த வேண்டிய ஜபங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே தகப்பனே, இந்த நாட்களிலே ராஜா, இந்த பூமியிலே இந்த கண்டங்களிலே உம்மால் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா கண்டங்களாக நாடுகளாக ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட பாஷைகளாக ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் கண்டங்களின் தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த தலைவர்களை நீர் தெரிந்து கொண்டீர் என்று சொல்ல முடியாது ராஜா. ஆனாலும் மக்களினுடைய அந்த நாட்டு மக்களினுடைய ஆதரவோடு வந்த ஜனங்கள் ஆண்டவரே இவர்கள். இப்பொழுது கர்த்தாவே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமலுக்கு ராஜா. யுத்தத்தையும் யுத்தத்தின் ஆண்டவரே அதிகாரங்களையும் கையிலே எடுத்துள்ளார்கள் அப்பா. இது எவ்வளவு ஒரு சாபமான காரியமாய் இருக்கும் அப்பா. தகப்பனே, நாட்டுக்கு நாடு, கண்டத்துக்கு